0: நாங்களே கூறிக்கொள்வோம், நாங்களே கூறிக்கொள்வோம். அந்தந்த பருவகாலங்கள் அந்தந்த உயிரினங்களுக்கு, என்ன ஒரு உயிரினத்தை மட்டும் அவர் படைக்கவில்லை, பல்லின உயிர்களை படைத்திருக்கின்றார் என்று நான்
1: நினைக்கிறேன். எல்லோருக்கும் சமமாக படைத்திருக்கிறேன்.
0: ஓ, அப்படி எல்லோருக்கும் சமமாக படைத்திருக்கின்றாரா? இது அப்படியா? சரி, வாழ்த்துக்கள். அப்படி என்ன உங்களுக்கு வெயிலும் எங்களுக்கு வெயில் இல்லாமல்? அடையே, கிருஷ்ணன் வந்தவுடன் எங்களுக்கு வெயில் வந்துவிட்டது ஐயா. அடேங்க அப்பா, வெளிச்சம் வெளிச்சமா, சந்தோஷம் வெடிகொழித்து கொண்டாட வேண்டுமா? நான் இருக்கின்றது பெரிய ஆனந்தமா இருக்குது ஐயா. வெயிலை பார்க்காம வெளியே சென்றால் அந்த வெயிலுடைய அந்த வெப்பம் எங்களுக்கு தெரியாது. இருந்தால் உணர்வு அவ்வளவு தூரம் குளிராக இருக்கும். சரி, அப்படி இருக்கட்டும். இந்த 2025 ஆண்டிலே நீங்கள் என்ன சாதனை செய்து என்னத்தை நிறைவேற்றி முடித்திருக்கின்றீர்கள்? மனம் திருப்தி படக்கூடிய வகையில் ஏதாவது எண்ணிய கர்மங்களை முடித்திருக்கின்றீர்களா செய்து வெற்றியாக? அப்படி ஒண்ணு முடியும் இல்லையா? என்னையா
1: எல்லாமே கற்றவர்களை கை பண்ணளவுன்னு சொல்றாங்க. நாம என்ன சாதிக்கணும்?
0: அந்த சாதனைகளை நான் கூறுவேன். நீர்ந்த கர்மங்கள், காரியங்கள், சில சில சம்பவங்களை இந்த வருடம் இந்த ஆண்டுகளை முடிக்க வேண்டும் நினைத்திருப்பீர்கள். அதெல்லாம் முடிவடைத்து முடிந்து விட்டதா?
1: இல்ல, குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு.
0: அது இந்த ஆண்டிலே முடிஞ்சிருக்கு. அது இதற்கு முன்பு ஆண்டு 2025 இல்லையா? இல்லையே,
1: இல்லையா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரீயா இருக்கும்.
0: அப்ப அப்படி சொல்லுங்களேன், முடிக்க வேண்டியதெல்லாம் செவ்வனையும் முடித்து விட்டோம், இப்பொழுது நாங்கள் மனம் ஓய்ந்து சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறலாம் தானே? என்னையா
1: கூறலாம்.
0: பெரும் பொறுப்புகள் குடும்பத்திலே நிறைய பெரும் பொறுப்புகள் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணராமல் உணர்வோம். எங்களை அறியாமல் எங்களை சுற்றி எங்களிடம் பெரும் பொறுப்புகளை சுமத்தப்பட்டிருக்கின்றது இயற்கை. குழந்தைய பிறந்து அது வளர்ந்து சென்று முதுமை அடைந்து வாழ்க்கையை முடிக்கும் வரைக்கும் பல பொறுப்புகள் இருக்கின்றன, சிந்தித்து பார்க்க வேண்டும். அவற்றிலே சிலவற்றை அத்தியாவசியமாக இருக்கின்றது. அப்படி உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று அத்தியாவசியமாக இருந்தது அந்த பெரும் பொறுப்பு குழந்தைகளை ஒரு கரையிலே, அதாவது கரை சேர்ப்பது என்பது, அதாவது அந்த மாங்கல்யத்துக்கு அவர்கள் மங்களகரமான விடயத்தை முடித்து அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை ஆக்கி வைப்பது, அதுதான் கரை சேர்ப்பது, கால் கட்டு போடுவது, கரை சேர்ப்பது, ஒரு கரை பார்க்க வேண்டும், ஒரு வார கரை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். அது இந்த பொறுப்பு மனதிலே இருக்கின்றபடியால் தான் கிருஷ்ணா அப்படி கூறும். அவற்றையெல்லாம் நீங்கள் நிபர்த்தி செய்து விட்டீர்கள். சிறப்பு, இறைவன் அருளாலும் இயற்கை சூழலாலும் உங்கள் நிலையாலும் அவற்றை நிறைவேற்றி விட்டீர்கள். எப்படி நிறைவேற்றுவது? கோலாகலமோ அல்லது அதுகளை கூறவில்லை, அதை நிறைவேற்றி விட்டீர்கள். ஆதலால் அங்கே அவர்களும் சென்று அவர்களுடைய குடும்பத்தை தங்களுடைய கடமைகளை சரியாக சுமந்து செல்லுகின்றார்கள். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். ஆகவே செய்வன திருந்த செய்திருக்கின்றீர்கள். பார்த்தீர்களா எங்களை உரையாடல்கள் சொற்கள் எப்படி விளையாடுகின்றது? செய்வன மீண்டும் ஏதாவது செய்யாமல் விட்டு விட்டோம் என்று ஏதாவது ஒரு மனதில் எண்ணங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு? இல்லை, எல்லாம் செய்து விட்டீர்கள். அப்படி ஒரு பெரிய, ஆதலால் பொறுப்புகள் சுமைகள் குறைந்து விட்டன.
1: எதிர்பார்ப்புகள் கிடையாது.
0: இருக்கும் வரை உடல் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் அன்பாக ஒற்றுமையாக நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது அல்லவா? அது இல்லாமல் போகாதே. சரி, அது இந்த 26 ஆண்டிலே, இந்த 25 ஆண்டு வரைக்கும் நிகழ்ந்து கொண்டு வந்து ஓரளவு நன்றாக எல்லோரும் இருக்கின்றார்கள். சின்ன சின்ன விடயங்கள் வருவது வேறு. பாரதூரமான விடயங்கள், கவலைக்குரியமான விடயங்கள் இல்லாமல் சுமாராக சென்று கொண்டிருக்கும் இந்த வழியில் ஒரு நெடுமூச்சு விட்டு ஆறுதலாக அமைதியாக உங்களை நீங்கள் பராமரித்துக் கொண்டு நீங்களும் உங்கள் துணைவியாரும் இருக்கும் வழியிலே பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இன்னும் நாங்கள் கொஞ்ச காலம் மகிழ்வோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கின்ற மகிழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும், உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றல்லவா? அந்த எதிர்பார்ப்பு 26 ஆண்டிலும் நிறைவேற வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? எல்லாம் செய்கிறீர்கள். நல்லவனாக மகிழ்வாக வானொலியோடு இருக்கின்றீர்கள், உறவுகளோடு பேசுகிறீர்கள், பிள்ளைகள் வேற குழந்தைகளில் ஒரு நல்லவளாக உறவாடி வருகின்றீர்கள். அது சிறப்பாக சீராக இருப்பதற்கு நான் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பு நான் அடுத்தவர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இல்ல, எவ்வளவு இருக்கும் அது அடுத்த ஆண்களை பொறுத்தவரை என்ன, நான் இருக்கும் போதே எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் செய்து விட்டீர்கள் பொழுது எங்களோடு ஒன்று தொடர்ந்து வருகின்றது அல்லவா, அதை பற்றிய மகிழ்ச்சி இருக்கும் வேளையிலே உள்ளத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சியும் இருக்கும் ஐயா. நான் இல்லாது விட்டால் என்ற ஒரு எண்ணம் வருமில்லை, அவர்கள் இருப்பார்கள் தான், ஆனாலும் நான் இல்லாத நேரத்தில் என்ற ஒரு எண்ணம் வருமில்லை. அப்படியான எண்ணங்கள் சலனங்கள் ஏற்படாமல் இறைவனங்களுக்கு நல்ல வழி தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது அல்லவா. அந்த எதிர்பார்ப்பு, அதைத்தான் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இல்லை என்று நாங்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்றது என்னுடைய அபிப்பிராயம் கிருஷ்ணா. இன்றைய உணவு நாங்கள் சென்று எல்லாம் சமைத்து உணர்ந்து உண்டு உறங்கவும் சென்று விட்டு நாளைய பொழுது, நாளைய பொழுது எப்படி கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா. அதற்கு சரியான வழிகாட்டுவது வேறு யாரும் இல்லை. கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் வாழ்க்கையை கொடுத்து உயிர் கொடுக்கும் அந்த இறைவன் தான் அதுக்கு அவருடைய கடாட்சியம் தான். நாங்கள் எத்தனையும் செய்யலாம், எவ்வளவும் செய்யலாம், அந்த ஒரு விடயம் இன்று தூங்கும் நாங்கள் நாளையும் எழுந்து இந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும், அதற்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம் தான் இல்லையா. சொல்லோடு பாடல் நிகழ்வில் நாங்கள் நான் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கேன், நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஒரு சொல்லு சொன்னாலும் ஒன்பது சொல்லு சொன்னாலும் ஒரே கருத்து தான் பேசப்படுறோம். வாழ்த்துக்கள் சிறப்பு என்ன, நாங்கள் அந்த விடயத்தை கொண்டு வந்து ஆகாதால் இந்த 2026 கழிந்து 2025 நிறைவேதி 26 பிறக்கும் பொழுது இந்த உலகளாக இருக்கும் மக்களுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றீர்கள். நலமாகவும் பலமாகவும் அமைய வேண்டும், நலமாகவும் பலமாகவும் அமைய வேண்டும். வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரையும் சென்றடையும். சரி, சொல்லோடு பாடல் நிகழ்விலே வந்து இணையும் பொழுது நீங்கள் என்ன சொல்லிலே ஒரு பாடல் கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: மகாநதி படம், ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாடம் வண்டனம் செய்யடி.
0: ஓ, எதற்காக அந்த பதத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
1: வைகுண்ட ஏகாதசி பெருமாளை நினைத்து கேட்டு
0: பெருமாள் இந்த பாடலை பாடும் பொழுது சிறு ஸ்ரீரங்கநாதனின் அப்படி அந்த மாதிரி பேரும்
1: ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல்.
0: அந்த ஒரு இசை வரும் இல்ல, அந்த வரி முடிந்தவுடன் இனிமையாக இருக்கும் நல்ல பாடல். ஸ்ரீ ரங்கநாதன் பாதம் வந்தனம் செய்யடி என்ற வரியை தாங்கி வருகிறது.
1: பாடல் திருப்போணம் சிவன் கோயில எடுத்த பாடல் ஐயா.
0: எடுத்தது என்ன, அங்கே விழுந்து அங்கே விழுந்து இப்ப 5000 போட்டு விட்டு போயிட்டாரா?
1: அங்க எடுத்த காட்சிகள் அது. அதே மாதிரி திருபுவனம் பட்டு கூட்டுறவு சொசைட்டிலேயும் ஒரு காட்சி எடுத்தாங்க.
0: அந்த அந்த பாடலை இந்த இடங்களே காட்சி அமைத்தார்களா? நல்லது நல்லது. நான் எடுத்தார்கள்னா யார போட்டு விட்டார்கள், இவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள் சொற்களை எப்படியெல்லாம் சொற்கள். அந்த காட்சியை அமைக்கும் பொழுது, படப்பிடிப்பு நடக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நீங்க சென்றீர்களா பார்த்தீர்களா?
1: போயிட்டு
0: பார்த்தீர்கள். சிறப்பாக இருந்ததா?
1: இருந்ததையா?
0: ஒரு வரி பாடலை, ஒரு வரி பாடலை படப்பிடிப்பு செய்வதற்கு எத்தனை மணி நேரம் செலவழித்தார்கள்? ஒரு ஒரு வரி
1: பாடலை
0: தெரியும் எவ்வளவு நேரம் சென்று அழகாக சிறப்பாக அதை சரியான முறையிலே நுணுக்கங்களை அனுபவித்து நாங்கள் அதை ஒரு நிமிட நேரம் ஒரு ஒரு வினாடியிலே பார்க்கும் காட்சிக்கு எத்தனை நாட்களை செலவழிக்கின்றார்கள். அதுதான் தயாரிப்பு என்பது படப்பிடிப்பு. வாழ்த்துக்கள். நேரிலும் பார்த்திருக்கின்றீர்கள், இந்த பாடலை கேட்கும் பொழுதும் ஸ்ரீ ரங்க ரங்கநாதனின் பாதம் நாங்களும் இணைந்து வந்தனம் செய்வோம் என்று எல்லோருக்கும் வாழ்த்து கூறி செல்லும். உங்கள் வாழ்த்துக்கள் செல்லும். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் உங்களுடைய இணையர் தர்மபத்தினி அருகே இருக்கின்றாரா? என் மகள்
1: இருக்காங்க ஐயா.
0: தாருங்கள். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் மகளே அனுஷியா, நலமாக இருக்கின்றீர்களா தாயே?
2: நலமா இருக்கும் பண்ணீங்க. நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. அம்மாவும் நலமாக இருக்கின்றார். ஆண்டுகள் முடிகின்றதே என்ற துக்கம் இல்லை. ஆண்டுகள் முடிகின்றதே, நாங்கள் இந்த ஆண்டில் செய்வனவெல்லாம் சரியாக செய்தோமா என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லாதான்ப்பா இருக்கேன்.
0: ஆமா, இந்த ஆண்டிலே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் சரிவர செய்தீர்களா? நிறைவேற்றி விட்டார் என்ற அந்த பூரண திருப்தியோடு இருக்க என்ன, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கின்றது இந்த படம் முடிவதற்கு. எல்லாம் முடிஞ்சிடும். அதற்காக முடிக்காத இந்த ஒரு நாளைக்குள்ளே முடிக்கலாம் என்றும் எண்ணக்கூடாது. சரியான நேரத்தில் செய்ய வேண்டியதை சீராக செய்து முடிவடைத்து ஒரு நிம்மதியோடு இருக்கின்றது. ஆதலால் மகளே அனுஜியா, நாளை மறுநாள் பிறக்க இருக்கும் புது வருடத்தில் என்ன புதிய விடயங்கள் ஏதாவது செய்யலாம், ஏதும் தீர்மானங்கள் வைத்திருக்கின்றீர்களா?
2: தீர்மானம் என்னப்பா, நல்லா தறி நெய்யணும், பன்னீர் செய்யணும்.
0: அடிக்கடி பேர குழந்தைகளை பார்க்கணும், அதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அடிக்கடி பேர குழந்தைகளை பார்க்கணும், எல்லாரும் தக பணி வந்தா. ஆனா பணியும் செய்ய வேண்டும் இல்லையா? பணியும் செய்யத்தானே வேண்டும். பணி இல்லாத விட்டா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சிறப்பாக இருக்கவும் வளமை போல மகிழ்வாக சுமாராக எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும். அதற்கெல்லாம் உறுதுணையாக உங்களுக்கு உங்கள் பதி இருக்கின்றால் வெற்றியெல்லாம் உங்களுக்கு அளித்த இறைவனுடைய திரு கருணை இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படித்தான் நடக்கும் என்று நல்லார் ஒருவர் உள்ளாரால் எல்லோருக்கும் பெய்யும் மழை போன்று நல்ல எண்ணங்கள் உள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய கருணை என்றென்றும் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த நல்லெண்ணம் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மகள் சரி, ஏதாவது நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தூர பயணங்கள் செய்வதற்கு தீர்மானம் இருக்கிறதா?
2: அதெல்லாம் இல்லப்பா.
0: அதோட இல்ல, உள்ளதை கொண்டு நல்ல மகள்வாக வாழ
2: பண்ணுவோம்.
0: சிறப்பான கருத்துக்கள் மகளே, வாழ்த்துக்களம்மா உங்களுக்கு. சரி, அப்படி என்றால் இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்தீர்கள்?
2: திருமால் பெருமைக்கு நிகரேது அந்த பாட்டுப்பா.
0: அது அடிக்கடி திருமால் பெருமைக்கு, திருமால் பெருமையை பற்றி எல்லாம் கேட்கின்றீர்கள், ஏதாவது காரணம் உண்டா அதற்கு?
2: இல்லப்பா, காரணம் எல்லாம் இல்லப்பா.
0: அந்த எண்ணத்துல
2: அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: அந்த பாட்டு
2: சாமி கொஞ்சம்
0: ஓ கேட்கும் போது சிறப்பாக இருக்கின்றது.
2: மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
0: அண்மையிலே அந்த பாடலை கேட்டீர்களா?
2: வேற பாட்டு கேட்டேன்
0: போல இருக்கோ. சரி சரி, இப்பொழுது கேட்கும் போது தெரியும், அடடா இந்த பாடல் நான் முன்பு கேட்ட பாடல் தானே. சரி, இன்றும் கேட்க நன்றாக இருக்கின்றதே, சிறப்பான பாடல். எத்தனை வாட்டியும் கேட்கலாம், சிறப்பு சிறப்பு. ஏண்டா பாடல நன்றாக உள்வாங்கி உணர்ந்திருக்கின்றீர்கள் அதனுடைய பொருளை, அதனால் தான் மீண்டும் மீண்டும் கேட்க வரும் போல் தெரிகின்றது உங்களுக்கு. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்க கூட காலநிலை எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: இப்ப பனி பெய்துப்பா.
0: பனி மோசமா இருக்கின்றதா?
2: காலையில ஒண்ணும் வெயிலும் இல்லப்பா. அப்படி வெயில் அடிச்சாலும் சுள்ளுன்னு இல்ல, உடம்புக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, துணியும் காய மாட்டேங்குது.
0: சரி, இன்று காலநிலை இப்படி இருந்தாலும் நாளைய காலநிலை சிறப்பாக இருக்கும். வரும் காலநிலைகளை நாங்கள் உணர்ந்து வாழும் பக்குவத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும் என்று உங்களோடு இணைந்து நானும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். சரியா? அப்படியா? அப்படி அதை வேண்டிக் கொள்ளு. எல்லோருக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்க வேண்டும்?
2: மழை பெய்யும்,
0: அப்பப்ப மழையும் பெய்ய வேண்டும். அதுதானே, மழை இல்லாமட்டும் நாங்கள் அப்படி வாழ்வோம். மழை இல்லாமல் எப்படி வாழ்றது?
2: கோலம் போடுவாங்க எல்லாரும் மார்கழி மாசம்.
0: இது போற பிரச்சனை,
2: அழிஞ்சு போயிடும்,
0: அழிந்து போய்விடுவான். சில சமயம் கிருஷ்ணன் அடிக்க மாட்டாரா?
2: இல்லப்பா,
0: அவர் நல்ல பிள்ளை,
2: அதெல்லாம் செய்ய மாட்டாங்க.
0: அவர் இன்னும் அழிந்தாலும் மீண்டும் ஒரு கோடு போட்டு சரிப்படுத்தி விடுவாரு. என்ன இந்த பழக்கத்தை, இந்த கோலம் போடும் பழக்கத்தை நீங்கள் உங்கள் மகளுக்கு எப்படி காட்டி கொடுத்தீர்கள்?
2: மகளும் செய்வாப்பா, எல்லாமே
0: உங்களை விட சிறப்பா செய்வாங்க.
2: அந்த ஊர்ல கிடையாதுப்பா.
0: அங்க போட மாட்டார்களா?
2: அங்க வெள்ளி செவ்வாய் மட்டும் போடுறாங்க.
0: அதற்கு நேரம் வர வேண்டுமே, அவருக்கு நேரமும் வேண்டுமே. என்ன
2: பர்மண்டாட்டம் இருக்குதாங்க, இன்னும் போட மாட்டாங்க.
0: ஓ சிறப்பு. நீங்கள் செல்லும் பிள்ளைகளே நிச்சயமா போடுவார்கள், அம்மா அப்பா வந்து விட்டார்கள் கோலம் போட வேண்டும் என்று செய்வார்கள். நீங்கள் அந்த இடத்தை போட்டு
2: விடுவீங்களா?
0: அந்த கோலமும் சிறந்த கோலம் தான் அவர்கள் போடுவது. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பான கருத்துக்களை சொல்லோடு நான் பாடல் நிகழ்வு வந்து இத்தனை சொற்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. சிறப்பு உங்களுடைய என்ன கருத்துக்கள் எல்லாம் வீடற வேண்டும், நிறைவேற வேண்டும், மன நிறைவோடு வாழ வேண்டும், மங்களமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்த்து எல்லோருக்கும் கிடைத்திருக்கும். உங்கள் எண்ணங்கள் சொற்களால் எங்களோடு கலந்து வரும் பொழுது எல்லோரும் பகிர்ந்திருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு விடைபெறுவோமா? உங்கள் பாடலை பாடல் என்ன கேட்டீர்கள்? திருமால் பெருமை கிடமே இதுவா?
2: திருமால் பெருமைக்கு நிகர் ஏது?
0: அப்படியா, திருமால் பெருமைக்கு நிகர் ஒண்ணுமே இல்லைத்தான். நானும் யோசித்து பார்த்தேன், ஒண்ணுமில்லை. பாடல்களும் திருமால் பெருமைக்கு நிகரேது. வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக இந்த ஆண்டின் எல்லை இந்நாளிலே இருந்து இந்நாளிலே மகிழ்வாக உள்ளத்தோடு உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அன்பு கிருஷ்ணா, அன்பு மகள் அனுஷியா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு அடுத்த உறவு அளிக்கின்றார். இணைத்து விடுவோமே. எங்கே அலையுங்கள்.

0: ஒரு உறவு எத்தனிக்கின்றார் எங்களோடு இணைந்து கொள்வதற்கு. ஆனால் அவருடைய இணையதளம் எங்களோடு இணைப்பதற்கு தொலைபேசியை தொல்லைபேசியாக வைத்திருக்கின்றது. இப்பொழுது ஒருவர் வருகின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், வருக வருக வருக.
1: கொஞ்சம் பேசாதீங்க.
0: நான் பேசவில்லை, நான் பேசவில்லை.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம், நான் பேசவில்லை. நீ கொஞ்சம் பேசாதீங்கன்னு கூறினீங்க, நான் பேசவில்லை.
1: இல்ல இல்ல, எங்க எங்க குடும்பத்தில் உள்ளவர்களை யாரும் பேசாதீங்க.
0: எல்லோருக்கும் எச்சரிக்கை செய்கிறேன். நான் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைய போகின்றேன். வாழ்த்துக்கள். எவ்வளவு கவனம் கவனம் கவனம் கவனம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே? ரேவதி, சென்னை மாநகரம் கே கே நகர் வீதியில் இருப்பவர்கள், அங்கு உள்ளவர்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: எல்லோரும் நலமாக இருக்கிறோம்.
0: அப்படியெல்லாம் காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. ஓ, அப்ப காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. குளிர் இல்லையா?
1: நிச்சயமா. ஆமா,
0: குளிர் இல்லை. உங்களுக்கு கொசுவின் தொல்லை இல்லையா?
1: கொசுவின் தொல்லை இல்லப்பா, நேரத்தோட கதவு
0: தாப்பப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்து
1: விட்டீர்கள்.
0: ஆமா, பாதுகாப்பு நடவடிக்கையோடு பாதுகாப்பு படை உத்தியோகத்தர்கள் அங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவரும் வந்து உங்களுக்கு ஆயுத பரீட்சை செய்ய மாட்டார்.
1: சிறிது திறந்தாலும் உள்ளே வந்துவிடும்.
0: உள்ளே வருவது மட்டுமல்ல, சங்கீதம் பாடி சந்தோஷமாக குருதியை சுவைத்துக் கொண்டு செல்ல வருவார். ரத்தத்தோடு கலந்த உறவுகள் அம்மா, அவர்கள் எல்லாம் எங்கள் ரத்தத்தோடு கலந்த ரத்த உறவுகள். ரத்த உறவுகள். சரி, இந்த வேளையிலே உங்களுடைய காலநிலையை குறைவிட்டீர்கள். நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். பாதுகாப்புடன் இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். இந்த பாதுகாப்பு நடவடிக்கை பகல் வேளையிலும் இருக்குமா?
1: பகல் வேல அவ்வளவாக இருக்காதப்பா. பகல் வேல ஒன்னு வந்தாலும் மாட்டிடும்.
0: இல்ல, எதிராளிகள் மயங்கி விடுவார்கள், அதான் தூக்கத்தில் இருப்பார்கள். இரவு இரவு பணி புரிவர்கள் கடுமையாக.
1: ஆமா.
0: சரி, இந்த ஆண்டு 2025 ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: சிறப்பாக இருந்ததப்பா.
0: வாழ்த்துக்கள்.
1: ஆரம்பம் இலங்கை பயணம்.
0: இளமணி திரு நாட்டில் சென்று மகிழ்வாக வந்திருக்கின்றீர்கள். கதை சென்றதை விட பகிர்ந்தது வெறும் பெரும்பாங்கா இருந்து நல்ல மகிழ்ச்சியை தந்திருக்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது. நீங்க
1: ஆரம்பத்தில் இலங்கை பயணம், இப்பொழுது முடி இறுதியில் மூணாறு, கேரளா மூணாறு பயணம்.
0: அப்ப அடுத்த மாநிலம் கேரளா மூணாறு பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறீர்கள். இந்த வருடம் ரேவதிக்கு நல்ல சுற்றுப்பயணங்கள் சுற்றுலாவுகள் எல்லாம் சிறப்பாக மகிழ்வாக இருந்தது என்பதை நான் அறிகிறேன். உண்மைதானே? அது மட்டுமல்லாமல் அந்த சுற்றுலாவில் நீங்கள் கண்டு மகிழ்ந்ததையெல்லாம் ஏனைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொண்டதும் பெரும் மகிழ்ச்சியா இருக்கும்.
1: பகிரும் போது நம்மளுக்கு மற்றொரு முறை நம்மளுக்கு சென்ற இடங்கள் ஞாபகத்தில் வருகிறது.
0: மீண்டும் சென்று வருவது போன்ற ஒரு உணர்வு வருகின்றது.
1: நிச்சயமாக.
0: ஏதாவது இந்த வருடம் நீங்கள் தவறப்பட்டீர்களா செய்வதற்கு, அல்லது எண்ணிய கர்மங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருந்திருக்கின்றன?
1: எல்லாமே கடவுளோட அருளால, எல்லாருமே நீங்கள் சொன்ன ஈசனின் அருளால் எல்லாருமே இனிதாக நடைபெற்றதப்பா.
0: வாழ்த்து. ஈசனின் கருணையால் அவன் அன்றி அனுபவம் அசையாதுதான் மகளே. அந்த வகையில் எல்லாம் அவன் தந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பின்படி உங்களுக்கு ஆக வேண்டியதில் அமைந்து சிறப்பாக நிகழ்ந்து இந்த வருடத்தை நீங்கள் கழித்து கொண்டு போய் இன்னும் ஒரு நாள் இருக்கின்றன. சரி சரி, அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஏதாவது தீர்மானங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்களா?
1: அடுத்த ஆண்டு அப்பா இதே போலவே ஒரு உற்சாகமான ஆண்டா இருந்தாலே போரும் அப்பா.
0: சிறப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உற்சாகமான ஆண்டாக இருந்திருக்கின்றது. அப்படித்தான். இந்த ஆண்டை உற்சாகமாக ஒரு நல்ல பிரயோசனமான ஆண்டாக உங்களுக்கு தந்த இறைவன் மீண்டும் இதே போன்ற சம்பவங்களை நிகழ்ச்சிகளை எனக்கு தந்து மகள வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் போலே அவர் தருவார். என்றால் அவர் தந்ததை அவர் நினைவோடு முழுமையாக செய்திருக்கின்றீர்கள். திருப்தி, அந்த திருப்தி பெறுவது கடினம், அந்த திருப்தி கிடைத்து விட்டால் திரும்பவும் மீண்டும் அந்த திருப்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணி துணிவது கர்மத்துக்கு. அதனால் என்னதான் நடக்க நடக்கட்டுமே என்று தேவா கூறியது போன்று துணிந்து செல், துணிந்து செய் என்று நானும்
1: கூறுகின்றேன். தோல்வி கிடையாது.
0: பார்த்தீர்கள், சரியான வரிகளை சொல்லோடு கொண்டு வந்து தந்து விட்டீர்கள். துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது. வாழ்த்துக்கிழமை. சிறப்பான இந்த வழியிலே அழகான பதங்களை தந்து சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்திருக்கின்றீர்கள். பல பல புதிய விதமாக எங்கள் உற்சாகத்தையும் உணர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்கள் எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும். இன்னும் ஒரு நாளில் 2026 ஆண்டின் அடுத்த ஆண்டு பிறந்த அந்த 365 நாட்களிலே என்ன செய்வோம், எதை செய்ய வேண்டும் என்று எண்ணி கூட அவற்றை நாம் செவ்வனே செய்ய இறைவன் திருவர்கள் புரியட்டும்.
1: மிகவும் சந்தோஷமாப்பா. அதே போல உங்களுக்கும் வருகின்ற ஆண்டு உங்களுக்கும் மீரா அம்மாவுக்கும் நம்மளுடைய வானொலி நேயர்கள் உறவுகள் அன்பு அன்பு உறவுகள் அனைவருக்கும் வருகின்ற புத்தாண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு இனிய ஆங்கில புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் அப்பா.
0: இனிய ஆங்கில புத்தாண்டு தான், அதை நாங்கள் அனைவரும் அந்த ஆண்டை நடைமுறைப்படுத்துகிறோம் தானே. கணக்கு வழக்கு கர்மங்கள் எந்த ஆற்றல் செய்யும் பொழுது அந்த ஆண்டு 2026 என்ற அந்த ஆண்டு குறைக்கப்படுது. அதுல அது ஒரு பொதுவான ஆண்டு, ஆங்கிலேயருக்கு மட்டுமல்ல எங்களுக்கு அந்த பொதுவ ஆண்டு தானே. அதனால் பிறக்க போகின்ற அந்த 2026 ஆண்டு நீங்கள் கூறியபடி ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டு சிறப்புடன் அமைய எல்லோரையும் வாழ்த்துக்கும் வேளையிலே எல்லோரும் இணைந்து உங்களுக்கும் வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவன் சகல கைங்கரியங்களையும் உங்களுக்கு கொடுத்து சிறப்பாக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். சரி, இந்த சொன்னோட பாடல் நிகழ்வுக்கு என்ன பாடலை என்ன சொல்லில் ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள் எங்களோடு இணைந்து
1: பாருங்க. அப்பா அனுசியா அவங்க வந்து கண்ணாடி வச்சு என்னோட பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நான் சொல்லலாம்னு நினைச்சதா அவங்க கண்ணாடி வச்சு பாத்துட்டாங்க.
0: அதனால தான் அம்மா நான் அடிக்கடி கூறுவேன், வருபவர்கள் விரைவில் வாருங்கள், முதலில் வாருங்கள் என்று. சரி, அது உங்களுக்கு ஒரு கிடைத்த அரிய சந்திரம். அந்த பாடலை கேட்கத்தானே போகின்றீர்கள் அவர் வாயிலாக.
1: அடுத்து என்னோட இணைப்பாகவும் ஒரு பாடல். என்ன பாடல் என்றால் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன்.
0: அப்படியா, எங்க முதல்வரையும் பாடுங்கள்.
1: கண்ணபுரம்

0: இங்கு வந்து இந்த உடுமலைப்பேட்டையில வந்து இன்று சீனிவாச பெருமாளை பார்த்தேன் அப்பா, வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு.
1: வைகுண்ட ஏகாதசி அந்த அபிஷேகங்களை கண்டு கவல உங்களுக்கு அந்த அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க கடாட்சம் கிடைத்திருக்கின்றது. எங்களுக்கு எல்லாம் நீங்கள் சொல்ல கேட்டுத்தான் நான் கரத்தை கூப்பிடுவீங்க. பாடலை தூங்கினவுடன் கையை என்ன அறியாமல் கரம் குவிந்து விட்டது. கண்ணபுரம் குறும்பு அந்த அந்த அந்த ஆன்மீகம் அவர் ஆட்கொள்ள வேண்டும் உங்களை எல்லாம். சிறப்பு உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும். உங்கள் பாடலை நாங்கள் ஒளிபரப்புறோம் என்று உங்களுக்கு இரண்டு பாடலும் கேட்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. திருமால் பெருமைக்கு நிகரேது என்ற பாடலை கேட்க வேண்டும் என்ற எண்ணிய வேளையில இறைவர் இன்னொரு வாயிலாக அதையும் தந்து, கண்ணன் தன்னை மறந்து விட்டாயா என்னையும் என்னிடமும் பா என்று உங்களுக்கு அந்த பாடலும் தந்திருக்கார். வாழ்த்துக்கிழமா. எல்லா சிறப்பும் நிறைவேற வேண்டும் மகளே. நாங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் இறைவனை கையேந்தி கேட்கும் பொழுது அது நிச்சயமாக உண்மை அன்புடன் நாங்கள் கேட்டால் நிறைவேறும், நிறைவேற வேண்டும் என்று அப்பாவும் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி மகளே. நன்றி.
0: நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எல்லாம் நடக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். மீரா அம்மாவுக்கும் வேண்டுகிறேன் அப்பா. நல்லது அப்பா. நன்றி அப்பா. விடைபெறுகிறேன்.
1: வாழ்த்துக்கள். சென்று வருவோம், மீண்டும் சந்திப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும்
2: நீரில் வந்து நான் அழைக்க நில்லாயோ நீரில் வந்து.
1: நேரில் வந்து நிற்க வேண்டும் என்று இன்னொரு உறவு அழைக்கின்றார். இணைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: அரசடிக்குப்பம் சரவணன்.
1: அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் வேளையிலே வருக வருக வந்து அழைத்துக் கொள்ளுகின்றோம். சொல்லோடு பாடல் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
3: இருக்கின்றோம். உங்களை போலவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர் உறவுகளை போலவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம்.
1: சிறப்பு. எங்களை போலவும் இணையரை போலவும் நானும் இருக்கின்றேன் என்று எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற அந்த நல்ல எண்ணத்தின் மனதிலே கொண்டபடியால் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்தி நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறி இணைந்துடுவோம் சொல்லோடு பாடல் நிகழ்விலே. ஒரு தடவை உங்கள் ஊரில் கால நிலையை கூற முடியுமா ஐயா?
3: இன்றைக்கு பாத்தீங்கன்னா 24 பகையில இருக்கும். கொஞ்சம் குளிர் கொஞ்சம் குறைவா இருக்கு
1: ஐயா. 24 பகையில கொஞ்சம் குறைவா இருக்கு ஐயா. நாங்கள் அதிக பேரதிக பெரும் பெரும் அதாவது குளிர் நிலைய உரை நிலையை விட மேல் அதிகமான குளிரில் இருக்கின்றோம். ஆனா நாங்கள் வெளியே செல்ல
3: பகையில் இருக்கு.
1: வெளியே அது எல்லாம் சொல்ல கவலையா இருக்குது எத்தனை என்று. ஏனென்றால் நீங்கள் இப்படியெல்லாம் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக அதிசிறந்தவர்களாக இருக்கும் வேளையிலே நாங்கள் என்னையா ஆக குறைந்தது. எங்களுக்கு இப்பொழுது காலநிலை 0 கீழே 11 ஐயா. இது படிப்படியாக கூடி நீங்கள் 24 நாங்கள் 0 கீழே 23 செல்ல போகின்றோம். நீங்கள் 0 மேலே வெப்பம் பிளஸ்ல இருக்கின்றீர்கள், நாங்கள் மைனஸ் அடியாளத்துக்கு குளிர்ச்சல இருக்கின்றது. இருந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, பார்ப்போம். குளிர் என்றிருக்கின்றோம்.
3: இதுவும் கடந்து போகும்.
1: இதுவும் கடந்து போகும். அற்புதம். சரியான வார்த்தையை தந்திருக்கிறேன். வாழ்த்துக்கள் தரவனா வாழ். இது இந்த காலகட்டம் அப்படியான காலம். எல்லாம் மாறி மாறி ஒரு நாளிலேயே புயல் ஏற்படும், பனி ஏற்படும், பெரும் காற்று ஏற்படும், எல்லாம் பெருமை. எல்லாம் இது இந்த சூழல் பூகோள அமைப்பின்படி இந்த காலகட்டத்தில் உயர்ந்த பூமியானி வட பகுதிகளிலே வட துருவங்களை அண்மித்து இருக்கின்றோம். இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும். அதையெல்லாம் உங்களுக்கு பழக்க வழக்கமாகிவிட்டது சரவணா, கவலைப்பட வேண்டாம். சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலையை குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த 2025 ஆண்டில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டீர்களா?
3: முடிஞ்சது உங்களுக்கு தெரியும்.
1: ஆமாம், பெரும் ஒரு சாதனையை வெற்றிகரமாக முடிக்க இறைவன் நேர திருவள்ளுவர் புகுந்து எல்லோருடைய வாழ்த்துக்களும் பெற்று அவர் அந்த புது மனை ஒன்றை அமைத்து அதிலே பிரவேசித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி எங்களையெல்லாம் நினைந்து எங்களுக்கு அழைப்பு தந்து நாங்கள் அவர் நேரில் செல்லாது விட்டாலும் உள்ளத்தால் அவருக்கு வாழ்த்தி அதை சிறப்பித்திருக்கோம். வாழ்க வாழ்க வாழ்க. சிறப்பு. பெருங்கடன் அது. இந்த வருட எண்ணம் அல்ல, இத்தனை வருட கனவுகளை இந்த வருடம் தீர்த்து வைத்திருக்கிறீர்கள். இந்த வருடம் பொன்னான வருடம், உங்களுக்கு மகிழ்வான வருடம், சாதனையான வருடம் இல்லையா? சிறப்பு. எத்தனை வருட கனவு அதை நிறைவேற்ற எவ்வளவு நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீர்கள், எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பீர்கள், அதெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நாங்களும் அந்த உங்களை போன்று அந்த எண்ணங்களை நிறைவேற்றியவர்கள் தானே. சரி, அந்த வேளையில் இந்த 25வது ஆண்டில் ஏதாவது செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று எண்ணுகிறீர்களா? எதையாவது
3: எதையாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க நிறைய அந்த மரங்கள் வைக்கணும் நிறைய, அது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. தோட்டத்திலயும் அங்க நிலத்திலயும் நிறைய மரங்கள் வைக்கணும்.
1: கடமையை நீங்கள் செய்வதற்கு உங்களோட வீட்டு பணி கொஞ்சம் தடையாக இருந்ததை நான் உணர்வேன்.
3: ஆமா,
1: அதை அடுத்த வருடம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்கள், அப்படித்தானே?
3: ஆமா, நிறைய கண்டுகள் வைக்கணும்.
1: இன்னும் ஒரு நாள் முடிய 2026 ஆண்டு அந்த ஆண்டிலே பசுமையும் நிறைய

0: எண்ணுகிற எண்ணங்கள் ஈடேற வேண்டி இருப்பவைக்கும் யார் அடிப்படை காரணமாக இருப்பார்கள் அதை நிறைவேற்றுவதற்கு?
1: நிறைவேற்றுவதற்கு அடிப்படை காரணமா
0: இறை அருள் எங்கு சென்று வேண்டினாலும் இந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து வெற்றியெல்லாம் ஈடேற்றி கொடுக்க வேண்டும், அதற்கு இந்த வல்லமையை தர வேண்டும் ரவா என்று நீங்கள் கரம் கூப்புகிறீர்கள், நாங்கள் கரம் கூப்புகின்றோம். நிச்சயமாக அது நிறைவேறும். ஏனென்றால் படைத்தவன் படியளப்பான் கைவிட மாட்டான். நாங்கள் எண்ணம் சுத்தமாகவும்
1: உண்மையிலே
0: சிறப்பாகவும் நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் உண்மையான விசுவாசத்தோடும் இருந்தால் அது நிறைவேறும். அதுதான் வாழ்க்கை. நல்லது, சிறப்பு. சரவணா, இன்று இந்த வேளையில நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள்? என்ன பதத்தோடு பாடலை ஆரம்பிக்க போகிறீர்கள்?
1: பூவும் பொட்டும் எங்கே என்ற பாடல்.
0: ஓ, பூவும் பொட்டும் எங்கே? எங்க வச்சிருக்கீங்களோ அங்கே அதை வச்சு விட்டீங்களா? சாமியாரில் வச்சு விட்டீங்களா? பூவும் பொட்டும்
1: அன்னைக்கு செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை எல்லாம் வச்சு.
0: எங்கே இது? என்ன திரைப்படம் இந்த பாடல்?
1: சொர்க்கம் நரகம்.
0: ஓ, அடே, அதுவும் சொர்க்கம் நரகமா போய்விடுது? அப்ப சொர்க்கமா நரகமா? பூவும் பொட்டும் சொர்க்கத்தில் இருக்குமா நரகத்தில்? நீங்கள் அங்கே இருக்கும் நினைக்கிறீர்கள்?
1: சொர்க்கத்துல தான் இருக்கும். சொர்க்கம் நரகம் என்பது நம்மிடையேதான் உள்ளது.
0: எங்களிடையா அந்த சொர்க்கமும் நரகமும் எங்கள் மத்தியில எங்களிடம்தான் இங்கே தான் இருக்கின்றது. இறைவன் அனுப்பி இருக்கின்றார். அதை கண்டுகொள்வதுதான் எங்களுடைய பண்பாடுகளும் பழக்க வழக்க விழுமியங்களும். சிறப்பு, சிறப்பான கருத்தை சொல்லோடு பகிர்ந்து கொண்டோம் சரவணா. வாழ்த்துக்களை தெரிவிப்போம், மீண்டும் சந்திப்போம். வாழிய வாழிய வாழியவே வரும் ஆண்டு நிறைவாக சிறப்பாக உங்களுக்கு அமைய வேண்டும். அதேபோன்று நீங்களும் அனைவரையும் வாழ்த்துகிறீர்கள் என்று எண்ணுகிறேன்.
1: அதே
0: தொலைபேசி ஆகிவிட்டது. தெரிந்து கொண்டுதான் இந்த கருத்தை முன்னிற்கிறது. உங்களுடைய அந்த எண்ணம் எல்லோரையும் சென்றடையும். எல்லோரையும் வாழ்த்துகிறீர்கள். மீண்டும் சந்திப்போம் சரவணா. தொலைபேசியை கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பாடல் ஒன்று கரத்தில் இருக்கின்றது. அதற்கிடையே இன்னொரு உறவு வருகின்றார். அவரை வணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. தர்மபுரியில இருந்து ராஜ்குமார், நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: தர்மபுரியில் இருந்து தலைவர் ராஜ்குமார் அவர்கள் வந்து வணக்கம் கூறிய வேளையில நாங்கள் மொழியல் தமிழ் வானிலிருந்து எல்லோரும் வணக்கம் வணக்கம் என்று கூறி நலமாக இருக்கின்றோம் என்றும் கூறுகின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? பயணங்கள் எப்படி இருக்கின்றது?
2: பயணங்கள்லாம் பக்தி யாத்திரை போயிட்டு வந்தங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள். இறுதி ஆண்டு நிறுவனையிலே பக்தி யாத்திரை செல்ல கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஐயா. நீங்கள் இறைவன் அழைத்திருக்கின்றார். எந்த ஆலயத்துக்கு தான் வந்தீர்கள்
2: ஐயா? குருவாயூரப்பன் ஆலயம், கேரளா மாநிலம் குருவாயூரப்பன் ஆலயத்து. அப்புறம் திருச்சூர்ல வடக்கநாதன் ஆலயம்ட்டு சிவன் ஆலயம் ஒண்ணு, ரொம்ப பழங்காலத்து ஆலயம்.
0: உற்சவங்கள் எல்லாம் பெரிதாக நிறைவேறும். அன்பு,
2: ஆமா ஆமாங்க, அந்த யானையை வச்சுக்கிட்டு அந்த வெடியை பண்ணுவாங்க.
0: மகள் நேரில் பார்த்திருக்கின்ற ஒரு தடவை எங்களுடைய ரதீஸ் அவர்கள் காட்சி மூலம் காட்டி இருந்தார் நேரடியாக எங்களுக்கு. சிறப்பாக இருந்த இந்த வடக்குநாதர் சிவன் ஆலயம் சிறப்பு. சனக்கூட்டம் அப்படி இருந்தது, மக்கள் தங்களை மறந்து வந்து கூடி குழுமி அரோகரா என்ற சத்தத்தோடு.
2: குருவாயூரப்பன் ஆலயத்துல வந்து சரியான கூட்டம் அன்னைக்கு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. ஆமா ஆமா, தரிசனம் அன்னைக்கு கிடைக்க அடுத்த நாள் தான் கிடைச்சது. மக்கள் கூட்டம் அளமோது ஆலயத்திலாம். அதுல சபரிமலை சீசன் வேற, அது ஒரு காரணம்.
0: எல்லாமே சேர்ந்து எல்லோரும் யாத்திரையை மேற்கொண்டு எல்லா ஆலயங்களுக்கும் பெருந்திரளான மக்கள் வந்து அந்த திரளான மக்களோடு சாதாரணமாக வணங்கும் போது இருக்கின்ற ஒரு பக்தி ஆரவாரம் மக்கள் கூட்டத்தோடு வணங்கும் போது வித்தியாசமா இருக்கும் இல்லையா?
2: ஆமா ஆமாங்க, ஆமா ஆமா, நல்லா இருக்கும்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்து பாடல்கள். பிரம்மாவை தரிசிக்க சென்ற நாரதர், சுவாமி, கலியுகத்தில் பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய சிறந்த விரதம் எது என்று கேட்டார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் வெங்கடேச பெருமாளை நினைத்து அனுஷ்டிக்கும் விரதமே மேலானது என்று பதிலளித்தார். இதன் அடிப்படையில் புரட்டாசி சனியன்று துளசி நீர் பருகி விரதம் மேற்கொள்வர். புளியோதரை, சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகிய நைவேத்தியங்களை பெருமாளுக்கு படைப்பர். இந்த விரதம் அனுஷ்டித்தால் கிரகதோஷம் அகலும், ஆயுள் ஆரோக்கியம் கூடும், செல்வ வளம் பெருகும். நினைத்தது நிறைவேறவும், குடும்ப பிரச்சனை நோய் நீங்கவும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மாவிளக்கு ஏற்றுவதாக நேர்ந்து கொள்வார்கள். இந்த நேர்த்திக் கடனை செலுத்த திருப்பதி செல்ல தேவையில்லை. புரட்டாசி சனியன்று வீட்டிலேயே பெருமாள் படம் வைத்து மாவிளக்கு ஏற்றலாம். தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு நைவேத்தியம் செய்து வெங்கடேச சோஸ்திரம், 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் ஆகியவற்றை படிக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் போது திருப்பதி பெருமாள் நம் வீட்டுக்கே நேரில் எழுந்து அருள்வதாக ஐதீகம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

திருப்பதி அருகிலுள்ள நாராயணபுரத்தை ஆட்சி செய்தவர் தொண்டைமான். இவர் ஒரு நாள் திருப்பதி மலை மீதுள்ள வெங்கடாத்திரிக்கு யானை வேட்டைக்கு சென்றார். வழியில் ஒரு பஞ்சவர்ண கிளியை கண்டார். அந்த தெய்வீக அழகில் ஈடுபட்ட மன்னர் கிளியை பிடிக்க முயன்றார். அந்த கிளி அங்கு வரும் பக்தர்கள் சொல்லும் வெங்கடேசா கோவிந்தா என்ற திருநாமத்தை அடிக்கடி கேட்கும். அதையே திரும்ப திரும்ப சொல்லும். மன்னர் பிடிக்க முயன்றதும் இந்த நாமங்களை சொன்னபடியே பறந்தது. திருப்பதி கோவில் அருகிலுள்ள சுவாமி புஷ்கரணி என்னும் குளக்கரையை அடைந்தது. மன்னரும் விடாமல் சென்றார். கிளியை காணவில்லை. ஆனால் அங்கே வெங்கடேச பெருமாள் வீற்றிருந்தார். பிறகு ஏழுமலையானுக்கு கோவில் கட்டினார். வெங்கடேச பெருமாளுக்கு தினமும் அதிகாலை சுப்பிரபாத சேவை நடக்கும். இந்த சேவையில் வெங்கடேச சுப்பிரபாதம், ஸ்தோத்திரம், பிரபத்தி, மங்களாசாசனம் ஆகியவற்றை தாளபாக்க அன்னமாச்சாரியா வம்சத்தினர் பாடுவர். அதன் பின் கீர்த்தனைகள் பாடப்படும். பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவரால் எழுதப்பட்ட சுப்பிரபாதம் கேட்டே பெருமாள் துயில் எழுந்தருகிறார். அப்பொழுது பெருமாளுக்கு பசும்பால், வெண்ணெய், சர்க்கரை கலந்த நைவேத்தியம் படைத்து தீப ஆராதனை நடத்தப்படும். இதற்கு நவநீத ஆரத்தி என்று பெயர். பாடலை கேட்போமா?

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கடினமானதையும் சாதிக்கலாம். ஏதாவது ஒரு கடினமான செயலை தொடங்கும் பொழுது இது முடியுமோ முடியாதோ என்ற சந்தேகம் எழுவது இயற்கை. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள் அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு தங்களது செய்கையை தொடங்குவார்கள். நடத்த முடியாத செயல்களை கூட நடத்தி காட்டி விடுவார்கள். தேவனின் அன்பை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சமயம் நெருக்கடியான நிலை ஏற்பட்டது. எதிரிகளுக்கு பயந்து வாழ்கிற சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருந்தனர். ஒரு பக்கம் தேவனின் ஆசீர்வாதம், தேசத்தில் செழிப்பு என இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த செழிப்பு எதிரிகளால் அழிக்கப்பட்டது. உழைப்பின் பலனை அனுபவிக்க முடியாமல் மக்கள் தவித்தனர். யார் நமக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கிய சமயத்தில்தான் கிதியோன் என்பவர் கர்த்தர் சந்தித்தார். தேவ ஜனத்தை சத்ருக்களின் வல்லமையில் இருந்து விடுவித்து ஆசீர்வதிப்பதற்காக உன்னை அனுப்புவேன் என்றார். நான் எப்படி இந்த சத்ருக்களை மேற்கொள்ள முடியும் அல்லது சமாளிக்க முடியும் என அவர் கலங்கிய போது, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் கர்த்தர். அதன்படியே அவனுடன் இருந்து வெற்றி பெற்று தந்தார். ஒரு கடினமான செயல் ஆண்டவரின் கிருபையால் சாத்தியமாயிற்று. அன்று கிதியோனுக்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றி தந்த கர்த்தரிடம், நீங்கள் செய்து வரும் பணிகள், குடும்ப பிரச்சனைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களோடு இருந்து வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து மகிழச் செய்வார். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு பேச்சு போட்டிக்கோ நேர்முக தேர்வுக்கோ போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்கு புறப்படும் முன்பாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை புத்தகங்களை படித்தோ அனுபவஸ்தர்களிடமிருந்து கேட்டோ தெரிந்து கொண்டிருக்கலாம். இப்படி மற்றவர்களிடம் கலந்து ஆலோசிப்பதை விட எல்லாவற்றிற்கும் மேலான தேவனை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இன்று ஒரு முக்கிய விஷயம் தொடர்பாக போகிறேன். என் வாழ்க்கை தலைவிதியை நிர்ணயிக்கும் நேர்முக தேர்வுக்கு செல்ல போகிறேன். நிர்கதியாக கணவன் வீட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட என் சகோதரியின் வாழ்க்கை பிரச்சனையை குறித்து பேசி பிரிந்தவர்களை இணைத்து வைக்கப் போகிறேன். நான் பேச்சு போட்டிக்கு செல்கிறேன். எனக்கு பேசும் வல்லமையையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று ஜெபித்தாலே போதும். வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாக்கில் இறங்கிவிடுவார். பைபிளில் எப்படி பேசுவோம் என்றும் என்னதை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்ற வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி உங்கள் இடத்தில் இருந்து தேவனே பேசுவார், அவரே பதில் அளிப்பார். தேவனின் பதில் சமாதானத்தையும் வெற்றியையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை. இணைந்திருங்கள் ஒரு பாடலுக்காக.

வைகறை நாதத்தில் இனி தொடர்வது ஒரு இஸ்லாமிய பாடல். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் காணலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் அதே ஆன்மாவிலிருந்து அதனுடைய துணையை அவன் உண்டாக்கினான். மேலும் அவை இரண்டின் மூலம் உலகின் அமைதியான அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு, மேலும் பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்ப பங்கு உண்டு. உங்களில் எவருடைய நற்செயலையும் நான், அதாவது அல்லாஹ், வீணாக்கவே மாட்டேன். அவர் ஆணாயினாயினும் சரி, பெண் ஆயினாயினும் சரி, நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆண் ஆயினும் பெண் ஆயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் கவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்க மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து கூறியுள்ளார். பொதுவான நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு சில உரிமைகள் உள்ளதைப் போல என்பது அவருடைய கருத்தாகும். இனி தொடர்வது பாடல்.

ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை உண்டு என்பது குறித்து குர்ஆன் வசனங்கள் சிலவற்றை நாம் இப்பொழுது கேட்கலாம். மனிதர்களே, உங்களை ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்த உங்களின் இறைவனுக்கு

நீங்கள் ஒருவர் மற்றவரில் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவர்களே. மேலும் நற்செயல்கள் புரிவோர் அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் சரி, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் இம்மி அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நபிகள் நாயகமும் ஆண் பெண் சமத்துவம் பற்றி கருத்து சொல்லியுள்ளார். பொதுவாக நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன, பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள சில உரிமைகளைப் போல என்பது அவருடைய கருத்து. அவர் பெண்களுக்கு கூறும் அறிவுரை என்ன? பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் வரையறுத்துள்ளது. இது பற்றிய ஒரு வசனம், நபியே, உம்முடைய மனைவிகள், உம்முடைய புதல்விகள் மற்றும் நம்பிக்கையாளரின் மனைவியர் ஆகியோரிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய துப்பட்டிகளின், அதாவது சேலை முந்தானையை தங்களின் மீது தொங்க விட்டு கொள்ளட்டும், அதாவது இழுத்து போர்த்து கொள்ளுதல். அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் தொல்லைக்கு ஆளாகாமல் இருப்பதற்குமே இதுவே மிகவும் ஏற்ற முறையாகும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் என்று கூறுகிறது. இணைந்திருங்கள், ஒரு இஸ்லாமிய பாடலையும் நாம் இப்பொழுது கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்வாக இன்றைய நம் சிந்தனைக்கு விவாதத்தை விடுவோம். உரையாடுவதற்கும் விவாதம் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. உரையாடுவதில் எது சரி என்ற கண்டுபிடிப்புக்கான ஆராய்ச்சி இருக்கும். ஆனால் விவாதத்தில்

யார் சரி என்ற சுயநலத்திற்கான கோபம் இருக்கும். உரையாடுவதில் மென்மை இருக்கும். பொதுவாக இரு தரப்பிலும் குரல் ஓங்காது. விவாதத்தில் சூடு பறக்கும். தன் பக்கமே சரி என்ற உரத்த குரல் ஒலிக்கும். உரையாடுவதில் எதிர்த்தரப்பு கருத்தையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும். தன்னை மேலும் வளர்த்து கொள்ள அந்த கருத்து உதவும் என்ற உயர்ந்த நோக்கமும் இருக்கும். ஆனால் விவாதத்திலோ எதிர்த்தரப்பின் கருத்து எத்தகையதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற வீம்பு இருக்கும். அதைத்தான் ஏற்பது சுய கௌரவத்திற்கு இழுக்கு என்ற அகம்பாவமும் கூடவே இருக்கும். உரையாடுவதில் பேச்சில் மரியாதை, நடத்தையில் நாகரீகம் இருக்கும். அது உரையாடலில் கருத்து பரிமாற்றத்தை விட இரு தரப்பின் நட்பை மேலும் வலுவாக்கும். ஆனால் விவாதத்தில் சில சமயம் மரியாதை குறைவான வார்த்தைகள் வெடிக்கலாம். சில சமயம் கைவோங்கும் அளவுக்கும் அநாகரீகம் வெளிப்படலாம். இது இரு தரப்புக்கிடையே பகையை வளர்க்கும். சில சமயங்களில் சில உதாரணங்களில் நீடித்த பகையாகவும் ஆகிவிடலாம். வெளிப்படையான மனதுடன் பேச்சில் கலந்து கொள்வதுதான் உரையாடல். பேச்சில் தோற்கக்கூடாது என்று ஏற்கனவே தீர்மானித்துக் கொண்ட வைராகியத்துடன் தன் கருத்து சரிதானா, பிறரால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா என்ற நியாயமான சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் கலந்து கொள்வதுதான் விவாதம். உரையாடலில் அப்போதைய சுமூகமான பேச்சால் அடுத்த சந்திப்பின் போதும் நட்பின் மனம் வீசும். விவாதத்தில் அப்போதைய காழ்ப்புணர்வு பேச்சால் அடுத்தடுத்த சந்திப்பில் முகம் பார்த்து கொள்ளவும் விரும்பாத கசப்பு உணர்வு தோன்றும். இறைவனிடமும் உரையாடுங்கள், விவாதிக்காதீர்கள். இறைவனை போற்றியபடி நீங்கள் உரையாடினீர்களானால் உங்கள் உள்ளம் தெளிவு பெறும், நல் எண்ணங்கள் ஊற்றெடுக்கும். இத்தனை நாள் வேண்டிக் கொண்டேனே, எனக்கு என்ன செய்தா என்பது மாதிரியான விவாதத்தில் இறைவனுடன் இறங்கினால் நம் மனது மேலும் மேலும் எதிர்பார்ப்பு என்ற குழப்ப குட்டையாகிவிடும். மீண்டும் வெளிவருவது கஷ்டமாகிவிடும். எனவே எப்பொழுதும் யாருடனும் உரையாடுவோம், விவாதத்தை தவிர்ப்போம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இங்கிலாந்தில் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த வில்லியம் எட்வர்ட் நைட்டிங்கேல் பிரான்சிஸ் நைட்டிங்கேல் தம்பதியிற்கு பிறந்தவர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். தன் அப்பா உதவியுடன் கிரேக்கம், லத்தீன், ஜெர்மன், இத்தாலி ஆகிய மொழிகளையும் வரலாறு, தத்துவம், கணிதம் ஆகிய துறைகளையும் முறையாக கற்றுத் தேர்ந்தார். வாழ்க்கை பயனுள்ள வகையில் அமைய வேண்டும் என்று விரும்பிய நைட்டிங்கேல் செவிலியர் பணிக்கு போக விரும்பினார், அதாவது நர்ஸ். சிறுவயதில் இருந்தே செவிலியர் பணி பற்றிய புத்தகங்களைத்தான் விரும்பி படித்தார். தனது முழு நேரத்தையும் லண்டன் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளுக்காக செலவிட்டார். இறுதியில் ஜெர்மன் நாட்டில் உள்ள கெய்சர்வர்த் மருத்துவமனையில் செவிலியர் பட்டப்படிப்பை முடித்தார். மிகச்சிறந்த மாணவியாக தேர்ச்சி பெற்று விருப்பமான செவிலியர் பணியில் 1851 சேர்ந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 31. ரஷ்யா, பிரான்ஸ், ஐக்கிய மற்றும் துருக்கி ஓட்டோமன் படைகளுக்கு இடையே கிரீமியன் என்ற இடத்தில் 1854-56 நடைபெற்ற போரில் ஏராளமான வீரர்கள் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க 38 பேர் கொண்ட குழு ஒன்று நைட்டிங்கேல் தலைமையில் போர்க்களத்திற்கு அனுப்பப்பட்டது. அப்பொழுது இரவு நேரங்களில் கையில் மெழுகு விளக்கை ஏந்தியபடி நோயாளிகளின் இருப்பிடம் சென்று நலம் விசாரித்து மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தினார் நைட்டிங்கேல். இதை கண்ட ராணுவ வீரர்கள் தங்களை காக்க விண்ணுலகில் இருந்து தேவதை ஒன்று மண்ணுலகுக்கு கையில் விளக்குடன் வந்துள்ளது என்று புகழ்ந்து பாராட்டினார்கள். போருக்கு பின் நாடு திரும்பிய போது விக்டோரியா மகாராணிக்கு அடுத்து எல்லோருக்கும் அறிந்தவராக நைட்டிங்கேல் இருக்கிறார் என்று பிபிசி ஒலிபரப்பு அறிவித்தது. இதைத் தொடர்ந்து 1883 செஞ்சிலுவை சங்க விருதை விக்டோரியா மகாராணி வழங்கினார். நைட்டிங்கேல் பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக 1974 உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. துன்ப காலத்தில் நம்மை பேணி காக்கவும் போர் மற்றும் இயற்கை சீற்றத்தின் போது நம்மை காப்பாற்றவும் ஓடிவரும் செவிலியரை நாம் நன்றியோடு நினைவு கோர்வோம். 1907 பிரிட்டன் மன்னரின் ஆர்டர் ஆஃப் மெரிட் என்ற உயரிய விருதை பெற்ற முதல் பெண்மணியும் இவர்தான். இணைந்திருங்கள், இது MTR FM.

இது ஆரோக்கிய சமையல் பகுதி. ஃப்ரூட் மில்க் ஷேக் ஆரோக்கியமான குளிர்பானம். காய்ச்சிய பால் நன்கு ஆறியவுடன் அதனுடன் விருப்பமான பழங்கள், சீனி மற்றும் தேவையான அளவு எசன்ஸ் சேர்த்து மிக்சியில் அடித்து ஃப்ரூட் மில்க் ஷேக் தயாரிக்கப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டிலேயே உலகின் பல பகுதிகளில் மக்களிடையே இந்த பானம் அருந்தும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. பசும்பாலில் உள்ள புரதச்சத்து, பழங்களில் காணப்படும் விட்டமின்கள், மினரல்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் போன்றவை இதை மிகச்சிறந்த ஆரோக்கிய பானம் ஆக்குகின்றன. இதில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருப்பதால் உடல் மெலிய விரும்புகிறவர்கள் காலை உணவிற்கு பதிலாக இதனை தேர்வு செய்கிறார்கள். திராட்சை, ஆரஞ்சு, வாழை, ஸ்ட்ராபெரி, பலாப்பழம், சப்போட்டா, அன்னாசி, பப்பாளி, ஆப்பிள், மாம்பழம் என மில்க் ஷேக் வகைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ருசியை கூட்டுவதற்காக அந்தந்த பழங்களின் எசன்ஸ்களை சேர்க்கலாம். ஆனால் சேர்க்கப்படும் எசன்ஸ்கள் தரமானவையாக இருக்க வேண்டும். மேலும் தேவையான அளவு மட்டுமே சேர்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக எசன்ஸ் சேர்ப்பது போது ருசி மாறுவதுடன் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். தோசை என்றாலே அனைவருக்கும் பிடித்த உணவு. இருப்பினும் ஒரே மாதிரி இல்லாமல் பல்வேறு வகையான தோசைகளை செய்து பரிமாறினால் குழந்தைகள் உட்பட அனைவரும் விரும்பி சாப்பிடுவர். அவல் தோசை. இதற்கு தேவையானவை: அவல் 200 கிராம், அரிசி 100 கிராம், உப்பு தேவையான அளவு, கடுகு, இஞ்சி துருவல் சிறிது, மிளகாய் 1. அவல் அரிசியை 1 மணி நேரம் தனித்தனியாக ஊற வைத்து ஒன்றாக சேர்த்து நைசாக அரைக்கவும். மாவுடன் உப்பு சேர்த்து கடுகு, மிளகாய், இஞ்சி போட்டு தாளித்து கொட்டி கலக்கவும். தோசைக்கல்லில் மாவை ஊற்றி மிதமான வெப்பத்தில் தோசைகளை சுட்டு சாப்பிடலாம். கேழ்வரகு தோசை. கேழ்வரகு மாவு 200 கிராம், கடுகு, ஜீரகம் தலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு. கேழ்வரகு மாவுடன் உப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், கடுகு சேர்த்து தாளித்து தோசை மாவு பதத்தில் கரைத்து கொள்ள வேண்டும். தோசைக்கல்லை காய வைத்து மிதமான வெப்பத்தில் தோசை மாவை பரவலாக ஊற்றி இருபுறமும் எண்ணெய் விட்டு வெந்ததும் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் சட்னி நன்றாக இருக்கும். செய்து பாருங்கள் அனைவரும்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்றிருக்க வேண்டாம், கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது. வண்டிக்கு சக்கரம் பெரியது, அச்சாணி சிறியது. அச்சாணி இல்லாமல் வண்டி ஓடுமா? வள்ளுவரும் இதைத்தான், உருவு கண்டு எள்ளாமை வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னர் உடைத்து என்றார். அதைத்தான் இங்கே ஔவையார் வேறு விதமான உதாரணத்துடன் சொல்கிறார். தாழம்பூவுக்கு மடல் பெரிது, தாழம்பூ வாசனையானதுதான், ஆனால் மகிழம்பூ அதைவிட மனம் உள்ளது, ஆனால் உருவத்தில் சிறியது. மனம் அதிகம் தர பூவுக்கு உடல் பெரிதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. கடல் பெரிதாக இருக்கிறது, ஆனால் கடல் நீரை குடிக்க முடியாது. கடல் அருகே உள்ள ஒரு சிறு ஊற்றிலிருந்து வெளிப்படும் தண்ணீர் குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்கும். ஆகவே அளவில் பெரிதான எதுவும் பயன் பெரிதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. நம்மவர்கள் அதிகமாக மேற்கோள் காட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடிய புலவர் கணியன் பூங்குன்றனார் தன் பாடலின் இறுதியில், மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்கிறார். அதுபோல மனிதர்களில் பெரியவர் சிறியவர் என்பதெல்லாம் உடல் அளவில் இல்லை, செயல் அளவில்தான். சமயங்களில் பதவியில் சிறியவர்கள் உருவத்தில் சிறியவர்களை குறைவாக மதிப்பிடத் தோன்றும், அதுவும் தவறு. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வர்த்தகர்களுக்கு எவருமே சிறியவர்கள் அல்லர் என்பது வர்த்தக உலகின் யதார்த்தம். அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் இன்றி, எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. அவசரப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அதது அந்தந்த காலத்தில் நடக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். தானாக பழுக்காத பழத்தை தடியால் அடித்து பழுக்க வைத்த கதையாக என்று ஒரு உதாரணமும் உண்டு. மரத்தில் இயல்பாக உரிய காலத்தில் பழுப்பதே நல்ல சுவையான பழம். நமது அவசரத்திற்கென்று காயை பறித்து புகை மூட்டம் போட்டு பழுக்க வைத்தால் அதன் சுவை கொஞ்சம் குறைவுதான். இரண்டையுமே சுவைப்பவர்களே வேறுபாட்டை உணர்ந்து கொள்ள முடியும். பூவாகி காயாகி கனிவது வரை மனிதன் பழத்திற்கும் எடுத்த காரியத்திற்கும் பொறுமை காக்க வேண்டும். சில செயல்கள் சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகுதான் நடைபெறும் என்றால் அப்பொழுதுதான் அவை நடக்கும். எவ்வளவுதான் முயன்றாலும் சில காரியங்களை முன்கூட்டி நடத்தி வைக்க முடியாது. மரம் உயரமாக வளர்ந்திருக்கிறது என்பதற்காகவே காய்கள் பழுத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாட்கள் நகர்ந்தன என்பதற்காகவே எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்பதும் இல்லை. எனவே மீண்டும் மீண்டும் முயற்சித்து சோர்ந்து போக வேண்டாம். மரம் உயர்ந்து கொண்டே போவதை பார்க்காதீர்கள், நாட்கள் நகர்ந்து கொண்டே போவதை பொருட்படுத்த. சோர்வையும் தோல்வியையும் தவிர்க்க வேண்டுமென்றால் பழுக்கும் காலம் வரை காத்திருக்க வேண்டியது அவசியம். அதற்காக முயற்சியே செய்யக்கூடாது, தாமாக முயற்சி செய்தால் போதும் என்பதல்ல பொருள். முயற்சி ஒருபுறம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் முயற்சியை ஒத்தி போட்டால் அந்த காரியம் பழுப்பது தள்ளி போகக்கூடும். பருவத்தால் அன்றி பழா அது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உரிய காலத்திற்கு முன்பே வலுக்கட்டாயமாக முடிக்க முயன்றிய காரியங்கள் பயன் தராமல் போகலாம். காலம் நம் கையில் இல்லை, எனினும் முயற்சி நம்மை சார்ந்ததே. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பிறகு இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். நெல்லையில் ஒரு அழகர் கோவில், மதுரையில் ஒரு அழகர் புகழ்பெற்று விளங்குவது போல திருநெல்வேலி அருகிலுள்ள சீவலப்பேரி தாமிரபரணி கரையில் ஒரு அழகர் கோவில் புகழ்பெற்று விளங்குகிறது. தல வரலாறு. சிவபெருமானின் கல்யாண கோலத்தை தரிசிக்க பொதிகை மலைக்கு வந்த அகத்தியர் பெருமாளை சிவனாக மாற்றி அமைத்தது குற்றாலம் கோவிலில் என அக்கால கோவில் வரலாறு கூறுகிறது. இதேபோல அரியும் சிவனும் ஒன்று என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட தாமிரபரணி கரையில் ஒரு பெருமாளை பிரதிஷ்டை செய்தார். மகாலட்சுமியும் அந்த இடத்தை வலம் வந்து பெருமாளுடன் சேர்ந்தாள். அந்த இடம் ஸ்ரீவலம் வந்த பேரி என்று ஆனது. ஸ்ரீ என்றார் லட்சுமி, இதுவே மருவி சீவலப்பேரி என்று ஆனது. இங்குள்ள பெருமாளுக்கு அழகர் சுந்தரராஜர் என திருநாமம் சூட்டப்பட்டது. அகத்தியர் பிரதிஷ்டை செய்த பெருமாளுக்கு கௌதம மகரிஷி கர்ப்பகிரகம் அமைத்தார். கருவறையில் நிறைய கல்வெட்டுக்கள் உள்ளன. தாமிரபரணி குற்றாலத்தில் இருந்து வரும் சித்ரா நதி, கோதண்டராம நதி என்னும் மூன்று நதிகளை கலக்கும் இடமே சீவலப்பேரி. இங்கு சீவலம் மங்கை அலர்மேல் மங்கையுடன் அழகர் சுந்தரராஜர் எழுந்தருளி இருக்கிறார். மூன்று நதிகள் சங்கமிப்பதால் இப்பகுதிக்கு முக்கோடல், தென்னக திரிவேணி சங்கமம் என்ற பெயர்களும் உண்டு. மதுரையை வட திருமாஞ்சோலை என்றாலும் சீவலப்பேரியை தென் திருமாலிருஞ்சோலை என்று சொல்லுவர். இக்கோவில் இரண்டாம் நூற்றாண்டில் முதலில் கட்டப்பட்டது. திருப்பதி கோவிலுக்கு முன்பே அமைக்கப்பட்டுள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் அரசு புரிந்த பாண்டியன் மாறவர்மன் ஸ்ரீ வல்லபனால் திருப்பணி செய்யப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலுக்கு மானியங்கள் அளித்துள்ளதாக கல்வெட்டுகள் சொல்லுகின்றன. வல்லப பாண்டியனின் சிலையும் கோவிலில் உள்ளது. மதுரை அழகருக்கு கருப்பசுவாமி காவல் தெய்வமாக உள்ளது போல இங்குள்ள பெருமாளுக்கு சுடலை மாடசுவாமி தன் அண்ணன் முண்டசுவாமியுடன் காவல் தெய்வமாக உள்ளார். சுடலை மாடசுவாமியின் பிறப்பிடமும் இதுதான். விஷ்ணு, தங்கை துர்கை இவர்கள் இருவரும் கருவறையிலேயே அருகே விற்றுள்ள கோவில் அழகர் கோவில் அருகில் இருக்கிறது. வேறு எங்கும் இந்த அமைப்பை காண முடியாது. அகத்தியர் இங்கு அழகரை பிரதிஷ்டை செய்த பிறகு சிவனை மனதால் நினைக்க சிவனும் காசி விஸ்வநாதராக விசாலாட்சியுடன் காட்சியளித்தார். அந்த கோவிலும் அழகர் கோவில் அருகே உள்ளது. ஒருமுறை விஷ்ணு பகவானின் கையில் உள்ள சக்கரம் சுக்கராச்சாரியாரின் தாயை சம்ஹாரம் செய்துவிட்டது. இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம், அதாவது பிராமணரை கொன்ற பாவம் ஏற்பட்டது. அது நீங்க விஷ்ணுவை பிரார்த்தித்தது. பகவானும் தாமிரபரணி முக்கூடலில் நீராடி தன்னை வழிபட்டு வந்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்று அருளினார். சக்கரமும் ஸ்ரீ சீவலப்பேரி முக்கூடலில் நீராடி பகவானை வழிபட்டது. அப்பொழுது பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் காட்சியளித்து சக்கரத்தின் பாவத்தை நீக்கி அதை மீண்டும் தன் கையில் வைத்துக் கொண்டார். சக்கரத்தின் பாவத்தை தீர்த்த இந்த 6 சக்கர தீர்த்தம் என்று இது அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதம் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் கொண்டாடப்படுகிறது. சீவலப்பேரி அருகிலுள்ள மணப்படையை தலைநகராக கொண்ட பாண்டிய மன்னன் ஆண்டு வருகையில் அவருக்கு கண் பார்வை போனது. அந்த சமயம் கருங்குளம் என்னும் ஊருக்கு ஒரு கருட வாகனத்தை சீவலப்பேரி வழியாக எடுத்து சென்றனர். சீவலப்பேரிக்கு வந்ததும் அதன் கனம் தாங்காமல் ஆற்றங்கரையில் வைத்தனர். அதன் பின் அங்கிருந்து எடுக்க முடியவில்லை. அந்திரவில் அழகர் மன்னன் கனவில் தோன்றி அந்த வாகனத்தை தன் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய உத்தரவிட்டார். மன்னனும் அவ்வாறே செய்ய அவனது கண் நோய் நீங்கியது. கண் நோய் தீர கருட சேவை நிறுத்திக்கடனை இங்கு செய்கிறார்கள். இந்த கருடாழ்வாரின் கண் மேல் நோக்கி உள்ளது. 4 கைகள் உள்ளன. பாம்பை தன் உடலில் 6 இடங்களில் அணிந்திருக்கிறார். இதே போன்ற வாகனம் மதுரை கள்ளழகர் கோவிலிலும் இருக்கின்றது. கோவிலில் உள்ள துவாரபாலகர்களின் சிலைகள் கலைநுட்பம் மிகுந்ததாக உள்ளது. மிக அழகாக அவர்கள் சிலையை கையினால் சுண்டினால் வெண்கல ஓசை வருகிறது. இங்குள்ள முப்புரி வலம்புரி சங்கு காண்பதற்கு மிகவும் அரிதானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒருமுறைதான் அது கடலில் தோன்றுமாம். இந்த சங்கு தீர்த்தத்தை அருந்தினால் தீராத நோய்கள் தீர்வதாக நம்பிக்கை. கௌதம மகரிஷி இந்த கோவிலில் தவம் புரிந்திருக்கிறார். அவரது உருவம் கல் தூணில் உள்ளது. கும்பமேளா, அமாவாசை, மாத பிறப்பு நாட்களில் பக்தர்கள் தாமிரபரணியில் நீராடி முன்னோர்களுக்கு சடங்குகள் செய்கிறார்கள். இந்த ஆற்றை பிதுர் தீர்த்தமாகவும் சொல்கிறார்கள்.
காசி திரிகூட சங்கமத்திற்கு சமமாக இந்த ஆற்றை கருதுகிறார்கள். விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சராக இருந்த அரியநாத முதலியார் தனது தந்தைக்கு பித்ருபிண்டம் போடும் போது அவரது தந்தையே நேரில் வந்து கை நீட்டி வாங்கியது கண்டு பேரானந்தம் அடைந்தார். சத்திரம் ஒன்றை கட்டி இங்கு வரும் மகான்களுக்கு அன்னமிட ஏற்பாடு செய்தார். திருப்பதி வெங்கடாஜலபதியையும் ஸ்ரீனிவாசர் என்ற பெயரில் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். ஆஞ்சநேயர் குழந்தை வடிவில் கைகூப்பியபடி இருக்கிறார். சனிக்கிழமைகளில் அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வடமாலை சாத்தி வழிபடுகிறார்கள். சுப நிகழ்ச்சிகளை நடத்த பூக்கட்டி பார்க்கும் பழக்கமும் இவரது சந்நிதியில் உள்ளது. லக்ஷ்மணர் முன்பக்கம் மனித ரூபமாகவும் பின்பக்கம் சர்ப்ப ரூபமாகவும் இருக்கிறார். இங்குள்ள மலைகளில் நிறைந்த நாகங்கள் உள்ளன. அவை யாருக்கும் தீங்கு செய்வது இல்லை. சில சமயம் பூஜை வேளையில் மூலவர் தலைமேல் காட்சியளித்து மறைந்துவிடும். இந்த கோவிலின் தேர் திருவிழா சித்திரை முதல் தேதி நடக்கும். இப்பொழுது கோவிலில் திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இது MTR FM.

குட்டி கதை பார்க்கலாமா? தொண்டை மண்டல சதகம், அறப்பளீஸ்வர சதகம், குமரேச சதகம், தண்டலையார் சதகம், ஜெயம் கொண்டார் சதகம் என சதக நூல்கள் பல உண்டு. தமிழகத்தின் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் என பலவிதமான அபூர்வ தகவல்கள் இந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கும். இவற்றில் தொண்டை மண்டல சதகம் எழுதியவர் படிக்காசு புலவர். கல்வியில் தலை சிறந்த இவர் ஊர் ஊராக போய் அனைவருக்கும் நல்வழி காட்டி அறிவுரை புகட்டி வந்தார். சிலர் கேட்டு திருந்தினார்கள், பலர் இவரை கேலி செய்தார்கள். அவர்களை எண்ணி புலவர் மனம் வருந்தினார். ஒளிவீசும் விளக்குகள் ஏராளமாக இருக்க அத்தனையையும் அணைத்துவிட்டு இவர்கள் வெளிச்சத்தை தேடி அலைகிறார்களே என்ற வேதனையுடன் சிதம்பரத்தை அடைந்தார். அங்கே ஆடல் வல்லன் நடராஜரின் அற்புத திருக்கூத்து காட்சி கண்டு தன்னை மறந்தார். தில்லையில் திருக்கூத்தாடும் பரம்பொருளே, பொல்லாத மூர்கருக்கு எத்தனைதான் புத்தி போதிக்கினும் ஞானம் வரவில்லை. மெல்லிய செல்லாப புடவை நெடுராத்திரியில் குளிரை தாங்குமோ, நடுச்சந்தை தன்னில் செல்லாக்காசும் செல்லுமோ தில்லைவாழ் சிதம்பரனே என்று நடராஜ பெருமானிடம் தன் மனக்குறையை வெளியிட்டார். அருகில் இருந்த அன்னை சிவகாம சுந்தரியிடமும் தன் வேண்டுகோளை சொன்னார். அவருடைய நினைவை பற்பல நினைவுகள் அப்படியே வந்து மூட அவற்றை அப்படியே பாடலாக்கி அன்னையின் திருவடிகளில் சமர்ப்பித்தார். அன்னையே, உன் பிள்ளையான முருகப்பெருமானுக்கு சூரசம்ஹாரம் செய்வதற்காக வேல் கொடுத்தாய். உன் திருக்கல்யாண வைபவத்தின் போது அம்மியின் மீது வைக்க உன் மணவாளருக்கு உன் கால்களையே கொடுத்தாய். கவுனியர் குலத்தில் உதித்த திருஞான சம்பந்த குழந்தைக்கு சீர்காழி குளத்தங்கரையில் பால் கொடுத்தாய். அனைவரையும் ஆட்டிப்படைக்க மன்மதனுக்கு செங்கோல் கொடுத்தாய். இவ்வளவு பேர்களும் இவ்வளவு கொடுத்த நீ எனக்கு ஏதும் கொடுக்கவில்லையே என்ற பொருள்பட பாடினார். அவர் பாடி முடித்த அதே வேளையில் பஞ்சாட்சர படிகளில் 5 தங்க காசுகளை பொழிந்தாள் அன்னை சிவகாம சுந்தரி. அனைவரும் வியந்தனர். அன்னையால் பஞ்சாட்சர படிகளில் காசு அளிக்கப்பட்ட புலவர் அன்று முதல் படிக்காசு புலவர் என்று அழைக்கப்பட்டார். படிக்காசு புலவருக்கு அருள் மழை பொழிந்த அன்னை சிவகாம சுந்தரி நமக்கும் அருள் புரிய ஆனி திருமஞ்சன நாளில் வேண்டலாம். இணைந்திருங்கள். இது MTR FM.

இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகைத் தென்றல். இனிமையான பொதிகைத் தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லன தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

வாழும் பெண். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல். இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

0: புறப்படும்
1: சின்ன சின்ன கனவுகளை மெல்லன சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொன்னான பாடல்கள் கனவோடு கலந்து காற்றலையில் கலக்கிறது.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்ற அன்பு உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு இதய ராகங்கள் என்னும் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருக்கும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் மாவட்டம் திருவடாச்சேரி காளிதாஸ். இந்த வாரம் பாடல்கள் அனைத்தும் ஒரு மறைந்த பின்னணி பாடகர் பாடிய பாடல்கள் தான். என்ன என்று நீங்கள் சிந்திக்கும் முன்னே பாடலை தருகிறேன், அடுத்து பேசுவோமா? மைக்கேல் மதன காமராஜன் என்ற திரைப்படத்தில் இசை இளையராஜா அவர்கள் இசை கமலுக்காகவும் குஷ்புக்காகவும் இந்த பாடல் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம்.

என்ன நேயர்களே, எம்டிஆர் வழங்கும் இதய ராகத்தோடு இணைந்திருக்கின்ற நேயர்களே, பாடல்கள் இதய ராகங்களில் இடம்பெறும் பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிக்கும் என்றே நம்புகிறேன். கண்டுபிடித்திருக்கிறீர்களே யார் அந்த பாடகர் என்று? ஆம், ஜனீர் என்ற குரலுக்கு சொந்தக்காரரான திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்கள் பல்வேறு நடிகர்களுக்காக கொடுத்த குரல் உங்களுக்கு கலந்து தர இருக்கின்றேன். அதற்கு முன் நாம் எப்பொழுதும் இதே ராகங்களில் சில சிந்தனைகளை ஒரே தலைப்பின்கில் பலர் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்ப்பது வழக்கம் அல்லவா? இப்பொழுது ஒழுக்கம் என்ற ஒரு பண்பை பற்றி பல அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஒழுக்கம் என்றவுடனேயே ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் நோம்பப்படும் என்ற வள்ளுவரின் திருக்குறளை அனைவருக்கும் ஞாபகம் வரும். அந்த வகையில் ஒழுக்கத்தை பற்றி பல அறிஞர்கள் பல சந்தர்ப்பங்களில் அவரவர்கள் பட்ட அனுபவங்கள் மூலமாக கூறியிருக்கிறார்கள். ஒழுக்கத்து சிந்தனையும் வெறுப்பும் இல்லாதவன் தன்னுடைய வாழ்க்கையில் எது உண்மை எது போலி என்று கண்டுகொள்ள முடியாமல் எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றத்தை அடைவான் என்று கூறியவர் டால்ஸ்டாய். அடுத்து வருகின்ற பாடல் எஞ்சீவன் பாடுது என்கின்ற திரைப்படத்தில் கார்த்திக் சுதாவிற்காக குரல் கொடுத்த மலேசியா வாசுதேவன் இசை இளையராஜா பாடல். கட்டி வச்சுக்கோ உந்தன் அன்பு மனத்தை, பொத்தி வச்சுக்கோ உந்தன் சொந்த மனத்தை.

எம்டிஆர் எஃப்எம்மின் இதய ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பான உள்ளங்கள், அடுத்து இந்த ஒழுக்கம் என்கின்ற பண்பாட்டை பற்றி ஒரு அறிஞர் ஷேக்ஸ்பியர் கூறிய கருத்து, உள்ளத்தில் ஒழுங்கு முற்றிலும் குறைந்திருந்தால் நாம் புறத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட முடியாது. அதாவது நாம் சொல்லிலும் செயலிலும் ஒழுங்காக இருந்தால்தான் நமது கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதைத்தான் உள்ளத்தில் ஒழுங்கு முற்றிலும் குறைந்திருந்தால் நாம் புறத்தில் ஒழுங்கை நிலைநாட்ட முடியாது என்று கூறியவர் ஷேக்ஸ்பியர். அடுத்து வருகின்ற பாடல், இது மலேசியா வாசுதேவர்கள் பிரபுவுக்காக கொடுத்த குரல். வெற்றிவிழா என்ற திரைப்படத்தில் சிவி சிறுக்கெடுத்து பூவே முடிஞ்சு வந்த புது பெண்ணே.

எம்டிஆர் எஃப்எம் பல்வேறு நிகழ்ச்சிகளை இடைவிடாது 24 மணி நேரமும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளே, இதே ராகங்களில் பாடல்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒழுக்கம் என்பதை பற்றி விவேகானந்தர் பல்வேறு தருணங்களில் தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் சொன்ன கருத்துக்களில் ஒரு கருத்து, சுயநலமே ஒழுக்க கேடு. சுயநலமே ஒழுக்க கேடு, சுயநலமின்மையே நல்லொழுக்கம். இதுதான் ஒழுக்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே இலக்கணமாகும். சுயநலமே ஒழுக்க கேடு, சுயநலமின்மையே நல்லொழுக்கம். இதுதான் ஒழுக்கத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே இலக்கணம். பெரியவர் சுவாமி விவேகானந்தர். அடுத்து வருகின்ற பாடல் பிரபுவுக்கு குரல் கொடுத்த திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள், நடிகர் திலகம், நடிகர் இமயம், சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் குரல் கொடுத்த ஒரு பாடல் கேட்கவிருக்கின்றோம். முதல் மரியாதை என்ற திரைப்படத்தில் வெட்டிவேறு வாசம், விடலப்புள்ள நேசம் என்ற பாடல்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, இதே அகங்களில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளே, ஒழுக்கம் என்பதை பற்றி பல்வேறு தருணங்களில் பல்வேறு அறிஞர்கள் கூறிய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெர்னாட்ஷா என்ன கூறியிருக்கிறார்? நல்லொழுக்கம் என்பது உனக்கு நீயே அழித்துக் கொள்ளும் நன்மதிப்பாகும். நல்லொழுக்கம் என்பது உனக்கு நீயே அழித்துக் கொள்ளும் நல் மதிப்பாகும் சொன்னவர் பெர்னாட்ஷா. அடுத்து வரும் பாடல், இந்த குரல் மலேசியா வாசுதேவன் அவர்கள் மோகன் அவர்களுக்காக வழங்கிய குரல். குங்குமச் சிவில் என்கின்ற திரைப்படத்தில் உட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துடுச்சு என்ற பாடல்.

24 மணி நேரமும் கனடா நாட்டிலிருந்து மொன்றியல் தமிழ் வானொலி ரசிகர்களுக்காக நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற வானொலி. நீங்கள் இந்த வானொலி கேட்க வேண்டும் என்று விரும்பினால் www.mtrfm247 என்கின்ற முகவரியில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து தொடர்ந்து பாடல்களை எந்நேரமும் 24 மணி நேரமும் கேட்டு மகிழலாம் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடல் முன் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் ஒழுக்கத்தை பற்றி பார்ப்போமா? ஒழுக்கக் கோட்பாடுகளை திருப்பி போட்டால் அதுதான் புகழ் வழி. உதாரணமாக, இந்த செயலை செய் ஏனெனில் அது நல்லது என்பது ஒழுக்கக் கோட்பாடு. அவன் நல்லவன் ஏனெனில் அவனின் செயலை நற்செயலை செய்தால் என்பது புகழ்மொழி. ஆகவே ஒழுக்கக் கோட்பாடுகளை திருப்பி போட்டால் அதுதான் புகழ்மொழி. ஆகவே ஒருவனுக்கு புகழ் வருவது நல்லொழுக்கத்தால் வர வேண்டும் என்பதைதான் அரிஸ்டாட்டில் எப்படி கூறியிருக்கின்றார் போல. அடுத்து மலேசியா வாசுதேவ் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்காக கொடுத்த குரல் வைரமுத்துவோட இசை. வைரமுத்துவோடைய வரியில் இசை சந்திரபோஸ். சந்திரபோஸ் அவர்கள் இசையில் வைரமுத்து பாடலுக்கு மலேசியா வாசுதேவன் அவர்கள் ரஜினிக்காக கொடுத்த குரல். மனிதன் என்ற திரைப்படத்தில் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்ற பாடல்

எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இதே ராகங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ன நண்பர்களே, பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்து தானே இருக்கிறது. விவேகானந்தர் இந்த ஒழுக்கத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கமே கொடுத்திருக்கிறார். நாம் தவறுகள் பல செய்கிறோம், அதற்கு காரணம் நமது பலவீனம். பலவீனத்திற்கு காரணம் நம் அறியாமை. தீப்புச்சியை உரைத்த அளவிலேயே வெளிச்சம் தோன்றுகிறது. அதை போலவே நாம் கெட்ட செயல்களை செய்திருக்கிறேன் என்று வாழ்க்கை முழுவதும் அழுது புலம்பினால் யாது பயம்? நாம் செய்த திட்டங்களை நமக்கு சொல்ல எந்த சாமியோ பூதமோ தேவையில்லை. வெளிச்சத்தை கொண்டு வந்தால் இருள் உடனே மறையும். உயர்ந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து உங்களுக்குள் மறைந்திருக்கும் உள்ளொளியை வெளிப்படுத்துங்கள், உங்கள் ஆன்மா சுத்தமாகும் என்று கூறுகிறார் விவேகானந்தர். அடுத்து இதே ராகங்களில் மலேசியா வாசுதேவன் அவர்கள் பல்வேறு நடிகர்களுக்காக பாடிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் அடுத்து வருகின்ற பாடல் ராமராஜன் அவர்களுக்காக அவர் குரல் கொடுத்தது. பாட்டுக்கு நான் அடிமை என்ற திரைப்படத்தில் பூவே பூவே பொன்னம்மா வந்து பூஜை செஞ்சா என்னம்மா

இதய ராகங்கள் பாடல்களை எம்டிஆர் எஃப்எம் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார இதய ராகங்களில் மலேசியா வாசுதேவனின் பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் ஒரு பாடல், அந்த பாடல்தான் அவரை இந்த தமிழகத்திற்கு அடையாளம் காட்டியது என்றே சொல்லலாம். அவர் சாத்து ஆறுமுகம் என்பது அவருடைய இயற்பெயர். 8000 பாடல்கள் பாடியவர். 1944 ஜூன் 15 பிறந்தார். 67 வயதில் அவர், அதாவது 20 பிப்ரவரி 2011 மறைந்தார். இளையராஜாவின் பாவலர் பிரதர்ஸ் குழுவின் பல மேடை கச்சேரிகளில் 1970களில் பாடியவர் மலேசியா வாசுதேவன். அவருடைய திரைப்பட பாடல் என்கின்ற பொழுது முதல் பாடல் ஜி கே வெங்கடேஷ் அவர்களுடைய இசையில் உள்ளாத உலகில் போராட்டம் என்ற படத்தில் பால் வைக்கிற பத்தம்மா என்ற பாடல்தான் அவர் முதலில் பாடிய பாடல். ஆனால் பாரதி ராஜா இயக்கத்தில் 16 வயதிலே படத்தில் கமலஹாசனுக்காக ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒழிக்க அவர் புகழ் தமிழகத்தில் கொடிகட்டி பறக்க துவங்கியது. ஆகவே அடுத்து வருகின்ற பாடல் 16 வயதில் இருந்த திரைப்படத்தில் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்ற பாடல்

தமிட்டா சின்ன

இதய ராகங்களில் எம்டிஆர் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார வாரம் ஆரவாரமாக இதய ராகங்களில் பாடல்கள் நீங்கள் அடிக்கடி கேட்டு மறந்த பாடல்கள், தற்போது கேட்கும் பொழுது பழைய நினைவுகள் உங்களுக்குள்ளே உதிக்க செய்யும் பாடல்கள். இது கலர் படங்களின் பாடல்கள்தான், ஆனால் நம் உள்ளங்களை ஈர்த்த பாடல்கள். அடுத்து ஒழுக்கம் என்பதை பற்றி விவேகானந்தர் இப்படியும் கூறியிருக்கிறார். தன் நாட்டையும் மக்களையும் சத்தியத்தையும் எவன் ஒருவன் உண்மையாக நேசித்து பணிவுடன் நடக்கிறானோ அவனால் உலகத்தை ஒரு அசைப்பு அசைத்துவிட முடியும். ஆற்றல்களுக்கு எல்லாம் அடிப்படையாய் இருப்பது ஒழுக்கமே அன்றி வேறெதுவும் இல்லை. ஒரு மனிதனின் வெற்றி அவன் ஒழுக்கத்தாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை விவேகானந்தர் அழகாக சொல்லியிருக்கின்றார். அடுத்து வருகின்ற பாடல், இது விஜயகாந்த் அவர்களுக்காக மலேசியா வாசுதேவன் குரல் கொடுத்தது. சர்க்கரை தேவன் என்ற திரைப்படத்தில் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி என்ற அற்புதமான பாடல்.

இதே ராகுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அன்பு உறவுகளே, இதுவரை மலேசிய வாசுதேவர்களின் குரலில் பாடல்கள் பல நடிகர்களுக்காக கொடுத்த குரலில் பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்து திரு பாக்யராஜ் அவர்களுக்காக அவர்கள் கொடுத்த குரல் படம் வெள்ளை மனம் உள்ள மச்சான் என்ற பாடல் படம் சின்ன வீடு. அதற்கு முன் இந்த ஒழுக்கம் என்பதை பற்றி கூறுகின்ற பொழுது வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் கூறிய கருத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு மனிதனின் ஆள் மனத்தில் அவனுடைய கர்ம வினைகள் அழுக்காக தேர்ந்திருக்குமானால் எப்படி நாங்கள் தூய்மை பெறுவது என்று அவரிடம் கேட்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அவனுடைய வேதனைகளுக்கும் காரணம் கர்ம வினைகள் என்று சொல்கின்ற பொழுது, அந்த கர்ம வினைகளை இந்த ஜென்மத்தில் நாம் எப்படி தீர்ப்பது என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறியது, ஒரு சிறிய தேநீர் அருந்தும் கிளாஸ் எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் அழுக்காக ஒரு தண்ணியை கால் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கால் பங்கு தண்ணி அழுக்கு என்பதுதான் உங்களுடைய கர்ம வினை. அந்த கிளாஸை கவுக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது, ஆனால் அதிலிருந்து அந்த அழுக்குகள் வெளியேற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரிந்த பொழுது, தூய தண்ணீரை அந்த குவளைக்குள் நிரப்புங்கள். நீங்கள் ஊற்றுகின்ற பொழுது ஒரு கலக்கம் வரும், கலங்கி அதிகமான ஒரு கலங்களாக இருக்கும். ஆனால் தண்ணீர் ஊற்ற ஊற்ற அது தெளிந்து நீங்கள் கையில் ஊற்றிய தண்ணீர் போல் தெளிந்துவிடும். ஆகவே கர்ம வினைகளை நீங்கள் நீக்க வேண்டும் என்று விரும்பினால் தியானத்தின் மூலமும் நல்ல செயல்களின் மூலமும் நீங்கள் கர்ம வினைகளை நீக்கி இந்த பிறவியிலேயே நற்பலன்களை பெறலாம் என்று கூறினார் வேதாத்ரி மகிழ்ச்சி. நல்லது அன்பு உறவுகளே, இதுவரை எம்டிஆர் அப்பம்போடு இணைந்து இதே ராக நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு எமக்கு ஆக்கமும் ஊக்கம் தந்த நிலையத்தின் இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும், இணை இயக்குனர் ஐயா சுந்தரி செல்வர்களுக்கும் பாரத நன்றியை வணக்கம் கூறி இங்கிருந்து விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் மாவட்டம் சுரடாச்சேரி காளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெள்ள

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரகசிய போலீஸ் 115 என்ற படத்திலிருந்து உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுமதி என் சுந்தரி என்ற படத்திலிருந்து பொட்டு வச்ச முகமோ கட்டி வச்ச குழலோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற படத்திலிருந்து ஆசை நெஞ்சின் கனவுகள் வளர்விரை என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீர்வரிசை என்ற படத்திலிருந்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சமாலே சமாளி என்ற படத்திலிருந்து சிட்டுக்குருவி கென்ன கட்டுப்பாடு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரியகாந்தி என்ற படத்திலிருந்து ஓ மேரி தில்ரூபா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், செல்வி ஜெயலலிதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கனிமுத்து பாப்பா என்ற படத்திலிருந்து ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிக்ஷாக்காரன் என்ற படத்திலிருந்து அழகிய தமிழ் மகள் இவள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எதிர்நீச்சல் என்ற படத்திலிருந்து தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாட்டுக்கார வேளன் என்ற படத்திலிருந்து பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம்மா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் TM சுந்தரராஜன், P. சுசீலா, எல்லா ஈஸ்வரி.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ரகசிய போலீஸ் 115 என்ற படத்திலிருந்து உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக கலாட்டா கல்யாணம் என்ற படத்திலிருந்து நல்ல இடம் நீ வந்த இடம் வரவேண்டும் காதல் மகராணி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷாதி. இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து இணையதள வானொலியோடு நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இன்று மூன்றியல் தமிழ் வானொலியில் வளமை போல ஒலிபரப்ப இருக்கின்றதே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பமாக அந்த வகையிலே முதலில் ஒலிக்கும் பாடல் தீமா தீமா தீமா என்று ஆரம்பித்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

நீளமான ஓடையில் என்ற பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்தில் கேட்டிருக்கின்றோம். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் கேட்க விரும்பி அனுப்பி வைத்திருப்பவர் தமிழ்நாட்டிலிருந்து ஈழமணி திரு நாட்டில் இருந்து அன்புடன் ஹட்டன் மாநகரத்து டிராஞ்சி அவர்கள்.

கனடா மொழியில் தனுஷன் பாட வைக்கும் பாடல் என்ன? ஒன்னும் தோணலே ஒன்னும் தோணலே என்ற படவா என்ற திரைப்படுத்து பாடல் தான் அவர் தந்த பாடல் ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னமோர் பாடல் காட்டுக்குள்ளி கருகமணி என்ற ஈட்டி திரைப்படத்து பாடல். கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி, நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலே அக்கினி கொஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மான்கண்டேன் மானேதான் நான் கண்டேன் என்ற ராஜ ரிஷி திரைப்படத்து பாடலை தருகின்றார்கள். ஜோடி குரலில் ஒலிக்கும் பாடலை கேட்பதற்கு அவர்களுக்கு அலாதி ஆனந்தம். நாங்களும் கேட்போமே.

மலரே பேசு மௌன மொழி என்ற இனிமையான கீதாஞ்சலி திரைப்படத்து பாடலை இன்று அன்புடன் தருகின்றார் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ்.

பாடலை அன்புடன் தருகின்றார் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து ரமணி. அந்த பாடல் புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து கும் கும் கும் கும்பகோணம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

மீண்டும் கனடா உறவினர்களின் பாடல்கள் தொடர்கின்றது. வன்கூவர் மாநிலத்து இளவரசி பூத்தது பூந்தோப்பு என்ற பாடலை தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அதைத் தொடர்ந்து வசந்தியும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து என் கண்ணுக்கொரு நிலவாக என்ற இனிமையான அந்த பாடலை ஆராரோ ஆரோ என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். அவரை

அடுத்து வரும் இனிமையான பாடல் சிங்கார பூமியம். சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கம் சோறு கொண்டு போற புள்ள என்ற முதல் வரியை கொண்ட என் ஆசை மச்சான் திரைப்படத்து பாடலை தருகின்றார். அன்பு

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியிலே சர்வதேச நேயர்கள் விருப்பத்திற்குரிய பாடல்களாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன.

ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து சத்யவான் சாவித்ரி என்ற திரைப்பட பாடலை அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். ஜெனீவாவிலே ரிப்பி பி ரிப்பி ரி என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல்.

தமிழில் முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஐரோப்பிய மன்னன்தால் என்னவள் பாடல் ஒன்று தருவார். இன்றும் அவர் தருகின்றார். ஈழமணி திருநாட்டில் ஓய்விலே இருந்தாலும் உங்களை மறக்கவில்லை, நான் உங்களோடு இணைந்திருக்கின்றேன் என்று கூறும் வண்ணம் காதல் மயக்கம் என்ற வரி கொண்ட பாடல் புதுமை பெண் திரைப்படத்து பாடலாக கேட்போம். அவர் தந்த பாடலை இறுதி

வாயிலாக பழமை போல ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரியே என்றவரை அடுத்து கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள் அன்போடு தந்த பாடல் ஒலித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அன்பு

அன்புள்ளவர்களே, நாங்கள் இதுவரை நிறமும் தித்திக்கும் தீனான பாடலை திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பிச் சென்றது என்றுதான் கூற வேண்டும். இனிமையான இந்த பாடல்களை மேலும் தொடரலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

நெயிர் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் வளமிப்பாடு என்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஊடுதுறையிலிருந்து எஸ் ஏ பு விஜயராகவன் அனுப்பி வைத்த பாடலை கேட்போம். இவை இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் படைப்புகளிலே 27வது திரைப்படமாக வெளிவந்த அந்தி மந்தாரை திரைப்படத்திலிருந்து

அவரை தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் வளமை போல என்றும் அன்புடன் தருகின்றார். தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் பழமை போல தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி, மாரதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிகரம், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி இவர்களையும் அணைத்து கேட்கும் அந்த பாடல் டேடி டேடி என்று அன்பாக பாடுகின்றது மௌன கீதங்கள் திரைப்படத்தில் இருந்து.

बेटा बेटा தாரா அவர் வருவாரா என்று கேட்கும் அற்புதமான ஒரு காவிய பாடல் அரசளங்குமதியிலிருந்து கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து சியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன், நட்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும் அந்த பாடலை இப்பொழுது நாங்களும் கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் அன்புடனே நீண்ட கால உறவு, இன்றும் இணைந்து வருகின்றார். ராம் லக்ஷ்மண் என்ற திரைப்படத்தில் அந்த பாடலை தந்து விழியில் என் விழியில் என்ற வரி கொண்ட அந்த பாடலை நெய்வேலி அறத்தடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி சோலைமா கிரமம் அங்கிருந்து கேட்கும் உறவுகளோடு கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மேலும் ஒரு பாடல், கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்திலிருந்து அன்புடன் மஞ்சுளா நீங்கள் தந்த பாடல். வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கத்திலிருந்து நீங்கள் தந்த பாடல் சிங்கார வேலனி என்று வரியெடுத்து கொஞ்சம் சலங்கை சிறைப்படுத்தும் பாடலை மீண்டும் ஞாபகமூட்டி கேட்கின்றது.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல் இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா பாடு.

தலைவாழை இலை போட்டு விருந்து வைத்தேன் என்ற பாடல் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படுத்து பாடல். இன்று அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் விருப்பத்தில் கேட்டு மகள விரும்பும் அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். தான் மட்டும் அல்லாமல் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் ஒலித்த இரண்டு வகையான பாடல். அதிலே முதலில் 1979 வெளிவந்த கல்யாண ராமன் என்ற திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் ஐயா மறைந்த இசை மாமணியின் குரலை ஒலிக்க வைக்கின்றார். காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் என்ற பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் உறவுகளை மனைத்து கேட்கும் வேளை ஒலிக்க கேட்போம் அந்த பாடலை.

அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடமும் கல்யாண ராமன் திரைப்படுத்தும் அடுத்து வரும் பாடலும் கல்யாண ராமன் திரைப்படுத்தும் பாடல்தான். இந்த பாடலை மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்கள் பாடுகின்றார். ஆனால் வரி வேறாக, ராகம் ஒன்றாக இருக்கின்றது. காதல் தீபம் ஒன்று நெஞ்சிலே ஏற்றி வைத்தேன் என்ற வரியை பல்லவியாக கொண்டு பாட தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களும் உலகத் தமிழரும் கேட்க வேண்டும் என்ற வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காதுக்கினிய கீதங்கள் நேயர் நேரத்திலே.

மேலும் இனிமையான ஒரு பாடல், பழைய பண்பையும் புதிய பண்பையும் தமிழ் பரம்பரையையும் எடுத்து கூறும் வகையில் என்ன பேரு வைக்கலாம் என்ற பாடலை எங்கள் செல்வி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அன்புடன் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன்.

0: பிறந்த மூவரை மயங்க வைத்த தேவி அவள்ளனு தூய, அந்த பாவி மகள் வாழ்நாளில் பட்ட துயர் மெத்த உண்டு பழங்கதை அறியாயா, அந்த பாவி மகள் பட்ட துயர் மெத்த உண்டு பழங்கதை அறியாயா.
1: பாண்டவர்கள் ஐவருக்கு பத்தினியாய் வந்த அந்த பாஞ்சாலி பெயர் சொல்லு.

மீண்டும் ஒரு பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா அவர்கள் தந்திருக்கின்றார். மனிதன் என்ற திரைப்படத்து பாடலை, அந்த பாடல் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்று சிந்தனையே தூட்டும் வகையிலே கேட்கின்றது அந்த பாடல்.

0: மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன்.
1: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை தாருங்கள் எனக்கு என்று அன்போடு எழுதியிருப்பவர் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இதயம் இதயம் இணைகிறதே என்ற வரி கொண்ட பாடலை விடுகதை என்ற பாட திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்களோடு இணைந்துதான் அம்மாளு நீ நம்மாடு என்ற ஜனநாயகன் திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் தந்திருக்கின்றார். இந்த

இதே அடுத்து வரும் பாடலையும் ஜனநாயகன் திரைப்படத்தில் தாருங்கள் என்று வளைகுடாமன் நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ் காதல் வைபோகமே என்று பாட வைக்கின்றார்.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழறிந்து வாழ எனக்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவன் என்று கூறும் எம்பெருமானை ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறிய எங்கள் வானலையில் வந்து காற்றலையில் நாங்கள் நலமாக உரையாடி மகிழ்வாக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை எடுத்துச் செல்வதற்கு வளம் தர வேண்டும், அருள் தர வேண்டும், கருணை புரிய வேண்டும் என்று இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் கலையகத்தில் உங்களை அமர்த்தி வணக்கம் நன்றியோடு உலகளாவ பரந்திருக்கும் என் அன்பு நேய நெஞ்சங்கள் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளுக்கும் வணக்கமும் அன்பும் தெரிவித்து வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 நேர தமிழ் பணியிலே இன்றைய நிகழ்வுக்கு

கனடாவில் இப்பொழுது முற்பகலாக 10:33 என்று காட்டும் இந்த வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் இப்பொழுது 9:03 இரவு வேளை என்று கூறும் இந்த நாள் 2025 ஆண்டின் 12 மாதத்தின் 30 நாள். இன்னும் ஒரு நாளில் இந்த ஆண்டு மாறி புதிய ஆண்டான 2026 காண இருக்கின்றோம், வரவேற்க இருக்கின்றோம். இந்த வேளையிலே வரும் புத்தாண்டை ஒட்டி உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய கதம்பத்திலே நாங்கள் என்ன நிகழ்த்தப் போகின்றோம் என்பதை ஒரு வகையில் நாங்கள் அறியத்தான் வேண்டும். அது வேறு எதுவும் இல்லை, இதுதான்.

இசையோடு வரும் சொல்தான் சொல்லாயோ வாய் திறந்து என்று எங்களை எல்லோரையும் அழைத்து இங்கே சொல்ல வைக்கின்றது. சொல் என்பது இரண்டு மேலுதடு கீழுதடு உள் நாக்கு, இந்த மூன்றும் இணைந்து குரல் ஓசையிலே வரும். அந்த ஓசையை இதமாக பதமாக ஏற்ற இறக்கத்துடன் எதுகை மோனைகளுடன் எத்தனை அடுக்குகளுடன் எல்லாம் உரைக்க வைக்கின்றது. அந்த உரைதான், அந்த உரைக்கு ஆதாரம் சொல். அந்த சொல்லுக்கு ஆதாரம் எங்களை பொறுத்தவரை எங்கள் தீன் தமிழ்தான். அதே போன்று ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் அவர்கள் மதத்தவர்களுக்கும் அவர்களுடைய தாய் மொழி என்று ஒன்று இருக்கின்றது. இந்த எல்லோரும் அந்த ஓசை மூலம் குரலில் இருந்து வெளிவந்து வாயிலே வரும்பொழுது உதட்டிலும் நாவிலும் இருந்து உருண்டோடும் வேளையில் ஆக்கப்படுவது தான் அந்த பதங்கள், சொற்கள். அந்த சொற்களின் அடுக்குகளை நாங்கள் பேசும்பொழுது கருத்துள்ள சொற்களாக அந்த பதங்கள் அமையும் வேளையில் ஒருவரை ஒருவர் உணர்ந்து உலகை அறிந்து உண்மையை உணர்ந்து எல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது. நல்லவற்றை பேசுவதும் தீயவற்றை பேசுவதற்கும் இந்த சொல்தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. அந்த வேளையில் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் 2025 ஆண்டில் இறுதி நாளை எட்டி கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு நாள் வந்துவிட்டால் இந்த ஆண்டு முடிந்துவிடும். இந்த ஆண்டிலே நாங்கள் என்ன செய்தோம், எதை செய்ய மறந்தோம், எதை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் ஓடி வரும்பொழுது பிறந்து வரும் புதிய ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டுகளாக அமைய வேண்டும், எல்லோரும் கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதற்காக சில சொற்களை நாங்கள் உபயோகிக்கப் போகின்றோம். நான் என்ன செய்வேன், இதுவரை என்ன செய்தேன், எதை செய்யாமல் விட்டேன், எது செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் என்பதை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உபயோகிப்பது சொற்கள். அந்த வகையில் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கும் இந்த வேளையிலே மொன்றியாலில் கனடாவில் எங்கள் கலையகத்தை சுற்றியுள்ள காலநிலையை நாங்கள் ஒரு தடவை பார்ப்போமாக இருந்தால் தட்ப வெப்ப நிலை என்று வெப்பநிலை பூஜ்ஜியத்துக்கு கீழே 13 பாகை என்று கூறுகின்றது. நேற்றைய தினம் சாதாரணமாக இருந்தது, அது என்ன திடீரென வந்துவிட்டது. இதுதான் கனடா. கனடாவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆங்கில எழுத்து டபுள் ஜூ. அந்த ஆங்கில எழுத்து தரும் பதம் வெதர், காலநிலை. இந்த காலநிலை ஒரு நிலையில் இருப்பது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரே நிலையில் இருக்குமோ என்றால் இல்லை. 24 மணி நேரம் இல்லை, ஆண்டு முழுவதும் நாள்தோறும் மாறி மாறி வருவதுதான் இங்குள்ள பிரத்யேகமான ஒரு விடயம். கனடா காலநிலை உங்களை விட நாங்கள் வட திசையிலே எவ்வளவோ உயரத்தில் இருக்கின்றோம். உயர உயர செல்ல செல்ல குளிரும் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் என்பது எங்கள் இயற்கை கோளின் மூலம் தெரியும். 13 பாகை பூச்சியத்துக்கு கீழே இருக்கின்றோம். ஆனால் இந்த 13 பாகைக்கு மேல் வரும் என்றால் 16 பாகை வரை செல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த 13 பாகை தானே என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் வெளியே சென்றால் பூச்சியத்துக்கு கீழே 27 பாகை வெப்பநிலை என்று கூறும் வேளையிலே எப்படி இருக்குமோ, குளிர்ந்து வெப்பநிலையில் குளிர்நிலை பூச்சியத்துக்கு கீழே 23 பாகை குளிர்நிலை எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு உரை பனி அதி உரை பனிக்குள்ளே விரலை வைத்தால் எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும். இது சாதாரணமான உடம்பு, பறவைகளின் இறகுகளாலும் உஷ்ணம் பொருந்திய தோற்களாலும் பொருத்தப்பட்டதல்ல. அல்லது மிருகங்களை போன்று அதிலே ரோமங்களாலும் தடித்த தோள்களினாலும் ஆக்கப்பட்ட உடம்பு என்றால் இல்லை, சாதாரணமான ஒரு மனித உடம்பு. அதற்காக நாங்கள் எங்களுக்கு மேலே பலவிதமான அங்கிகளை அணிந்து கொள்ளுகிறோம். அது ஆடைகளை தயாரிக்கும் பொழுது இந்த குளிரை தாங்கக்கூடிய வண்ணமுள்ள தடித்த ஆடைகள் மட்டுமல்ல, குளிரை தேக்கி வைத்திருக்க கொண்ட ரோமங்கள் இறக்கைகளினால் ஆக்கப்பட்டதனாலும் இந்த நெகிழிகளால் ஆக்கப்பட்டதுகளான உடைகளாக இருக்கும். அது மேனியில் அழகாக சட்டையாக போடுவது மட்டுமில்லை, கால் நீண்ட சட்டையாக போடுவதில்லை, உடம்பு முழுவதும் மூடக்கூடிய வகையில் ஆடைகளை மாற்றி மாற்றி வடிவங்களை அமைத்து காலத்துக்கு காலம் புதிய புதிய வகையிலே தருகின்றார்கள், காட்சிக்கு கொண்டு வருகின்றார்கள், விற்பனை ஆகின்றது. அவற்றை நாங்கள் கொள்வனவு செய்து இந்த காலநிலையிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முக்கியமாக இந்த ஆடை தான் எங்களை காத்து கொள்ளுகின்றது. அதேபோல் உணவு வகைகள், குளிர் உணவுகள் இல்லாமல் உலர் உணவுகளும் வெப்பமான உடனே தயாரித்து உண்ணக்கூடிய வகையிலான உணவுகளை நாங்கள் உபயோகித்துக் கொள்ளுகின்றோம்.
அந்த வகையிலே அந்த உணவுகளை வெப்பமாக வைத்திருப்பதற்கேற்ற கருவிகளும் இங்கே இருக்கின்றன. குளிர்நிலையில் இருக்கும் உணவை நாங்கள் குளிர்சாதன பெட்டியிலிருந்து அதை உடனே நாங்கள் வெப்பமாக்குவதற்கு எங்களுடைய வாய்க்கு எங்களுடைய உடலுக்கு பொருந்தக்கூடிய வகையில் அதை ஆக்கிக் கொள்வதற்கு கூட சில கருவிகள் இருக்கின்றன. அந்த வகையில் இவற்றையெல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு உதவி கொண்டிருக்கின்றது சொற்கள். இந்த சொற்களை நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் என்ற நிகழ்விலே எழுத்து உங்களோடு இணைந்து செயல்பட இருக்கின்றேன். முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையை ஓரளவு உணர்த்திவிட்டேன். சூரிய பகவானின் ஒளி அதிகாலையில் வந்தாலும் குறைந்த பகலாக இருந்தாலும் அவருடைய ஒளி அவருடைய ஒளியை அவருடைய வெப்பத்தை எங்களால் உணர முடியவில்லை. காரணம், குளிர்நிலை அதிகரித்து விட்டது, பலத்த காற்று வீசுகின்றது. அங்கே வெளியே இருக்கும் மரங்கள் எல்லாம் பனி உதறி உதறி விட்டால் எப்படி பறந்து செல்லுமோ அதே போல அதில் படிந்திருந்த பனித்துகள்கள் எல்லாம் பறந்து விட்டன, உதிர்ந்து கொட்டி விட்டன. பெரும் பலத்த காற்று அடிக்கின்றது. இங்கே ஆங்காங்கே பனி புயல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தி வாயிலாகவும் படிக்கலாம். இப்பொழுதுதானே அறிவியல் திறன் வந்த பின்பு இத்தனை சாதனங்கள் இருக்கின்றது நாங்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு. அந்த வகையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் சொல்லோடு பாடல் நிகழ்வை வரவேற்று எங்களுடைய அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் அழகான படம் ஒன்று வரைந்து அந்த படத்தோடு சேர்த்து இன்று கதம்பம் சொல்லோடு பாடல் இணைந்திடுவோம் என்று எழுதியிருந்த வேளையிலே திருப்புவனம் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சொல்லோடு பாடல் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் என்றும் அழகாக எழுதி வரவேற்று எல்லோருக்கும் தெரியப்படுத்தி இருக்கின்றார். என்னுடைய அன்பு உறவுகள் தளத்தினிலே ஏனைய தளத்தில் ஏனைய உறவுகளும் உலகளாவே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்ட வேளையிலே இப்பொழுது முதல் ஆரம்பிப்போம் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு. வாருங்கள், வளமை போல 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு அந்த கைபேசியிலே நீங்கள் வைத்துக்கொண்டு ஒரு விரலால் இந்த இலக்கங்களை அழைத்து விட்டால் நேரடியாக என்னுடன் வந்திணைந்து கொள்ளலாம். நேர் ஒலியிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே கதம்பத்திலே சொல்லோடு பாடல் நிகழ்வு வரும் பொழுது உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை நீங்கள் தெரிந்து கொண்டு பாருங்க. எந்த சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல் மிகவும் உங்களை பிடித்திருக்கின்றோ அந்த சொல்லோடு வரும் பாடலையும் கொண்டு வாருங்கள். இணைவின்றோம், தொடர்வோம் சொல்லோடு பாடல்.

0: சொல்லோடு வாய் திறந்து பாடலுக்கு முதலில் வந்து இணைகின்றார். அன்பு உறவு, அபிமான உறவு, எங்கே நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா.
0: ஓம் நமசிவாய. ஆர் தேவா அவர்களே நாச்சியார் கோவில்
1: நாச்சியார் கோவில். ஆர் தேவா நாச்சியார் கோவில்.
0: ஆர் தேவா நாச்சியார் கோவில். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமுடன், வளமுடன், ஜெயமுடன். உங்கள் ஆசீர்வாதத்தோடு, உங்க குரலோடு இனிமையா நிம்மதியா தூங்குற தேவா நிம்மதியா இருக்கேன். யா
0: தூக்கத்தை கடத்து விட்டேனோ?
1: இல்ல இல்ல, உங்க குரலை கேட்காம தூங்கவே
0: மாட்டேன்.
1: நம்பே சரியா இல்லாட்டினாலும் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு
0: கேட்டுக்கிட்டு நானும் தூக்கத்தால் எழுந்து விட்டால் காலையிலே உங்கே வானொலி யார் பேசுவது, என்ன நடைபெறுகிறது என்று கேட்டு உங்களோடு வந்து இணைய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தான் இருப்பேன். அந்த ஆர்வத்தை கொடுப்பது நீங்கள் தான். வாழ்த்துக்கள், சிறப்புகள். நீங்கள் நலமாக இருப்பது போன்று நாங்களும் நலமாக, மகிழ்வாக, நல்ல குளிரில் இருக்கின்றோம்.
1: அது கடந்துட்டு போதியா? சரியா, எல்லாருக்குமே அந்த உடம்ப தாங்குற சக்தி வேணும். அவ்வளவுதானே, இது வந்து இயற்கை. ஒரு மாசம் ஆடி மாசம் காத்து அடிக்கும், காத்துனா காத்து உடம்பு ஒழிக்குது, உடம்பு ஒழிக்குது. மழை காலத்துல மழை பெய்யும்,
0: அம்மியே
1: ஆடி மாசம் காத்து அம்மியே தூக்கிட்டு போகும்பாங்க.
0: ஆடி மாசம் காத்து
1: அப்புறம் மழை பெஞ்சதுன்னா மழை பெய்யுது, மழை பெய்யுது. இதற்கெல்லாம் வந்து இறைவன் நம்ம உடம்புலயே அந்த சக்தியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மூச்சு பயிற்சி
0: தான்.
1: பயிற்சி செஞ்சோம்னு வச்சுங்க,
0: இந்த இயற்கையில் வரும் தட்ப வெட்பங்களுக்கு ஏற்ப இந்த இயற்கை பிரபஞ்சம் ஐந்து பூதங்களையும் படைத்து, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்றவை. அந்த அவர்களுடைய அவைகளுடைய இயக்கத்தினால் தான் இந்த தட்ப வெப்ப நிலைகள் எங்களுக்கு, அந்த தாக்கம் தான் இந்த பிரபஞ்சத்திலே, பூமி என்ற பகுதியில் நிலத்திலே வாழும் எங்களுக்கு அந்த தாக்கங்களின் மத்தியிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். ஆனால் எங்களை படைத்த அந்த இறைவன் அந்த அந்த சக்தியினால் வருகின்ற தாக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இருக்க வேண்டும் என்றுதான் ஆறாவது அறிவையும் எங்களுக்கு தந்து படைத்திருக்கின்றார். இந்த சுனாமி வந்தது, பெருவெள்ளங்கள், கடல் கோள்கள், அக்னி கோளங்கள் வந்தவுடன் மிருகங்கள், பறவைகளும் யாரும் சொல்லி செல்வதில்லை. உணர்வு உணர்ந்து கொண்டு தங்களுக்கு ஏற்ற பாதுகாப்பை அவை தேடிக்கொள்ளுகின்றன. அவற்றிலே அதே போன்றுதான் மக்கள் சிறப்பாக இந்த வேளையிலே தேவா அவர்களே, நீங்கள் இன்று பகல் என்ன செய்தீர்கள்?
1: இன்னைக்கு வந்தியா ஒன்னும் வேலை செய்யல, வேலை கொஞ்சம் டல்லா இருக்கு. ஆமா, வீட்டு வேலை தான். வீட்டுக்கு காய்கறி வாங்கி செய்ய, இன்னைக்கு சாமி வந்துச்சு, ஒரு துக்கம் ஒண்ணு. அங்க போயிட்டு வயசானவங்க தான் பக்கத்துல இறந்துட்டாங்க. வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க. அது இது வந்துச்சு, வந்து குளிச்சு குளிச்சு விட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு எழுந்திரிச்சு உட்காந்துருந்தேன்.
0: ஏனென்றால் 365 நாட்களும் வருடத்திலே என்று கூறுறாரு. நீங்கள் 364வது நாள் அல்லவா என்று அது கொஞ்சம் உங்களுக்கு தளர்ச்சியாக.
1: அதே மாதிரியா இந்த வருடப்பிறப்புன்னு சொல்லிவிட்டு, இது நியூயர்னு சொல்லிவிட்டு, இந்த பசங்கள்லாம் கொஞ்சம், பசங்களெல்லாம் நம்ம பாத்துக்கணும், ரொம்ப மோசமா இருக்கானுங்க.
0: நீங்கள்
1: பாருங்க, போய் ஏகப்பட்ட இது பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு அதெல்லாம் இல்லாம நம்ம பிள்ளைகளை நம்ம பாத்துக்கணும்.
0: ஓ கவனம், எங்களை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
1: ஆமா, வண்டி இல்லையா, அந்த 12 மணி ஆயிட்டு வண்டியில அப்படியே தலை கீழ சொல்லு குளுன்னு போகணும், பயமா இருக்கும்.
0: அவர்களுக்கு 12 மணி, இரவு 12 மணிக்கு பின்பு எவ்வளவு வெறிச்சோடி இருக்கு நிலங்கள், நல்ல பாதுகாப்பா இருக்கணும். அவர்கள் தங்கள் ஓடுவார்கள், நாங்கள் தான் கவனமாக செல்ல வேண்டும்.
1: வருஷம் வருஷம் வருஷம் வருஷம் பொறுக்கா தான் போகுது, அதுக்கு நம்ம இருக்கணும்ல.
0: சரி, இந்த ஆண்டிலே இந்த ஆண்டிலே நாங்கள் செய்தது போக செய்யாதது என்று பலது இருக்கலாம். செய்ய வேண்டும் என்று சிலதை எண்ணி இருப்போம். அது பிறக்க போகும் 2026வது ஆண்டிலே அதை செய்து விடுவோம் என்று தீர்மானித்திருக்கின்றீர்களா? சில விடயங்களே அது என்னவாக இருக்கும்?
1: புள்ளியோளுக்கு கல்யாணம் பண்ணணும்.
0: அடங்க, பெரிய காரியம், பெரிய பெரிய சுமையை இறக்கி வைப்பது என்று நம்மவர்கள் கூறுவார்கள். சரி, அது சிறப்பாக அந்த சுமை சுலபமாக நிறைவேற வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை.
1: வேற என்ன, உடம்பு எல்லாருக்கும், எல்லா எம்டிஆர் நேயர்களுக்கும் உடம்ப கொஞ்சம் பாத்துக்காத்துக்குப்பா வச்சுக்கணும்.
0: உடல்
1: உடம்பு இருந்தாதான் உயிர் இருக்கும்.
0: அதனால் தானே முன்பு முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், தேவா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம்.
1: சித்திரம் வரையலாம்.
0: அதனால் உடல்
1: நலத்தை சொல்லிட்டு
0: இரண்டாவது எண்ணம் உங்களுக்கு பிள்ளைகளை
1: ஆடிக்கிட்டு இருக்காங்க.
0: ஓ, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி அடங்கி ஒடுங்கி இருக்கின்றார்கள்.
1: மறுநாள் மறு வருஷம் பிறக்குதா, மறு வருஷம் 27 வரும். 27க்குள்ளேயே அவன் ஆறு போட்டான், என்ன பண்றது?
0: அதனால் அதற்குள்ளே செய்ய வேண்டிய செய்து முடிக்க வேண்டியதான். நல்ல தீர்மானங்களை கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தைகளுக்கு நல்ல வழியை கரை சேர்க்க வேண்டும், உடல் நலத்தை பேணும், அதுதான் மிக மிக முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம்
1: முக்கியம். எல்லோரும் ஆரோக்கியமா பிறக்கிறப்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டாலே போதும், எல்லாரும் ஆபத்துல சிக்காம இருப்பாங்க.
0: அதற்காக இறை நம்பிக்கை வேண்டும் என்று கூறுகிறீர்கள். எல்லோரையும் இறை நம்பிக்கையோடு ஆன்மீகத்தோடு, அதாவது பஞ்சமா பாதகங்களை நினைக்கவே கூடாது இல்லையா? அறவழியில் நாங்கள் வாழ வேண்டும் என்று சிறப்பான கருத்துக்களை சுருக்கமாகவும் விவரமாகவும் கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கோரிக்கைகளும் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்களும் எங்களுக்குடைய இருக்கின்ற பொறுப்புகள் சுமைகளை அத்தனையும் தீர்க்க பார்த்தோம். தீர்த்தது ஒருபுறம் போக தீராதவை இருக்கின்றது, அதை தீர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் இருக்கின்றது. அந்த தீர்மானத்தை எதிர்வரும் ஆண்டிலே நிறைவேற்றுவதற்கு எல்லாம் அல்ல இறைவன் துணை புரிய வேண்டும். அதற்காக அறவழி
1: எல்லாருக்கும்
0: அற்புதமான பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறீர்கள். சார், இந்த வேளையிலே உங்களுக்கு விருப்பமான என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? என்ன பதத்திலே அந்த பாடலை ஆரம்பிக்கின்றது?
1: பாடல் ஒண்ணு இல்லையா, உங்கள்கிட்ட பேசணுங்கிற
0: ஆசையில்தான்.
1: நடக்கும் நடக்கட்டுமே, அந்த பாட்டு கொடுங்க.
0: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற பாடல். அதில் நேற்று தினம் நீங்கள் கேட்ட பாடலை நான் ஒளிபரப்பேன். அது சரியான பாடல் அல்ல இல்லையா? நீங்கள் கேட்ட பாடல்
1: அல்ல. ஆமையா,
0: நான் மீண்டும் நேரம் விடுமுறை விருப்பத்தை தருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் வேளையில் என்னுடைய உறவு இரத்த உறவுகள் இந்த விடுமுறை நாட்களிலே அவருடைய பணிகளை முடித்து மொன்றியால் மாநகரத்திலிருந்து வீடு வந்து விட்டார். என்னுடைய பேரன் இங்கே இந்த சர்வதேச நேயர் விருப்பத்திலே பெறுவார். மொன்றியால் மாநகரத்திலிருந்து தனுஷ் என் ரகு என்ற இருவர். அந்த தனுஷன் என்னுடைய அக்கா வழியிலே உள்ள பேரன், என்னுடைய பேரன் இரத்த வழி. அவர்கள் விடுமுறை நாட்களிலே ஓடி வந்து விட்டார்கள். இங்கே வந்து என்னோட வந்த வழியிலே அந்த இடையூறு. அடுத்தது விடுமுறை விருப்பத்தில் வந்த பாடல் தொகைகளும் குறைவாக இருந்ததால் அந்த நிகழ்ச்சியை புதிதாக
1: தரவில்லை.
0: பாடலை மீண்டும் ஒரு தடவை நான் முயற்சி போய் சரியான வரிகளைத்தான் தந்தீர்களா அந்த பாடல்? அது ஒரு திரைப்பட பாடலா தனி பாடலா?
1: திரைப்பட பாடலாயா?
0: நீங்கள் செய்ததும் செய்யாததும் நினைவு கொண்டு எங்களோடு பகிர்ந்து எதிர ஆண்டிலே என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் அதற்கு என்ன அடிப்படை ஆன்மீகம் என்பதை உறுதி கூறி எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய வாழ்த்துக்கள் எல்லோரிடமும் சென்றடையும். இது சொற்களை இந்த சொற்களை நாங்கள் உதிர்த்துக் கொண்டிருக்கும்போதே சொல்லோடு பாடலாக நீங்கள் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற மன உறுதி ஒரு நம்பிக்கை துணிவு பாடலை தந்திருக்கின்றீர்கள். கேட்டு மகிழ்வோம். இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அன்பு.
1: நன்றி.

0: சொல்லோடு பாடல் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கதையகத்திலிருந்து ஆண்டின் இறுதி நாட்களில் ஒலிபரப்பும் ஒலிபரப்புக்கு வருகின்றார் அடுத்த அன்பு உறவு நீண்ட நாள் உறவு. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சுவாதி. தாங்கள் மீராமா நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்களும் மீராமாவும் நலமாக இருக்கின்றோம் என்று நலமாக மகள்வோடு கூறிக்கொண்டு நாங்கள் குளிர் நிலையில் இருக்கின்றோம் என்று காலநிலையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறி உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் நாகூர் நீண்ட கால உறவு ஜெகபர் சாதிக் அவர்களே.
1: நன்றி. எனது செல்ல கிளி பச்சை கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக இருப்பேன்.
0: செல்ல கிளியும் பச்சை கிளியும் நலம் என்றால் எல்லோரும் நலம் ஐயா. அந்த மகளிலே தான் ஐயா உலக என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது. அங்கே இப்பொழுது உங்களுடைய காலநிலையை சிறிது வர்ணிக்க முடியுமா?
1: நிச்சயமாயா. கடுமையான பனிப்பொழிவு தான்
0: ஐயா. கடுமையான பனிப்பொழிவு வேறு கதையில. வெயில் பகல் உங்களுக்கு வெயில் நன்றாக வந்ததா?
1: இல்ல இல்ல வேலை இல்லையா? மேகம் மட்டும் வெயிலை இல்ல.
0: பகலவன் உலகளாவ ஓய்வெடுத்துக் கொண்டார் போல தெரிகின்றது.
1: நிச்சயமா அதான் இருக்கும்.
0: உலகளாவ ஓய்வெடுத்து
1: நிச்சயமா.
0: இப்பொழுது நாங்கள் காற்றலையிலே வந்து இணைந்து கொண்டோம். நீங்கள் வெளியிலே கொல்லையிலே தான் இருப்பீர்கள். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கின்றது போல உங்களுக்கு தெய்வம் தந்த கொல்லை இருக்கின்றது. வானொலி
1: வந்துவிட்டீர்கள்.
0: உங்களுடைய கொசு எப்படி இருக்கின்றது? சந்தோஷமா இருக்கின்றார்களா? உங்களுடைய
1: சுத்தி சுத்தி சுத்தி வந்துட்டுதான் இருக்கு.
0: சுத்தி சுத்தி வந்து பாடுவோம். பழக்கப்பட்டு விட்டது உடனே உங்களோட வலது கை அப்படி அப்படி தட்டி விட்டுரும் இல்லையா? அப்படி ஒரு தட்டு. அவரும் வந்து தட்டினால் தட்டினால் போறேன், தட்டாவிட்டால் வாரேன் என்று கூறிவிட்டு வருவார். அவர் ஒரு பழம் ஒரு ஒரு கடி கதை ஒன்று இருக்கின்றது. என்ன என்றால் கொசு வந்து தன்னுடைய கடமையை ஏற்ற செல்லுகின்றேன் மனைவியிடம் கூறுவாராம். சரி சரி, நான் வெளியே சொன்னேன், கடமையாற்றி வருகிறேன், உள்ளகளாக நான் எல்லாம் உறுதிகளை சேகரித்து கொண்டு வரப்போகிறேன். அதுக்கு மனைவி கேட்பார், எவ்வளவு நேரத்தில் வருவீர்கள் என்று. அவர் சொன்னாராம், தட்டினால் போறேன், தடவினால் என்ன தட்டினால் வருவேன், தடவினால் போவேன் என்றாராம். அதாவது எங்கள் உள்ள மேரியிலே வந்து கொசு இருந்தவுடன் நாங்கள் தட்டி விட்டோம்னால் அவர் பறந்து விடுவார்.
1: தட்டுவார்
0: தடவினோம் என்றால் இறந்து விடுவார். தட்டினால் வருவேன், தடவினால் போறேன் என்று ஓடி வருவர். அவருக்கு லேசாக புகை மூட்டம் கொடுத்தால் மயங்கி விடுவார்.
1: ஆமையா.
0: அது இருந்தாலும் இந்த 2026 ஆண்டிலே நீங்கள் நினைத்ததை எல்லாம் முடித்தீர்களா?
1: 25 ஆண்டிலே நினைப்பதெல்லாம் நிறைவேறவில்லை. ஆனா வந்து என்னுடைய பேத்தி திருமணத்துக்காவது முயற்சி செய்தேன். அந்த முயற்சி 2026 மார்ச் 29 நிறைவேறும் என்று இறைவன் வாக்களித்திருக்கார்.
0: வாழ்த்துக்கள். 2025 நீங்கள் ஆரம்பித்த அந்த முயற்சி கைகூடி 26 ஆண்டு நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நம்பிக்கை வீண் போவதில்லை, கைவிடப் போவதில்லை. இறைவனிடம் கையை நீங்கள் அவர் இல்லை என்று கூறுவதில்லை. சரியா
1: சொல்லுவான்.
0: உங்களுடைய 25 ஆண்டில் ஏற்பட்ட அந்த கடமை உணர்வு அது முற்று பெற்று 2026 முடிவடைய நிறைவேற இருக்கின்றபடியால் அதற்காக அதை செவனே செய்ய வேண்டும். அதற்குரிய சகலதையும் இறைவன் உங்களுக்கு அருள வேண்டும் வல்லமே என்று நாங்கள் வந்து வாழ்த்து கூறுகிறோம். இந்த வேளையிலே முன்னிலைக்கும் நீங்கள் 2025 ஆண்டு எடுத்த முயற்சிகள் முடியாது விட்டாலும் 26 முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றீர்கள். அப்படித்தானே?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: சிறப்பு ஜெகபர் சுவாதிக் அவர்களே என்று இந்த வேளையிலே நீங்கள் வாழ்த்துக்களை கூற வந்தீர்கள். அடுத்து உங்களுடைய கடமைகளைப்படி நினைவுகளைப்படி நிறைவேற வேண்டும் என்ற வேண்டுகோளை தந்தீர்கள். ஒவ்வொருவரும் அதை எண்ணுகிறார்கள். இறைவா, நான் இந்த ஆண்டு செய்ய இருந்தேன், பெரும் முயற்சியில் எடுத்து முடியவில்லை, நான் விடாமுயற்சியோடு அடுத்த ஆண்டில் முடிப்பேன் என்ற அந்த நம்பிக்கை துணிவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, செய்வன செய்யத்தான் கூறியது ஒன்று. நீங்கள் என்ன சொல்லுவோடு என்று பாடலை எடுக்கப் போகின்றீர்கள்?
1: நான் வந்து ஒரு பழைய பாடல்கள் நினைத்து கொண்டு வந்தேன் ஐயா. பார்த்திபன் கனவு அப்படிங்கிற படத்திலிருந்து, பழகும் தமிழே பார்த்திபன் மகனே அழகிய மேனி சுகமா அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: பழகும் தமிழே பார்த்திபன் மகனே. தமிழோடு வாழும் உறவையும் கேட்கின்றீர்கள், உலகோடு வாழும் உறவுகளை நானும்
1: கேட்கின்றேன்.
0: தமிழே பார்த்து இனிமையான பாடலையா அந்த பாடல் அலங்கரித்து 25வது ஆண்டின் சில நிறைப்பாடுகளை கூறி 26ல் என்ன செய்ய வேண்டும் என்ற கோட்பாடுகளை மங்களை கூறி எல்லாவற்றுக்கும் மேலாக அறம் பெரிது, இறைவன் துணை வேண்டும் என்று கூறியபடியா நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். ஜெகபர் சாதித்தவர்கள் வாழ்த்துக்கள். அங்கே கலகலப்பு மகிழ்வாக இருக்கின்றார்கள். நீங்கள் மகளுங்கள், கொசுவை விரட்டி அடியுங்க. வெளியில் இருந்து நீங்கள் உள்ளே இருந்து கேட்கலாம் தானே வானொலியை, வெளியே தானே பேச
1: உள்ள இருந்தால் வந்து நெட்வொர்க் கிடைக்காது.
0: ஓ, அது ஒன்று. அப்ப கிடைக்கக்கூடிய மூலை
1: வீட்டை சுத்தி பெரிய பெரிய பில்டிங் இருக்கிறதுனால வந்து நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. கொல்லப்புறமா வந்துடுறது, கொசுக்களை தாங்கிட்டே கொல்லப்படி வந்துடும்.
0: அப்ப நீங்கள் முடியும் கடினமாக இருக்குமே வெளியே இருந்து.
1: நிச்சயமா ஒரு 10-10.5 வரையும் இருப்பேன்.
0: வீட்டின் உள்ளே ஒரு மூளை முடுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கண்டுபிடிக்க முடியாதா?
1: முடியாது. நெட்வொர்க் நான் பல தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டு உள்ள இருந்து பேசிட்டு இருக்கும் போதே உங்களுக்கே தெரியும் கட்டாக பலமுறை. ஆமாயா, அங்கே கொல்ல ஃப்ரீ.
0: அந்த கொல்லையில ஒரு மூடி அடைக்க முடியாதா அதை?
1: இல்ல, கொஞ்சம் கேட்லாம் அடைச்சுதான் இருக்கு. இருந்தாலும் காத்து வழியா வந்து அந்த கேட்டு வழியா கொசுகள்லாம் உள்ளதான்
0: வருது. இருப்பினும் இந்த தொல்லைகள் மத்தியிலும் வாழ பழகி விட்டீர்கள். அதை பழக்க வழக்கம் பழக்க வழக்கத்தை மாற்ற எங்களாலும் முடியாது. அந்த சுகத்தை எல்லாம் அமைய வேண்டும் என்று. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

உற்சாகமான இந்த வேளையிலே அடுத்து வரும் உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் பொழுது அழைக்கின்றார்கள், இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கு தொலைபேசி தொல்லைபேசியாக மாறுகின்றது. காரணம், எங்கள் சொற்களை எல்லாம் சுமந்து அலையிலே கொண்டு வந்து குவித்து எங்கள் காதோரம் தருவதற்கு உதவுவது வான் அலை. அந்த வான் அலையில் பல இயற்கை விளைவுகளினால் தடைகள் பல ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றதால் தான் ஒரு சில வழிகளிலே தடைகள் இருந்து, எல்லா வழியும் அல்ல, ஆகாய வீதியிலே பல வழி உண்டு. அதில் சில வழிகளைத்தானே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்றது. அந்த வழியிலே தடைகளும் உண்டு. ஆனால் தடைகளை மீறி சிறப்பாகவும் வந்து இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரம் உங்களுக்கு இப்பொழுது சரியாக 9:30 என்று ஈழத்திரு நாட்டிலும் உங்களுக்கும் காட்டும். இந்த வேளையிலே எங்களுக்கு 11:00 தொட்டு விட்டோம் என்று அழகாக காட்டுகின்றது. எண்கள் 11 என்பதை காட்டும் வேளையிலே நாங்கள் இணைந்திருக்கும் முன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து பல சொற்களை நாங்கள் பேசிக்கொண்டு இத்தனை சொற்களை நிமிடத்துக்குள்ளே பேசுகிறோம், வினாடிக்குள்ளே எத்தனை சொற்களை உதிர்த்து தள்ளுகின்றோம். அதற்கு காரணம் எங்களுடைய சொற்களஞ்சியம். எங்கள் உடல் அமைப்புகளிலே உறுப்புகளிலே சொற்களஞ்சியம், வோக்காபலரி, சொற்களஞ்சியம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சொற்களஞ்சியத்திலே கோடிக்கணக்கான சொற்கள் புதைந்திருக்கின்றன. அதை வெளியேற்றி தருவதற்கு சிந்தனையும் செயலும் ஒரு காரணம். அந்த வேளையிலே தான் நாங்கள் எண்ணும் எண்ணங்களை வெளியே சத்தமாக கொண்டு வரும் பொழுது அந்த சத்தங்களை இதழ்களும் நாவுகளும் உருண்டு பிறண்டு திரண்டு சொற்களாக மாற்றி தருகின்றது. ஆனால் இதை நாங்கள் ஆக்கின சொற்கள் அல்ல. நம் முன்னோர்கள் மூதாதைகள் இத்தனை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தமிழ் மொழியிலே நாங்கள் கற்றுக்கொண்ட முடியும். அது வழி வழியாக அதை நாங்கள் பின்பற்றி உபயோகித்து கொண்டிருக்கும் வேளையில் அது எங்கள் சந்ததியினரும் தொடர வேண்டும் என்று வளர்ந்து கொண்டிருக்க மூத்த தமிழிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த தமிழ் மொழியிலே, இந்த தமிழ் மொழியிலே வரும் வார்த்தைகள் பதங்கள் அடுக்கடுக்காக வந்து எங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போலே எங்கள் செவிகள் அதை கேட்டு உள்வாங்கி புரிந்து, இதெல்லாம் இப்படி ஒரு ஒரு ஒரு என்ன எத்தனை நிமிடத்துக்குள்ளே நடக்கின்ற நிமிடம் தேவையில்லை, இப்படி என்று கூறுவதற்கிடையிலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த வேளையிலே தேவா நீங்கள் வந்து இணைந்து தந்தீர்கள் ஒரு பாடல். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே தன்னாலே என்று ஒரு பாடல். அந்த வரிகளை நான் கூறுவதை விட பாடலே கேட்டால் மேலும் சிறப்பாக இருக்கும். தேவா உங்கள் பாடலை கேட்போமா? அந்த பாடல் என்ன திரைப்படமாக இருக்கலாம் என்று பார்த்தால் பணத்தோட்டம் திரைப்படத்திலே இசை அரசரின் குரலிலே மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்களின் இசை திறமையிலே வந்த பாடல். அதுக்கு சிறப்பான தத்துவ வரிகளை கோர்த்திருக்கின்றார் இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்கள். எங்கே அந்த பாடலை கேட்போமா தேவா? என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே.

சிறிது நேரத்துக்குள் பெரிய கருத்துக்களை சுமந்து வந்த அந்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் சிந்தனையில் ஊறி கை வண்ணம் காட்டி இசை வண்ணமாக இரட்டையர்கள் தந்த வேளையிலே குரல் வண்ணத்திலே டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் தந்த வேளை அந்த பாடல் காட்சிக்கேற்ப தன்னுடைய இயற்கை துடிப்பும் இயற்கை நடிப்பு சிறப்பும் இயற்கையான நடிப்போடும் அவர் தனக்கேற்ற பாணியிலே பொன்மனை செம்மல் முன்னினால் முதல் அமைச்சர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் காட்சி தந்த அந்த காட்சியும் மிக மிக சிறப்பாக இருந்தது. என்னவென்ற கேள்வியில் ஆரம்பித்து அங்கே பயம் மனம் என்பதை அழகாக அதற்குரிய பண்போடு எடுத்து கூறியதோடு மட்டுமல்லால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் போராட்டம்தான் மனம், என்னதான் நடக்கும் நடக்கிறது நடக்கட்டும் என்று போராட வேண்டும். வாழ்க்கையிலே போராடி கொண்டு சென்று பயத்தை விட்டால்தான் மனதுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும், வேறு எதுக்கும் தேவையில்லை என்பது போன்ற உட்கருத்துக்களை பொருத்தி வந்த எளிமையான பாடல். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்றது தேவா உங்கள் பாடல். அற்புதமான வரிகள் அங்கே தத்துவமாக வந்தது. இந்த 2026 ஆண்டிலே இது எங்களுக்கு ஒரு எழுச்சி ஊட்டும், மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி ஊட்டுவது மட்டுமல்லாமல் ஒரு புத்துணர்ச்சி தருவதாகவும் தொடர்ந்து நாங்கள் வெற்றி நடை போட வேண்டும், அதற்காக நாங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வையும் தந்து செல்லும் இனிமையான பாடல். இனிமையோடு கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்விலே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இன்றைக்கு 29 வருடங்களை கண்டு ஓடிக்கொண்டு பாடிக்கொண்டு உங்களோடு கூடிக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியும் இந்த வானொலி தொடர்ந்தும் பல ஆண்டுகள் இயங்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான உறவுகளை இணைக்க வேண்டும், பெரிய விருட்சமாக பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்று போட்ட விதை இன்று விருட்சமாகி அன்னை மொன்றியல் தமிழ் வானொலியின் வான் அரசியின் அயராத உழைப்பினால் முன்னேறி வந்திருக்க எத்தனை வேதனைகளை அவர் எத்தனை சோதனைகளை தாங்கி அத்தனை சாதனை ஆக்கியிருக்கின்றார் என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிகின்றது. நாங்கள் காது குளிர கேட்கின்றோம் செய்தி வாயிலாகவும். அதனால் தொடர்ந்து நாங்கள் வானொலியில் இணைவோம், சிறப்புத்துவோம் என்று எண்ணும் வேளையில் வர இருக்கின்றார் அடுத்த உறவு எங்கே அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைத்த உறவு மீண்டும் அழைக்க வேண்டும் நீங்கள்.

0: குரலோடு பாடல் நிகழ்வில் வந்து சொல்லாயோ வாய் திறந்து என்று பாடி காட்டி உங்களை வரவழைத்துக் கொள்ளும் வேளையில் இணைகின்றார். இன்னும் ஒரு உறவு இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பூரம் கே கிருஷ்ணன்.
0: சொல்லாயோ வாய் திறந்து என்ற நிகழ்வுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே உங்களை வருக வருக வந்து வரவேற்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலி கனடா கலையகத்தில். நீங்கள் கேட்டகளில் நல்லா இருக்கின்றீங்களா ஐயா? நலமாக இருக்கின்றோம், நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நலமாக
1: இருக்கிறோம்.
0: இருக்கிறீர்கள். உடல் நலம் இப்பொழுது உங்களுடைய அந்த ஜலதோஷம் அந்த சிறு சில சில சில கொஞ்சம் தான் குறைவு, முற்றாக குறையவில்லை என்று கூறுகிறீர்கள். இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்பும் கொஞ்சம் தான் குறைந்திருக்கின்றது என்றால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி வேறு வைத்தியர்களை நாடுவது நலம் தானே? அப்படி தேவையில்லையா உங்களுக்கு?
1: வெளியில போயிட்டு வர முடியல. அதனால
0: அடிக்கடி வெளியே போய் வருவீர்களா கிருஷ்ணா நீங்கள்?
1: கோயிலுக்கு போயிட்டு
0: வந்தேன் வந்திருக்கலாமா? வைகுண்ட ஏதாசு. வைகுண்ட ஏதா சொர்க்கத்தை சொர்க்கத்தை என்னதை காணுவது சுக்கரலோகத்தியா? வைகுண்டம், வைகுண்டத்துக்கு அது இன்று சிறப்பாக நடைபெற்றிருக்குவேன். பாடல்கள், துவாரங்கள், பெரிய அபிஷேகங்கள், அன்னதானங்கள், ஜனக்கூட்டங்கள், பெருந்தளாக இந்த வைகுண்ட ஏகாதசியை எந்த ஆலயத்தில் சென்று நீங்கள் பங்கு பெற்றீர்கள்?
1: அருகில் இருந்த திருபுவனம் கோயிலேயே போயிட்டு வந்துட்டேன். பக்கத்திலேயே.
0: என்ன ஆலயம், என்ன மூர்த்தி அங்கே?
1: கோதண்ட ராமசாமி.
0: ஓ, கோதண்ட ராமசாமி. சிறப்பான இடத்திலே சென்றிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அது நீங்கள் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை வருடாவருடம் அனுஷ்டிக்கின்ற அதனுடைய பலாபலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், அனுகூலப்பட அனுகூலமாக இருக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு. சரி, இந்த வேளையிலே அங்கே உங்களுடைய காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது அன்பு கிருஷ்ணா?
1: லேசா பனி பெய்யுது.
0: பனி பொழிகிறதா? பகல் வேளையிலே சூரியன் ஒளி எப்படி இருக்கிறது பகல் வேளையிலே? நாகப்பட்டினம் நாகூரிலும் நாச்சியார் கோயிலும் அப்படித்தான். அப்படி என்றால் மழைக்கு இடம் இல்லை, பனிதான்.
1: மழைக்கு இடம் இல்லை.
0: நான் நினைக்கிறேன் இறைவனுடைய ஆட்சியிலே இந்த பனி காலம் சில பயிரினங்கள் சில உயிரினங்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்றுதான் அவர் மாறி மாறி இந்த காலநிலையை தருகின்றார். ஒரு சில காலநிலை பயிர்களுக்கு, ஒரு சில காலநிலை மனிதர்களுக்கு, ஒரு சில காலநிலை மிருகங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கின்றதில் நாங்களே கூறிக்கொள்வோம். அந்தந்த பருவ காலங்கள் அந்தந்த உயிரினங்களுக்கு. என்ன, ஒரு உயிரினத்தை மட்டும் அவர் படைக்கவில்லை, பல்லின உயிர்களை படைத்திருக்கின்றார் என்று நான்
1: நினைக்கிறேன். எல்லோருக்கும் சமமாக படைத்திருக்கிறார்.
0: ஓ, அப்படி எல்லோருக்கும் சமமாக படைத்திருக்கின்றாரா? இது அப்படியா? சரி, வாழ்த்துக்கள். அப்படி என்ன உங்களுக்கு வெயிலும் எங்களுக்கு வெயில் இல்லாமல்? அடைய கிருஷ்ணன் வந்தவுடன் எங்களுக்கு வெயில் வந்து விட்டது ஐயா. அடேங்க அப்பா, வெளிச்சம் வெளிச்சம், சந்தோஷம் வெடிகொழித்து கொண்டாட வேண்டுமா? நான் இருக்கின்றது பெரிய ஆனந்தமாக இருக்கிறது ஐயா. வெயிலை பார்க்காம வெளியே சென்றால் அந்த வெயிலுடைய அந்த வெப்பம் எங்களுக்கு தெரியாது. இருந்தால் உணர்வு அவ்வளவு தூரம் குளிராக இருக்கும். சரி, அப்படி இருக்கட்டும். இந்த 2025 ஆண்டிலே நீங்கள் என்ன சாதனை செய்து என்னத்தை நிறைவேற்றி முடித்திருக்கின்றீர்கள்? மனம் திருப்திப்படக்கூடிய வகையில் ஏதாவது எண்ணிய கர்மங்களை முடித்திருக்கின்றீர்களா செய்து வெற்றியாக?
1: அப்படி
0: ஒண்ணு முடியும் இல்லையா? என்னையா
1: எல்லாமே கற்றவர்களை கை பண்ண அளவுன்னு
0: சொல்றாங்க. அந்த சாதனைகளை நான் கூறுவேன். எண்ணியிருந்த கர்மங்கள், காரியங்கள், சில சில சம்பவங்களை இந்த வருடம் இந்த ஆண்டுகளை முடிக்க வேண்டும் நினைத்திருப்பீர்கள். அதெல்லாம் முடிவடைத்து முடிந்து விட்டதா?
1: இல்லை, குழந்தைகள் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு.
0: அது இந்த ஆண்டிலே கொடுத்தீர்கள். அது இதற்கு முன்பு ஆண்டு 2025 இல்லையா? இல்லையே.
1: இல்லை ஐயா, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃப்ரீயா இருக்கும்.
0: அப்படி சொல்லுங்களேன், முடிக்க வேண்டியதெல்லாம் செவ்வனையை முடித்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் மனம் ஓய்ந்து சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறலாம் தானே? என்னையா
1: கூறலாம்.
0: பெரும் பொறுப்புகள் குடும்பத்திலே நிறைய பெரும் பொறுப்புகள் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணராமல் உணர்வோம். எங்களை அறியாமல் எங்களை சுற்றி எங்களிடம் பெரும் பொறுப்புகளை சுமத்தப்பட்டிருக்கின்றது இயற்கை. குழந்தைய பிறந்து அது வளர்ந்து சென்று முதுமை அடைந்து வாழ்க்கையை முடிக்கும் வரைக்கும் பல பொறுப்புகள் இருக்கின்றன. சிந்தித்து பார்க்க வேண்டும். அவற்றிலே சிலவற்றை அத்தியாவசியமாக இருக்கின்றது. அப்படி உங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று அத்தியாவசியமாக இருந்தது அந்த பெரும் பொறுப்பு குழந்தைகளை ஒரு கரையிலே, அதாவது கரை சேர்ப்பது என்பது, அதாவது இந்த மாங்கல்யத்துக்கு அவர்கள் மங்களகரமான விடயத்தை முடித்து அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை ஆக்கி வைப்பது, அதுதான் கரை சேர்ப்பது, கால் கட்டு போடுவது, கரை சேர்ப்பது, ஒரு கரை பார்க்க வேண்டும், ஒரு வார கரை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறுவார்கள். அது இந்த பொறுப்பு மனதிலே இருக்கின்றபடியால் தான் கிருஷ்ணா அப்படி கூறும். அவற்றையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து விட்டீர்கள். சிறப்பு, இறைவன் அருளாலும் இயற்கை சூழலாலும் உங்கள் நிலையாலும் அவற்றை நிறைவேற்றி விட்டீர்கள். எப்படி நிறைவேற்றுவது, கோலாகலமோ அல்லது அதுகளை கூறவில்லை, அதை நிறைவேற்றி விட்டீர்கள். ஆதலால் அங்கே அவர்களும் சென்று அவர்களுடைய குடும்பத்தை தங்களுடைய கடமைகளை சரியாக சுமந்து செல்லுகின்றார்கள். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். ஆகவே செய்வன திருந்த செய்திருக்கின்றீர்கள். பார்த்தீர்களா எங்களை உரையாடல்கள் சொற்கள் எப்படி விளையாடுகின்றது. செய்வன மீண்டும் ஏதாவது செய்யாமல் விட்டு விட்டோம் என்று ஏதாவது ஒரு மனதிலே எண்ணங்கள் இருக்கின்றதா உங்களுக்கு? இல்லை, எல்லாம் செய்து விட்டீர்கள். அப்படி ஒரு பெரிய ஆதலால் பொறுப்புகள் சுமைகள் குறைந்து விட்டன.
1: எதிர்பார்ப்புகள் கிடையாது.
0: இருக்கும் வரை உடல் ஆரோக்கியத்தோடு எல்லோரும் அன்பாக ஒற்றுமையாக நலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதல்ல, அது இல்லாமல் போகாதே. சரி, அது இந்த 26வது ஆண்டிலே, இந்த 25வது ஆண்டு வரைக்கும் நிகழ்ந்து கொண்டு வந்து ஓரளவு நன்றாக எல்லோரும் இருக்கின்றார்கள். சின்ன சின்ன விடயங்கள் வருவது வேறு, பாரதூரமான விடயங்கள், கவலைக்குரியமான விடயங்கள் இல்லாமல் சுமாராக சென்று கொண்டிருக்கும் இந்த வழியில் ஒரு நெடுமூச்சு விட்டு ஆறுதலாக அமைதியாக உங்களை நீங்கள் பராமரித்துக் கொண்டு நீங்களும் உங்கள் துணைவியாரும் இருக்கும் வழியிலே பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இன்னும் நாங்கள் கொஞ்ச காலம் மகிழ்வோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கின்ற மகிழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும், உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றல்லவா, அந்த எதிர்பார்ப்பு 26வது ஆண்டிலும் நிறைவேற வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? எல்லாம் செய்கிறீர்கள். நல்லவனாக மகிழ்வாக வானொலியோடு இருக்கின்றீர்கள், உறவுகளோடு பேசுகிறீர்கள், பிள்ளைகள் வேற குழந்தைகள் எல்லோரும் நல்லவளாவி உறவாடி வருகின்றீர்கள். அது சிறப்பாக சீராக இருப்பதற்கு நான் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என்னுடைய எதிர்பார்ப்பு நான் அடுத்தவர்களுக்கு ஒரு பாரமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கல எவருக்கும். அது அடுத்த ஆண்களை பொறுத்தவரை என்ன, நான் இருக்கும் போதே எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் செய்து விட்டீர்கள் பொழுது எங்களோடு ஒன்று தொடர்ந்து வருகின்றது அல்லவா, அதை பற்றிய மகிழ்ச்சி இருக்கும் வேளையிலே உள்ளத்துக்குள்ளே ஒரு நிகழ்ச்சியும் இருக்கும். ஐயா நான் இல்லாது விட்டால் என்ற ஒரு எண்ணம் வரமில்லை. அவர்கள் இருப்பார்கள் தான், ஆனாலும் நான் இல்லாத நேரத்தில் என்ற ஒரு எண்ணம் வரமில்லை. அப்படியான எண்ணங்கள் சலனங்கள் ஏற்படாமல் இறைவனங்களுக்கு நல்ல வழி தர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது அல்லவா, அந்த எதிர்பார்ப்பு, அதைத்தான் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு இல்லை என்று நாங்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்றது என்னுடைய அபிப்பிராயம் கிருஷ்ணா. இன்றைய உணவு நாங்கள் சென்று எல்லாம் சமைத்து உணர்ந்து உண்டு உறங்கவும் சென்று விட்டோம். நாளைய பொழுது, நாளைய பொழுது எப்படி கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா, அதற்கு சரியான வழிகாட்டுவது வேறு யாரும் இல்லை. கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் வாழ்க்கையை கொடுத்து உயிர் கொடுக்கும் அந்த இறைவன் தான் அதுக்கு அவருடைய கடாட்சம்தான். நாங்கள் எத்தனையும் செய்யலாம், எவ்வளவும் செய்யலாம், அந்த ஒரு விடயம் இன்று தூங்கும் நாங்கள் நாளையும் எழுந்து இந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும், அதற்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த ஆன்மீகம்தான் இல்லையா. சொல்லோடு பாடல் நிகழ்வில் நாங்கள் நான் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கேன், நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கேன். ஒரு சொல்லு சொன்னாலும் ஒன்பது சொல்லு சொன்னாலும் ஒரே கருத்து தான் பேசுகிறோம். வாழ்த்துக்கள், சிறப்பு. நாங்கள் விடயத்தை கொண்டு வந்து அதனால் இந்த 2026 ஆண்டு கழிந்து 2025வது ஆண்டு நிறைவேதி 26வது ஆண்டு பிறக்கும் பொழுது இந்த உலகளாக இருக்கும் மக்களுக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றீர்கள். நலமாகவும் வளமாகவும் அமைய வேண்டும், நலமாகவும் பலமாகவும் அமையும். வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரையும் சென்றடையும். சரி, சொல்லோடு பாடல் நிகழ்விலே வந்து இணையும் பொழுது நீங்கள் என்ன சொல்லிலே ஒரு பாடல் கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
1: இன்னைக்கு மகாநதி படம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி.
0: ஓ, அதற்காக அந்த பாதத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள்.
1: வைகுண்ட ஏகாதசி பெருமாளை நினைத்து கேட்டு
0: பெருமாள் இந்த பாடலை பாடும் பொழுது ஸ்ரீரங்கநாதனின் அப்படி அந்த பரிபேரம்
1: ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடல்.
0: அந்த ஒரு இசை வரமில்ல, அந்த வரி முடிந்தவுடன் இனிமையாக இருக்கும். நல்ல பாடல். ஸ்ரீ ரங்கநாதன் பாதம் வந்தனம் செய்யடி என்ற வரியை தாங்கி வருகிறது.
1: திருக்கோணம் எடுத்த பாடல் ஐயா
0: எடுத்தது என்ன? அங்க விழுந்து இப்ப ஐயாயிரம் போட்டு விட்டு போயிட்டாரா?
1: அங்க எடுத்த காட்சிகள் அது. அதே மாதிரி திருபுவனம் பட்டு கூட்டுறவு சொசைட்டிலேயும் ஒரு காட்சி எடுத்தாங்க.
0: அந்த அந்த பாடலை இந்த இடங்களே காட்சி அமைத்தார்களா? நல்லது நல்லது. நான் எடுத்தார்கள்னா யார போட்டு விட்டார்கள், இவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். சொற்களை எப்படியெல்லாம் சொற்கள். அந்த காட்சியை அமைக்கும் பொழுது, படப்பிடிப்பு நடக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நீங்க சென்றீர்களா பார்த்தீர்களா?
1: போயிட்டு
0: பார்த்தீர்கள். சிறப்பாக இருந்ததா?
1: இருந்தது.
0: ஒரு வரி பாடலை, ஒரு வரி பாடலை படப்பிடிப்பு செய்வதற்கு எத்தனை மணி நேரம் செலவழிச்சார்கள்? ஒரு ஒரு வரி
1: பாடலை
0: தெரியுமே, எவ்வளவு நேரம் சென்று அழகாக சிறப்பாக அதை சரியான முறையிலே நுணுக்கங்களை அனுபவித்து நாங்கள் அதை ஒரு நிமிட நேரம் ஒரு ஒரு வினாடியிலே பார்க்கும் காட்சிக்கு எத்தனை நாட்களை செலவழிக்கின்றார்கள். அதுதான் தயாரிப்பு என்பது படப்பிடிப்பு. வாழ்த்துக்கள். நேரிலும் பார்த்திருக்கின்றீர்கள். இந்த பாடலை கேட்கும் பொழுதும் ஸ்ரீ ரங்கநாதனின் பாதம் நாங்களும் இணைந்து வந்தனம் செய்வோம் என்று எல்லோருக்கும் வாழ்த்து கூறி செல்லும் உங்கள் வாழ்த்துக்கள் செல்லும். வாழ்த்துக்களை கூறும் இந்த வழியில் உங்களுடைய இணையர் தர்மபத்தினி அருகே இருக்கின்றாரா? என் மகள்
1: இருக்காங்க ஐயா.
0: தாருங்கள். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் மகளே அனுஷியா. நலமாக இருக்கின்றீர்களா தாயே?
2: நலமா இருக்கும். பண்ணீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே. அம்மாவும் நலமாக இருக்கின்றார். ஆண்டுகள் முடிகின்றது என்ற துக்கம் இல்லை. ஆண்டுகள் முடிகின்றதே, நாங்கள் இந்த ஆண்டில் செய்வனவெல்லாம் சரியாக செய்தோமா என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நல்லதான்ப்பா இருக்கேன்.
0: ஆமா, இந்த ஆண்டிலே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் சரிவர செய்தீர்களா? நிறைவேற்றி விட்டார் என்ற அந்த பூரண திருப்தியோடு இருக்க என்ன, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கின்றது இந்த படம் முடிவதற்கு. எல்லாம் முடிச்சிடும். அதற்காக முடிக்காத இந்த ஒரு நாளைக்குள்ளே முடிக்கலாம் என்றும் எண்ணக்கூடாது. சரியான நேரத்தில் செய்ய வேண்டியதை சீரராக செய்து முடிவடைத்து ஒரு நிம்மதியோடு இருக்கின்றது. ஆதலால் மகளே அனுஷியா, நாளை மறுநாள் பிறக்க இருக்கும் புது வருடத்தில் என்ன புதிய விடயங்கள் ஏதாவது செய்யலாம், ஏதும் தீர்மானங்கள் வைத்திருக்கின்றீர்களா?
2: தீர்மானம் என்னப்பா? நல்லா தறி நெய்யணும், பன்னீர் செய்யணும்.
0: அடிக்கடி அடிக்கடி பேர குழந்தைகளை பார்க்கணும், அதுதானே உங்களுடைய முக்கிய நோக்கம். அடிக்கடி பேர குழந்தைகளை பார்க்கணும். எல்லாரும் பணி வந்தா, ஆனா பணியும் செய்ய வேண்டும் இல்லையா? பணியும் செய்யத்தானே வேண்டும். பணி இல்லாத விட்டால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சிறப்பாக இருக்கவும் பழமை போல மகிழ்வாக சுமாராக எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற வேண்டும். அதற்கெல்லாம் உறுதுணையாக உங்களுக்கு உங்கள் பதி இருக்கின்றால் வெற்றியெல்லாம் உங்களுக்கு அளித்த இறைவனுடைய திரு கருணை இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படித்தான் நடக்கும் என்று நல்லார் ஒருவர் உள்ளாரால் எல்லோருக்கும் பெய்யும் மழை போன்று நல்ல எண்ணங்கள் உள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய கருணை என்றென்றும் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்கும். அந்த நல்லெண்ணம் கொண்டிருக்கும் இந்த வழியில மகள். சரி, ஏதாவது நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தூர பயணங்கள் செய்வதற்கு தீர்மானம் இருக்கிறதா?
2: அதெல்லாம் இல்லப்பா.
0: அதனும் இல்ல, உள்ளதை கொண்டு நல்ல மகள்வாக வாழ
2: வேண்டும்.
0: சிறப்பான கருத்துக்கள் மகளே. வாழ்த்துக்களம்மா உங்களுக்கு. சரி, அப்படி என்றால் இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று எண்ணி வந்தீர்கள்?
2: திருமால் பெருமைக்கு நிகரது அந்த பாட்டுப்பா.
0: அது அடிக்கடி திருமால் பெருமைக்கு, திருமால் பெருமையை பற்றி எல்லாம் கேட்கின்றீர்கள். ஏதாவது காரணம் உண்டா அதற்கு?
2: இல்லப்பா, காரணம் எல்லாம் இல்லப்பா.
0: அந்த எண்ணத்துல
2: அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: அந்த பாட்டு
2: சாமி கொஞ்சம்
0: ஓ கேட்கும் போது சிறப்பாக இருந்தது.
2: மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
0: அண்மையிலே அந்த பாடலை கேட்டீங்களா? நன்றாக உள்வாங்கி உணர்ந்திருக்கின்ற அதனுடைய பொருளை, அதனால் தான் மீண்டும் மீண்டும் கேட்க வரும் போல் தெரிகின்றது உங்களுக்கு. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சரி, இன்று அங்க கூட காலநிலை எப்படி இருக்கின்றது இப்பொழுது?
2: இப்ப பனி பெய்யுதுப்பா.
0: பனி மோசமா இருக்குங்களா?
2: காலையில் காலையில ஒன்னும் வெயிலும் இல்லப்பா. அப்படி வெயில் அடிச்சாலும் சுல்லுன்னு இல்ல, உடம்புக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, துணியும் காய மாட்டேங்குது.
0: சரி, இன்று காலநிலை இப்படி இருந்தாலும் நாளைய காலநிலை சிறப்பாக இருக்கும். வெறும் காலநிலைகளை நாங்கள் உணர்ந்து வாழும் பக்குவத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கு இல்லாமல் இறைவன் அருள் புரியட்டும் என்று உங்களோடு இணைந்து நானும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். சரியா? அப்படியா? அப்படி அப்படி அதை வேண்டிக் கொள்ளு. எல்லோருக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்க வேண்டும்?
2: மழை பெய்யும்.
0: அப்பப்ப மழையும் பெய்ய வேணும். அதுதான் அதுதான் மழை இல்லாமல் தான் நாங்கள் அப்படி வாழ்வோம்.
2: அழிந்து
0: போய்விடுவான். சில சமயம் கிருஷ்ணன் அடிக்க மாட்டாரா?
2: இல்லப்பா,
0: அவன் நல்ல பிள்ளை,
2: அதெல்லாம் செய்ய மாட்டாங்க.
0: அவர் என்னமா அழிந்தாலும் மீண்டும் ஒரு கோடு போட்டு சரிப்படுத்தி விடுவார். என்ன இந்த பழக்கத்தை, இந்த கோலம் போடும் பழக்கத்தை நீங்கள் உங்கள் மகளுக்கு எப்படி காட்டி கொடுத்தீர்கள்?
2: மகளும் செய்வாப்பா, எல்லாமே
0: உங்களை விட சிறப்பா செய்வாரா? அங்க கூட மாட்டார்களா?
2: அங்க வெள்ளி செவ்வா மட்டும் போடுறாங்க.
0: அதற்கு நேரம் பெற வேண்டுமே, அவருக்கு நேரமும் வேண்டுமே.
2: என்ன இருக்குது அங்க? இன்னும் போட மாட்டாங்க.
0: ஓ, சிறப்பு. நீங்கள் செல்லும் பிள்ளைகளே நிச்சயமா போடுவார்கள். அம்மா அப்பா வந்து விட்டார்கள், கோலம் போட வேண்டும் என்று செய்வார்கள். நீங்கள் அந்த இடத்தை போட்டு
2: விடுவீங்களா?
0: அந்த கோலமும் சிறந்த கோலம் தான் அம்மா, அவர்கள் போடுவார்கள்.

0: திருமால் பெருமை கிட்டமே இதுவா?
1: திருமால் பெருமைக்கு நிகர் ஏது?
0: அப்படியா, திருமால் பெருமைக்கு நிகர் ஒண்ணுமே இல்லைத்தான். நானும் யோசித்து பார்த்தேன், ஒண்ணுமில்லை. பாடல்களும் திருமால் பெருமைக்கு நிகரேது. வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக இந்த ஆண்டின் எல்லை நாளிலே இருந்து நாளிலே மகிழ்வாக உள்ளத்தோடு உள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அன்பு கிருஷ்ணா, அன்பு மகள் அனுஷியா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு அடுத்த உறவு அளிக்கின்றார். இணைத்து விடுவோமே. எங்கே அலையுங்கள்.

0: வேண்டும் ஒரு உறவு எத்தனிக்கின்றார் எங்களோடு இணைந்து கொள்வதற்கு. ஆனால் அவருடைய இணையதளம் எங்களோடு இணைப்பதற்கு தொலைபேசியை தொல்லைபேசியாக வைத்திருக்கின்றது. இப்பொழுது ஒருவர் வருகின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், வருக வருக வருக.
1: கொஞ்சம் பேசாதீங்க.
0: நான் பேசவில்லை, நான் பேசவில்லை.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம், நான் பேசவில்லை. நீ கொஞ்சம் பேசாதீங்கன்னு கூறினீங்க, நான் பேசவில்லை.
1: இல்ல இல்ல, எங்க எங்க குடும்பத்தில் உள்ளவர்களை யாரும் பேசாதீங்க.
0: எல்லோருக்கும் எச்சரிக்கை செய்கிறேன். நான் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைய போகின்றேன். வாழ்த்துக்கள். எவ்வளவு கவனம் கவனம் கவனம் கவனம். நலமாக இருக்கின்றீர்களா மகளே ரேவதி? சென்னை மாநகரம் கே கே நகர் வீதியில் இருப்பவர்கள், அங்கு உள்ளவர்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: எல்லோரும் நலமாக இருக்கிறோம்.
0: அப்படியெல்லாம் காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. ஓ, அப்ப காலநிலை சிறப்பாக இருக்கின்றது. குளிர் இல்லையா?
1: நிச்சயமா. ஆமா,
0: குளிர் இல்லை. உங்களுக்கு கொசுவின் தொல்லை இல்லையா?
1: கொசுவின் தொல்லை இல்லப்பா, நேரத்தோட கதவு தாப்பப்பட்டு.
0: நீங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்து
1: விட்டீர்கள்.
0: ஆமா, பாதுகாப்பு நடவடிக்கையோடு பாதுகாப்பு படை உத்தியோகத்தர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவரும் வந்து உங்களுக்கு ஆயுத பரீட்சை செய்ய மாட்டார்.
1: சிறிது சிறிது திறந்தாலும் உள்ளே வந்துவிடும்.
0: உள்ளே வருவது மட்டுமல்ல, சங்கீதம் பாடி சந்தோஷமாக குருதியை சுவைத்துக் கொண்டு செல்ல வருவார். ரத்தத்தோடு கலந்து உறவுகள் அம்மா, அவர்கள் எல்லாம் எங்கள் இரத்தத்தோடு கலந்த இரத்த உறவுகள். சரி, இந்த வேளையிலே உங்களுடைய காலநிலையை குறைவிட்டீர்கள். நீங்களும் நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். பாதுகாப்புடன் இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். இந்த பாதுகாப்பு நடவடிக்கை பகல் வேளையிலும் இருக்குமா?
1: பகல் வேல அவ்வளவாக இருக்காதப்பா. பகல் வேல ஒன்னு ஒண்ணு வந்தாலும் மாட்டிடும்.
0: இல்ல, எதிராளிகள் மயங்கி விடுவார்கள், அதான் தூக்கத்தில் இருப்பார்கள். இரவு இரவு பணிபுரிபவர்கள் கடுமையாக. சரி, இந்த ஆண்டு 2025 ஆண்டு உங்களுக்கு எப்படி இது?
1: சிறப்பாக இருந்ததப்பா.
0: வாழ்த்துக்கள்.
1: ஆரம்பம் ஆரம்பம் இலங்கை பயணம்.
0: இளமணி திரு நாட்டில் சென்று மகிழ்வாக வந்திருக்கின்றீர்கள். கதை சென்றதை விட பகிர்ந்தது மேலும் பெரும்பாங்கா இருந்து நல்ல மகிழ்ச்சியை தந்திருக்கும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது. நீங்க
1: ஆரம்பத்தில் இலங்கை பயணம், இப்பொழுது முடி இறுதியில் மூணாறு, கேரளா மூணாறு பயணம்.
0: அப்ப அடுத்த மாநிலம் கேரளா மூணாறு பகுதிகளுக்கும் சென்றிருக்கீங்க. இந்த வருடம் ரேவதிக்கு நல்ல சுற்றுப்பயணங்கள் சுற்றுலாவுகள் எல்லாம் சிறப்பாக மகிழ்வாக இருந்தது என்பதை நான் அறிகிறேன். உண்மைதானே? அது மட்டுமல்லாமல் அந்த சுற்றுலாவில் நீங்கள் கண்டு மகிழ்ந்ததையெல்லாம் ஏனைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொண்டதும் பெரும் மகிழ்ச்சியா இருக்கும்.
1: பகிரும் போது நம்மளுக்கு மற்றொரு முறை நம்மளுக்கு சென்ற இடங்கள் ஞாபகத்தில் வருகிறது.
0: மீண்டும் சென்று வருவது போன்ற ஒரு உணர்வு வருகின்றது.
1: நிச்சயமாக.
0: ஏதாவது இந்த வருடம் நீங்கள் தவறப்பட்டீர்களா செய்வதற்கு, அல்லது எண்ணிய கர்மங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருந்திருக்கின்றனவா?
1: எல்லாமே கடவுளோட அருளால, எல்லாருமே நீங்கள் சொன்ன ஈசனின் அருளால் எல்லாருமே இனிதா

0: சிறப்பாக நடைபெற்றது அப்பா.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு ஈசனின் கருணையால் அவன் அன்றி அனுபவம் அசையாததான் மகளே. அந்த வகையில் எல்லாம் அவன் தந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பின்படி உங்களுக்கு ஆக வேண்டியதில் அமைந்து சிறப்பாக நிகழ்ந்து இந்த வருடத்தை நீங்கள் கழித்து கொண்டு போய் இன்னும் ஒரு நாள் இருக்கின்றன. சரி சரி, அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று ஏதாவது தீர்மானங்கள் எடுத்து வைத்திருக்கின்றீர்களா?
0: அடுத்த ஆண்டு அப்பா இதே போலவே ஒரு உற்சாகமான ஆண்டா இருந்தாலே போரும் அப்பா.
1: சிறப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உற்சாகமான ஆண்டாக இருந்திருக்கின்றது அப்படித்தான். அப்படி என்றால் இந்த ஆண்டை உற்சாகமாக ஒரு நல்ல பிரயோசனமான ஆண்டாக உங்களுக்கு தந்த இறைவன் மீண்டும் இதே போன்ற சம்பவங்களை நிகழ்ச்சிகளை எனக்கு தந்து மகளை வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் போலே அவர் தருவார். என்றால் அவர் தந்ததை அவர் நினைவோடு முழுமையாக செய்திருக்கின்றீர்கள். திருப்தி, அந்த திருப்தி பெறுவது கடினம். அந்த திருப்தி கிடைத்து விட்டால் திரும்பவும் மீண்டும் அந்த திருப்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணி துணிவது கர்மத்துக்கு. அதனால் என்னதான் நடக்க நடக்கட்டுமே என்று தேவா கூறியது போன்று துணிந்து செல், துணிந்து செய் என்று நானும்
0: கூறுகின்றேன். தோல்வி கிடையாது.
1: பார்த்தீர்கள், சரியான வரிகளை சொல்லோடு கொண்டு வந்து தந்து விட்டீர்கள். துணிந்து நில், தொடர்ந்து செல், தோல்வி கிடையாது. வாழ்த்துக்கிழமை. சிறப்பான இந்த வழியில அழகான பதங்களை தந்து சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்திருக்கின்றீர்கள். பல புதிய விதமாக எங்கள் உற்சாகத்தையும் உணர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்கள் எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும். இன்னும் ஒரு நாளில் 2026 ஆண்டின் அடுத்த ஆண்டு பிறந்த அந்த 365 நாட்களிலே என்ன செய்வோம், எதை செய்ய வேண்டும் என்று எண்ணீர்களோ அவற்றை நாம் செவ்வனே செய்ய இறைவன் திருவர்கள் புரியட்டும்.
0: மிகவும் சந்தோஷம் அப்பா. அதே போல உங்களுக்கும் வருகின்ற ஆண்டு உங்களுக்கும் மீரா அம்மாவுக்கும் நம்மளுடைய வானொலி நேயர்கள் உறவுகள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வருகின்ற புத்தாண்டு இனிய ஆங்கில புத்தாண்டு இனிய ஆங்கில புத்தாண்டாக அமைய இறைவனை வேண்டுகிறேன் அப்பா.
1: இனிய ஆங்கில புத்தாண்டு தான், அதை நாங்கள் அனைவரும் அந்த ஆண்டை நடைமுறைப்படுத்துகிறோம் தானே. கணக்கு வழக்குகள் கர்மங்கள் எந்த ஆற்றல் செய்யும் பொழுது அந்த ஆண்டு 2026 என்ற அந்த ஆண்டு குறைக்கப்படுகிறது. அது ஒரு பொதுவான ஆண்டு, ஆங்கிலேயருக்கு மட்டுமல்ல எங்களுக்கு அந்த பொதுவ ஆண்டு தானே. அதனால் பிறக்க போகின்ற அந்த 2026 ஆண்டு நீங்கள் கூறியபடி ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டு சிறப்புடன் அமைய எல்லோரையும் வாழ்த்துக்கும் வேளையிலே எல்லோரும் இணைந்து உங்களுக்கும் வாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவன் சகல கைங்கரியங்களையும் உங்களுக்கு கொடுத்து சிறப்பாக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம். சரி, இந்த சொன்னோட பாடல் நிகழ்வுக்கு என்ன பாடலை என்ன சொல்லில் ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள் எங்களோடு இணைந்து
0: பாருங்க அப்பா. அனுசியா அவங்க வந்து கண்ணாடி வச்சு என்னோட பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால நான் சொல்லலாம்னு நினைச்சதை அவங்க கண்ணாடி வச்சு பாத்துட்டாங்க.
1: அதனால தான் அம்மா நான் அடிக்கடி கூறுவேன், வருபவர்கள் விரைவில் வாருங்கள், முதலில் வாருங்கள் என்று. சரி, அது உங்களுக்கு ஒரு கிடைத்த அரிய சந்திரம். அந்த பாடலை கேட்கத்தானே போகின்றீர்கள் அவர் வாயிலாக.
0: ஒரு
1: பாடல் இது
0: நான் அடுத்து என்னோட இணைப்பாகவும் ஒரு பாடல். என்ன பாடல் என்றால் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய கண்ணபுரம் செல்வேன் கவலையெல்லாம் மறப்பேன்.
1: அப்படியா, எங்க முதல் பாடுங்க.
0: கண்ணபுரம்

0: இங்கு வந்து இந்த உடுமலைப்பேட்டையில வந்து இன்று சீனிவாச பெருமாளை பார்த்தேன் அப்பா. வெங்க வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு
1: வைகுண்ட ஏகாதசி அந்த அபிஷேகங்களை கண்டு கவல உங்களுக்கு அந்த அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க கடாட்சம் கிடைத்திருக்கின்றது. எங்களுக்கு எல்லாம் நீங்கள் சொல்ல கேட்டுத்தான் நான் கரத்தை கூப்பி நீங்கள் பாடலை தூங்கினவுடன் கையை என்னே அறியாமல் கரம் குவிந்து விட்டது. கண்ணபுரம் அவர் ஆட்கொள்ள வேண்டும் உங்களை எல்லாம் சிறப்பு உங்களுடைய எண்ணம் ஈடேற வேண்டும். உங்கள் பாடலை நாங்கள் ஒளிபரப்புறோம் என்று உங்களுக்கு இரண்டு பாடலும் கேட்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. திருமால் பெருமைக்கு நிகரேது என்ற பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணிய வேளையில இறைவர் இன்னொரு வாயிலாக அதையும் தந்து கண்ணன் தன்னை மறந்து விட்டாயா என்னையும் என்னிடமும் பா என்று உங்களுக்கு அந்த பாடலும் தந்திருக்கார். வாழ்த்துக்கிழமா எல்லா சிறப்பும் நிறைவேற வேண்டும் மகளே. நாங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் இறைவனை கையேந்து கேட்கும் பொழுது அது நிச்சயமாக உண்மை அன்புடன் நாங்கள் கேட்டால் நிறைவேறும், நிறைவேற வேண்டும் என்று அப்பாவும் உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி மகளே. நன்றி
0: நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எல்லாம் நடக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். மீரா அம்மாவுக்கும் வேண்டுகிறேன் அப்பா. நல்லது அப்பா. நன்றி அப்பா. விடைபெறுகிறேன்.
1: வாழ்த்துக்கள். சென்று வருவோம், மீண்டும் சந்திப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும்.

0: வந்து நிற்க வேண்டும் என்று இன்னொரு உறவு அழைக்கின்றார். இணைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம். அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமேன் என்று நான் கூறிக்கொள்ளும் வேளையிலே வருக வருக என்று அழைத்துக் கொள்கின்றோம். சொல்லோடு பாடல் மொன்றியல் தமிழ் வானொலிக்கு. நலமாக இருக்கின்றீர்களா?
1: இருக்கின்றோம். உங்களை போலவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களை போலவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம்.
0: சிறப்பு. எங்களை போலவும் இனியரை போலவும் நானும் இருக்கின்றேன் என்று எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற அந்த நல்ல எண்ணத்தை மனதிலே கொண்டபடியால் நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்தி நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்று கூறி இணைந்துடுவோம் சொல்லோடு பாடல் நிகழ்விலே. ஒரு தடவை உங்கள் ஊரில் கால நிலையை கூற முடியுமா ஐயா?
1: இன்றைக்கு பாத்தீங்கன்னா 24 பகையில இருக்கும், கொஞ்சம் குளிர் கொஞ்சம் குறைவா இருக்கு
0: ஐயா. 24 பகையில கொஞ்சம் குறைவா இருக்கு ஐயா. நாங்கள் அதிக பேரதிக பெரும் பெருமை, அதாவது குளிர் நிலைய உரை நிலையை விட மேல் அதிகமான குளிர்ல இருக்கின்றோம். ஆனா நாங்கள் வெளியே செல்ல
1: பகையில இருக்கு
0: வெளியே, அதையெல்லாம் சொல்ல கவலையா இருக்கிறது ஐயா. இத்தனை பகை என்று என்றால் நீங்கள் இப்படியெல்லாம் உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக அதிசிறந்தவர்களாக இருக்கும் வேளையில் நாங்கள் என்னையா ஆக குறைந்தது எங்களுக்கு இப்பொழுது காலநிலை 0 கீழே 13 ஐயா. இது படிப்படியாக கூடி நீங்கள் 24 நாங்கள் 0 கீழே 23 செல்ல போகின்றோம். நீங்கள் 0 மேலே வெப்பம் பிளஸ்ல இருக்கின்றீர்கள், நாங்கள் மைனஸ் அடியாளத்துக்கு குளிர்ச்சல இருக்கின்றது. இருந்தாலும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, பார்ப்போம் குளிர் என்றிருக்கின்றோம்.
1: இதுவும் கடந்து போகும்,
0: இதுவும் கடந்து போகும். அற்புதம், சரியான வார்த்தையை தந்திருக்கிற வாழ்த்துக்கள் தரவனா. இது இந்த காலகட்டம் அப்படியான காலம், எல்லாம் மாறி மாறி ஒரு நாளிலேயே புயல் ஏற்படும், பனி ஏற்படும், பெரும் காற்று ஏற்படும், எல்லாம் பெருமை எல்லாம். இது இந்த சூழல் பூகோள அமைப்பின்படி இந்த காலகட்டத்தில் உயர்ந்த பூமியாணி வட பகுதிகளிலே வட துருவங்களை அண்மித்து இருக்கின்றோம். இப்படித்தான் நடக்கும். அதையெல்லாம் உங்களுக்கு பழக்க வழக்கமாகிவிட்டது சரவணா, கவலைப்பட வேண்டாம். சரி, இன்று அங்கே உங்களுடைய காலநிலையை குறிப்பிட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த 2025 ஆண்டில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டீர்களா?
1: முடிஞ்சது உங்களுக்கு தெரியும்.
0: ஆமாம், பெரும் ஒரு சாதனையை வெற்றிகரமாக முடிக்க இறைவன் திருவருள் புகுந்து எல்லோருடைய வாழ்த்துக்களும் பெற்று அவர் அந்த புது மனை ஒன்றை அமைத்து அதிலே பிரவேசித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி எங்களையெல்லாம் நினைந்து எங்களுக்கு அழைப்பு தந்து நாங்கள் அவர் நேரில் செல்லாது விட்டாலும் உள்ளத்தால் அவருக்கு வாழ்த்தி அதை சிறப்பித்திருக்கோம். வாழ்க வாழ்க வாழ்க சிறப்பு. பெருங்கடன் அது. இந்த வருட எண்ணம் அல்ல, இத்தனை வருட கனவுகளை இந்த வருடம் தீர்த்து வைத்திருக்கிறார். இந்த வருடம் பொன்னான வருடம், உங்களுக்கு மகிழ்வான வருடம், சாதனையான வருடம் இல்லையா? சிறப்பு. எத்தனையோ வருட கனவு அதை நிறைவேற்றதற்கு எவ்வளவு நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீர்கள், எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பீர்கள், அதெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நாங்களும் அந்த உங்களை போன்று அந்த எண்ணங்களை நிறைவேற்றியவர்கள் தானே. சரி, அந்த வேளையில் இந்த 25 ஆண்டில் ஏதாவது செய்யாமல் விட்டுவிட்டோம் என்று எண்ணுகிறீர்களா? எதையாவது
1: எதையாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் நிறையா அந்த மரங்கள் வைக்கணும் நிறையா, அது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. தோட்டத்திலையும் நிலத்திலையும் நிறைய மரங்கள் வைக்கணும்.
0: கடமையை நீங்கள் செய்வதற்கு உங்களோட வீட்டு பணி கொஞ்சம் தடையாக இருந்ததை நான் உணர்வேன்.
1: ஆமா,
0: அதை அடுத்த வருடம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்கள் அப்படித்தானே? இன்னும் ஒரு நாள் முடிய 2026 ஆண்டு, அந்த ஆண்டிலே பசுமை நிறைய வேண்டும் எங்களுக்கு, பச்சை மரங்கள் வேண்டும், பழ மரங்கள் வேண்டும், உணவு மரங்கள் வேண்டும் என்றெல்லாம் அவற்றில் நாட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள். சிறப்பு. அந்த எண்ணம் நிறைவேற என்னுடைய பூர்ண வாழ்த்துக்கள். அதற்காக காலநிலையும் உங்களுக்கு சரியாக தரும். அந்தந்த பருவத்திலே எதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றீர்கள் இந்த ஆண்டிலே. அதனால் இந்த ஆண்டு கடமைகளை சரிவர செய்து முடித்த நீங்கள் அடுத்த ஆண்டில் உங்கள் கடமைகளை சரியாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இறைவனும் அதற்கு துணை புரிவார் அப்படித்தானே? அப்ப இந்த எண்ணங்கள், நாங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறியமைக்கும் நாங்கள் எண்ணுகிற எண்ணங்கள் ஈடேற வேண்டி இருப்பவைக்கும் யார் அடிப்படை காரணமாக இருப்பார்கள் அதை நிறைவேற்றுவதற்கு?
1: நிறைவேற்றுவதற்கு அடிப்படை காரணமா
0: இறையருள் எங்கு சென்று வேண்டினாலும் இந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்து வெற்றி எல்லாம் ஈடேற்றி கொடுக்க வேண்டும், அதற்கு இந்த வல்லமையை தர வேண்டும் ரவா என்று நீங்கள் கரம் கூப்புகிறீர்கள், நாங்கள் கரம் கூப்புகின்றோம். நிச்சயமாக அது நிறைவேறும். ஏனென்றால் படைத்தவன் படியளப்பான் கைவிட மாட்டான். நாங்கள் எண்ணம் சுத்தமாகவும்
1: உண்மையிலே
0: சிறப்பாகவும் நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் உண்மையான விசுவாசத்தோடும் இருந்தால் அது நிறைவேறும். அதுதான் வாழ்க்கை. நல்லது, சிறப்பு. சரவணா, இன்று இந்த வேளையில நீங்கள் என்ன பாடலை கேட்டு மகள விரும்புகிறீர்கள்? என்ன பதத்தோடு பாடலை ஆரம்பிக்க போகிறீர்கள்?
1: பூவும் பொட்டும் எங்கே என்ற பாடல்.
0: ஓ, பூவும் பொட்டும் எங்கே? எங்க வச்சிருக்கீங்களா? சாமியாரை வைத்து விட்டீங்களா? பூவும் பொட்டும்
1: செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை.
0: என்ன திரைப்படல இந்த பாடல்?
1: சொர்க்கம் நரகம்.
0: ஓ, அடே, அதுவும் சொர்க்கம் நரகமா போய்விட்டதா? சொர்க்கமா நரகமா? பூவும் பொட்டும் சொர்க்கத்தில் இருக்குமா நரகத்தில்? நீங்கள் அங்கே இருக்குமா நினைக்கிறீர்கள்?
1: சொர்க்கத்துல தான் இருக்கும். சொர்க்கம் நரகம் என்பது நம்மிடையேதான் உள்ளது.
0: எங்களிடையா அந்த சொர்க்கமும் நரகமும் எங்கள் மத்தியில எங்களிடம்தான் இங்கே தான் இருக்கின்றது. இறைவன் அனுப்பி இருக்கின்றார். அதை கண்டுகொள்வதுதான் எங்களுடைய பண்பாடுகளும் பழக்க வழக்க விழுமியங்களும். சிறப்பு, சிறப்பான கருத்தை சொல்லோடு பகிர்ந்து கொண்டோம் சிறவனா. வாழ்த்துக்களை தெரிவிப்போம், மீண்டும் சந்திப்போம். வாழிய வாழிய வாழியவே வரும் ஆண்டு நிறைவாக சிறப்பாக உங்களுக்கு அமைய வேண்டும். அதேபோன்று நீங்களும் அனைவரையும் வாழ்த்துகிறீர்கள் என்று
1: எண்ணுகிறேன்.
0: தொலைபேசியாகி விட்டது. தெரிந்து கொண்டுதான் இந்த கருத்தை முன்னிறுக்கிறது. உங்களுடைய அந்த எண்ணம் எல்லோரையும் சென்றடையும். எல்லோரையும் வாழ்த்துகிறீர்கள். மீண்டும் சந்திப்போம் சிறவனா. தொலைபேசியை கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு பாடல் ஒன்று கரத்தில் இருக்கின்றது. அதற்கிடையே இன்னொரு உறவு வருகின்றார். அவரை வணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. தர்மபுரியில இருந்து ராஜ்குமார், நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: தர்மபுரியில் இருந்து தலைவர் ராஜ்குமார் அவர்கள் வந்து வணக்கம் கூறிய வேளையில நாங்கள் முன்னியல் தமிழ் வானொலியில் இருந்து எல்லோரும் வணக்கம் வணக்கம் என்று கூறி நலமாக இருக்கின்றோம் என்றும் கூறுகின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? பயணங்கள் எப்படி இருக்கின்றது?
2: பயணங்கள்லாம் பக்தி யாத்திரை போயிட்டு வந்தங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள். இறுதி ஆண்டு நிறுவனையிலே பக்தி யாத்திரை செல்ல கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஐயா. நீங்கள் இறைவன் அழைத்திருக்கின்றார். எந்த ஆலயத்துக்கு வந்தீர்கள்
2: ஐயா? குருவாயூரப்பன் ஆலயம், கேரளா மாநிலம் குருவாயூரப்பன் ஆலயத்து. அப்புறம் திருச்சூர்ல வடக்கநாதன் ஆலயம்ட்டு சிவனாலயம் ஒண்ணு, ரொம்ப பழங்காலத்து ஆலயம்.
0: உற்சவங்கள் எல்லாம் பெரிதாக நிறைவேறும். அன்பு.
2: ஆமா ஆமாங்க, அந்த யானையை வச்சுக்கிட்டு இந்த வெடியை பண்ணுவாங்க.
0: மகள் நேரில் பார்த்திருக்கின்ற ஒரு தடவை எங்களுடைய ரதீஸ் அவர்கள் காட்சி மூலம் காட்டி இருந்தார் நேரடியாக எங்களுக்கு. சிறப்பாக இருந்த இந்த வடக்குநாதர் சிவனாலயம் சிறப்பு. சனக்கூட்டம் அப்படி இருந்தது. மக்கள் தங்களை மறந்து வந்து கூடி குழுமி அரோகரா என்ற சத்தத்தோடு.
2: குருவாயூரப்பன் ஆலயத்துல வந்து சரியான கூட்டம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. ஆமா ஆமா, தரிசனம் அன்னைக்கு கிடைக்க அடுத்த நாள் தான் கிடைச்சது. மக்கள் கூட்டம் அளமோது ஆலயத்தெல்லாம். அதுல சபரிமலை சீசன் வேற, அது ஒரு காரணம்.
0: அப்ப எல்லாமே சேர்ந்து எல்லோரும் யாத்திரையை மேற்கொண்டு எல்லா ஆலயங்களுக்கும் பெருந்திரளான மக்கள் வந்து அந்த திரளான மக்களோடு சாதாரணமாக வணங்கும் போது இருக்கின்ற ஒரு பக்தி ஆரபாரம் மக்கள் கூட்டத்தோடு வணங்கும் போது வித்தியாசமா இருக்கும் இல்லையா?
2: ஆமாமாங்க. ஆமாமா, நல்லா இருந்தது.
0: மேலும்
2: உற்சவர் வந்து குருவாயூரப்பன் ஆலயத்துல யானையில வச்சுட்டு அந்த கோயில வளம் வருவாங்க.
0: அதை கண்ணார கண்டு
2: அது நல்ல ஒரு ஆமாமா சிறப்பான. நான் ரொம்ப வருஷாச்சுங்க நானு கோயிலுக்கு போயிட்டு நல்லா
0: பாத்துட்டு
2: நல்லா இருந்தது.
0: மனம் சுத்திகரித்து.
2: அது இல்லாம சோட்டானி கரைன்னு ஒரு சொல்லுவாங்க அந்த பகவதி அம்மன் ஆலயம், அது ரொம்ப பிரசித்தி பெற்றது.
0: பகவதி
2: சோட்டானி கரை பகவதி அம்மன்.
0: அப்ப பெரியோர் யாத்திரை சென்று வந்திருக்கின்றீர்கள். எத்தனை நாள் பயணம்?
2: மூன்று நாட்கள். ஏறக்குறைய
3: ஆயிரம் மைல் ஆயிரம் கிலோமீட்டருங்க பயணம். அந்த நண்பரோட கார்ல போனோம், அவர் தான் எடுத்துட்டு போச்சு.
0: அப்ப இந்த 365 நாட்கள் 2025 ஆண்டிலே மூன்று நாட்கள் அதிசிறந்த நாட்கள். அதுக்கு முன்பும் நீங்கள் பல யாத்திரைகள் சென்று வந்தீர்கள் அல்லவா? அப்ப இந்த வருடம் பல நாட்களை இந்த வருடத்தில் அமைந்த பல நாட்களை யாத்திரிகம் பயணம் ஆன்மீகத்திலே ஈடுபட வைத்திருக்கிறீர்கள். அது நிச்சயம் பல நடிக்கும் இறைவனுக்கு தெரியும். நீங்கள் சென்று நேரடியாக சென்று பல அனுபவத்தை பெற்று வந்து உங்களோட பகிர்ந்தீர்கள். இன்றும் பகிர்கிற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அப்ப இந்த ஆண்டு நினைத்தபடி நினைத்த ஆன்மீக பயணங்களையும் ஏனைய பயணங்களையும் முடித்து விட்டீர்கள். ஏதாவது தவறப்பட்டிருக்கீர்களா?
3: இல்லைங்க, எல்லாம் பாத்துட்டேங்க. எல்லாம் இறைவனோட சித்தம், அவரோட செயல்ல தான் எல்லாமே, அவரோட இதுதாங்க. நாமெல்லாம் நடிகர்கள், அவர் ஆட்டி வைக்கிறாரு.
0: இந்த ஆண்டில் 365 நாட்களை அநேகமாக ஆன்மீக பணியோடும் ரைசந்தையோடும் நீங்கள் கழிச்சிருக்கின்றீர்கள். தவறியது என்று ஒன்று இல்லை, பூரணத்துவப்படுத்தீர்கள். அந்த பூரணத்துவப்படுத்துவதற்கு ரேரோடு கிடைத்திருக்கின்றது. சரி, மேலும் 2026 ஆண்டில் எதை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றீர்கள், கூற முடியுமா?
3: தேவையில்லாம விவாதங்கள் வேண்டாம் முடிவு எடுத்திருக்குது.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்துக்களை மனதிலே வைத்திருந்து பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். உலகளாக இருக்கும் மக்களையும் அப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்துவது போல நல்லதோர் செய்தியை தருகின்றீர்கள். நாங்கள் எல்லோரும் அதை பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள், கூறுகிறேன். நீங்களும் அவ்வண்ணமே நடப்பேன் என்றும் கூறுகிறீர்கள். அதனால் 2026 ஆண்டின் உங்கள் எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். படை பெறுவதற்கு முன்பு என்ன பாடலை உங்களுக்காக என்ன சொல்லுது என்ன பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை திறப்பு?
3: படம் வந்து திருடா படத்துல புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மலை பெய்ய வேண்டும். இந்த பாடல் வரி நல்லா இருக்கு. 2025 விடைபெறும் போதும் 2026 வரவேற்பு கொடுக்கும் போதும் இந்த பாடல் நல்லா
0: சிறப்பு சிறப்பு. அந்த பாடலை நாங்களும் உங்களோடு கேட்டு மகிழ்வோம். ராஜ்குமார் அவர்களே, வாழ்த்துக்கள். நல்ல நலமாக மகிழ்வாக. இன்று எங்கள் உறவினர்கள் குழந்தைகள் வந்த வேளையிலே அவர் கொஞ்சம் அவர்களோடு ஈடுபாடா இருக்கின்றார். அடிக்கடி எங்களுடைய சர்வதேச நேயர் விருப்பத்திலே ஒருவர் இருக்கின்றார், மொன்றியல் மாநகரம் தனுஷன் என்று கூறுவேன். அவர் என்னுடைய பேர், அதாவது என்னுடைய இளைய சகோதரியின் பேரை குழந்தை பேர் அந்த வழியில் பேர். இரண்டு அக்கா எனக்கு, அதுல இரண்டு அக்காக்களும் இல்லை, அவர்களின் பேர் சிலர் ரத்தங்கள் உறவாளர். அவர் இங்கு கனடாவில் வாழ்கின்றார், வந்து 2.5 வருடம் ஆகின்றது என்று அவர் இங்கே தான் இருக்கின்றார். விடுமுறை நாட்களில் தாத்தா உடம்போடி வந்து விடுவார் இருக்கின்றார்கள். அதனால மகள் பெரிய சந்தோஷம், மகன் வந்திருக்கிறார். அவருக்கு மகன் வந்து விட்டார்னா அவருக்கு பெரிய மருமகன் தான் அவருக்கு மகன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். நிறைவான இந்த வேளையிலே மகள்வான தருகின்றோம், மகள்வோம். அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். வானொலியை நீங்கள் உங்களுடைய செய்திகளை அவரும் பகிர்ந்து கொள்வார். அப்படி இல்லை என்றாலும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவங்களோடு. நன்றி, வாழ்த்துக்கள், வரவேற்போம்.
3: நன்றி, நன்றி, விடைபெறு.
0: நன்றி, நன்றி ராஜ்குமார் அவர்களே, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார்? அடுத்த உறவாக அடுத்த உறவாக காத்துக் கொண்டிருக்கும் என் உறவை இணைத்துக் கொள்ளலாம் என்று ஓடி சென்றேன். அவர் அதற்கிடையிலே அவருடைய அழைப்பு நின்று விட்டது. மீண்டும் அழைப்பார், மீண்டும் அழைப்பார், மீண்டும் அழைப்பார் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். நிச்சயமாக அழைப்பார், வர வேண்டும். அழையுங்கள் மீண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: தர்மபுரியிலிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு. எட்டி பார்த்தது, தொட்டு பார்ப்பதற்கு முன் அது துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் தொடர்வார் என்று எண்ணுகின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் நேரம் சரியாக 11:53. நண்பகலை தொட்டு விட போகின்றோம் என்று கூறும் வேளையிலே உங்களுக்கு 10:23 இரவு நேரம் என்று காட்டும் வேளையில் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: வணக்கம்
0: மகளே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களாங்க ஐயா?
0: குளிர் குளிர். வணக்கம் மகளே, வணக்கம் மகளே. சாந்தி தகடூரிலிருந்து வந்திருக்கின்றீர்கள், தர்மபுரி மாவட்டத்திலிருந்து. அங்கே குளிர் என்று தெரிந்து கொண்டேன் உங்கள் குரல்லையே, என்னுடைய குரல்லையும் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க.
1: குளிர் கொஞ்சம் குறைஞ்சது, பகல்ல நல்ல வெயிலுங்க ஐயா.
0: பகல் நல்ல வெயில கண்டிருக்கிறீர்களா? வாழ்த்துக்கள். பகலவன் ஆட்சி
1: வெளியே சென்றிருந்தேன் என்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 4 கோயிலுக்கு போனங்க ஐயா.
0: 4 கோயிலும் வெயில் காட்டுவீர்கள், வாழ்த்துக்கள். அப்படி இருந்தது
1: வெயில். ஐஸே வாங்கி சாப்பிட்டுட்டேன்
0: நானு. வெயில் கொடுமை கடுமை என்று குளிர்மை குளிர்மை வேண்டும் என்று. புப்பத்தின் அதி உயர் நிலைதானம்மா ஐஸ். புப்பம் அது கடந்த புப்பம் தன்னுடைய எல்லையை தாண்டியவுடன் தான் குளிர் நிலையை அடைகின்றது. ஐஸ் சரியான சூடு, அதனால தானே ஐஸ சூடு என்று. வருங்கள் விழுந்து கையிலே ஒரு நோவு ஏற்பட்டால் உடனே ஐஸ் கட்டியால் பிடியுங்கள், பனி கட்டியால் பிடியுங்கள் என்று ஒத்தனம் கொடுங்கள் என்று கூறுகிறார்கள். அதே நேரம் பெஞ்சு வீட்டிலே வெந்நீர்ல நாங்கள் குளிக்கும் பொழுது விதவித பாகங்கள் உடலுக்கு சுகமாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த குளிரும் குளிரும் வெப்பத்தின் அதி எல்லையை சென்றுதான் அளவு கடந்த எல்லைக்கு சென்றது என்றுதான் ஐஸ் ஆகும். சரி, அதை கலர் கலராக சுவையூட்டி இனிப்பூட்டி சுவையோடு தந்தார்கள். அடித்து கொளுத்தி விட்டீர்கள், அதை போல தோன்றி அழைத்து கொண்டிருக்கிறது.
1: அதனுடைய
0: அது ஜீரணமாகியவுடன் அது மாறிவிடும், கவலைப்படாது. சரி, அங்கே ஏகாதசி வைகுண்ட ஏத ஏகாதசியை பார்க்க சென்ற அந்த புண்ணிய நாளிலே நீங்கள் சென்று வந்து எங்களோடு இங்க எல்லோரும் பேசும்பொழுது அதை கூறும்பொழுது அதனுடைய தாக்கம் எங்களுக்கும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கின்றோம், வேறொரு கிடைக்க வேண்டும். எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள் மகளே?
1: எல்லாமே பெருமாள் கோயில் தாங்க ஐயா, ஒவ்வொரு இடத்துலயும். ஆமாங்க ஐயா, ராதா கிருஷ்ணா கோயிலு, அப்புறம் பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள், பெருமாளுக்கு ஒவ்வொரு பேருங்க கோவிந்தராஜ பெருமாள். ஆமாங்க ஐயா.
0: வைகுண்ட ஏகாதசியை பார்த்தீர்களா?
1: அது காலையிலே விடியாலையில் போகணுங்க ஐயா.
0: நான் வைகுண்டத்தை காட்டவில்லையா?
1: அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் அப்படின்னு ஒரு கடந்து செல்வோம்.
0: ஓ, ஆன்மீகத்திலே ஐதீக முறைப்படி கூறப்படும் எத்தனையோ தடைகளை தாண்டி எத்தனையோ சிறகுகளாக மூடப்பட்டிருக்கின்ற அந்த கதவுகள் சொர்க்கவாசல் வரை மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு. இங்கே குளிர் அதிகமாக இருக்கும் வேளையிலே நாங்கள் புப்ப கருவியை முழுக்குவதென்று எங்கள் கலையகம் வந்து மூடப்பட்டிருக்கும், சுற்றா முழுவதும் அடைக்கப்பட்ட கலையகம் என்றால் சத்தங்கள் வெளியே சென்று உள்ளே வராமல் இருப்பதற்காக. அதனால் எங்களுடைய சுவாச குழல்கள் வறட்சி ஏற்படுவதற்கும் காதிலே ஒலி வாங்கியை மாட்டி முன்னுக்கு ஒலி வெறுக்கியை வைத்துக் கொண்டு இதெல்லாம் விஞ்ஞான ஒரு கருவிகளோட மின்சாரத்தோடு அந்த சொர்க்க வாசல் சாதாரணமாக அடைக்கப்பட்டிருக்கும் ஏனைய வாசல்களினாலே வைகுண்ட ஏகாதசி திதி இந்த நன்னாளில் தான் சகல வாயில்களும் திறந்து நேரடியாக தெரியும். அதனுடைய நோக்கம் என்னவென்று நீங்க நினைக்கின்றீர்கள்? எங்களுடைய உள்ள கதவுகள் மெய்ஞான வழியாக திறந்திருக்க வேண்டும். இந்த வஞ்சகம் பொறாமை சூது இந்த பஞ்சமா பாதக எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் அடைக்கப்பட்டு திறக்கப்பட்டு நேர்வழியாக்கி கடைசியிலே கிடைப்பதை நாங்கள் எல்லோரும் வேண்டுவது சுவர்க்கம் தானே அம்மா. அதை அடைவதற்கு பல தடைகள் உண்டு, அந்த தடைகளை நீக்க வேண்டும் என்று இன்றைய திதி நாளிலே அவர்கள் ஆராதனை செய்து எங்களை காட்டுகிறார்கள். அதை நாங்கள் ஒருமித்த மனத்தோடு இருகரம் கூப்பி சிரத்தில் வச்சு அரோகரா அல்லது இறைவா அல்லது கோவிந்தா என்று கூறி இறை நாமத்தை உச்சரித்து பார்க்கின்றோம். இதுதான் அது வீட்டில் இருந்து செய்யலாம் தானே என்று கூறலாம். இல்லை, அந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுதுதான் இந்த வழி எங்களுக்கு கிடைக்கின்றது. அது அவன் அருளாலே தான் கிடைக்கின்றது. அப்ப இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி என்று உங்களுக்கு முன்னரே எங்களுக்கு எத்தனையோ அறிவித்தல்கள் கிடைத்திருக்கின்றது. அதன்படி எங்கள் காரிய கர்மங்களை எல்லாம் ஒதுக்கி நேரங்களை சமப்படுத்தி இந்த நேரத்தை எங்களுக்காக ஆக்கி அந்த இறை வணக்கத்துக்கு சென்று இறை வணங்கும் பொழுது நிச்சயமாக இறைவனுடைய பரிபாலனம் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் வாயிலாக எங்களுக்கும் கிடைக்கும். நல்லது மகளே, சிறப்பான நாள், சிறப்பான செய்தி. சரி, இந்த 2025 ஆண்டில் வறட்சி அடைந்து விடும் பேசும்போது. சரி, அந்த இந்த 2025 ஆண்டு இன்னும் ஒரு நாள் இருக்கின்றது முடிவடைவதற்கு. அதற்கிடையிலே இந்த 365 நாட்கள் கிடைத்திருந்தன. இந்த 365 நாட்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள், நினைத்த விடயங்கள் அத்தனையும் செய்து முடித்தீர்களா?
1: நான் நினைச்சது ஒண்ணு நடந்ததுங்க ஐயா, மீதி எல்லாம் நடக்கல. சில விடயங்கள் நடக்கவில்லை. அதாவது வேறு நான் நினைத்த காரியங்கள் என்னால ஆகாதது, குடும்பத்திற்கு தேவையானது.
0: அதுதான் கடா. ஆனால் அதுல ஒன்று நிறைவேறி விட்டது என்ற திருப்தியோடு இருக்கும் போலே, ஏனவற்றை நிறைவேறும் என்ற ஆவலோடு இருக்கும் வேளையிலே 2026 ஆண்டில் இது 2026 ஆண்டில் அது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் வண்ணம் இந்த வைகுண்ட ஏகாதசியின் பலனாக
1: திருமணம் நடக்கணும்.
0: நீங்கள் கூறும் பொழுது அதுதான், அதுதானே அம்மா, ஒரு குடும்பத்தவர்கள் பெரும் பொறுப்பு உலகத்திலே. அது நிறைவேறும், அதற்கேற்ற காலங்கள் நேரங்கள் அமைய வேண்டும் மகளே. அதற்காகத்தான் நாங்கள் பொறுத்து அதற்கேற்ற சூழலை வரக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக எது எப்பொழுது நடக்காதே கூறியிருக்கின்றார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும்,
1: நன்றாகவே நடக்கும்.
0: அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அம்மா. அதுக்கு நாங்கள் அடிகோலி, அந்த அதற்காக எங்கள் நேர காலத்தை கணக்கிட்டு செயல்பட வேண்டும். அவசரப்பட்டோ அல்லது சோம்பலாய் விட்டோ போகக்கூடாது. செய்வன திறந்த செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் செய்வதை சரியாக செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றீர்கள். பிறக்கும் 2026 ஆண்டில் உங்களுடைய எண்ணிய கர்மங்கள் அந்தந்த நேரத்தில் சரியாக நடைபெற வேண்டும் என்ற ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நான் ஆசி வழங்குகிறேன். இந்த வேளையிலே நிறைவு
1: நாளை நிகழ்ச்சி உண்டுதானங்கய்யா?
0: நாளை வரும் இங்கே
1: என்னுடைய புதையல் நிகழ்ச்சி.
0: வரும் புதையல் வரும் இங்கே என்னுடைய விடுமுறை நேரத்திலே. என்னுடைய பேரமகனார் அங்கே மொன்றியாலிருந்து தன்னுடைய நண்பரை மனது இங்கே வந்து இங்கே சித்தன்னையோடு இருந்து விளையாடி
1: அவர்களை கவனிக்க வேண்டும்.
0: அவர்களோடு இருந்தேன் என்றும் மகள் கூறினர். அப்ப அதை மகன் வந்திருக்கார், வீரன் வந்திருக்கார், போக வேண்டுமா என்று நான், இல்லை இல்லை, இதை விட சிறப்பாக நாள்தோறும் என்னை மகிழ்விக்கிறது என கடமை இருக்கிறது, நான் சென்று வருகிறேன். அவர்களுக்கு கூறு வெளியே இருந்து நீங்கள் உங்களுக்கு கேளிக்கைகளை செய்யுங்கள் வருகிறேன். விடுமுறையினால் தானே அவரும் இங்கே கனடாவில் ஓய்வு கிடைப்பது அரிது. கிடைக்கின்ற ஓய்வு அவர்களுடைய அரசாங்க ரீதியாக கிடைக்கின்ற ஓய்வுகள் தான். அந்த ஓய்வை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வந்துவிட்டார். தூர இடங்களுக்கு இனி உறவுகளிடம் சென்று வர வேண்டும் என்று அவருக்கும் அபிலாசை, எனக்கும் ஆசை. ஆனால் இந்த காலநிலை ஒத்து பெறவில்லை. அதனால் பிள்ளைகள் என்னிடம் வந்து சென்றார்கள், வந்து வந்து போகின்றார்கள். இந்த வேளையில் எங்களுக்கு புதிய வரவும் ஒன்று கிடைத்திருக்கு. அதை சென்று பார்க்க முடியாது. 400 கிலோமீட்டருக்கு அப்பாலே ஒரு மகளுக்கு புத்திர
1: பார்த்து
0: அப்ப அதுதான் பார்க்க முடியவில்லை. இந்த படங்களை அனுப்புகிறார்கள். அது அந்த அந்த பச்சை பாலன் அப்பொழுது பிறந்த கையோட புன்னகையோட இருக்கிறான், மகிழ்வாக இருக்கு. அப்படியே அந்த மகிழ்ச்சிகளை இங்கே அப்படித்தானம்மா. ஆதலால் 2025 நடக்க வேண்டியவை நடைபெற்று முடியும் இறைவன் கருணையால். நடக்க இருப்பவை சிறப்பாக நடக்கும், கவலைப்பட. சரியா? சரி, இந்த பெருநாளிலே, இன்றைய நாளிலே நீங்கள் எல்லோருக்கும் வாழ்த்தை கூறிய பொழுது என்ன பாடலோடு வர முடியும், என்ன சொல்லிலே உங்கள் பாடல் அமைந்திருக்கின்றது என்று? இது சொல்லோடு பாடல் தானே?
1: ஆமாங்க ஐயா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான்.
0: கட்டிக்காரி அந்த அந்த பண்புகள் நினைத்ததை நடத்தியே முடிக்கவங்க என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று தேவா கேட்டது போன்று நினைத்ததை நடத்தியே முடிக்கவன். ஏன்னா அதற்குத்தானே அவர் இருக்கின்றார். நாங்கள் நினைப்பதை நினைத்தபடி நிறைவேற்றுவதற்கு கால நேரம் திதிகளை எல்லாம் கொடுத்து அவர் அருள் புரிகின்றார். அந்த வழியிலே நாங்கள் உண்மையாக இந்த சொர்க்க வாசலை காண்பதற்கு எல்லாம் அடைத்திருந்த வழிகள் எல்லாம் திறந்தது போன்று எங்கள் பஞ்ச புலன்களை அடைத்திருக்கும் இந்த ஆசாபாசங்கள் விலகிச் சென்றால் நடக்கும் அம்மா. அந்த வழியில சென்றால் நடக்கும். அதுதானே நாங்கள் ஆன்மீகத்திலையும் பேசுகின்றோம். அதுதானே வாழ்க்கை. நல்லதே நினை, நல்லதே செய், நல்லது நடக்கும்.
2: அதனால் நினைத்ததை நடத்தியே அந்த விடாமுயற்சி, அந்த அந்த துணிவு இருக்க வேண்டும், துணிவு இருக்க வேண்டும். வாழ்த்துக்கிறேன், சிறப்பு சிறப்பு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் மகிழ்ச்சிகளும்.
1: நன்றி,
0: நன்றி அம்மா. வாழ்த்துகள். அழகி ராசா அவர்கள் தூங்கி விட்டார்கள் தானே? இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஆண்டு இறுதி வேளையிலே இப்படி அழகாக, மகிழ்வாக, சிறப்பாக, கலகலப்பாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியில் கூறுகின்றது. அந்த வேளை தமிழ் பற்றி பேசிக்கொண்டோம். நாங்கள் தமிழர்கள், நாங்கள் பழகி கொண்டிருப்பது தமிழர் வார்த்தைகள், தமிழ் சொல்லிலே தானே. அதனால் தான் என்னவோ உங்கள் நீண்டகால உறவு ஜெகபிரசாதிக் அவர்கள் பழகும் தமிழே என்ற வரியை ஆரம்பித்து ஒரு பாடலை தருகின்றார். பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து. பார்த்திபன் கனவு என்று மீண்டும் வந்த திரைப்படம் இருந்தாலும் இந்த படத்தில் இந்த வேளை வந்த பாடல் பழகும் தமிழே என்ற அந்த பாடல் மிகவும் சிறப்பான பாடல். இதோ அந்த பாடல் ஜெகபிரசாதிக் அவர்களே. கொசு கடியின் தொல்லையிலோடு இருக்கும் உங்களுக்கு இந்த பாடல் உங்களுக்கு இதமாக இருக்கும். இதோ உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும்.

இனிமையான அந்த பாடல் நீண்ட காலத்தின் பின்பு கேட்கக்கூடியதாக இருந்தது. அண்மையிலே கேட்டிருந்தாலும் அது நீண்ட நாட்கள் போல் தோன்றுகின்றது. இனிமையான இந்த பாடல் பழகும் தமிழை பார்த்திகன், எல்லோருடைய உள்ளமும் உடலும் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நாங்களும் எல்லோரும் சுகமாக இருக்கின்றோம் என்று கூறுவது போன்ற பாடல், இனிமையான பாடலை தந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் சொல்லோடு பாடலை அலங்கரிக்க வேண்டும் என்று அன்பு கிருஷ்ணா இன்று வைகுண்ட ஏகாதசி என்ற வேளையிலே இந்த பாடல் நல்ல பாடல் தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றனர். உங்களோடு இணைந்து பக்தியோடு இந்த பாடலையும் நாங்கள் கேட்போம்.

0: சிறப்பான இந்த பாடல் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் என்று வரையெடுத்து பாடியது ஸ்ரீ என்ற பதத்திலே முதல் வந்து சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் அன்பு அனுஷ்யா கிருஷ்ணன் அழகாக அறிவியல் சம்பந்தமாகவும் ஆன்மீகத்தோடும் பேசிவிட்டு தந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் திருமால் பெருமை திரைப்படத்தில் வந்த ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை அன்புடன் அன்பு மகள் ரேவதி தானும் கேட்க வேண்டும் என்று இந்த வேளையிலே இது தெய்வ அனுகூலத்தின்படி அவருடைய ஏகாதசி விரத இன்றைய கோவில் ஆலயங்களில் சென்று வந்த பலனாக அனுஷ்யாவின் விருப்பமாக தன்னுடைய விருப்பம் நிறைவேற வைக்கின்றது இறைவனின் கருணை. முன்னர் தமிழ் வானொலி அதை கரம் கூப்பி வணங்கி உங்களுக்கு தருகின்றது. திருமால் பெருமைக்கு நிகரேது அன்பு மகளே அனுஷ்யா, உங்கள் பாடல் புல்லு நெல்லு கரைத்த நீர் வாய்க்கால் வழியோடு புல்லுக்கும் அங்கே பொசியும் அமர்ந்து நினைத்து கொண்டிருந்த எங்கள் ரேவதியின் செவிகளுக்கும் தெய்வீகமாக உலாவட்டும், தெய்வீக வளம் வரட்டும் இந்த பாடலில் ஓர் உள்ளத்திலும்.
1: ஆவியே அமுதே எனக்கு அருள் செய்த இறைவா, பாவியேன் உன்னையெல்லால் பற்றுமிட வேறுண்டோ? பெருமாளே உந்தன் பெருமையே பெருமை, உந்தன் பெருமையே பெருமை.

திருமாலின் கர்மங்களை ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்து கூறுவது போன்ற அவரால் எடுக்கப்பட்ட அவதாரங்கள் என்று மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராம, ராம, பலராம, கண்ண அவதாரங்களை எடுத்தது போதாது. இந்த ஒன்பதும் எடுக்க வேண்டிய அவதாரம் விதிதான் முடிகின்றது என்று எல்லோரும் எண்ணி விதிக்கப்பட்ட விதிகளை மீறி நடப்பவர்களுக்கும் அவர்களை பாலிப்பது போன்ற கல்வி அவதாரத்தையும் கொண்டுள்ளார் என்பதை அழகாக கூறிய அந்த பாடலை அன்புடன் அனுஷியா அவர்கள் நீங்கள் கேட்க, ரேவதி நினைக்க, மொன்றியல் தமிழ் வானொலி ஒலிக்க அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கன்னடா கலியகத்திலிருந்து தினமும் மலரும் கதம்பத்திலே இன்று சொல்லோடு பாடல். சொல்லோடு பாடல் இந்த பாடலை நினைத்து கொண்டு வந்தேனே என்று அழகாக தன்னுடைய ஆன்மீக பயணம் இந்த ஆண்டின் சிறப்புகளை பெற வேண்டிய ஆண்டில் நடப்புகளையும் கூறிய அன்பு மகள் ரேவதி, இன்னும் ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு இருக்கின்றது என்று இரண்டாவது ஆக நீங்களும் ஒரு பாடலை தந்து உங்களோடு தந்தவர்கள் ஒருவரிடம் ஒன்றை வாங்கினால் திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லவா? அற்புதமான பண்பு. அந்த பாடலை உங்கள் நினைவை பூர்த்தி செய்த அனுஷியாவும் கேட்க வேண்டும், நாங்களும் கேட்க வேண்டும் என்று கண்ணபுரம் செல்வேன் என்ற ஒரு பாடலை அழகாக தந்திருக்கின்றீர்கள் அல்லவா? பத்மஸ்ரீ சிறாலி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் குரல் ஒலித்த அந்த பாடல் ரேவதி இப்பொழுது உங்களுக்காக ஒலிக்கும் வழி நாங்களும் செவி மடுக்கின்றோம்.

0: இந்த பாடல் ஒரு நிகழ்ச்சியிலே சிறாலி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களால் ஒலித்த பாடலாக கிடைத்த வேளையில் ஒலிபரப்பினேன். இதோ அவருடைய அடுத்த பாடலாக இந்த பாடலை தருகிறேன். இது மேலும் சிறப்பாக இருக்கும். இங்கே பொறுமையோடு இதையும் கேட்போம் என்போம். இந்த பாடலை கேட்போம்.
1: மனம் கவர்ந்த

இப்பணி தீர்த்து சொர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு சொர்க்க வாசல் என்று காட்டப்படும் அந்த வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுவதற்கு நாங்கள் ஆன்மீகம்தான் சரியான திறவுகோல் என்று அந்த வழியிலே நாங்கள் சென்றால் இந்த பஞ்ச புலனால் ஆக்கப்படும் மாயைகளுக்குள் நாங்கள் மறைந்து விடாமல் பிறவிப்பணியை நீக்கிக் கொள்ளலாம் என்ற கருத்தோடு அந்த அற்புதமான ஒரு பாடல் கண்ணபுரம் செல்வேன் என்று ஆரம்பித்து வரியை தொடங்கிய பாடலை ரேவதி உங்கள் மூலமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்த சொற்கள் கண்ணபுரம் என்ற சொல்லில் வந்த பாடலை தந்து மகளை வைத்தீர்கள். அந்த வழியிலே இந்த ஆன்மாக்கள் இந்த பூமியிலே பிறந்து வந்து இரண்டே இரண்டு விடயத்துக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம் என்று கூற வேண்டும். அந்த இரண்டு எழுத்துக்களும் இந்த மாய வலைகளாகிய பஞ்ச புலன்களினாலே மறைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு எங்களை அல்லோல கல்லோலப்படுத்தும் வேளையிலே ஆன்மீகம் என்ற அந்த சிறந்த திறவுகோல் அந்த சிறந்த அங்குஷம் எங்களை அடக்கி நேரடியாக கொண்டு வருகின்றது. இந்த இந்த வாழ்க்கை என்ன இரண்டு விடயங்கள் என்று கூறும் அது என்ன? சொர்க்கம் நரகம். கிடைத்தால் சொர்க்கம், கிடைக்காவிட்டால் நரகம். இதை விட வேறு வழி எங்களுக்கு இல்லை. வீடு பேறு அடைவது என்று கூறுவது அதைத்தான். அந்த வகையில் ஒரு பாடலை

அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்வின் பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் கூறியது போன்ற அன்புதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம். அன்பை நிலைநிறுத்தி வரும்பொழுது அறம் தானாக எங்களை வழிநடத்தி செல்லும். அந்த அன்பும் அறமும் கொண்டு வழிநடத்தும் பொழுது எங்களுடைய முடிவிலே அது நரகமாகவா சொர்க்கமாகவா இந்த உலகிலேயே நாங்கள் கண்டுகொள்ளலாம் வாழ்க்கையிலே என்ற கருத்தை சரவணன் எடுத்து வைத்திருந்தார். சிறப்பான ஒரு பாடலை கேட்டு முழுந்தும் நீண்ட நாளைக்கு பின்பு ஒரு நல்ல வரிகளோடு வந்த பாடலை கேட்டு எங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்வு தரும் அடுத்த பாடல் தர்மபுரியிலிருந்து அன்பு ராஜ்குமார் அவர்கள் வந்து பல விடயங்களை பகிர்ந்து ஆன்மீகத்தை பெருமைப்படுத்தி கூறி வாழ்க்கையில் அதுதான் மிக முக்கியமானது, வாழ்க்கைக்கு தேவையானது அந்த ஆன்மீகம், அங்கேதான் அன்பு அறம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது, இறையருள் நிச்சயமாக கிடைக்கும் என்றுட்டு மலர்ந்த ஆண்டில் நாங்கள் நடந்தவற்றையெல்லாம் நிறைவேற்றி சென்றவர்களே இனி வர வேண்டியது புதிய வானம் புதிய பூமி புதிய என்று 2026 வரவேற்று ஒரு பாடலை திருடா திருடா என்ற திரைப்படத்தில் தருகின்றார். அந்த பாடலையும் கேட்போமே ராஜ்குமார் உங்கள் பாடல்.

சிறப்பான அந்த பாடல் புத்தம் புதிதாக எல்லாம் மீண்டும் வந்ததெல்லாவற்றையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டோம், நிறைவேற வைத்துக்கிறவா, இன்னும் புதுமை புதுமையாக எல்லாம் நலமாக கிடைக்க வேண்டும் என்று புது வருடத்தை வரவேற்று கூறுவது போன்ற அழகான பாடலை ராஜ்குமார் நீங்கள் தந்த வேளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டும் சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரித்து வரும் பாடல்களுள் இறுதியாக ஒரு பாடல், தன்னம்பிக்கை என்றதை வைத்து வருகின்ற ஒரு பாடல், நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். அந்த தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், அந்த துணிவு இருக்க வேண்டும், இருந்தால்தான் நாங்கள் செய்வன சரியாக செய்து சிறப்பாக நாங்கள் வாழ முடியும் என்பதற்கு, அந்த நினைத்ததை முடிப்பதற்கு, நினைத்தவற்றை நினைத்த முடிப்பதற்கு இறையருள் மட்டுமல்ல அறம் பலி எங்களுக்கு தேவை. அதனால் இன்னும் ஒரு பாடல், நம் நாடு திரைப்படத்தில் இருந்து ஒலித்த பாடலை அன்பு சாந்தி நீங்கள் தந்தீர்கள் அல்லவா, இதுவோ அந்த பாடல் இறுதி பாடலாக ஒலிக்கின்றது.

சிறப்பான இறுதி பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்விலே இறுதியாக பாடலை தந்து நாங்கள் நினைத்ததை நடத்த வேண்டும். அதற்காகத்தானே பூமிக்கு வந்துவிடும். நாங்கள் எதை நினைக்க வேண்டும்? நல்லதை நினைக்க வேண்டும். அதை செய்வதற்கு பல தொல்லைகள் வந்தாலும் துணிச்சல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு பணம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பணம் தான் உலகமா? பணம் தான் வேண்டுமா? ஆம், பணம் வேண்டும். அதை சரியான வழியிலே பெற்று சரியான வழியிலே நாங்கள் அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக நினைத்ததை முடித்துக் கொள்ளலாம். அந்த துணிச்சல் மனதிலே வேண்டும். அதனால் வரும் 2026 ஆண்டிலே கடந்த காலத்தில் நாங்கள் செய்தவை போக செய்யாதவை இருந்தால் அதை திறம்பட செய்ய வேண்டும் என்ற துணிச்சலை மனதிலே வளர்த்து துணிந்து செல்ல வேண்டும் என்று அற்புதமான கருத்தை அழகாக பகிர்ந்து சேர்ந்த மகள் சாந்தி, உங்களுக்கு நன்றி கூறி அநேகமாக இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ந்து வந்த பாடல்கள் என்ன? பழகும், சுரி, திருமால், கண்ணபுரம், பூவும், புத்தம்புது, நினைத்ததை என்ற பதங்களோடு அற்புதமான பாடல்களாக ஒலித்து சென்றன அல்லவா? இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? சொல்லலில் இருந்து பிறந்தன. இந்த சொல்லால் தான் எதுவும் நடைபெறுகிறது. உள்ளத்தில் உள்ளதை வெளியே கொண்டு வருவதற்கு வார்த்தை வேண்டும். அந்த வார்த்தைக்கு சொல் அலங்காரம் இருக்க வேண்டும். அதை அலங்காரமாக இலக்கண இலக்கியங்களோடு வகுத்து தந்த எம் தமிழ் ஆண்டாண்டு தோறும் அழியாது காத்துக்கொண்டு பண்டை தமிழ் என்றும் பழந்தமிழ் என்றும் முதல் மொழிகளுக்குள் ஒன்றென்றும் கூறிக்கொண்டிருந்த இந்த பெரும் தமிழிலே தமிழனாக பிறந்த நாங்கள் மகள்வோடு இன்று சொல்லோடு பாடல் நிகழ்த்தி முடிவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அன்னையும் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழும் பெற வைத்த ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க கூடிய எங்கள் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிகின்றார், புரிவார், புரிவார் என்ற எண்ணத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டும் வரும் வரை எங்களுக்கு காற்றலையிலே இருந்து வல்லமையை கொடுத்ததற்கும் இணைந்து சிறப்பிக்க வைத்தமைக்கும் நன்றி கூறும் இந்த வேளையிலே உலகளாக இருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, இன்று நிகழ்ச்சிக்கு ஓடி வந்து இணைந்து வலு கொடுத்து சிறப்பு சேர்த்து இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த என் அன்பு உறவுகளே, உங்கள் தேவா, ஜெகவர்ஷாதி, கிருஷ்ணன், அனுஷியா, ரேவதி, சரவணன், ராஜ்குமார், சாந்தி இவர்களுக்கும் எனது உணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழைத்து இணைப்பு கிடைக்க முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டும் வானொலியை கேட்டு இங்கே பதில்களை தந்து கொண்டிருக்கும் உறவுகளை உங்களுக்கும் நன்றி கூறி இந்த 2025 ஆண்டில் எத்தனை நடந்தது, எத்தனை சிறந்தது, எத்தனை தவிர்க்கப்பட வேண்டியது எல்லாம் நடைபெற்று முடிந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். நடந்ததெல்லாம் அது நல்லாகவே நடந்திருக்கின்றது. ஏன்? இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது. பழையன கழிதலும் புதியன புகிதலும் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது என்ற கருத்துக்கும் பூமியிலே பாரமாக இருக்கும் அந்த பஞ்சமா பாதகங்கள் தவற வேண்டும். புதிய வானம், புதிய உலகம் வந்து பிறக்கும் போது எங்கள் உள்ளங்கள் புதிய உள்ளவங்களாக மாறி எல்லாவற்றையும் நல்லதாக செய்ய வேண்டும். அதற்காக இந்த 10 அவதாரங்களுக்கும் வந்து அனுஷ்டிக்கும் அனுபவங்களுக்கு ஆண்டர்களும் இறைவன் எத்தனை உருவங்களில் வந்தாலும் எல்லாம் வல்ல இறைவா என்று நாங்கள் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்பும் அறனும் கொண்டு வாழ்வோம். அறம் தலைக்க வேண்டும், மனிதநேயம் ஜீவகாருண்யம் வளர வேண்டும், அட்டூழியங்கள் கலைய வேண்டும். இனிமேலும் எங்களுக்கு தொல்லைகள் வேண்டாம். வரும் ஆண்டில் எல்லாம் புதியனவாக நலமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைஞ்சி வேண்டி விரும்பி உங்களோடு நான் முறைவனிடம் இருக்கிற குப்பி சிரம் தாழ்த்தி இன்றைய 2025 ஆண்டில் மலர் இறுதி நிகழ்வான இந்த வார சொல்லோடு பாடல் இந்த ஆண்டில் இதுதான் இறுதி. இந்த இறுதி நாளில் அன்றே சொல்லோடு பாடல் நிகழ்வை அழகாக முடித்துக் கொண்டீர்கள். இன்னும் உங்களுக்கும் எங்களுக்கும் சில மணித்தியாலங்கள் இருக்கின்றன புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைப்பதற்கு. அதனால் நடந்தவை நடக்கட்டும், நடப்பவை சிறக்கட்டும் என்று புத்தாண்டை வரவேற்று உங்களுக்கு நானும் நீங்கள் எங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி பரிமாறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது சொல்லோடு பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நேரத்திற்கான பாடல்கள் முதல் பாடலை தருகின்றார் பழமை போல என்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள். அவர் தரும் பாடல்கள் இப்பொழுது பாரதி ராஜா இயக்குனர் இமயம் அவர்களுடைய தயாரிப்புகளே இயக்கத்திலே வெளிவந்த பாடல்களுள் 26வது வெளியீடாக வந்த தமிழ்ச்செல்வன் திரைப்படத்து பாடல். ராஜஸ்தானு புள்ளிமானு கேட்குதையா கொம்புத்தேனு என்ற பல்லவியை கொண்ட பாடலை அவர் தரும்பேளை ஒலிக்கின்றது, கேட்போம்.

முதல் பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பாடலும் ஒரு அற்புதமான பாடலாக கிடைக்க இருக்கின்றது. அக்கம் பக்கம் பாரடா என் சின்ன ராசா என்ற பல்லவி. சரணங்களை முனைத்து உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. ஒலிக்க இருக்கும் இன்றைய நேரத்துக்கான இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு எஞ்சிக்குடியில் இருந்து அன்பு மகள் ஷியாமலா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வளமை போல என்றும் உங்களோடு இணைந்து ஜெய வீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்கள் கேட்கும்படி நாங்களும் இணைந்து கேட்போம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் அற்புதமான ஒரு பாடல், பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து என்ற அம்மன் கோவில் கலக்காலை திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் இன்று ஒலிக்கும் நேயர் நேரம் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா உங்களுக்காக.

அலிபாபாவும் 40 திருடர்களும் ஒன்று ஒரு அற்புதமான திரைப்படம் திரைக்கு வந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் அதில் உள்ள பாடல்கள் நிலைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே என்ற அற்புதமான பாடலை இன்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் ஜெகபர் சாதித் அவர்கள் நாகூரிலிருந்து கேட்கின்றார். பலமை போல அவர் கேட்கும் பாடலை அவருடன் இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாய், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா மணிக்க வேண்டும், ஷஹானா, நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் மற்றும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மதுரை என்ற திரைப்படத்தில் பம்பரக்கண்ணு பச்சை மிளகாய் என்று ஒன்று பாடல் ஒலித்தது அல்லவா? அந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், வளமை போல கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர் மற்றும் ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா இவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

1990 ஆண்டிலே வெளிவந்த ஒரு திரைப்படம் பணக்காரன் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் இரண்டு தடவைகள் ஒலித்திருக்கின்றன. அதில் முதல் தடவை ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள். தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தை மனைத்து உறவுகளை மனைத்து கேட்கும் வேளையிலே அந்த பாடல் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் என்று பாடுகின்றது. பிரபல பின்னணி பாடகி மறைந்த இசை பேரரசி எஸ் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே

அவரை தொடர்ந்து அதே பாடலை பிரபல பின்னணி பாடகர் மனோ ஐயா அவர்கள் பாடினால் எப்படி இருக்கும் கேட்போம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களோடு கேட்கின்றார். பாடுகின்றது மீண்டும் 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பெண்ணும் தான் என்று கேட்போமே.

அடுத்து வரும் இனிமையான பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து அன்பு ஞானசேகரன் அனுப்பி வைத்த பாடல். அவர் அனுப்பி வைத்த பாடல் காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே என்று ஜானி திரைப்படத்திலிருந்து நிகழ்வோடு கேட்க வைக்கின்றார் ஜானகி அம்மாவின் நினைவில் இதை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று. அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

தொடர்ந்து ஒலித்த இருக்கும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகே சிறுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல். மகுடி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தருகின்றார் நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் என்ற பாடல்.

0: என்னங்க
1: நீ பாண்டத ஏதோ தெம்மாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
0: ஆமாங்க,
1: அதுக்குள்ள ஒரு ராக லட்சணமே இருக்கு தெரியுமா?
0: அப்படியா?
1: ஆமா, இங்க இன்னொரு தடவை பாடு.
2: தன்னானே தானே தான்
1: அதே
0: எனக்கு எப்படிங்க வரும்? இன்னொரு தடவை சொல்லுங்க பாரு.
3: கபகரி சரி கபகரி.

பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து வேந்தல் திரைப்படத்து பாடல் காலம் காத்தாலே என்று பாடுகின்றது அன்பு ரதீஷ் உங்களுக்காக.

இறுதியாக ஒரு பாடல் வந்து எங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. அந்த பாடல் வளைகுடாமன் நீண்டகால உறவு, குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். ஒன்னும் தோணல்ல என்ற படவா திரைப்படுத்து பாடலை இறுதி பாடலாக தருகின்றார் ஜோர்ஜ் அவர்கள். வளைகுடாமன் குவைத்திலிருந்து படவா என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்னும் தோணல்ல என்று கூறி பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்ததாக இளையராஜா சார் மியூசிக்கில் பிறந்தார். சிந்து பைரவி என்ற மூவியில்

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து கதம்பத்துக்கு இணைந்திருக்கும் நான் உங்களை அழைக்கின்றேன். அன்பு உறவுகளே, வந்து இணைந்து கொள்ளுங்கள். கதம்பத்தில் 6478746415 என்ற கனடா கலையகத்து இலக்கத்தோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களோட உறவாடலாம். அன்பு உறவுகளே, இது கதம்பம். கதம்பத்திலே பல் சுவை நிகழ்வுகள் என்று இருக்கின்றன. பல் சுவை நிகழ்வுகளிலே முதலாவதாக இன்று கண்டுபிடி பாடு என்ற நிகழ்வு இருக்கும். சொற்தேடல் நிகழ்வுகள் இருக்கும்படி பலவாறாக இருக்கும். உங்களுக்கு நேரங்களும் கொடுக்கப்படுகின்றது, வந்து உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். நாகரிகமான வானிலை நாகரிகத்தை பின்தள்ளி கலா எங்களுடைய வானிலைகளுடைய நியதிக்கு அமைய வந்து இணைந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வு கதம்பம். கதம்பம் என்றால் பல விடயங்களை நாங்கள் பேசுவது, அதிலே முக்கியமாக ஒரு போட்டி நிகழ்வு நிகழும். உங்களுக்கு தெரிந்த விடயங்களை வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கவிதை கூற வருபவர்கள் கவிதை கூறிக்கொள்ளலாம். படித்ததில் பிடித்தது அல்லது நீங்கள் புனைந்த கவிதை, உலகியல் அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒரு விவாத மேடை அல்ல, கருத்தரங்க். உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பது, அதற்கு பதிலை நான் கூறிக்கொண்டிருப்பேன். பொதுவான எங்களுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பற்றி, இந்திய வாழ்வின் நடைமுறைகளை பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம். கதம்பம் என்பது கதம்ப மாலையாக, கதம்ப மாலையிலே எல்லாம் இருப்பது போன்று இது இருக்கும். நீங்கள் பாடி காட்டலாம், உங்களுடைய கவிதையை கூறலாம், உங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறலாம். அது மட்டுமல்லாமல், முதலில் வந்து இணையும் ஒரு நேயருக்கு அவருக்கு இன்று உடனே அவர்களுக்கும் பாடல் கொடுக்கப்படும். பின்பு பாடல்களை நாளைய தினத்துக்கு தேவையான பாடல்களையும் பதிவு சென்று செய்து செய்யலாம். ஒவ்வொரு கதம்பம் நிகழும் நாளாந்தம் நிகழும் போது மாற்றங்களாக இருக்கும் நிகழ்ச்சிகள், அதான் கதம்பம் என்று கூறுகின்றது. எங்கே அன்பு நெஞ்சங்களை ஓடி வாருங்கள். உங்கள் வருகை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள். அந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். அழைப்பு விட உங்கள் அழைப்பு எடுக்கப்படும் என்றால் இந்த பாடல் கலையகம் தரும் பாடல். ஒரு நேயர் கேட்ட பாடலை நாங்கள் ஒலிபரப்பிக் கொண்டிருப்போமா இருந்தால் அந்த நேயருடைய பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இடைநிறுத்த முடியாததானே. அவர் அந்த பாடலை கேட்பது முழுமையாக கேட்பதற்காக. ஆதலால் அவருடைய பாடல் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது அழைப்புகள் ஏற்க மாட்டாது, பாடல் முடிவிலே ஏற்கப்படும். இருப்பினும் அந்த பாடல் ஆரம்பம் என்றால் வரும் அழைப்பை தருபவரின் நிலைமையை பொறுத்து எனக்கு தெரியும். அவர் அவசரமாக வருகின்றாரா, பணியிலே இருக்கின்றாரா, தூர தேசத்திலிருந்து அழைக்கின்ற, அவருடைய அழைப்பு அதிகம் கிடைப்பது குறைவு, அவருக்கு இந்த அழைப்பை விட்டால் மீண்டும் அழைக்க முடியாதா என்ற அவசரத்தை நோக்கி ஒரு உறவின் பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தால் ஆரம்பத்திலே அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நிறுத்தப்படலாம். ஆனால் அது அந்த பல்லவியிலே கால் வைத்து விட்டால் நிறுத்த முடியாது என்பதே என்னுடைய கருத்து. காற்றலைக்கு வர வேண்டும், வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது நேரம் உங்களுக்கு 9:09 ஆகிவிட்டது. 7:07 இருக்கும் வேளையிலே காற்றலைக்கு நிகழ்த்தி கொண்டிருந்த ஒரு அன்பு உறவினை நிறுத்தி நான் வந்திருக்கின்றேன் கதம்பத்தை முடிப்பதற்காக. கதம்பம் 12 மணி வரை உங்களுக்கு செல்லும். அங்கே இந்த பாடலை தருகின்றேன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். நீங்கள் இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் போது அழைத்தால் உங்களை எடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் பாடலை தருகின்றேன். அன்பு உறவுகளை

யாரும் காற்றலையில் இல்லை என்பது தெரிகின்றது. ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இப்பொழுது கதம்பம் ஆரம்பிக்கின்றது என்றவுடன் வரவேற்று கையுயர்த்தி இருப்பீர்கள். யாரும் கேட்பது போல் தெரியவில்லை. உங்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம், உங்களோடு நீங்களும் இருக்க வேண்டும் என்றது எங்கள் பேரவா. அந்த வகையிலே உங்களுக்காக இது இலவச தொலைபேசி இலக்கமும் தரப்பட்டிருக்கின்றது. இது வந்து கட்டணம் இல்லாத தொலைபேசி இலக்கம் 6478746415. மீண்டும் கூறுகின்றேன், 6478746415. இந்த இலக்கத்தோடு தான் நீங்கள் வந்து எங்களோடு இணைவீர்கள். இங்கே யார் எங்களை என்னை வரவேற்று இந்த கதம்பத்துக்கு ஆதங்கமாக இருப்பவர் என்பது நீங்கள் பதிவிலே விட்டால் தெரியும் தானே. ஆனால் யாரும் பதில் தரவில்லை, யாரும் இல்லை காற்றலையில் என்று எண்ணுகின்றேன். உங்களுக்கு பணி இருக்கலாம், இப்பொழுது உணவருந்து நேரமாக இருக்கலாம், சிலருக்கு வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கும் நேரமாக இருக்கலாம், ஒரு சிலர் வேறு வானொலியோடு கூட இணைந்திருக்கலாம், அதிலே தவற எதுவும் இல்லை. உங்கள் வானொலி இது, உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம், இந்த நேரத்தை நீங்கள் வந்து அலங்கரிக்க வேண்டும். ஒரு சிலருக்கு நோய் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வீட்டிலே உள்ளவர்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஏதாவது இக்கட்டான சூழலாக இருக்கலாம். சிலர் பணி, இரவு பணி செய்பவர்கள் இருக்கின்றார்கள் தான். இருப்பினும் காற்றலையே கேட்பதற்கு உங்களுக்கு தனிப்பட்ட நேரம் ஒதுக்க தேவையில்லை. கையிலே இருக்க தொலைபேசியாலேயே நீங்கள் அழைத்துக் கொள்கிறீர்கள். சென்றவிடமெல்லாம் உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த அறிவியல் துறையிலே இருக்கின்றது. அதனால் ஓடி வாரங்களே, யார் என்னை வரவேற்கின்றார் என்று பார்ப்போம். எந்த குழந்தை வரவேற்கின்றது அப்பாவிடம் என்று கேட்டுக்கொண்டு பாடலை தொடர்கின்றனர்.

0: வணக்கம் வணக்கம். செல்வை சந்தன்ராஜ் அவர்களே, நீங்கள் வருக வருக வென்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்கின்றீர்கள். அந்த நேரத்திலே அன்பு மகள் ஷியாமலா வரவேற்றிருக்கின்றார். வணக்கம் வருக வருக அப்பா வென்று எல்லோரும் உங்கள் வரவேற்று கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்காக காற்றலை காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இணைந்து கொண்டால் முதலாவது வருபவருக்கு ஒரு பாடல் உடனே கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் அன்பு உறவுகள் இணைகிறார்கள் என்று தெரிந்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வருகின்றது பாடல் தொடர்கின்றது. புதுக்கோட்டை செல்வகுமார் அன்புமகனை நீங்களும் வரவேற்று இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். இங்கே காற்றலைக்கு நேரடியாக வந்துவிட்டார் எங்கள் சேப்பு விஜயராகவன் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஐயா. விஜயராகவன் அவர்களே வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா? ஓ, எங்களுடைய காலை வணக்கத்தை தருகின்ற நாங்கள் உங்களுடைய மாலை வணக்கத்தை நான் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா விஜயராகவன் அவர்களே?
1: விஜயராகவன்
0: நலமாக இருக்க வீட்டிலே தானே இருக்கின்றீர்கள்? வீட்டில் தானே, உங்கள் வீட்டில் தானே இருக்கின்றீர்கள். நல்லது நல்லது நல்லது. இணைந்து சிறப்பித்தமைக்கு, வந்து காற்றலைக்கு வந்ததுக்கு நலமாகது. அப்ப எப்படி இருக்கின்றீர்கள்? அங்க என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது? என்ன நடந்து
1: கொண்டிருக்கின்ற
0: புரியவில்லை. நீங்கள் பேசுவது தொலைபேசியை சரியாக பிடிங்கள். என்ன கூறுகிறீர்கள்? என்னையா ஐயா? வாழ்த்துக்கள். சாப்பிட்டு முடித்து விட்டால் அது ஒரு வாழ்த்து செய்துதானே ஐயா? சாப்பிட்டு உணவு அறிந்து உடலுக்கு பலம் கொடுத்து ஒரு உற்சாகத்தோடு இருக்கலாம், ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். வீட்டு உணவை உண்ணும் பொழுது அதிலேயே ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. நன்றிகள், வாழ்த்துக்கள். அங்கே உங்கள் பகுதியிலே இப்ப நோய் கிருமி நாளாந்தம் கூடிக்கொண்டு போகின்றது என்று கூறியபடி இன்றைய தினம் அப்படி இருக்கின்றது. ஓ, அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது. என்ன செய்யலாம் நாங்கள்? எங்கள் கையில் அது இல்லை இல்லையா? கை கடந்து விட்டது. ஆமா, நாங்கள் எங்கள் கரத்திலே தான் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக உலகமும் உலகமே இப்பொழுது பயந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளை. சரி, இந்த வேளையிலே நீங்கள் இன்று கதம்பத்தில் என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் கேட்பதற்காக?
1: பட்டத்து ராணி பாலை,
0: அதை இன்று கேட்கின்றீர்களா? நாளைக்கு தேவையா உங்களுக்கு?
1: இன்னைக்கு இன்று கேட்பது. முதல் பாடல்கள்
0: சரி, அது நாளைக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைக்கு வந்து ஒரு கதையாக
0: என்ன பாடல்?
1: நான் ஒரு ராசி இல்ல ராஜா.
0: ஏன் அப்படி கூறுவேன்? நீங்க நல்ல ராசியானவர் தானே, நல்லவர் தானே, வல்லவர் தானே. நான் ஒரு ராசி இல்ல ராஜா, ராஜா ஒரு திரைப்பட பாடல். அதெல்லாம் நீ அதை கேட்கின்றீர்கள். உண்மைதான், அது வாழ்க்கையின் நியதியிலேயும் இருக்கின்றது சிலரிடத்தில். ஆனால் அந்த ராசி என்பதை நாங்கள் தேடி போக முடியாது. ராசி எங்களை தேடி வரும், அது தேடி வரும் என்று நாங்கள் முயற்சி இல்லாமலும் இருக்கக்கூடாது இல்லையா?
1: இல்லன்னா என்ன மச்சாலேந்து கொடுக்கலாம் சார். என்ன மச்சாலேந்து?
0: உங்களுக்கு ராசி தேவை அப்படித்தானே? அந்த பாடம் நல்ல பாடுதான். ராசி இல்ல ராஜாண்டு ஒருவர் தன்னுடைய மனோநிலையை எடுத்து கூறுகின்றார். அது ராசி
1: சோகமான பாடலா இருக்கும். இந்த பாடல் நல்ல சிரிப்பா இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும்.
0: சாரி, இந்த பாடலையும் உங்களுக்கு தருகின்றேன். ராசிதான் நல்ல ராசிதான் என்ற பாடல் நாளைய தினம் நல்லது. ஓ, என்ன ஆசை மச்சான் என்றபடியா அவர் ராசியானவரா தான். இந்த ராசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: அது வரும்போது கிடைக்கும் போல சந்தோஷம் வந்து அறிவிட முடியாது. கிடைக்கும் சந்தோஷமான ஒரு வாய்ப்பு தான் ராசிங்கிறது.
0: அப்ப இந்த ராசி வரும் எங்களை மகிழ்வாக தரும் என்று சொல்லி நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது தேடி போக வேண்டுமா? அது தேடி எங்களை வருமா?
1: அதுவா தேடி வரும்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: எப்போதாவது உங்களை தேடி வந்து ஏதாவது ராசி உங்களை தேடி வந்திருக்கிறதா?
1: ஆமா, நான் வந்து ஒரு தொழிலாளியாக பணி புரிந்த 20 ஆண்டுகள்.
0: ஆமா, அதற்கு நீங்கள் விண்ணப்பித்து காத்துக்கொண்டிருந்து கிடைத்தவுடன் போனீர்கள் அப்படித்தானே? அப்ப அந்த ராசி வரப்படுமென்றால் ஏன் அந்த 20 வருட காலம் நீங்கள் அந்த சபையில இருக்க இந்த ராசி வரவில்லை? இது உங்களோட திறமை, உங்களோட திறமை, உங்களோட முயற்சி, உங்களோட தகுதி, அதனால உங்களுக்கு கிடைத்தது. அப்ப ராசி என்றால் உங்களுக்கு முதலே வந்திருக்க முடியுமே ராசி. இது ராசி என்ன, நீங்கள் தேடி உங்களோட முயற்சி, உங்களோட திறமை, அதுக்கேற்ற தகுதி இருந்தது, உங்களுக்கு கிடைத்தது. அதை நீங்க ராசி எடுத்துக்கொள்ள இருக்கலாம், இருக்கலாம். அந்த ராசி வந்து உடனேயும் வராது, அடிக்கடியும் வராது, எப்போவாது இருந்துட்டு தான் வரும், இல்லையா ராகவன்? அதே போன்று 20 வருடத்துக்கு பின்புதான் உங்களுக்கு இந்த ராசி தேடி வந்திருக்கு. அதை ராசி என்று எடுத்துக்கொண்டோம், அதுக்காக நாங்க ராசி என்று பெயரை வைத்திருக்கின்றோம். ராசி அதுவும் அப்படியா, இன்று முதலாவதா வந்து இணைந்து பாடல் கேட்பது ஒரு ராசி என்று நீங்க எண்ணுகிறீர்கள். ராசி நல்லது. இந்த கை ராசி என்றால் என்ன, இந்த ராசி என்றால் என்ன?
1: கைராசி என்பது வந்து நம்ம ஒரு ஒரு பொருளை கொடுக்கும் போது அதனால அவர் வந்து வளர்ச்சி அடைவார்கள்,
0: அது கைராசி என்று கூறுவார்கள்.
1: அது வந்து அவங்க சொல்லுவாங்க, உங்கள்ட்ட உங்கள்கிட்ட வாங்கினா அந்த பொருளை வாங்கினா எனக்கு வந்து இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சது, அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. அது கைராசி.
0: அவரதை சரியாக உபயோகித்தார் வந்திருக்கின்றது. சரியாக உபயோகிக்காமல் வைத்துக் கொண்டு இருந்து விட்டு வருவாய் இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் தந்தவருடைய கைராசி சரியில்லை என்று கூறுவதா?
1: அது எப்படினாலும் பேசும்,
0: எங்களிடம் இருக்க வேண்டும், இல்ல எங்களிடம் முயற்சி இருக்க வேண்டும். அந்த ராசி வந்தா இப்பொழுது பாருங்கள், உறவுகளுக்குள்ளே கூட சிலருக்கு ராசி கிடைத்திருக்கின்றது. அந்த ராசியை அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் பிழை விட்டு, அப்ப அவர்களுக்கு கொடுத்தவர்கள பிழையா வாங்கினவர்கள பிழையா? இப்ப ஒருவருக்கு ஒரு பொருளை நான் உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் அதை சரியாக உபயோகிக்கும் போது பலன் கிடைக்கும் போது நீங்கள் சொல்ற சிந்தனை சொல்லிருந்த அந்த ராசி நல்ல ராசி என்று கூறுகிறீர்கள். அதை நீங்கள் அப்படியே வைத்துக் கொண்டு அதை பிழையான வழியிலே உபயோகித்தால் அது உங்களை பலன் அளிக்காக போகும் பொழுது நீங்கள் கூறுவதா இவருடைய ராசி சரியில்லை
1: என்று?
0: இப்ப நீங்கள் அந்த கடமையிலே ஈடுபட்டிருக்க உங்களோட ராசி உங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைத்து இன்னைக்கு எத்தனை வருடம் அதை ஒழுங்காக நலமாக மக்களுக்கு முழுமனத்தோட சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் உங்களை அதிலே விமோசனம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே நீங்கள் சரியான முறையிலே கடமையை செய்யாமல் பிழை விட்டு கொண்டிருந்து உங்களுக்கு வேலையில இருந்து தள்ளுபடி உங்களை தள்ளி வைத்து விட்டாருன்னா சொல்ல முடியுமா ராசி பிழையாண்டு? அப்படி இல்லை, ராசி அண்டு உண்டு, போதும் உங்களுக்கு இருக்கின்றது. அது வந்து சேரும் பொழுது அதை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். சரியா,
1: அரசு வேலையும் 20 வருடங்கள் ஆகிவிட்டது, அரசு வேலை சேர்ந்து
0: பலன் எடுத்திருக்கிறீர்கள். அப்ப நாங்கள் எங்கட கையிலேயும் இருக்கின்றது, ராசி வரும் நேரம் வரும், வந்தால் அதை கிடைத்தால் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தினால் நீண்ட காலத்துக்கு அது பயன்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நல்லது விஜய ராகவன் அவர்களே,
1: காற்று
0: முதலாவது பாடலையும் கேட்டுச் செல்கின்றீர்கள். உங்கள் பாடலை காற்றலைக்கு சற்று நேரத்தில்
1: கிடைக்கும்.
0: எல்லாரையும் சொல்லி பாடியதா? பட்டத்து ராணி அடி வாங்கி வாங்கி பாடுறதா? அடி வாங்கி வாங்கி
1: பாடுவாங்க.
0: யாரு அதுக்கு நடிக்கின்றார்கள்?
1: சிவாஜி கணேசனும் நடிகை யாருன்னு தெரியல,
0: காஞ்சனா. காஞ்சனா
1: காஞ்சனா காஞ்சனா கரெக்டர்.
0: அங்க எம்என் நம்பியார் இருக்கின்றார், இல்ல நாங்க இருப்பார், துவக்கோட துவக்கோட இருப்பார். பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என்று எண்ண வேண்டும், அந்த பாடல் தான் நீங்கள் முதல் பாடலாக கேட்டிருக்கிறீர்கள். சரி, அந்த பாடல் கிடைக்க, அந்த பாடலை உங்களுக்கு கிடைக்க செய்கின்றேன் காற்றலை. இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நலமாக, வளமாக, கவனமாக, பாதுகாப்பாக, நீங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள். நல்லது, ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறீர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஸ்தாபனம். வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்கு இறை கருணை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்.
1: நன்றி நன்றி
0: நன்றி விஜயராகவன் அவர்கள், நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஓர் அன்பு உறவு அழைத்து விட்டு சென்று விட்டார் அவர் வெல்லாம் தானே இப்பொழுது பேசுவதற்கு, அல்லது விட்டா பாடல் கொடுத்து முடியத்தானே வர வேண்டி வரும். உங்களுக்கு என்னை வரவேற்று வந்தவர்களுள் எல்லோரும் எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். ஷியாமலா இருக்கின்றார், மற்றது எங்களுடைய சிலுவை சந்தன்ராஜ் இருக்கின்றார், செல்லக்குமார் வாழ்த்து கூறியிருக்கின்றார், வாழ்த்தி இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய ஞானசேகரன் அவர்கள் வந்திருந்தார், வந்துவிட்டு சென்று விட்டார், மீண்டும் வருவார். விஜயராகவன் வந்து சென்று அவர் முதலாவதாக இணைந்து படியால் அவர் பாடலை கேட்டிருக்கிற அந்த பாடல் காற்றலைக்கு வருகின்றது. நீங்களும் வரலாம் கேட்டுக்கொண்டு பாடல் முடிவிலே. நன்றி நன்றி நன்றி. விஜயராகவன் உங்களுடைய பாடலுடனே கிடைக்கின்றது.

0: இனிமையான அந்த பாடல் சற்று நீளமான பாடல் என்றாலும் முதலாவது பாடலாக விஜயராகவன் கேட்ட பாடல் ஒளிபரப்பாகிய வேளையிலே அடுத்து ஒரு அன்பு மகள் வருகின்றார். மகளே ஷியாமலா, வணக்கம். மகளே
1: வணக்கம். அப்பா
0: நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நலமா இருக்கேன்ப்பா.
0: நலம் நலம், நானும் நலமாக இருக்கிறேன். அப்பாவும் என்னை வரவேற்று வாழ்த்து கூறி வரவேற்றதற்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் கலம்பத்திலே வந்து இணைந்திருக்கின்றீர்கள். சரி, ஒரு விடயத்தை பற்றி கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். கதம்பத்து ராசி என்றால், ராசி என்று எல்லோரும் கூறுகிறார்களே, ராசி என்று சொல்லி அது என்ன? ராசி என்றால் என்ன உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
1: ராசியை பற்றி எனக்கு தெரியலப்பா. நமக்கு ஜாதகம் ஒன்று சொல்லுவாங்க,
0: உங்கள்
1: ஞாபகம் சொல்லுவாங்க.
0: அப்படி
1: ஜாதகம் ஒன்று சொல்லுவாங்க, அது சாதகமா இருந்தா நமக்கு நல்லதா இருக்கும், பாதகமா இருந்தா
0: அது கைராசி இல்லை என்று. சரி, அப்ப கைராசி எப்பொழுதும் கிடைக்குமா? அந்த ராசி, ராசி என்பது, ராசி என்ற அந்த விடயம் எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும்? தினமும்
1: கிடைக்கும்.
0: நான் கேட்டது என்னவென்றால், மகளே ராசி என்பது எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்குமா? நாளாந்தம் கிடைக்குமா, இல்ல எப்போவாது ஒரு தடவை கிடைக்குமா? எப்படி அந்த ராசி என்பது? மகராசி கூறுகிறார்கள். இந்த ராசி
1: பன்னெண்டு ராசி இருக்குப்பா, அதான் தெரியும்.
0: அந்த ராசி உங்களுக்கு மேடமிடமும் அந்த ராசி கூறவில்லை, சும்மா அந்த வாழ்க்கையிலே எங்களோட வாழ்க்கை பயணத்திலே நல்ல ராசி உள்ளவள், இவன் ராசி இல்லாதவன் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அதை என்ன இதை வைத்து
1: கூறுகின்றார்கள்? சில சமயம்
0: இப்ப நான் உங்களை
1: நடக்கும் போது ஒரு சில விஷயம் கெட்டவாறு நடந்துட்டு ராசி இல்லாதவன்ற மாதிரி பேசுவாங்க.
0: ஓ, ராசி என்பது நல்லது நடந்த
1: அவங்களுக்கு நடக்க போற விஷயம் முன்பே எழுதப்பட்ட ஒரு விஷயம் தானேப்பா?
0: அது
1: இடிக்கப்பட்ட விஷயம் முன்னாடி இடிக்கப்பட்டது தானே?
0: இறைவன் படைக்கும் பொழுது எல்லோரையும் இவன் ராசி உள்ளவன் இவன் ராசி இல்லாதவன் படைக்கவில்லை. வாழ்க்கை முறையிலே நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒரு உணர்வு தான் அந்த ராசி என்று நான் நினைக்கிறேன். நல்லது நடந்து விட்டார், நான் இன்று ஒரு பயணத்துக்கு வலிக்கிட்டு போகிறேன். கதவை திறந்து வெளியே வரும்போது அங்கே எனக்கு தெரியாத ஒருவர் இருக்கின்றார். அவரை பார்த்து விட்டு நான் மனதுக்குள்ளே இவன் யார் இவன் என்று நினைத்தால் அது ராசி இல்லாதவனா போயிடுவன். ஆக அவர் நல்ல சிந்தளிப்பான மகனா இருக்கார், நல்லவராக தெரியாதவராக இருக்காரு. அவரோட வணக்கம், நீங்கள் அங்கே இருக்கு கேட்டு அன்பாக பேசிவிட்டு போனால் அப்படியே நல்ல மனிதனாக இருக்கிறது, நல்ல ராசி. நான் என்னுடைய நான் புறப்பட்டேன், நல்ல ராசி. இந்த ராசி என்பது அந்த நேரம் அதன்றுதான் நான் நினைக்கிறேன். அப்ப நாங்கள் பூனையிலே முடித்து சென்றால் ராசி இல்லை, நாயிலே முடித்து சென்றால் ராசி இருக்கு. இப்படியெல்லாம் எங்கள் மக்கள் மனதிலே தங்களுக்கு ஒரு திருப்திகரமான எண்ணத்தை, உணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒரு கொண்டு வந்ததுதான் இந்த ராசி என்றது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: எனக்கு என்னவோ அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் தோணுதுப்பா.
0: அதுதான் மனசு,
1: ஏன்னா ஒரு விஷயத்துக்கு இப்ப நீங்க சொன்னது மாதிரி இப்ப வாசல்ல பாக்குறீங்க ஒரு ஆளு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் நமக்கு நம்மளோட மனசு என்ன பண்ணுவோம், நமக்கு நல்லது நடக்குமோ நடக்குமோ அப்படின்னு அதையே யோசிச்சுட்டு போட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கூட சரியா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றது. அதுதான்
0: மனசுதான் காரணம். முதல் மட்டும் கோணல், ஒருவரோட பேசும் பொழுது, ஒருவரிடம் விழிக்கும் பொழுது, ஒருவருடன் சந்திக்கும் போது எங்களோட மனதில என்ன தோன்றுகின்றது? இவர் சரியில்லாதவர், இவர் இவர் ஏன் நான் இவரில் வந்தேன் என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. அதன் எங்கள் ராசி என்பதற்கு பல விடயங்களை கவனிக்கின்றார்கள். தும்முவார்கள், ஒரு பயணம் பலிக்கிற போது தும்மல் வருகின்றது, புறப்பட்டு போகும் பொழுது மூன்று பேர் போகின்றார்கள். இந்த மூன்று பேர் தானே இப்போ சந்திரமண்டலத்தில் வெற்றியாக கால் வைத்து வந்தவர்கள் என்ற ஒரு சரித்திரம் இருக்கின்றது. ஆகவே இந்த ராசி என்பது நீங்கள் கூறியது போல எங்கள் மனசு சம்பந்தப்பட்டது என்று நான் நினைக்கின்றேன். சார், நல்லது மகளே, நல்லது. நாளைய தினம் என்ன பாடல்
1: கூறுகிறீர்கள்? நாளைக்கு மோகம் 30 வருஷம் படத்துலப்பா.

0: இந்த பாட்டு பா.
1: எனது வாழ்க்கை பாதையில் எரியும் இரண்டு தீபங்கள் அப்படித்தான்.
0: ஆமாப்பா,
1: நல்ல பாடல். நீண்ட காலத்துக்கு பின்பு இந்த பாடலை கேட்டுக்கொண்டோம் உங்களுக்காக. கதம்பத்திலே அந்த பாடல் வரும்புகளே ராசி என்பதை பற்றி சிறப்பாக குறிப்பிட்டு செல்லும். உங்கள் மனதில் பட்டதை குறிப்பிட்டு போகின்றோம். சரி, அடுத்து ஒரு போட்டியை நாங்கள் இப்படியே கொண்டு போவோம். ஒரு பதம் வருகின்றது, மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம், மூன்று எழுத்துக்களால் ஆன பதம். இது ஒரு செடியும் அல்ல, கொடியும் அல்ல, மரமும் அல்ல, சரியா? ஆனால் உயர்ந்து வளரக்கூடியது, பணிந்து போகக்கூடியது. மூன்று எழுத்தை கொண்டது, உயர்ந்து வளரக்கூடிய மூன்று எழுத்தை கொண்டது. அம்மா முடியுமா அல்ல சிந்தித்து
0: விட்டு
1: செல்லாது, செல்லாது, அது செல்லாது. மூன்று எழுத்து கொண்ட, மூன்று எழுத்தை கொண்ட ஒரு விடயம், ஒரு ஒரு பொருள். அது மரம், அது அதாவது மரஞ்செடி கொடி இனத்தை சேர்ந்தது. ஆனால் அது மரமும் அல்ல, கொடியும் அல்ல, செடியும் அல்ல, ஆனால் உயர்ந்து வளரக்கூடிய வளரக்கூடியது, பணிந்து போகக்கூடியது, சரியா? பிடித்திருப்பீர்கள் கெட்டிக்காரி. சிறப்பான பதில் நாணலேன். அந்த பணிந்து போகக்கூடியது, உயர்ந்து வளரக்கூடியது இல்லையா, அது செடியும் இல்ல, கொடியும் இல்ல, மரமும். ஆமா, நாணல் போல் இருப்பவர்கள் வாழ்விலே நிமிர்ந்து எப்பொழுதும் நிற்பார்கள். மராமரம் போல் உரைத்துக் கொண்டு நிற்பவர்கள் புயல் காற்று மலை அடித்து முறித்து சென்று விடுவார். ஆற்றங்கரை ஓரத்திலே அந்த வீடு அந்த இருக்கு நாணல். அது அந்த பாடல் ஆண்டவன் கட்டளையில் ஒரு பாடல் இருக்குதானே, ஆற்றங்கரை மேட்டு நிற்கும் நாணல், அது
0: காற்று நிற்கும் நாணல், அது காற்றடித்தால்
1: சாய்ந்து நல்ல பாடல், நல்ல பாடலம்மா. நல்ல கிடைக்காரு, உங்களுக்கு ஒரு புள்ளியும் கிடைத்து விட்டது.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள்,
1: வாழ்த்துக்கள் மகளே. சரி, அடுத்த உறவிடம் செல்கின்றேன். வணக்கம் தேவா, எப்படி இருக்கீர்கள் தேவாதி தேவா?
2: வளமுடன், வளமுடன் இருக்கையா.
1: எங்க காணவில்லை, நீண்ட நேரம் என்ன நடந்தது? மாலை நேரம் வரவில்லை.
2: இதையா இனியோட கடைசி காலா இருக்கும். நேற்று ஐயா நேற்று 12:30 வரையும் கேட்டையா.
1: ஓ, என்ன கடைசி கால்
2: ஐயா? அவங்க தெரியாம சொன்னாங்க. ஆயிரம்
1: தேவா, தேவா, தேவா, தேவா, தேவா. அந்த விடயத்தை இப்பொழுது எடுக்காது. நேற்றைய விடயம் இன்று நான் இந்த விவரம் சம்பந்தமாக பேசுவேன். அதுலயே ஒரு பிழையும் இல்லை, ஒழுக்கமே இல்லை. என்ன கடைசி கோல் என்னது, என்னத்தை கூறுனீர்கள்? என்ன கடைசி
2: கோல்? யாரும் பொண்ணு பேசக்கூடாது. எங்களுக்கு
1: யாரும் தேவா, என்ன ஒரு புது குழப்பத்தை கொண்டு வருகின்றீர்கள் காற்றலைக்கு. வணக்கம், வணக்கம் மஞ்சுளா.
0: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன் மஞ்சுளா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நலமா இருக்கேன்.
1: நலம், நலம், நலம் நாடுவதும் அதுவே. சரி, நலமா இருக்கும் இந்த வேளையில நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
0: அது கேள்வி கேட்டீங்களா?
1: சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க.
0: நாணல், நாணல்
1: கட்டிக்காரி. அதை உடனே சியாமலா கூறிவிட்டு புள்ளியையும் பெற்று விட்டார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தருகின்றேன், சரியா? சரி, அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி தர இருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் நாளைய தினம் என்ன பாடல் பதிவு செய்து விட போகிறீர்கள்?
0: நாளைக்கு சீர்வரிசை பப்படம்.
1: அதுல
0: பஞ்சாங்கம், பஞ்சாங்கம் பார்க்க சொல்லவா
1: அந்த பாடலா? பஞ்சாங்கம் பார்க்க சொல்லவா. சரி, இந்த ராசியை பற்றி நீங்கள் என்ன இருக்கு? ராசி என்றால் என்ன?
0: ஒவ்வொரு விஷயத்திலயும் அதெல்லாம் யோசனை பண்ணி ஒண்ணு செய்யும் போதெல்லாம் பாப்பேன், எதுவுமே நடக்காது. நம்ம கஷ்டப்பட்டு என்ன சொல்றது எனக்கு.
1: உங்களுடைய அனுபவத்திலே வந்த கருத்துக்களை சொல்லுகிறேன். நாங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து கிடைப்பது எங்களுக்கு கிடைக்கும். இந்த ராசி என்று ஒன்று இல்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். ராசி என்று நீங்கள் அப்படி நல்ல கருத்து. மற்றவர்கள்
0: சொல்லுவாங்க நடக்க மாட்டேங்குது, அப்போ என்ன செய்யுதுன்னு தோணல, ஏன் நடக்கல,
1: அடுத்த கருத்தை உங்களுக்கு. உங்களுக்கு தர இருக்கின்றேன் அர்த்த பொருள். நான்கு எழுத்தை கொண்டது, இது எல்லோருக்கும் தேவையான ஒன்று. இது இருந்தால் எல்லோரோடும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழலாம். நான்கு எழுத்தை கொண்ட எங்களிடம் இருக்கும் ஒரு குணம், இது எப்பொழுதும் எங்களிடம் இருக்க வேண்டும். எல்லோரும் விரும்புவார்கள், எல்லோருடனும் நாங்கள் விரும்பி நடக்கக்கூடியதாக இருக்கும். என்னவாக இருக்கும்? சிந்தித்துக் கொண்டு பாருங்களேன், மீண்டும் அழையுங்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. அன்பு உறவுகள் அழைக்கின்றார்கள். ஆறு ஏழு உறவுகள் ஒன்றாக இணைந்து இழைப்பதை சிந்தனை செல்வன் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவா, நீங்கள் கடைசி அழைப்பு என்று கூறியபடியால் உங்களோட அழைப்புக்கு இங்கு சந்தர்ப்பம் இல்லை. நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை காற்றலையில் கொண்டு வர வேண்டாம். வானிலை நாகரிகத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அளவிடக்கூடியது. உலகில் உள்ள எல்லோரும் கேட்கின்றார்கள். நீங்கள் கடந்த பிரச்சனைகளை இங்கே காற்றலையில் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்ப ஏழு பேரோட வந்திருக்கீர்கள், என்ன காரணம்? தேவா, உமக்கு ஒழுங்காகவே பேச தெரியாது. இன்னொரு பெற்ற பேரிலே சொல்லி நீ ஒளிவு மறைத்து பேசும் ஒரு ஆள் எனக்கு நன்றாக தெரியும். ஏழு பேரோட வந்ததுக்கு என்ன காரணம்? நான் முன்பே கூறு, இரண்டு பேரையே நான் ஒரு நேரத்தில் எடுப்பதில்லை. நீங்கள் ஏழு பேரோட வந்திருக்கின்றீர்கள். விதண்டாவாதம் செய்ய வந்திருக்கிறியா தேவா? உண்மை உமக்கு மரியாதை கொடுத்து, உங்க அன்பு கொடுத்து, உங்களை நடத்தி உமக்கு என்ன செய்ததுக்காக நீர் வந்து கடைசி கோல் என்று கூறிவிட்டு சென்றீர்? வாழ்த்துக்கள், நன்றாக இருங்கள், இறைவன் உங்களை காப்பாற்றுவாராக. அடுத்த அன்பு உறவு வர வேண்டும், வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே பிரச்சனை சரவணம் என்று யாராவது இருந்தால் அவர்களுக்கு கடைசியில் கிடைப்பது இந்த முடிவுதான். தேவா, இனி எனக்கு அழைக்க வேண்டாம். உங்களை கடைசி அழைப்பு என்று நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. சரியா? நீர் தூண்டிவிட்டால் ஆடுகின்ற பாவையா? பாவையா நீர்? உங்களை யார் மூளைச்சலவை செய்தது? அதே காலையிலே, இன்று மாலை வேளையிலே, அண்மையிலே வந்து இணைந்த ஒரு அன்பு உறவர் அவருக்கு வானிலையை பற்றி விளங்காமல், நிகழ்ச்சியை பற்றி விளங்காமல் எடுத்தார். உங்க விளங்காமல், நிகழ்ச்சியை விளங்காமல் தயவு செய்து என்னோடு வந்து பங்கு பெற்றாதீர்கள். நன்றி. வணக்கம் லெனின், கும்பகோணம் லெனின், வணக்கம். நலமா இருக்கிறேன், நீங்கள் நலமா இருக்கிறேன். என்ன மாநில காணவில்லை, நேர் நேரத்தில் காணவில்லை, அழைத்தீர்களா? நலமா இருக்கின்றீர்களா மகனே? எனக்கு தெரிகிறது நீங்கள் சற்று அசௌகரியமாக இருக்கின்றீர்கள். நலமா இருக்கின்றீர்களா? நல்லது. என்ன பாடலை கேட்க போகணும்? தெளிவாக தெளிவாக இல்லை மகனே, உங்களோட தொலைபேசி தெளிவாக இல்லை. புரியவில்லை நீங்கள் பேசுகிறீர்களா? புரியவில்லை மகனே, நீங்கள் பேசுவது. சற்று விலகி நின்று பார்த்து பேசுங்கள், நின்ற இடத்தை விட்டு. சரியா, விக்கி விக்கி வருகின்றது உங்களோட வசனங்கள், சொற்கள். திரும்பி நின்று பேசுங்க, திரும்பி நின்று. இல்ல ராசா, இல்ல இல்ல, விட்டு விட்டு தான் வருகின்றது. வலைத்தளம் சரியாக இல்லை உங்களோட இணைப்பு.

எங்கே லெனின் ஓடி வாருங்கள், லெனின் வாருங்கள். இல்ல தம்பி, மீண்டும் அப்படித்தான் இருக்கின்றது உங்களோட வேலை. ஒரு ஒரு தடவை உங்களோட தொலைபேசியை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசுங்கள். இப்பொழுது விடுவிக்கிறேன் உங்களை நான். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் செவை வானொலி நாகரிகம் என்று ஒன்று இருக்கின்றது. அன்போடு அளவாக பேசினா அப்படி அப்படிப்பட்டவர்கள் நுனி நாக்கில் அன்பும் அடி நாக்கில் விஷமும் வைப்பவர்கள்தான் அப்படி பேசுவார்கள். 24 மணித்தியாலத்துக்கு தங்கள் குணத்தை மாற்றிக் கொள்பவர்கள் ஆக இருக்கின்றீர்கள், சரியா? இது வானொலி, இதுல வந்து பேசுறபடியும் வேறு. இது நீங்கள் இது கோடு கச்சேரி அல்ல, பஞ்சாயத்து அல்ல. வந்தவுடன் இன்னொருவருடைய பெயரை குறிப்பிடுவது அநாகரிகமானதா? தேவையற்ற விடயம். அது எங்களுடைய நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஆதலால் அன்பார்ந்த உறவுகளை உங்கள் அன்போடு தான் நாங்கள் நடத்திக் கொள்ளுகின்றோம். உங்கள் அன்பில் ஏதாவது மாற்றங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் பேசலாம். இன்னொருவற்ற விடயத்தை நீங்கள் காற்றலையில் வந்து, இது வந்து காற்றலையில் வந்து பஞ்சாயத்து நடத்துற முடியா அல்ல. அது மட்டும் இல்லாமல் அவர் 4, 5, 6, 7 பேர் ஒரே நேரத்தில் அழைப்புக்கு வந்தால் இது என்ன? இது என்ன ஊர்வலம் போக போகிறீர்களா, போராட்டம் நடத்துறதா, இது என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காற்றலை என்னிடத்தில் இடமில்லை, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. நான் முன்பே உங்களுக்கு தெரியும், இங்கே படையெடுத்து வந்து என்ன பஞ்சாயத்தை நடத்த போகின்றீர்கள்? இது என்ன கரை கடையா, மீன் வியாபாரமா செய்கிறோம் விலை கூறிக்கொண்டிருப்பதற்கு? என்னிடம் அந்த என்னுடைய அழைப்பு, என்னுடைய ஒலிபரப்பிலே நான் அப்படி செய்வதே இல்லை. நான் அழைத்தால் வாருங்கள், அழைக்காது விட்டால் வர வேண்டாம், யாரும் வர வேண்டாம். முதலில் அந்த குழுவில் வந்தவர்களுக்கு இன்று சந்தர்ப்பம் இல்லை, தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை, கனடா கலையிலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. 24 வருடமாக வானொலி நாகரிகத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம், நாங்களும் கற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஏதாவது குறை இருந்தால் சம்பந்தப்பட்டவர் வந்து என்னோடு பேசலாம் அல்லது அதிபரோடு பேசலாம், தனிப்பட்ட முறையிலே பேசலாம். காற்றலையிலே படையெடுத்து வந்து நின்று பேசுவதற்கு இந்த சந்தர்ப்பம் இல்லை. இன்று அவர்கள் யாருக்கும் அழைப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எத்தனை பேர் வந்தீர்கள், அத்தனை பேருடைய அழைப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்போடு கூறிக்கொள்ளுகின்றேன். வாழ்த்துக்கள். என்ன விளையாட்டு விடுகிறீர்கள் எங்களோட? அது பிழை ஐயா, நீங்கள் வந்தது பிழை. அந்த இறுதி அழைப்பு வந்தவுடன் அவருக்கு இனிமேல் என்னுடைய ஒலிபரப்பிலே அவருக்கு இடமே இல்லை. தலைகுத்துக்கிறோம். அவருக்கு எத்தனையோ வார்னிங் நான் கொடுத்திருக்கிறேன் அன்பாக. இனிமேல் அவருக்கு இந்த தொலைவில் இந்த காற்றலையில் இரட்டை நாக்கு கொண்டவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்படித்தான் கூறுவேன் நான். இங்கே நீங்கள் பஞ்சாயத்து நடத்த வர வேண்டாம். வேண்டுமென்றால் தனிப்பட்ட முறையில் என்னோடு பேசுங்கள். உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் கூறுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருமித்து வந்து ஒரு அழைப்பிலே 5, 6 பேர் வந்து இங்கே இந்த படையெடுத்து வந்து இந்த போராட்டமா செய்ய போகிறீர்கள், அல்ல பஞ்சாயத்து நடத்த போகின்றீர்களா? அத்தனை பேரும் என்னுடைய இணைப்பிலே தயவு செய்து வர வேண்டாம் என்று கூறிக்கொண்டேன். நன்றி. இப்பொழுது ராசி என்பதை பற்றி பேசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். ராசி என்றால் என்ன என்பதை வந்து கூறலாம். இந்த பதம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் கொடுத்திருந்தேன். அந்த பதம் இருக்க, அது இப்ப யாரிடம், அது எல்லாம் போலியாக இருக்கின்றது. இந்த பதத்துக்கு பொருத்தமானவர்களும் போலியாக இருக்கின்றார்கள். முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பத்திலே வந்து இணைந்திருக்கின்றோம். நாங்களும் மனித நேயம் உள்ளவர்கள்தான்.

ஒருவர் எடுத்துக்கொண்டு வரலாம், மற்றவர்கள் அவர்கள் வருபவர்களும் சிந்திக்க வேண்டும். இது வந்து பஞ்சாயத்து அல்ல. வணக்கம் வணக்கம் லெனின், வணக்கம் லெனின். இப்பொழுது சரியா? என்ன லெனின் கூட கூப்பிட்டு நடந்தது உங்களோட அழைப்புக்கு? ரீகனெக்ட் என்று காட்டுகின்றது மகனே.

நடந்து வேண்டியது. உங்களோட வலைத்தளம் சரியான வலைத்தளம் இல்லை போல் தெரிகின்றது. என்னையா கேட்கவில்லை, விட்டு விட்டு வருகிறது மானே. உங்களோட இணைப்பு சரியாக இல்லை. உங்களோட வலைத்தளம் நீங்க பேச எனக்கு ஒரு சொல்லும் விளங்கவில்லை. கொண்டு வருது, மீண்டும் சரி பண்ணி பாருங்கள். அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? உறவுகள் வர வேண்டும் காற்றலைக்கு வந்து உங்களுடைய இது பஞ்சாயத்து நடத்துவதற்கு நான் கதம்பம் கொண்டு வரவில்லை. இன்று மாலை வேளையிலேயும் ஒருவர் வந்து பாடலை கேட்பதற்கு முன் ஒரு பொருள் எனக்கும் விவாதிக்க தெரியும் நான் வந்து எடுத்தார், அது நேர் நேரம் மீண்டும் பாருங்கள் என்று கூறினேன். அவர் வரலாம், இப்பொழுது வந்து தங்கள் கருத்துக்களை கூறலாம். ஆனால் இது பஞ்சாயத்து அல்ல, இது பஞ்சாயத்து அல்ல. மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை காற்றலையில் இணைந்து கதம்பத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த கதம்பம் கதம்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு கோரிக்கை. ஒருவர் வரும்பொழுது தனி அவர் மட்டும் வரலாம். அவர் 4 பேரை அழைத்துக் கொண்டு வருவது, அவரோட அழைப்புக்கு வருபவர்களை என்ன செல்வது நான், அதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்காதவர்களுக்கு எனக்கு தெரியும். அடுத்தவர் சொல்லுகிறார், மற்றவர் சொல்லுகிறார் என்று பல தடவை பிரச்சனைகளை கொண்டு வந்த ஒரு நபர் தான். அவருக்கு புத்திமதி கூறியிருந்தேன், விளையாட்டு பிள்ளைகளில் எல்லாம் நல்லா விளைஞ்சவர்கள் எல்லோரும், வாய்க்க விரல் பார்த்தால் கடிக்க தெரியாத பவாக்கள் யாரும் இல்லை. யாருடைய மூளை செலவைக்கு நீங்கள் அகப்பட்டுக் கொண்டு இங்கே வந்து வாதாட வர வேண்டாம். இது ஒரு விவாத மேடையும் அல்ல, பஞ்சாயத்தும் அல்ல. வந்தாச்சும் உங்களோட மனதிலே இருக்க கருத்தை கூறுங்கள், பாடலை கேளுங்கள், சந்தோஷமா போங்கள். இன்னொருவருடைய பெயரை சொல்லி இங்கு வரத்து, யாருடைய பெயரையும் யாரும் அழைக்க வேண்டாம்.

எங்கே லெனின், உங்களுடைய அழைப்பு சரியா வருகின்றதா? நான்கு எழுத்திலே ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், ஒரு பதம், அதை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். அந்த அது இருந்தால் உலகில் எல்லோரும் மகிழ்ந்து வாழலாம். அந்த குணம், அந்த தன்மை, அந்த செயல் ஒவ்வொருவரிடம் அது இருக்கின்றது. மனித இனத்திலேதான் குறிப்பாக காணப்படுகின்றது. நான்கு எழுத்தை கொண்டது, வீட்டில் இருக்கின்றது, வெளியே இருக்கின்றது, அயலவர்களிடம் இருக்க, எல்லோரிடமும் இருக்கின்றது. அங்கே வாருங்கள். முருகன் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கேட்ட பாடலை தொடர்ந்து தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வரலாம். இப்பொழுது ஒலிக்கின்ற பாடல் முதலில் வந்த பாடல், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வரலாம். வானலை என்பது வானலை, வானலைக்கு ஒரு நாகரிகம் இருக்கின்றது. வானலை நாகரிகம் தெரியாதவர்கள், இது விளையாட்டு பிள்ளைகள் அல்ல, இது விளையாட்டு மைதானமும் அல்ல.

எந்த விஷயத்தை எடுத்தாலும் அன்பு இருக்க வேண்டும் அவர்களிடம். ஆனால் அன்பு இருப்பது போல் வெளிநாக்கிலே வந்து அன்பாக கதைத்து விட்டு அடிநாக்கிலே வைத்திருக்க கூடாது யாரும். அது அவர்களுடைய வாழ்க்கையே ஒழித்துவிடும். நாங்கள் உலகத்திலே உலக வாழ்வியலிலே கண்ட உண்மைகள், எவரொருவர் நுனி நாக்கில் அன்பும் அடிநாக்கில் விஷமும் வைத்து பேசுகின்றாரோ, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றாரோ, அவர்கள் வாழ்வில் முன்னேறவே மாட்டார்கள். அவர்கள் இருக்கின்ற வட்டத்துக்கே சுத்தி கொண்டிருப்பார்கள். நான்கு எழுத்துக்கொண்ட அந்த பதம், அந்த பதத்திற்கு நீங்கள் பதில் காண கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். யாரும் வர விருப்பமில்லை போல் இருக்கின்றது. நேரம் 10 மணியை தொடுவதற்கு இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, 8 நிமிடங்கள். நீங்கள் வந்து இணைந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வர வேண்டும் என்று உறவுகளே வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் பாடல்களை என்று சொல்லுவோம். வேளையில் இன்னும் ஒரு பாடல் தருகின்றேன், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு வரலாம். அந்த பாடல் ஒரு பாடலை தருகின்றேன் உங்களுக்கு வருகின்றது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டு வாருங்கள். இந்த பாடலை நீங்கள் ஒலிக்கும் பொழுது நீங்கள் வரலாம்.

இந்த பாடல் முடிவில் நான் விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். இன்றைய நிகழ்வு வந்து மீராவினுடைய நிகழ்வு, அதிபருடைய நிகழ்வு புதையல். அவர் வந்து உங்களை அழகாக நடத்தி கொண்டு செல்வார். எனக்கு தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையில் நான் இல்லாதபடியால் மீண்டும் வருவேன். இந்த நிகழ்வு மீராவினுடைய நிகழ்வு தானே, அவ கொஞ்சம் சோர்வடைந்திருக்கின்றான் தான் நான் எடுத்து வந்தேன். இந்த பாடலை தந்துவிட்டு நான் காற்றலைந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் உங்களை நாளை காலை நேரத்திலே சந்திப்பேன். என்னுடைய மகள் உங்களுடைய அன்பார்ந்த மீராம்மா வருவார். நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்து செலுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி இந்த பாடலோடு நான் காற்றலிருந்து விடைபெறுகிறேன். மக்களே, மீண்டும் வருவேன், மீண்டும் வருவேன். நன்றி.

0: இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இன்றைய தினம் என்னுடைய நிகழ்ச்சி, ஆனால் எனது உடல்நல குறைவாலே அப்பா காற்றளிக்கு வந்திருந்தார். அன்பு உறவுகளிடம் ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது எல்லோரும் அன்பானவர்கள், அன்பா பேசுகிறீர்கள், அது தெரிந்த ஒன்றே. ஆனா பேசும்போது இப்ப உங்களுக்கு பேசக்கூடியதை பேசலாம், அது விவாதமாக மற்றவர்களுக்கு கோபம் பெறுவது போல பேசுவது நல்லதில்லை. ஏனென்றால் உலகளாக தெரிந்த ஒரு கொரோனா உங்களுடைய ஊரில் இல்லை என்று யாருமே நாங்கள் அடம் பிடிக்க முடியாது. சரி, அது இன்றைய தினம் தேவா நீங்கள் வந்து ஒரு அன்பாக பேசிவிட்டு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிருக்கிறீர்கள் நீங்கள். ஏனென்றால் உங்கள் எல்லாரையும் விட அப்பாவுடைய வயதை நீங்கள் முதல்ல கணிச்சு கொள்ளணும். அவர் எல்லாரையும் விட மூத்தவர். இந்த நேரத்திலும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியை எடுத்து வருகிறார். எல்லாரையும் விட நான் நினைக்கிறேன் 20 வயது அப்பாவு கூடவா இருக்கும். சரி, இதை பற்றி நாங்கள் ஒரு ஆராய்வு ஆராயலாம். காற்றில் இணைஞ்சிருக்கும் வணக்கம் எங்களுடைய செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா? வீட்டில் இருக்கிறீர்களா, வெளியில் இருக்கிறீர்களா? இல்லையே, ஒரு சத்தம் வித்தியாசமாக வருகிறதே.
1: நல்ல நெட் நல்ல டவர்ல கிளீனா இருக்கேம்மா, கிளீனா எடுத்துட்டு இருக்கேன். சரி, கிளீனா இருக்குமே.
0: கார் எல்லாம் போற சத்தம் கேக்குது.
1: அது அவர்கிட்ட ஞானசேகர் ஐயா கிட்ட நான் வீட்டு போட சொல்லுங்க.
2: போக்குவரத்துல போக்குவரத்து சுத்திக்கிட்டு இருக்கேன் நானு.
0: செல்வகுமார், அதாவது நாங்கள் குரூப் போட்டு பேசுகிறோம் இல்லையா? யார அன்றைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் நாங்கள் குரூப் போட்டு தேவாவுக்கு மாஸ்க் போட சொல்லி நாங்கள் அந்த குரூப்ப போட்டிருந்தோம். அந்த குரூப்ப தேவா அதை அழுத்தி அப்பாவிடம் வந்து விட்டார். ஆனா அப்பா யாரையும் குரூப் போடுவதில்லை. அதனால் அப்பா நினைச்சார், அவர் ஏதோ முதல் தான் காற்றலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஏதோ பேச வைப்பாராக்கமெண்டு அப்பா நினைத்தார். அப்பா அது தவறு இல்லை, ஏன்னா அப்பா குரூப் போடுவது இல்லை. அதுல
1: அப்பாவுக்கு தெரியல. ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து தேவா நம்பர் வரும்போது யாருமே எடுக்கல,
0: யாருமே
1: எடுக்க மாட்டாங்க. ஆமா,
0: எடுக்க மாட்டார்கள். அது தேவா செய்தது.
1: ஆமா,
0: அது அதை அமர்த்தி வந்தது தனிப்பட்ட முறையா வந்திருக்கவனும் தேவா அது செய்தது. தேவாவும் முடியாமல் செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன், தவறுதலாக. ஆனா இன்னொரு விடயம் என்றால், இல்லோ நீங்கள் யாரும் யாராக இருந்தாலும் வயதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். காற்றலைகள் வந்து நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் இதோட நிறுத்துகிறோம், இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விருப்பம் இல்லாட்டி நன்றி அப்பா, நாங்கள் போகிறோம், விடைபெற்றுக் கொள்கிறோம் என்று போகிறோம்.
1: அவ்வளவுதான்.
0: ஒரு பெரியவர்
1: மனசை புண்படுத்தி தவறான விஷயம் தான்,
0: புண்படுத்தாமல் இருப்பதுதான் நல்லது. ஏனென்றால் 5 விரல்களும் ஒரு மாதிரி அல்ல, ஒவ்வொரு நேர்களும் வித்தியாசமானவர்கள். அவ்வளவு நேர்களையும் தக்க வைத்து நாங்கள் அவர்களுடைய குணாதிசயங்களை புரிந்து கொண்டு அவர்களோடு அன்பு பாராட்டி பேசி அவர்களை எல்லாம் எங்களோடு அணைத்து வைப்பதற்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நேர்களோடும் பழகும் போது அவர்களுடைய குணாதிசயங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவர்களை எல்லாம் அவர்கள் செய்யும் சில சிறு பிள்ளை பெருவிளை பிள்ளைகளை எல்லாம் மன்னித்து அவர்கள் எங்கள் வசம் இழுத்து வச்சிருக்க நாங்க நினைக்கிறோம். அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கொடுத்து மன்னிப்பு கொடுத்து நாங்கள் சரி பண்ணீங்க, செய்தது கொஞ்சம் பிள்ளைதான், ஆனா அப்படி செய்யக்கூடாது என்று அதுல அவர்களும் தெரியாமலும் செய்திருக்கலாம், தெரிந்தும் செய்வார்கள். நேற்று பவுனம்மா வந்து இப்ப காற்றலையில அப்பாவோட ஆகியோ பண்ணி இருந்தா. ஏனென்றால் மற்றது இன்னும் ஒன்று, அந்த ஆர்கியூமென்ட் என்றது வந்து அவர் ஒரு விஷயம். இப்ப எந்த வீட்டுல எந்த குழந்தைக்கு வருத்தம் இல்ல, அல்லாட்டி நான் சமைக்கல, நான் சோறு சமைக்கல, எங்கட அவருக்கு வருத்தம், அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுல அப்பா ஆகியோ பண்ண முடியாது. ஆனால் உயிரோடு உலகோடு ஒத்த ஒரு நோயை அவர் சொல்லிட்டா இந்த ஊர்ல நாகப்பட்டினத்திலேயே இல்ல, எல்லா செய்தித்தாளும் வருகிறது
1: என்றான்.
0: அவ தெரியாம பேசுறா, அப்பா திருப்பி திருப்பி சொல்ல அவ ஆகியோ பண்றான். ஆனா அவ நாங்கள் அவ காட்டலைக்கு வராது என்றெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். ஆகியோ பண்றா, அது அப்பா சொன்ன சரி, நீங்க அறிவு, நீங்க அறிவில்லாமல், நான் அறிவோடு பேசுகிறேன் என்று அவ சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்பா சொன்னார், நீங்க அறிவில்லாமல் பேசுறீங்க போல என்று சொல்லிட்டு. ஏனென்றால் உண்மையிலேயே இப்ப எங்கட குடும்பத்துல கொரோனா இருக்காது. இப்ப எங்கட சுத்தி இருக்கு இந்த பெரிய நாட்டிலே, அதாவது இவ்வளவு சுவாதாரமாக நாங்க கட்டுப்பாடா இருக்கிற நாட்டிலேயே அக்கம் பக்கம் எல்லாம் கொரோனா இருக்கிறது. அப்ப பவுனம்மா அதுல வந்து ஒரு அப்பாட வயசுக்கு ஏத்த மாதிரி பேசாம ஆகி ஒண்ணு இல்ல, எங்களுக்கு தெரியும் சரி, அப்ப நீங்க சொன்னா சரி என்று சொல்லி போட்டு போனத தேவாதை எடுத்து நீங்க பவுனம்மாவோட ஆகிய பண்ணீங்கன்னா அப்பாட வயசுக்கு இப்ப அப்பா எங்களுக்கு அடிச்சா நாங்க தாங்கிக் கொள்வோம், அந்த அன்போட தான் நீங்க வாரீங்க. அப்பா சொன்ன நாங்க கேட்டு அதுல இல்ல என்று அவ ஆகிய பண்ணுனா அவ நாங்க எதுவுமே சொல்ல இல்லை. அத தேவா நீங்க அவோட ஆகிய பண்ணா அதே மாதிரி நீங்க எங்களுக்கும் நாங்க வரையில யாருக்குன்ற சொல்ல தேவையில்லை. என்னடா தேவாவை நாங்க வாங்குவோம் அன்போடு அழைக்கிறமே அன்றி வராதீங்க ஒன்று சொல்ல மாட்டோம் தேவா.
1: அதான் அப்பா வந்து கேக்குறாரு, கேக்குறது கூட பதில் பேச மாட்டேங்கிறாரு தேவா. என்னன்னு பேசினா அப்பா கிளீனா விளக்கமா சொல்லிடுவாரு, இத பேசணும் இத செஞ்சோம் இப்படின்னு பேசவே வரல. பேசிட்டு பக்கு பக்கு பக்குன்னு டவர் இல்லாம போச்சு, அதோட ஓடிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி பேச முடியும்?
0: அப்படி பேசுகிறேன்.
1: அவரு செய்ய வேண்டிய காரியத்தை பேச வேண்டியதை நின்று நிதானமா, தப்பா இருந்தாலும் நியாயமா இருந்தாலும் நின்று பேசணும். அது வந்து ஒரு சிறந்தது. வந்தது வராதுமா காட்டலைக்குதான் கடைசி அப்படி இப்படின்னா அப்படின்னு அர்த்தம் ஒண்ணும் புரியல.
0: அதாவது காட்டலையோட இப்ப நீங்க வந்து எங்களோடு ஏதாவது இருந்தா எங்களோடு தனிப்பட்ட முறையா எடுத்து நம்ம ஆண்டு தர்க்கம் செய்தால் ஒரு தாய் பிள்ளை போல நாங்கள் பேசிவிட்டு பேந்தும் நாங்கள் காட்டலையில பேசுவோம். இது காட்டலையே நீங்க செய்தால் உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு மற்றது இன்னும் ஒன்று, அப்பாவுடைய வயதுக்கு நீங்கள் அவரோடு ஏட்டிக்கு போட்டியா பேசுவது அவ்வளவு நல்லதில்லை. நீங்க என்னுடைய அப்பான்றதுக்காக நான் பேசவில்லை, அவர் உங்கள் எல்லாருக்கும் அப்பா. என்னை விட உங்களோட ஒவ்வொருவருக்கும் அப்பா நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன்.
1: நாங்கெல்லாம் யாரு என்ன நினைச்சாலும் நினைக்காட்டி என்னுடைய எனக்கு அப்பா இறந்துட்டாரு, இப்ப அப்பாதான் அப்பாவா நினைச்சுக்கிட்டு அவருடைய குரலை கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே இப்ப அப்பாவா சொந்த அப்பாவா நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேளுங்க, அத்தனை பேர்
0: எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் அப்பாவும் சொந்த அப்பா போலேதான். நீ இந்த காட்டலையில மட்டுமல்ல, காட்டலையில மட்டுமல்ல, இந்த அவர் தன்னுடைய தொழிலில் அந்த சாரதி பாடசாலை அந்த தொழிலில் எல்லாம், அதாவது உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இருந்து வந்தவர்களுக்கு பாஷ தெரியாதவர்கள் எல்லாம் பழக்கியிருக்கிறார். எல்லோரும் அப்பா அல்லது அவங்க அவங்க பாஷையில அப்பாவுக்கு என்ன வார்த்தையோ அந்த அதை சொல்லி காலில் தொட்டு கும்பிட்டு போடுவோம். எங்க இருந்தாலும் அவர்கள் கும்பிட்டு போட்டு தான் போறார்கள், வெள்ளை இனத்தவர்கள் கூட. அன்பாத்தான் பேசுவார், உருக்கி உங்களை திருப்பி கொஞ்சம் கடுமையா பேசினாலும் மனசுல அன்பு இருக்கும்.
1: இப்ப குழந்தைய இப்ப என் பையனை வந்துமான் கேட்ட பண்ணா கொன்னு போடுவேண்டா அப்படிங்கிறேன். ஆனா கொன்னா போடுறோம், ஒரு வார்த்தைக்கு சின்னதாத்தையும் சொல்றோம், கேட்ட பண்றடா கொன்னு போடுவேண்டா அப்படின்னு கொன்னு கொன்னா போடுறேன். ஒரு வார்த்தைக்கு எதையோ ஒன்னு சொல்றோம், அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நான் அறிவோட தான் பேசுறேன் அப்படின்னா, இல்லம்மா நீங்க அறிவு இல்லாம பேசுறீங்க, அந்த அறிவுங்கிற வார்த்தையை அந்த அம்மா சொன்னனாலதான் அதை பிரயோஜனப்படுத்தினாரு.
0: ஒரு நிமிஷம் தாங்கோ, வணக்கம் தேவா, வாங்கோ இந்த புள்ள மாதிரி வாங்கோ.
3: எனக்்கு
0: உங்கள தேவா நாங்க ஒரு
3: இனி
0: இல்லாத
3: வெள்ளிக்கிழமை சிறுவர் பூங்கா இருக்குங்களா, அது கேட்கறதுக்கு அந்த இசை இல்லாததுமா, இசை இல்லாம பாடுறது, இசை இல்லாம ஐயா நடத்துற நிகழ்ச்சி.
0: தேவா, நான் உங்களோட தாழ்மையா ஒரு தாய போல ஒரு தாழ்மையா
3: நான்
0: சொல்லுவதை கேளுங்க. அப்பா
3: சாயந்தரம் கூட பாட்டு கேட்கலாமா, உங்களுக்கு மனசு நைட்டு கொடுக்க தூக்கம் இல்லாம
0: ஒரு நிமிஷம் எதுக்குங்க, எதுக்கு உங்களுக்கு நைட்டு முழுக்க
3: என்ன தெரியலமா, என்னோட நான் படி வருத்திக்கிட்டு தூங்குல
0: ஒரு தெரிஞ்ச ஒரு விடயத்தை, அதாவது சரியாக நாங்க அறிந்த அது ஊர்ஜிதப்படுத்த விஷயத்தை தான் ஒரு காட்டிலையில ஒரு இந்த மீடியாவில
3: பௌனம்மாவுக்கு தெரியல. நானே சொன்ன அந்த பாட்டு எல்லாம் போட்டேன், பௌனம்மாவுக்கு தெரியல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆறுதல் சொல்லணும் ஐயா, இங்க ஐயா ஆறுதல் சொல்லணும்.
0: தனிப்பட்ட முறையா பௌனம்மாட்ட நான் எவ்வளவோ அட்வைஸ் கொடுத்தாச்சு, அவ செய்யற ஒவ்வொரு விடயங்கள்லயும் அப்பா அம்மா அம்மா அம்மா பௌனம்மா என்ன நினைக்கிறான்டா அதுல வந்து ஆர்கியூ பண்ணிக்க இப்ப தான் சொன்னது சரி என்று சொல்ல முடியாது. எனக்கு நல்லா படிச்ச ஒரு மீடியாவே சொல்லாது ஒரு ஊர் முழுக்க கொரோனா இல்லையாண்டு அவ எப்படி அடிச்சு சொல்லுவான், அதான் அப்பா கேக்குறேன். ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, இப்படி சொல்றதால எல்லாரும் வலிக்கிட்டு வெளியில
3: போறோம்.
0: அப்பா ஆறுதல் சொன்னதான் அவ இல்ல, நான் படிச்சேன், எனக்கு
3: அறிவியல் சொல்லுவாரு
0: பாருங்க,
3: ஆறுதல் சொல்றது
0: எனக்கு அறிவியல். அதை வழங்காம அவ ஆர்வியூ பண்ணா அதுக்குள்ளையும் கடைசியில முடிக்க என்ன சொல்லுவான்டா, இல்ல கொஞ்சம் என்ன சொல்றான்டா, சரி நீங்க சொல்றதுக்காண்டி கேட்டுக்கணும், அப்பா சொல்றதுக்காண்டி அவ கேட்க வேணாம். ஊரெல்லாம் அவதிப்பட்டு
3: எனக்கு அதான் எல்லாருக்கும் ஐயோ இந்த மாதிரி அது நடக்க
0: கூடாதுதான் அப்பா சொன்னது. இப்படி ஒரு மூடத்தனமா பேசக்கூடாது, அறிவில்லாமல் நீங்கள் பேசக்கூடாது, நல்லா ஆராய்ந்து பேசணும். மீடியான்றது இது வந்து உலக நாவல் டக்குண்டு ஒரு விஷயம் வெளியில போற ஒரு இடம்.
3: புதுசா எல்லாரும் பேசுவாங்க எனக்கு எங்களுக்கு அப்படியே இதா இருக்கும். ரொம்ப நிகழ்ச்சி எல்லாம் பெரிய பெரிய இது நிறைய கேக்குறாங்கம்மா, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா யாரும் பேச வேணாம், நாங்க எல்லாம் டிவி தான் பாப்போம், அந்த இதுதான் இந்த நிகழ்ச்சி கேட்கறது நல்லாவா இருக்கு.
0: சரி நல்லது தேவா, ஆனா அப்பா வந்து உங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல நாங்க எல்லாரும் அப்பா
3: இல்லாம எல்லாரும் என்ன திட்டாங்க, இதே இதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு.
0: தேவா பௌனம்மாட அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இல்ல, பௌனம்மாக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு நாங்கள் தண்டிக்கல, அவளுடைய மூடத்தன்மையை அறிவில்லாத அறிவில்லாத தன்மையை விளக்கப்படுத்தினார். அறிவில்லாத
3: உனக்கு தெரியும், அப்பதான் நானும் பயந்துகிட்டே இருக்கமா, உலகம் முழுக்க ரொம்ப மோசமா இருக்கு.
0: தெரியும் ஒரு ஆளுக்கு வந்தான்டு வாய்வாதம் பேசியிருந்தான், அப்ப அவ பேசுவது பிள்ளை எப்படி சொல்ல முடியும் அதை.
3: பணமா இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி போகணும், நீ பாதுகாப்பா சொல்லாம
0: உங்களோட தந்தையிடம் நீங்கள் ஏறுமாறாக பேசுவீர்களா, அதை எனக்கு சொல்லுங்க. உங்களுடைய தந்தையிடம், வயதுக்கு சரி தந்தை வேண்டாம், ஒரு வயதுக்கு மூத்தவரிடம், நாங்கள் இந்த காலகட்டத்தில் வாழையில தேவா, இந்த வானொலி இந்த காலகட்டத்தில் பேசுபவர்கள் போல நாங்க பேசல, அன்பு பாசம் உறவு வயதுக்கு, நாங்க வயதுக்கு மதிப்பு கொடுத்துதான் நாங்க இதுல
3: பேசுறோம்.
0: இதெல்லாம் நாங்க வயதுக்கு மதிப்பு, அந்த வயதுக்கு மதிப்பு கொடுத்து பவுனம்மாவால பேச முடியல, ஏறெடுத்து பேசியிருந்தா நேற்று அவ பேசியிருந்தா, அதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், கேட்டவர்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சா அவ அதான் சரியப்பா நாங்க அதை அரேஞ்சு பாக்கலாம், சரியப்பா பாட்டை தாங்கன்னு போயிருக்கலாம். அப்பாவும் அவ பேச விட்டு அவ அதான் ஒரு நிலையும் பேச விடுறது என்னன்னா, நீங்க வளரட்டும் பேசி பாக்கட்டும் நல்லா வரட்டும் என்னது. ஆனா அதை அவ ஒரு சாட்டா வச்சுக்கொண்டு பவுனம்மா தன் கையில எடுத்துக்கொண்டு ஒரு அதாவது உலகளாவ ஆட்டி படிக்க ஒரு நுண் கிருமியை இல்லை தனது ஊரில் அடிச்சு பேசுவது அவ ஒரு டாக்டரும் இல்ல,
3: அனுப்பிடுங்க,
0: அவ டாக்டரும் இல்ல, அவ ஒரு மீடியா அதாவது மீடியாவிலும் இல்ல, மற்றது அவர் ஆராய்ச்சி செய்யறதுக்கு அவ ஒரு ஆராய்ச்சியாளரும் இல்ல, அது ஒரு ஒரு வயதுக்கு மொத்த ஒரு தந்தையிடம் வாக்குவாதப்பட்டிருந்ததே ஒரு பிள்ளையான காரியம்.
3: அதுதான் எனக்கு கஷ்டமா விட்டு
0: அன்பு வச்சு நீங்க ஒரு குழந்தை போல நாங்க பாராட்டி வரும்போது உங்களை கொஞ்சம் கண்டிக்கலாமே என்று உங்களை பேச முடியுமா, போன்று திருத்த முடியுமா? ஏன் பவுனம்மா கூட நான் நேற்று எடுத்து தனிப்பட்ட முறையா எவ்வளவு அன்பாக பேசுகிறேன், நான் தனியா பேசுவதில்லை, ஐந்து பேரை வச்சுக்கொண்டு மூன்று பேரை வச்சுக்கொண்டு தான் பேசுவேன், என்னடா சாட்சி வேணும், நாங்கள் எப்படி பேசுகிறோம்.
3: அதே மாதிரிமா அந்த குரூப்ல போடுவாங்க, நான் பேச மாட்டேம்மா, அந்த 999 நம்பர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்யும்.
0: இந்த நம்பர்ல நீங்க
3: அண்டைக்கு
0: குரூப் போட்டு உங்கள்ட்ட இந்த மாஸ்க் போடுங்க அந்த குரூப்ப டச் பண்ணிக்கொண்டு நீங்க வந்துட்டீங்க,
3: அதை
0: நீங்க டச் பண்ண கூடாது, எல்லாரும் எல்லாரும் பவுனம்மா பெட்டி பேசுறதுக்கு வந்துட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க, ஏனண்டா பவுனம்மா செய்தது முதல் பிழை வித்தியாசம் உங்களுக்கு சொல்றேன். ஐந்து விரல் இருக்குது, ஆட்காட்டி விரலால அங்கே பாருங்கள் என்று நாங்கள் நீட்டி காட்டலாம் ஒருவருக்கு, நடுவிரலாலும்ங்க அது ஒரு ஊத்த பேச்சு கூறிய ஒரு விரல் இங்க அப்படித்தான் காட்டுவார்கள், அப்படி காட்ட முடியுமா? அப்ப அஞ்சு விரலும் ஒரு மாதிரி இல்ல, இப்ப நான் உதாரணமா இருந்தீங்க ஆட்காட்டி விரல் என்றால் பவுனம்மா என்ன என்றதை நீங்க உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ள
3: சொல்லுதுமா, இதே கீழ்தான் உனக்கு அப்படின்னாங்க பெருமா, அதுதான் எனக்கு அப்படியே நான் நிப்பட்டு சரிட்டு கடைசியிலமா பசின்னு சொல்லி ஐயா கிட்ட
0: எல்லாருக்கும் சொந்தமானது எங்களுக்கு இல்ல, நாங்கள் வந்து நாங்கள் நடத்துனர், அதாவது உங்களுக்கு
3: ஒரு கேட்க மாட்டோம் சொன்னாலும் நான் பேச மாட்டேன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன்.
0: சரி,
3: புரியாது,
0: ஒரு காட்டுக்குள்ள முதல்ல காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கும் போது முன்னுக்கு இருந்து ஒருதர் அவர் கத்தியால வெட்டி வெட்டி பாதை அமைத்து போறுகிறார் போறாரு பாருங்க, களைச்சு களைச்சு அவரும் உங்களை சார்ந்தவர் தான், அவரை போலதான் நாங்க இந்த காட்டுல வந்து எல்லாருக்கும் சொந்தம், இந்த கடலுக்கு நான் வரமாட்டேன் நீங்க அடம் பிடிக்கல, இது இந்த காட்டுல அப்படி சொல்லவே கூடாது நீங்க, சரியா? நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நீங்க எங்களுடைய குழந்தை, நான் இனி வரமாட்டேன் பேச மாட்டேன், இந்த வார்த்தை இது ரெண்டாம் தடவை வந்துருச்சு, இது ரெண்டாம் தடவை வந்துருச்சு இந்த வார்த்தை, நான் வரமாட்டேன் இந்த காட்டுல வேணாம் அந்த வார்த்தை நீங்க இனி பேசக்கூடாது, இது
3: உங்களோட திருத்துவார்
0: சொன்னவர்கள் பவுனம்மாட அறிவில் தான் அவர்களும் இருக்கிறார்கள் என்றதுதான் என்னுடைய கருத்து.
3: அவங்க தானே பாடுவாங்க,
0: அவங்க பாடி அவங்கள விட நல்லா பாடுவாங்க. பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
3: அம்மாவே சொல்லிட்டாங்கம்மா நீங்க நம்மளால நம்புங்க.
0: ஒரு மனிதனுடைய நல்லா பாடுறவன் நல்ல உங்களுக்கு சேர்த்தை அள்ளி இறைச்சால் நீங்க தாங்கி கொண்டிருப்பீங்களா? உங்களுக்கு நல்ல நல்ல இனிமையான சாப்பாடு கையில தந்து போட்டு
3: நிப்பாட்டுங்க. நான் இது பண்றேன் சொல்லிட்டு நான் பேசுறேன் அப்படி பேசுங்க சொல்லி
0: அதுக்கப்புறம்
3: இவரு வந்துட்டாரு, ஞானசேர் வந்துட்டாரு. அது ரொம்ப விடவிடுத்து விட்டுமா, அது உங்களுக்கு தெரியாது. அந்த பயங்கிறது அந்த பயம் யாருக்கும் வரக்கூடாதுமா. நம்ம உறவுகளுக்கு யாருக்கும் வரக்கூடாது. ஐயா போட்டி போடுறது
0: நீங்க அப்பாவும் சொன்னாங்க. அப்பா நல்லதான் சொல்லுவார். பவுனம்மா தான் போட்டி போட்டது. பவுனம்மா பேசுனது பிள்ளை தேவா உங்களுக்கு அது புரியல.
3: எல்லாரும் சொன்னாங்க சொல்லு
0: சொன்னவர்களை கூட்டிக்
3: கொண்டு
0: சொன்னவர்கள் நீங்க
3: ஒன்னு எல்லாம் கட்டிட்டுப்பாங்க. இது பௌர்ணமியமா நல்ல எல்லாரும் வெளியே
0: நல்லது. நான் உங்களோட விடப்படுறேன். நீங்க ஒரே இடத்துல தான் நிக்கிறீங்க. ஆனா இந்த காற்றிலேயே வரமாட்டேன்றது சொல்லாதீங்க. நீங்க எந்த ஒரு உறவு
3: வந்தாலும்
0: இந்த காட்டில இவ்வளவு பிரச்சனை
3: தேவையில்லை.
0: அவ்வளவுதான் எனக்கு தேவை.
3: சாப்பிட மாட்டோம் சொன்னா நீங்க விடுவீங்களா?
0: நாங்களே
3: விடுவோம். சாப்பாடு வச்சு திரும்புங்க. எங்களுக்கு
0: அதுதான் சரி. நல்லது ஐயா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். காற்றலையில யார் இருக்கிறீங்களன்னு தெரியவில்லை. இப்ப இன்னொரு நான் பேசுறேன். வணக்கம் செல்வகுமார். இப்ப நான் சொன்னது சரிதானே, அவ பாடுகிறான் உங்களுடைய கையில ஒரு இனிப்ப தந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு சேர்த்தை அள்ளி உங்களோட தலையில ஊத்துனா நீங்க தாங்கி கொள்ளுவீங்களா? இதான் பவுனம்மா செய்கிறா செய்திருக்கிறா என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப பாருங்க தேவா அப்பா ஆகிய பண்ணுங்க பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் பிரகாஷ். எப்படி இருக்கீங்க? உடல்
3: நலம் இல்ல இல்ல உடல் அதான் சொல்ல வரம்மா. கேட்டுட்டே
0: இருந்தேன்.
3: நான் வீட்டுக்கு வந்துட்டேன்மா. மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: நல்லது நல்லது ஐயா.
3: பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தொலைபேசி மூலமா போன் போட்டு எங்க அம்மாட்ட பேசுறாங்க. என்னன்னா ஊர் இருக்கிற நிலவரம் சரியில்லை. அதனால நேர்ல வந்து பார்த்தா யாருக்கு என்ன வியாதி இருக்குன்னு தெரியல. அது தொற்று நோயா பரவுதுங்கிற காரணத்தினால போன்ல நல்லா விசாரிக்கிறேன். அதனால தப்பா அனுப்பிச்சுக்க போறாரு அப்படின்னு பயந்து போய் இந்த நோய்க்கு பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் எல்லா ஊர்லயும் இருக்கு. ஊர்ல பக்கத்தால 30% சொல்லி இன்னைக்கு காலையில ஒருத்தவங்கள அரியலூர் தலைமை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போட்டாங்க. அது இங்கே இல்லாமலாம் இல்லம்மா. நான் இருந்த மருத்துவமனையிலயும் ஃபுல் செக்அப் அட்டன் இருக்கு. ஒரு தடவை நின்று போயிட்டு வந்தாலும் டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. வியாதியினுடைய சீற்றம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இல்லைன்னா சொல்லவே முடியாது எந்த ஊர்ல.
4: முன்னாடி இப்ப அதிகமா தான் இருக்குமா. ரொம்ப மக்களை வந்து மிரட்டி வச்சிருக்குது. பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கு.
3: அதான் அதை பாருங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டது வேற பெரிய பயம் எல்லாருக்கும். ஏற்கனவே இருந்ததை விட
4: பேசினாங்க.
3: அது என்னன்னா மூச்சு திணறல் ஏற்பட வரைக்கும் வீட்டுல இருக்கலாம் தனிமைப்படுத்திக்கிட்டு. மூச்சு திணறல் ஏற்பட்ட உடன் மருத்துவமனைக்கு தனிப்பட்ட வாகனத்திலே வரக்கூடாது. ஏன்னா அதுல ஆம்புலன்ஸ்ல மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கும். உங்கள்கிட்ட கார் இருந்தாலும் அந்த கார்ல நீங்க தூக்கிட்டு வந்து இறந்து போனா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. சொந்த கார் வச்சிருந்தாலும் 108 போன் பண்ணுங்க. அதுல ஆக்சிஜன் இருக்கும். உங்கள்கிட்ட விலை கொண்ட கார் வச்சிருந்தாலும் சொகுசு கார் வச்சிருந்தாலும் அதுல ஆக்சிஜனுடைய உபயோகம் இருக்காது. அதனால ஆம்புலன்ஸ்ல வர்றது நீங்க எல்லாரும் அது தப்பாவோ ஒரு ஏழை அதுல போறதோ நினைச்சுக்காதீங்க. பணக்காரன் கூட அதுல போறோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதை யூஸ் பண்ணுங்க, அதை உபயோகிங்க. அப்பதான் உயிர் பிழைக்கலாம்ங்கிற விழிப்புணர்வை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு விஷயம் வந்து ரொம்ப இரண்டாவது அலைங்கிறது சீரியஸா தான் இருக்கு.
0: இந்த நோய்க்கு பயப்பட்டு உங்களுக்கு தெரியாது. ஒரு கடையில உணவுப் பொருளும் ஆடை பொருளும் இருக்கிறது. இந்த நோய்க்கு பயப்பட்டு அந்த உணவுப் பொருள் மட்டும்தான், அந்த இடத்தை மட்டும்தான் இப்படி செப்பரேட் பண்ணி நாங்கள் அதுக்குள்ள போகலாம். ஆடை அத்தனை லட்சத்துக்கு ஆடை உடுப்புகள் எல்லாம் போட்டு விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள், அது அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒட்டியிருக்கிறார்கள், அதுங்க போக முடியாது, நான் உடுப்பு வாங்க முடியாது.
3: நான் வெளியில செல்றதுக்காக 45 நிமிஷம், வெளியில சென்று வீட்டுக்கு திரும்பறதுக்கு 45 நிமிஷம் ஒதுக்கினேன். அந்த அளவுக்கு நான் வந்து பாதுகாப்போட அந்த உடை அதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு போக வேண்டிய ஒரு கட்டத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. அப்ப
0: உண்மை
3: அதெல்லாம் உண்மைதான்.
0: உண்மை அப்ப அது அது இப்ப நீங்க வந்து உங்கள்ட்ட ஆர்கியூ பண்ண இயலாது. அம்மா இந்த சுட்டாடல்ல இல்ல, நான் படிச்சிருக்கிறேன், நான் பேப்பர் வாசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அடம் பிடிக்க இல்லாது. அதைத்தான் பவுனம்மா தெரியாம நேற்று சொல்லிட்டான். அது அவ சின்ன பிள்ளைமாயி சொன்னது இப்ப அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்துருச்சு. அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு அப்பா பேசினது கெட்ட பேரை கொண்டு வந்துருச்சு. அவளோட ஆகிய அவளுக்கு புரிய வைக்கணும். ஆனா அவ பவுனம்மா சின்ன பிள்ளைகள் மாதிரி எது சொன்னாலும் புரியுது இல்ல. நான் தனிப்பட்ட முறையாவும் பவுனம்மாவோட பேசிட்டேன், செல்ல பிள்ளைகள் மாதிரி பேசிட்டேன், இப்படித்தானம்மா இப்படித்தானம்மான்னு சொல்லிட்டேன். ஆனா அவ பாவம், அவளுக்கு அவட சூழ்நிலையோ அவ வளர்ந்த சூழ்நிலையோ என்னவோ அவ நாண்டு பிடிச்சு கொண்டுதான் நிக்கிறான். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்றுதான் நிக்கிறான். அன்பா வச்சிருக்குதான் நிக்கிறோம். நல்லா பாடுறான் என்பதுக்காண்டி நான் எந்த காம நெஞ்சில குத்தன்னு சொல்லி விடையலாது.
4: நான்
0: முடியாதல்ல,
4: தங்க ஊசியா இருந்தாலும் கண்ணில குத்திக்க முடியுமா? தங்க ஊசியா இருக்கு,
0: பவுனம்மா
4: கண்ணில நம்ம குத்திக்க முடியும்.
0: பவுனம்மா தங்க, ஆனா நாங்க தாங்கிக்குவோம். பவுனம்மா எங்களுக்கு குத்தனா தாங்கிக்குவோம், ஏன்டா அன்பின் நிமித்தம். ஆனா அதுக்கான இவ்வளவு ஒரு
4: இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இல்லம்மா தனிப்பட்ட முறையில நம்மள எது வேணாலும் பேசினாலும் நம்ம தாங்கலாம், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு இண்டிவிஜுவல். ஆனா ஒரு பப்ளிக்ல வந்து ஒரு உலக நாடுகள்ல பாக்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து என்ன பேசணுமோ அதைத்தான் பேசணுமே ஒழிய அவங்களுடைய சொந்த இருப்பு உறுப்புகளை இந்த இடத்துல திணிக்க கூடாது. அது முதல்ல தப்பு. அவங்க வந்து பேசினது முதல்ல தப்பு. ரெண்டாவது அவங்க வந்து அந்த ஊர்ல இல்ல, புதுக்கோடு நாகப்பட்டினத்துல கொரோனா இல்ல. இன்னைக்கே நான் ப்ரூஃபா குரூப்போட குடுக்கலாம், பேப்பர் குரூப்போட நாகப்பட்டினத்துல இத்தனை பேசன் இருக்காங்க, நாகப்பட்டினத்துல ஜிஹெச்ல இத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லா டீட்டெயிலும் எடுத்து குடுக்கலாம். நெட்ல சர்ச் பண்ணோம்னா அத்தனையும் வரும். இந்த அம்மா அப்ப எங்க போய் வச்சுக்குவாங்க முகத்தை?
0: இவ்வளவு
4: தூரம் பேசினாங்களே ஒண்ணுமே இல்லைன்றாங்களே, எங்க போய் சொல்லுவாங்க? நம்ம சொல்றோம், அவங்க கேட்கக்கூடிய மனப்பான்மையே இல்ல அந்த அம்மாட்ட. இல்ல இல்ல எப்படி இல்ல, கண் பூனை கண்ண முடிஞ்சுன்னா பூலோகமே இருந்து போயிருந்தா கண்ண முடிக்கிட்டு கொரோனா இல்ல கொரோனா இல்ல எங்க இல்லாம போச்சு.
0: இல்ல இப்ப
4: தேவாடு
0: இப்ப தேவா சொன்னது என்னன்னா, கண்ணை பார்த்து 10 பேர் பவுனம்மாக்கு நடந்ததுதான் உனக்கு நடக்கும். ஒரு குற்றவாளிக்கு தூக்கு போடுறாங்க, தூக்க போட்டு அவனை சாகடிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனை ஒரு கொலையை செய்து போட்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்கறாங்க. அவனுக்கே போல ஊர்ல இருக்கணும், அத்தனை பேரையும் நாங்க தூக்கிடுவோமா? அங்க இருக்கிறவங்க
3: தூக்கிடுவாங்க.
0: எந்த
4: தப்பும் பண்ணல. வணக்கம் பிரகாஷே, உடம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கீங்களா? நலம் நலம் எந்த செக்ஷன்லயும் கேஸ் போட்டு நான் தள்ளிடாதீங்க, தொட முடியாதவ.
0: முதல் செக்ஷன் போட்டு உள்ளுக்க வைக்க
4: நாச்சார் கோயில் ஒண்ணு சொல்லிடுறேன். நாச்சார் கோயில்ல இன்னைக்கு 4 பேர் கொரோனா, இன்னைக்கு போயிருக்காங்க 4 பேர். இன்னொன்னு, என் நண்பர் சென்னையில இருக்காரு, நண்பரோட தங்கை மாமனார் இறந்துட்டார் கொரோனால. அவரை பார்த்துக்கிட்டு இருந்த நண்பரோட தங்கை கணவர் அவரு கொரோனாவில் அவர் அட்மிஷன் ஆயிருக்காரு. இது எல்லாமே இன்னைக்கு உள்ள தகவல்.
5: இதெல்லாம் நாச்சாவோட சம்பந்தப்பட்ட தகவல் தான். நிறைய வந்துகிட்டே இருக்கு தகவல், எனக்கு தெரிஞ்ச தகவல், அதாவது உண்மையான தகவல் இது, இன்னைக்கு உள்ள தகவல். ஏன்னா நம்ம வந்து இது வந்து காட்டிலையில் நம்ம பேசிட்டு இருக்கும் போது சரியான தகவல் சொல்லணும்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது சரியான தகவல் சொன்னோம்னா அது நாலு பேர் அதை கேட்கறதுக்கு சரியா இருக்கும். அது நான் நம்ம பாத்துக்கிறதுக்கு நம்ம நம்மளை வளர்ந்தாதான் செய்ய முடியும். கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அவங்க வந்து எடுத்து வாகனத்தை உரிச்சு வாயெல்லாம் வச்சு ஊட்டி விட மாட்டாங்க, சொல்லுவாங்க மாஸ்க் போட்டுக்கீங்க, சானிடைசர் போட்டு கழுவுங்க, சோப்பு கழுவுங்க, வெளில போவீங்க, சுத்தாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியும் மீறிக்கிட்டு சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பாண்டிச்சேர்ல நேத்தி இல்ல ஒரு பாண்டிச்சேர்ல நேத்தி என்னமோ அந்த கடை அவங்க வந்து இருக்கிட்டாங்க, டிரான்ஸ்பார் கடை சாத்திட்டாங்களா, கடலூர்ல வந்து எல்லாரும் வந்து தண்ணி இருந்த டிரான்ஸ்பார்க் வந்து உபயோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க. 125 கோடிக்கு வியாபாரம் பண்ணிருக்குன்னு ரொம்ப பெருமையே ஊடகத்துல செய்தி வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணணும், முன்னாடி டிரான்ஸ்பார்க் தானே மூடணும்,
0: நிச்சயமா
5: கோயில மூடுறானுவோ, சர்ச்ச மூடுறானுவோ, பள்ளிவாசலம் மூடுறானுவோம்,
4: அதெல்லாம் மூடணும், அப்படிலாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க டாஸ்மார்க்க வச்சுதான்
5: ஏப்ரல் மாசமும், போன வருஷம் ஏப்ரல் மாசமும் மே மாசமும் கரெக்டா 2 மாசம் கொரோனாவுக்கு டாஸ்மார்க்க சாத்திருந்தாங்க. 60 நாள் தமிழ்நாட்டுல ஒரு கொள்ளை வழிப்பறி கற்பழிப்பு எந்த சம்பவமும் கிடையாது
0: கிடையாது.
5: போன ஏப்ரல் மே மாசம் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், மறுபடியும் மெதுவா கொஞ்சமா திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க, வேலை முடிஞ்சு போச்சு,
0: வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்துருச்சு.
6: அதான் வந்து டாஸ்மார்க் திறந்திருந்தாதான் அது குடிக்கிறதுக்கு காசு தேவைப்படும், குடிச்ச பிறகுதான் அந்த திருட்டு புத்தி ஏற்படும்
0: இன்னொரு வழியா டாஸ்மார்க்கு போறவங்க யாருமே மாஸ்க் போட்டது கிடையாது, அதான் பிரச்சனை.
5: மாஸ்கே போடுறது சொல்றேன், மாஸ்கே கிடையாது, மாஸ்கே கிடையாது. இன்னைக்கு ஒரு இதுல இந்த கார்ட்டூன் மாதிரி ஒரு இது தகவல் படிச்சேன் பேப்பர்ல, அவரு ஒருத்தர் கேக்குறாரு, யார கொரோனா பார்த்து கேக்குறாரு, ஏன்பா எல்லா இடத்துக்கும் போறிய, நீ வந்து டாஸ்மார்க் போக மாட்டியா அப்படின்னு கொரோனா பார்த்து கேக்குறாரு. கொரோனா சொல்லுது, எனக்கு குடிக்க, எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லீங்க, எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லீங்க, இது கொரோனா எப்படி சூசகமா சூசகமா மறைமுகமா எப்படி வெளிப்படுத்திருக்காங்க பாருங்க அந்த ஓவியர், அதுக்கு சொல்ல வரேன்
0: நான்.
5: அது மாதிரி அங்க வந்து அவ்வளவு தூரம் அவங்க ஃப்ரீயா விட்டுட்டு அடிச்சுட்டு நீங்க எந்த இப்ப 1-ஆம் தேதி 2-ஆம் தேதி மறுபடியும் ஊரடங்கு போடுறாங்க அந்த தேர்தல் முடிவுக்காக. வெள்ளிக்கிழமை காலையில இருந்து எல்லாரும் அங்க போய் குடியிருப்பாங்க, சோத்து முட்டையை கட்டிட்டு காலையில இருந்து குடியிருப்பாங்க. 3 நாள் 4 நாள்
4: வாங்கி வச்சுக்கோங்க, அடுத்த மாசம் லீவ் விடுறாங்கன்னா ஒரு 10 பாட்டில் 20 பாட்டில் வாங்கிடுவாங்கம்மா, ஸ்டோரேஜ்ல வச்சிருவாங்க.
6: ஒருத்தவரும் கிடையாது என்னன்னா, அவங்க நம்ம பேசுற வார்த்தைக்கும் அவங்க கேட்டு புரிஞ்சுக்கிற ஒரு உணர்வுக்கும் வித்தியாசம். அதனால வந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இது, அது வந்து இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் கிடையாது.
0: அது மட்டும் இல்ல,
6: இப்ப நீங்க இல்ல, இப்ப நீங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்றீங்க, நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தை இந்த ஊர்ல வேற மாதிரி இருக்கும், லாங்குவேஜ் ப்ராப்ளம். நம்ம பதினொன்னாவது அவங்க லாங்குவேஜ் அந்த இதுல பேசுறவங்களுக்கு நம்ம நீங்க அப்பா சொன்னதுதான் அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. அதான் அப்பா என்ன சொன்னா, நான் சொல்றேன், நான் என்னோட அறிவு நான் எனக்கு தெரிஞ்சதை
0: சொல்றேன்,
6: அறிவில்லாம பேசுறதா இந்த கோவம் வந்துடும் இந்த தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும். அம்மா நீங்க அறிவில்லாம அப்படின்னா கோவம் வந்துடும்.
7: ஜோசியம் பாக்க போனீங்கன்னா நீங்க கருமின்னு சொல்ல
6: மாட்டான்,
7: கஞ்ச பையன்னு சொல்ல மாட்டான், நீங்க சித்தனவாதி தேவையில்லாத செலவு பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுவான்.
4: பேப்பர்களையும் படிச்சு அறிவோட சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால அறிவில்லாமதான் பேசுறீங்கன்னு உண்மைதான்.
6: எனக்கு
4: இல்ல அப்பாவுக்கு டென்ஷன் ஏத்திட்டு போனதுனாலதான இவ்வளவு
0: இப்ப முதலாவது அப்பா சொல்றாரு சரி அப்ப சரி அப்பா
6: முடிஞ்சிருச்சு.
0: தேவாவுக்கு புரியுதோ இல்லையோ பத்து பேர் சொல்லிட்டாங்க பௌனம்மாக்கு நடந்ததா உனக்கு நடக்கும் போகாதேன். அப்ப அப்படி சொன்னவங்க வந்து எங்கட வானொலியில எகைன்ஸா இருப்பாங்களோன்னு இப்ப எனக்கு ஒரு சிந்தேகமா இருக்கு.
6: ஏனண்டா வித்தியாசமா தெரியும் நமக்கு உள்ள இருந்து
8: கேக்குறவங்களுக்கு
6: வேற ஒண்ணும் இல்ல.
0: அப்பா பேசுனது
4: ஏழு எட்டு பேரை ஒன்னா குரூப்பா போட்டு இழுத்து தந்திருக்காரு. இதுக்கு மத்தவங்க எல்லாம் எந்த வகையும் பாதிப்பு
0: கிடையாது.
6: வேலைக்கு போற நம்பரை விட முன்னூத்தி எழுபத்தி நியாயம் கேட்கறதுக்கு அவர் அந்த
0: முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது
6: பேசணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு
4: அதான் போட்டு எல்லாத்தையும் இழுத்து தந்துட்டாரு.
0: இதுக்கு மேல எங்களுக்கு இந்த திருப்பியும் போய் அதைத்தான் போடுற தேவா
6: சேர்ந்து
4: எனக்கு
8: நாளை பாட்டு எழுதிங்கம்மா
0: லெனின் வந்த பயத்தில ஓடிட்டா லெனின் நீங்க விழிச்சிருந்தா ஓடிவாங்க. லெனின் வந்த பின்னங்கால் முட்டை ஓடியே போயிட்டேன். சரி நீங்க என்ன பாட்டு பிரகாஷ் உங்களோட?
8: தன்னை நம்பாதே
0: கண்ணை நம்பாதே.
4: எனக்கு அபூர்வ ராகம் வேறு. கேள்வியின் நாயகனே,
0: கேள்வியின் நாயகனே
8: அபூர்வ ராகம்.
4: அம்மா எனக்கு வந்து அடிமை பெண் படத்துல ஏமாற்றாதே ஏமாறாதே.
0: இது ஞானசேகரம் அண்ணா.
6: எனக்கு வந்து ஒன்னா இருக்க கத்துக்கணும். கத்துல இருந்து ஒன்னா இருக்க கத்துக்கணும். கத்துக்கணும் கத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும்.
0: வரும்போது செல்வகுமார் கேட்ட அனிலுங்க ஒரு
8: நிமிஷம் ஏமாற்றாது ஏமாறாது
0: ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் பாரு வாங்க.
9: வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம்.
0: இவருக்கு என்ன செக்ஷன்ல குடுக்கலாம்? நின்னுங்க பாரு எங்க செல்வகுமார் உங்களோட பாட்டு சொல்லுங்க.
4: மனதுக்குள்ள ஒரு கருத்தை வச்சுட்டு நான் சொல்றேன்.
6: இல்ல இல்ல நீங்க கேட்கற பாட்டுக்கு நான் என்னோட கருத்து அது நீங்க
4: அதுல வரிகள் வரும். அதாவது கண்கள் அதாவது என்ன அப்படின்னா
6: அப்படி எல்லாம் எந்த சூத்துக்கும் கேட்கிற காதலுக்கும்
4: காதல்
6: அப்படின்னு வரும்.

0: கேட்டீங்கன்னு சொல்லுங்க, அதே டைட்டில் சொல்லுங்க.
1: என்ன சொல்றேன்னா
2: சொல்றேன்,
1: எதிர்ப்போம்.
3: என்ன பாட்டு
0: அவரையும் எடுப்போம், அவரோட பாட்டு
1: ஒத்துக்கணும் அந்த கருத்துல வருது பாருங்க.
3: இப்ப என்ன பாட்டு கட்டிங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணுமா இல்ல கத்துக்கணும்
0: கத்துக்கணுமா?
1: படம் வந்து ஒன்னா இருக்க கத்துக்கணும், பாட்டு வந்து கத்துக்கணும்
2: கத்துக்கணும். செல்வகுமார் கேட்டுதான் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பாட்டே கேட்டிருப்பாரு, ஒன்னா இருக்க கத்துக்கணும் படத்து பேர
1: கேக்குறாரு. பாட்ட சொல்லிட்டாரு ஐயா.
3: சரி,
4: என்ன கேக்குறீங்க? படம் வந்து கரும்பு வில் படம்,
1: இன்னொரு
2: பாட்டு
1: இன்னொரு பாட்டு அருமையான
2: பாட்டு.
1: நான் அதைத்தான் கேட்க போறேன்னு
2: பார்த்தேன்.
3: என்ன
2: பாட்டு சொல்லுங்க,
3: என்ன
1: பாட்டு?
2: ஆனா யாருக்குமே தெரியாது.
1: எனக்கு
3: மீன் கொடி தேறி விடுப்போம். வர விஜய் ராவன் வரார் போறங்க, பாட்டை மாத்த போறார் போல இருக்குது. நின்னுங்க எங்க
1: பா இல்லங்க
3: விஜயராகவன்
1: உட்காந்துருக்கா உட்காருங்க
0: கேக்குறீங்க
3: கணவதி பிள்ளை தாச்சி போட்டியில் வெற்றி பெற்றார். கணவதி பிள்ளை தாச்சி போட்டியில் வெற்றி பெற்றார். அதுல உண்மையா கணவதி பிள்ளை தாச்சி போட்டியில் வெற்றி பெற்றார்.
1: அதே மாதிரிதான் பேப்பர்ல பேப்பர் ஒரு ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. மாவட்ட கலெக்டர் வருகிறார்னு சொல்றதுக்கு மாவட்ட கலெக்டர் வருகிறார் அப்படின்னு கேட்டாங்க. அது

0: சாமி கல் சாப்பிடும் இடம்
1: அது பேர்
2: பேசுறதுல எவ்வளவு பெரிய மனசுக்கு எவ்வளவு பெரிய குழப்பங்கள் உண்டு பண்ணிருந்தாரு.
3: அப்பாடா அதுவும் பாருங்க, நானும் லீவ் எடுத்து வணக்கம் விஜயராகவன். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு. நீங்க தானே பட்டத்து பாட்டு கேட்டது?
4: ஆமா ஆமா.
3: அதுல அந்த அதுல ரெண்டு முறை
4: ஒழிச்சிருச்சு.
3: அதாவது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அது நீங்க ஒன்று வாங்கினாலும் ஒன்று ஃப்ரீ. அதனால
4: உங்களுக்கு
3: கொடுத்திருக்கேன்.
4: ஆடி மாசம் ஆடி மாசம் போல அதுவே கொடுப்பாங்க, இப்பவே கொடுத்துருக்கீங்க.
3: ஆடு வாங்கி ஆடி என்னது தள்ள என்ன சொல்றாங்க? ஆடி
0: என்ன
3: தள்ளுபடி தள்ளுபடி ஆடி மாசம்
0: தள்ளுபடி.
3: அது
0: இங்கிலீஷ்ல சொன்ன மாதிரி
3: இப்ப அந்த பட்டத்து ராணியில வருது இல்ல, அடிச்சு அடி
0: விழுந்தோன்னு கரெக்டா இருக்கு
2: எனக்குதான்
3: இல்ல. சாட்டை அடி விழுந்தா யாராவது உங்களுக்கு சாட்டை அடி அடிக்கிறோம், நீங்க எப்படி கத்துவீங்க? இல்ல
2: கேக்குறேன்
3: கத்துவீங்க, இது எப்படி? அது அது
0: என்னது தெரிஞ்ச கத்துவோம் நான் அப்புறம் தரணும். ஐயோ அம்மா வலிக்குது, ஐயோ அம்மா வலிக்குது, ஐயோ அம்மா வலிக்குது, ஐயோ
3: இல்ல உண்மையிலேயே அப்படி அந்த அடி விழும் போது அப்படி ஒரு ஆக்ஷன் அதுல போட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே வலி என்பது ஐயோ
2: ஞானசேகர்
3: போயிட்டாங்க.
4: காஞ்சனா காஞ்சனா நடிப்பில் வந்து அவரோட அபாரமா இருக்கும். எல்லா ஈஸ்வரி குரல்ல ராஜா நடிச்சது
3: பிபிசி நியூஸ்ல கூட எடுத்து காட்டுகிறார்கள். அது உண்மையிலேயே டெல்லியில அவ்வளவு அந்த மருத்துவமனையில இடம் இல்லாமல் அவ்வளவு பேர் இறந்து போகிறார்கள். அது உண்மையான ஒரு
0: என்னன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில எப்பவுமே இந்த இந்த சீசன்ல வந்து அந்த சுவாச கோளாறு அதிகமாக காற்று பற்றாக்குறாங்க. மாசுபாடு பாதி வேத ஒற்றைச்சாளர முறைன்னு போட்டு அந்த ஒரு வெட்டப்படுற நம்பர் வந்து இன்னொரு நாள் விடுவாங்க, பாஞ்சு நாள் இது பாஞ்சு நாள் அது மாதிரி மாத்து வழக்கத்துல அது 5-6 வருஷம் இருந்துட்டு இருக்கிறதாங்க. இப்ப வந்து காற்று மாசம் ரொம்ப அதிகமா இருக்கனால ரொம்ப சுவாசத்துக்கே கஷ்டப்படுறாங்க. அதோட இப்ப கொரோனா வந்ததுனால ரொம்ப அளவுக்கு அதிகமா தெரியுது,
3: அளவுக்கு அதிகமா வருகிறதாங்க ஆக்சிஜன். நான் நினைக்கிறேன் மரங்கள் குறைவு எல்லாம் கட்டிடங்கள் நினைக்கிறேன். இல்ல
0: இல்ல அங்க எல்லாம் கட்டணும் மரமும் கிடையாது, வெளியில வந்து மரம்
2: ஒரு நபருக்கு 6 மரம் இருக்கணும். ஒரு நபருக்கு உலகத்திலேயே வந்து
1: உலகத்திலே காடாலதான் ஒரு ஒரு மனிதருக்கு வந்து 1000 மரம் இருக்காங்க.
3: செல்வகுமார் யூடியூப் ஸ்கூலுக்கு போயிருக்கிறார், நானும் அது வாய்ச்சேன் பார்த்தேன்.
1: நானும்
3: அதாவது அதுவும் சீமான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள் அல்ல, அது பாத்தீங்களா தூர தூர இருந்தாலும் ஒரு ஸ்கூலுக்கு நானும் வந்திருக்கேன் பாத்தீங்களா உங்களோட சேர்ந்து. அதை எண்ணிக்கை அது ஒரு நல்ல தரவு தான் எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஒரு
1: மனிதன்
2: தென்னை
3: மரத்துல
1: பாட்டு சொல்லாம பாட்டு சொல்லாம
2: பாட்டு சொல்லாம
3: தேவோட பாட்டு கேட்க நான் நினைக்கிறேன், நீங்க நினைக்கிறேன்
1: இல்லங்க தென்னை மர கேப்புக்குள்ள பாட்டு கேட்பாரு.
3: மூச்சு விடாம வானிலையில இருக்கிறீங்க எங்க தேவா வந்து உங்க பாட்டை சொல்லுங்க. தேவா வந்து உங்களோட பக்கம் குரூப்பா வரதான் நிக்கிறார், தனிப்பட்ட முறையா வராரு இல்ல அழைச்சம்
1: அனுப்பி
3: அப்படித்தான் அமுத்துறேன். நான் அவ ரெண்டா அதை கட் பண்ணிட்டு உங்களோட குரூப்பா அழைச்சு கொண்டு இருக்கிறார்.
1: முதலாவது
3: அவர் சொன்ன வார்த்தையே மாத்தணும், அப்பா நிகழ்ச்சி தேவா அதுல அது என்ன இதுலதான் வருவேன். இப்ப நான் எனக்கு இருக்க தூங்க முடியாதுல்ல, நீங்க நல்லா இருக்கு அது பழக்கப்படாது இல்லங்க. தேவாவை நான் இங்க இணைக்கிறேன், தேவா நீங்க இந்த இணைப்புக்கு வாங்க தேவா சரியா. சரி அதுல இதுல அவர் வர மறுத்த அவர் இருக்கட்டும், ஏனென்றால் அது அது பழக்க முடியாது. என்னுடைய இந்த இணைப்பு இது வந்து நெடுகவும் இதுல இருக்கிறது இல்ல, இது காற்றலையில அதனால தேவா நீங்க அந்த இணைப்புக்கு வாங்க. சரி பாக்கலாம் இப்ப வர்ற
1: என்ன
3: காட்டலைக்கு கொண்டு வந்தது தேவா. இப்ப இப்ப பாருங்க லீவ் எடுத்தன அந்த லீவு பயணிதான் போயிடுச்சு எனக்கு. அப்பா ஒரு மாயி சொல்லி அவர் நிகழ்ச்சிக்கு வந்தார் இல்லாம இருந்து அப்ப சரி தேவாவுக்கு அழைப்புக்கு போட்டிருக்கிறது. இப்ப உங்களோட நாளையால் பாட்டு சொல்லுங்க விஜயராமன், அது இப்பொழுது போட்டாச்சு இல்ல
2: சொல்லிட்டேன்
3: இப்ப ரெண்டு தரம்
2: போயிருக்கேன் ஐயா சொல்லிட்டேன் என்ன செய்ய பாட்டு கேட்டு
3: எங்க அப்பா அப்பா இல்லையது
1: ராசிதான்
3: ராசிதான் அப்பா எழுதி இருக்கிறார். சரி சரி தேவா நீங்க அந்த இணைப்புக்கு, அந்த இணைப்புல நான் நினைக்கிற இணைப்புக்கு வாங்க தேவா. அடம் பிடிச்சு கொண்டு சின்ன பிள்ளை மாதிரி விளையாடாதீங்க. ஏண்டா அது வந்து நான் காட்டலுக்கு வரும்போதுதான் இருக்கும், இதுக்கு வரமாட்டேன்னு நீங்க நிகழ்ச்சிகளுக்கு வர முடியாம போகும். தயவு செய்து நீங்க இந்த இணைப்புக்கு வாங்கும்.
5: கண்ணனுக்கு சொல்லுங்க நந்தி. நந்தினா எம்டிஆர் உறவுனா கண்ணன்
3: மட்டும்தான்மா.
5: உண்மையான உறவு கண்ணன்
1: மட்டும்தான்.
5: எல்லா உறவுகளும் கேட்டான் என்ன ரெண்டு எட்டு பேரை வச்சுக்கிட்டு என்னத்த ஓட்ட போறீங்க? ஓட்டுங்க.
3: அது என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தை? உங்களோட வார்த்தை பாத்தீங்களா? அவருக்கு பேச கொஞ்சம் பேசுவது காண்டி. எட்டு பேரை வச்சுக்கொண்டு என்ன நீங்க ஓட்ட போறீங்கன்னு சொல்ற அவர். அப்ப இந்த வார்த்தைய பாத்தீங்களா எப்படியாண்டு இந்த வானிலையில தராதரத்தை எப்படி ஒரு குறைவாக பேசுகிறார் என்று பாத்தீங்களா? தேவாவுக்கு நல்லது தேவா. என்னன்னா நாங்கள் இந்த வார்த்தையால யாரையும் இந்த காட்டலையில எதுவுமே சொல்லுவதில்லை. உங்க நீங்க பேசுற பேச்சு, நீங்க இப்ப சொன்ன இந்த வார்த்தை நல்லதா இருக்கு. எட்டு பேரல்ல இந்த காட்டலையில எட்டு பேர் தான் வாரார்கள் என்று நீங்க சொல்வது. அப்ப எட்டுல நீங்க ஒன்று இன்னைக்கு நீங்க எதோட நின்றுடுறீங்களா? அவர் சொன்ன அந்த வார்த்தை அதுக்கு நீங்க காட்டணையிலே வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த காட்டணையில லட்சக்கணக்கா எண்ணிக்கை இல்லாதவர்கள் வந்து வளர்ந்து
1: போயிருக்கிறார்கள்.
3: இந்த எட்டு பேரை வச்சு ஓட்டுங்கோ என்று சொன்ன அந்த வார்த்தை தேவா, அது நீங்க அதானே சொல்றனே சொல்லுவார்களே என்ன, குப்பையில போன நத்தை எடுத்து மெத்தையில வச்சா நத்தை மீண்டும் குப்பைக்குள்ள தான் போகும். அந்த வார்த்தைய நீங்க இனி நிறுத்திக் கொள்ளுங்க. இப்படியான வார்த்தையை நீங்க இப்படி உங்கட ஒரு இந்த ஊடகத்தை நாங்க வளர்க்கப்பட்ட பாடு எவ்வளவோ கஷ்டந்தேவா.
1: இல்ல இல்ல இல்லம்மா, அதுவே மற்ற வானொலி இதெல்லாம் பேசி பழக்கம் இல்ல. யாரு எங்க இருந்து கேளுங்க, பாட்டு வரும்.
3: உங்களுக்கு மதிப்பு கொடுங்க.
1: மற்ற வானொலிகள்ல 2.5 நிமிஷம் நீங்க லைன்ல போய் காத்திருக்கணும். முதல் பாட்டு ஓடும்போது எடுத்துருவாங்க. முதல் பாட்டு முதல் பல்லவி முடிஞ்சு சரவணன் மிஞ்சு வந்து எடுத்துருவாங்க. என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்னு கேளுவாங்க. நீ 13 நிமிஷம் பாட்டு சொன்னீங்கன்னா 6 நிமிஷத்துக்கு உள்ள பாட்டு 5 நிமிஷத்துக்கு உள்ள பாட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைன்ல வச்சிருப்பாங்க. 2.5 நிமிஷம் லைன்ல காத்திருந்து காற்றலையில நம்ம குரல் போறது 16 செகண்ட் தான் போவோம். அந்த மாதிரி காற்றலையில போய் அவங்க இன்னும் அனுபவப்படல பேச நல்ல வாய்ப்பு கொடுக்குற ஒரு வானொலியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, தண்ணி தெரியல.
3: இன்னொரு விடயம், ஒரு நிமிஷம் தாங்க எல்லாரும். இன்னொரு விடயம், இந்த வாழ்நாளிலேயே என்னுடைய எத்தனையோ சுகங்களை எல்லாம் இழந்து இந்த காட்டிலேயே நான் வளர்த்திருக்கிறேன். எனக்கு வாய்க்கு ருசியா ஒரு பொருள் வாங்கி சாப்பிடாமலேயே நான் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை எல்லாம் இதுக்குள்ளேயே போட்டிருக்கேன். மற்றவர்களிடம், அதாவது இந்த ஒரு வானொலியை வளர்க்கறதுக்கு நேர்களிடம் பணம் வாங்குவார்கள், விளம்பரதாரர்களிடம் பணம் வாங்குவார்கள், சும்மா எல்லாம் சொல்லி ஏதோ ஒன்றுக்கெல்லாம் பணம் வாங்குவார்கள். இப்படியான பணம் வாங்காமலே இந்த காட்டிலேய என்னுடைய உழைப்பில் எங்களுடைய உதிரத்தை நாங்க இங்க இந்த குளிருக்குள்ள வேலை செய்த அத்தனை பணத்தை, அது மட்டும் இல்ல, என்ன இறந்து போன எனது தாயார் தனது பென்ஷன் காசை எடுத்தால் உடனே இந்த காட்டிலைக்கு கட்டுவதற்கு தான் இந்த கையில். இந்த காட்டிலேய நீங்க எட்டு பேரை வச்சு ஓட்டுங்கோ என்று சொல்றதுக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தை மனதை மிகவும் என்னை கஷ்டப்படுத்துகிறது. அவளை கஷ்டப்படுத்தி நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷங்கள் நான் எடுத்து வந்திருக்கேன் ஐயா, நான் இனி சாகர காலம் நெருங்கிருச்சேன். ஆனா இந்த வார்த்தையை சொன்ன முதல் ஆள் நீங்க. நீங்க எத்தனையோ அது லட்சத்துல நீங்க ஒரு சின்ன ஒரு துளிதான் இருந்தாலும் உங்களோட அன்புக்கு உங்களோட அன்பை எதிர்பார்த்து பார்த்து நாங்க உங்களோட மரியாதை கொடுத்து பேசி கொண்டிருந்தோம். நீங்க என்ன பேசுங்க, யார பேசுங்க, ஆனா இந்த காட்டிலையும் நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு வார்த்தை இப்ப தவறு ஐயா. இந்த காட்டிலைய வளர்க்கறதுக்கு என்னுடைய எல்லா முழு எல்லா சுகம் மட்டும் இல்ல, என்னுடைய உதிரத்திலிருந்து எல்லாமே போச்சு. கடைசியா ஒரு சக்கதான் இருக்குது. அப்படி இருந்தும் நான் படுக்கையில இருந்தானே எப்படி இருந்தானே, இப்ப கடைசியா அதை கொண்டு செல்வதற்கு எனது தந்தையார் அவர் வந்து கஷ்டப்பட்டு இந்த வயதிலும் எடுத்து வர. இதை நீங்க ஆர்கியூ பண்ற இடமும் அல்ல, இதை நீங்க இன்சல்ட் பண்ணி இத ஒரு ஒரு அவதூறா பேசுற இடம் அல்ல. இந்த காட்டில கண்ணனுக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு போறீங்க என்ன, அவர் அது சமனா பேசினதுக்கா? அப்படி இல்ல. இப்ப நீங்க பேசியது நீங்க யாருல பேசிட்டீங்க, உங்களை விட பௌனம்மா ஏதோ இப்ப நாங்க என்னதான் சொல்ல போனாலும் எத்தனையோ தரமான இதுகளை சொல்லி முடிஞ்சு அதையெல்லாம் பொறுத்து தான் நாங்க குழந்தைகள்னு தான் நாங்க எல்லாத்தையும் பொறுத்து தான் கொண்டு போறோம். ஆனா நீங்க இந்த காட்டிலேயே வந்து சொல்லிட்டு போறீங்களே தேவா, உங்களோட உயிரா இருக்கிற உங்களோட அம்மாவை பார்த்து யாரும் அவதூறா பேசுனா நீங்க அதை தாங்கிக்குவீங்களா? அதுக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய அம்மாவை பார்த்து எட்டு பேர் தான் வச்சு அம்மா பேசுறா என்று நீங்க சொன்னா நீங்க அதை தாங்கிக்குவீங்களா? நாகப்பன் வாரார் இணைங்க செல்வகுமார், நாகப்பன் வாரார், நாகப்பன் வாரார் இணைங்க செல்வகுமார். இப்படி இத்தனையோ மாதங்கள் நீங்க தாங்குவீங்களா? உங்களோட சேர்ந்த 10 பேர் இதைத்தானே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் நீங்க பேசிய பேச்சுக்கெல்லாம் நாங்கள் நான் ஈடு கொடுத்து ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மட்டுமில்ல ஈடு கொடுத்து போயிருக்கிறோம். நீங்க சொன்ன இந்த
6: வார்த்தை
3: அப்படி ஒவ்வொன்றையும் தெரியாம தெரியும். இது வந்து ஃபாரூக் இந்த வானில வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வளர்த்து கொண்டு இருக்கிறேன். இந்தாங்க அம்மா, அந்த காலத்துல இருந்து
6: எதிர்பார்க்கிறோம்
3: நீங்க வராத
6: வணக்கம் வணக்கம்
3: மீட்டடுங்க நாகப்பன் வணக்கம் குரலை கேட்கலாம் நாகப்பன் நீண்ட நாட்கள் கேட்கல நாகப்பன் வணக்கம் நாகப்பன் வணக்கம்
6: வணக்கம் வணக்கம்
3: இன்றைக்கு தானையா இருண்டு போன மாதிரி இருந்தது நாகப்பன் நீங்கள் வராதது
6: இப்ப வந்து நீங்க பேசுறத கேட்டுதான் எனக்கே இதாயிட்டேன் நானே அடிச்சேன் வேற ஒண்ணும் தெரியல
3: முதல்ல சரி
6: நல்லா இருக்க நல்லா இருக்கேன் பரவாயில்ல
3: நல்லா இருக்கேன் ஞான நல்லா இருக்கேன் நல்லா இருக்கணும்
4: ஜனவரி மாசம்
6: அதிகமா அதிகமா பேச முடியறது இல்ல அதுதான் தவிர நார்மலா தான் இருக்கும்
4: பேச
6: முடியல
1: ரொம்ப கஷ்டமா போச்சு உங்களுக்கு.
7: நானும் அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த மாதிரி விவரத்தை
2: சொல்லிட்டேன். ஆனா உங்க குரூப்ல பாத்துக்கிட்டே இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் பாக்குறோம்.
5: நாங்க தேடாத தேடல்
3: இல்லப்பா. கார்த்திகேயன் வந்துட்டேன்,
2: உங்க குரல கேட்ட உடனே பாருங்க.
7: கார்த்திகேயன் வணக்கம், பிறந்த நாள்
2: வாழ்த்துக்கள். கேட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு.
5: நன்றி ஐயா, நன்றி
4: ஐயா, வணக்கம்.
2: அப்பா கூட இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சியும் கடைசியா போட்டது ஒரு பாட்டு போட்டாரு பாருங்க, காமராஜன் பாட்டை போட்டாரு.
1: தானா
2: வந்து சந்தனம்
1: பாட்டு
3: நினைச்சு நாங்க உருகி போனோம்,
2: உருகிட்டே இருந்தோம் உண்மையில. ஆனா உங்களுக்கு எந்த பந்தம் எப்படி இருக்குமோ தெரியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் நினைக்கிறது இந்த அன்பு உறவுகள் குரூப்ல இருக்கம்மா அனைவரும் தாங்க. முக்கியமா சொந்தக்காரங்க கூட, நான் இப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு என் கூட பிறந்த அண்ணன் தம்பி எத்தனையோ பிறந்தாங்க, எங்க அக்கா தங்கச்சி இருந்தாங்க, யாருமே என் பையனுக்கு பிறந்த நாள்
3: வாழ்த்து. வானொலி போட்டிருக்குது, யாருக்கு வானொலி? நீங்க அதை நிப்பாட்டிருக்கீங்க வானொலிய. நீங்க பேசுங்க.
2: ஆனா வந்து எனக்கு இந்த அன்புறவுகள்லதான் அனைவரும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் இப்ப தேர்தல் கூடாம நாகப்பணம் காணாமனு நம்ம தான் தேடி இருந்திருப்போம். முக்கியமா
7: இருந்தாலும் நம்மளோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்ததுனால என்னால திரும்ப பதில் பேச முடியல. வேற
2: ஒண்ணும்
7: இப்ப கொஞ்சம் ஒரு அளவுக்கு நார்மல் வந்தாச்சு, சொன்னது இல்ல பேசுறதுக்கெல்லாம் ஒன்னும் தடை
3: இல்லை.
2: அப்பா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, உங்க குரல கேட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருப்பாரு, சந்தோஷப்படுவாரு.
7: சாயந்தரம் பேசணும் முடியல, கொஞ்சம் சரி பேசலாம். இப்பவும் பேசி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்ததுனாலதான் நானே தொடர்ந்து அடிச்சுட்டேன். வேற ஒண்ணும்
5: இல்ல,
3: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், வாங்க.
5: வணக்கம் வணக்கம்மா, வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
1: ரொம்ப நாளாவது நேர்ல சந்திச்சு.
3: எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க ராஜ்குமார், எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க.
2: பாருங்க அம்மா, அம்மா அவரு தேவையில்லாம உன்னை சொல்லிவிட்டு போனது, நம்ம உறவுகள் அனைவரும் கிளம்பி வந்துட்டாங்க பாருங்க. அங்க அங்க விடமா, நாங்க விடமா, எட்டு பேர் வச்சுக்கிட்டு, எட்டு பேர் நான் எடுத்து 8000 பேர் எடுத்துருக்காங்க.
4: அதிகமா இருக்கு.
5: வணக்கம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு,
3: நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் நாகப்பன் உங்களோட பாட்ட சொல்லுங்க ஐயா. எத்தனையோ மாதங்களுக்கு பின்பு என்னுடைய கைகள் என்னுடைய இந்த கலையத்துல நாகப்பன் குரல் ஒழிச்சு அந்த பாட்டை நான் எழுத போறேன் இன்றைக்கு. சொல்லுங்க ஐயா.
2: என்ன பாட்டு?
3: என்ன பாட்டு ஐயா?
7: நல்ல பாட்டா, ஒரு பாட்டு நீங்களே எழுதிக்கங்க.
5: வணக்கம்மா, வணக்கம் வணக்கம்.
7: என்ன
3: பாட்டு வேணும்?
4: ராஜகுமாரன் படத்துல இருந்து, ராஜகுமாரன் படத்துல இருந்து
1: பாருங்க
3: அவர் என்ன பாட்டு ராஜ்குமார் யோசிக்கிறாரு பாருங்க, கொஞ்சம் இளமையா கொண்டு வரதுக்கு
8: யோசிக்கிறேன்.
3: இளமையனும் பாட்டு
1: பர்மூர் பக்கம் வந்துல போனாருன்னா பின்னாடியே காலேஜ் பஸ்ல எல்லாம் அப்படி திரும்பிடுவாங்க.
3: நாகப்பன்
1: படத்தை வச்ச பிறகு அவருக்கு இந்த தொழில்
3: ஏற்பட்டுருச்சு.
1: இல்ல பிரகாஷ் இப்படித்தான், இதுதான் இப்ப எடுத்த படம் தான்
3: ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா, யாராவது டக்குன்னு சொல்லணும் டக்குன்னு.
1: கண்ணு போற போதுவையா சின்ன சோண்டரே, உனக்கு எத்து போட வேணும்யா போன் சொல்றாரு. கண் படுங்க சிறு பொல் படுங்க கை வரலாமா,
3: கண்ணு பட்டு முடிஞ்சிருங்க அதுக்கு பாடுங்க முதலே. இப்ப பட்டு முடிஞ்சிருங்க கண்ணு, உங்களோட கண் தான் அவரை இப்படி ஆக்கி கடைசி வரைக்கும் நாங்க என்ன
1: நான்
3: எப்ப யாருக்கு வந்தனோ இதுல நான் அப்பன் வந்துட்டேன். அப்ப யாரு யாரு சாலி சொல்லுங்க இதுக்குலாம் நான் தான்.
8: என்ன
3: யாருமே ஆமா போறீங்க இல்ல உம்மன்றிருக்கீங்க
1: எல்லாருக்கும்
8: இணைஞ்சிருக்க அனைவரும் அதிர்ஷ்டசாலி அம்மா அது சொல்லலாம்.
1: அதிர்ஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம் ஏன் பேரு சொல்லுங்க யாராவது
8: சொல்லுங்க.
1: அது இஷ்டம்
3: துரதிருஷ்டத்துக்கு
1: எனக்கு சொல்ல மாதிரியா யாரும் செய்யாத கதவு, தானே மூடி திறக்கும் கதவு,
3: கதவு
1: கண்ட கண் உள்ளதுன்னு சொன்னாங்க.
3: ஏன் அதாவது பாபர் ஷாப்ல இருக்கிற கதவும் அப்படித்தான் தள்ளி போட்டு போனா தள்ளி போட்டு தரா தானா தூங்க உண்மையா இல்லையா ஸ்பிரிங்ல இருக்குமல்ல
1: நீ நடந்து போனீங்கன்னா முடியும் அது சென்சார் சென்சார்
8: அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க யாரும் செய்யாத கதவு
1: செஞ்சாங்க.
3: அதானே
8: கண்ணு இறைவன் செஞ்சிருந்தாங்க இறைவன் செஞ்சதை வந்து நம்ம யாரும் செய்யாது, இயற்கையா வந்ததுதான் சொல்லணும்.
3: எனக்கு
8: வருத்தம் இல்ல, ஒருத்தருக்கு வேற இருந்தா செய்தாங்க.
3: இவ்வளவு தூரம் இப்ப யாருக்கு கார்த்திகேயன் கூட பாட்ட சொல்லுங்க. கார்த்திகேயன் நான் இப்ப கண் பட்டது என்ற ஒரு பாட்டு சொல்ல சொல்றேன், யாருக்கும் தெரியல பாருங்க. நீங்க என்ன, நீங்க கண் பட்டது
8: என்றது
3: ஒரு பாட்டு. இப்ப அதாவது கண் படுமே என்று சொல்றீங்க, இவருக்கு அட்வைஸ் கொடுக்கறது சொல்லல, கண் பட்டுட்டது அதுக்கு சொல்லுங்க.
8: கண் பட்டது
1: இப்ப சாரு கண்ணில போட்டு நான் கேட்க வேண்டியதுமா, அவர் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு மறந்திருந்து பார்க்கும்
9: சுவாமி.
1: இல்ல நான் ஒரு பாட்டு சொல்றேன், நான் ஒரு பாட்டு சொல்றேன், நான் ஒரு பாட்டு சொல்றேன். கண் பட்டது கொஞ்சம், கண் பட்டது நெஞ்சம், அந்த பாட்டு.
8: அந்த பாட்டுதான்
3: பொய் சொல்லக்கூடாது. நீங்க
1: என்ன
8: சொன்னீங்க, கண் பட்டது கொஞ்சம் கேளுங்க.
1: நான் இப்ப கண்டுபிடிச்சு போயிட்டு
3: நாகப்புணத்துக்கு
1: அங்கால போடுங்க, அங்கால போடுங்க.
3: நாகப்பன்
1: சொல்லுங்க.
3: அதாவது வந்த நுண்கிருமி விட பொண்ணாத கிருமிகள் இந்த கிருமிகள், அதனாலதான் உங்களை அங்கால வைக்க, அங்கால வைக்க, அந்த குடும்பம் வைக்க. பாருங்க இந்த நுண்கிரி இந்த கிருமிகள் காப்பாத்து பாருங்க. என்னதான் போல எல்லாரும்
8: யோசிக்கிறாங்க,
1: அடிச்சு சாப்பிட்டு வந்தவங்களுக்குவா.
9: சுனாமில சும்மி போட்டுப்பா.
3: வந்து சத்தான சாப்பாடு
9: அது ஒரு தைரியம். ஆமா
3: மாமா
1: சந்தனராஜய்யா வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் நாகப்பன். எல்லோரும் தேடான இடம் இல்லை, சுகமா
3: இருக்கீங்க.
1: இருக்கிற நம்பர் எடுக்கிறாரு, அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு.
10: இல்ல இல்ல இல்ல, இப்ப எல்லாம் கொஞ்சம் பிஸியான டைமா இருக்கு. நேரம் நேரத்தை சுருக்கிட்டாங்களா, பக்கம் இருக்கு, பக்கத்துல அந்த ஷாப்பிங் கடை எல்லாம்
3: பூட்டிட்டாங்க.
10: அப்ப நம்ம குதிரை கொஞ்சம் வேகமா ஓடி ஆகணும். நேரத்துல ஆமாமா, நேரத்துல தூங்கிட்டு கடையில கடத்திருக்கிற மாதிரி இருக்கா, இப்ப அதனால அந்த டைமிங் மாறுது.
3: நீங்க மாசுக்கு போடாம கடத்த
11: அமெரிக்காவில தடுப்பூசி முகக்கவசம் அணிய வேண்டியது அமெரிக்காவில தடுப்பூசி போட்டவங்க முகக்கவசம் அணிய வேண்டிய கூட்டத்தில் இருக்கும்போது மக்கள் அணிய போகணும்னு சொல்றாங்க.
3: உங்களை தேடிக்கு வந்த ஷாகுல் வர பாருங்க, அவரே இப்ப பயந்து பயந்துதான்.
11: விஜயராவன் ஐயாட்ட ஒரு கேள்வி,
1: கேளுங்க. அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் உடனே சொல்லுவோம்.
11: அதுதான் அதுதான் அவர்கிட்ட ஒரு கேள்வி. ஒரு தடவை கொரோனா வந்தா இன்னொரு தடவை வராதா?
1: கண்டிப்பா வரும்.
3: வணக்கம்.
12: நான்
11: நிகழ்ச்சி கேட்டு முடியவில்லை.
12: இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நிகழ்ச்சி நீங்க கேட்டிருந்தாலும் கேட்டுகிட்டு இருந்தாலும் உங்களை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தாலும் போனவங்களே, அப்ப நீங்க வந்து சொல்லிருக்கலாமே, நான் இருக்கமா, நான் வந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கலாம்ல.
3: இல்ல சொல்ல இயலாத, சொல்ல இயலாத, என்னது சொல்ல முடியாத நிலையில இருந்தாருல்ல, தெரியாதா உங்களுக்கு? சோயினமா இருந்தா
1: ஷாப்புல ஷாப்புல
3: எல்லாரோடையும் பேச, தாங்களோட மட்டும் பேச
1: மாட்டேன். கையில் இருக்கிற பிரமியம் என்பது வாயில் இருக்கிற பிரமியம்
3: என்ன சந்தோஷமா இருக்கு, என்ன சந்தோஷமா
1: இருக்கிற மாதிரி இருக்கு.
3: ஒரு நிமிஷம்
1: குடிச்சிடாங்க.
3: இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா? இதுல நிக்கிற உங்கள அத்தனை பேரையும் எண்ணி
4: பார்த்தேன்.
3: பதினோரு பேராச்சு சந்தோஷமா
4: இருக்கீங்க. எத்தனை பேர் இருக்காங்க?
1: எட்டு பேர் தினசரி வர்றாங்களே தவிர அடுத்தவங்க எல்லாம் வரலங்கிறது இல்ல. அத
12: நினைக்கிறேன்
1: ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான்
4: நீதிபதி.
3: வந்துட்டார், வீட்டை வந்துட்டாரு ஷாகுல். மீண்டும் ஒரு கப்பு நாளைக்கு எல்லாரும் கண்ணாடி வாங்கிருங்க, இந்த உடம்ப பாத்துக்கணும். பெரிய கண்ணாடியா வாங்கி
10: கண்ணாடி எடுக்குமா கண்ணுக்காக
3: இல்ல நீங்க உடம்பு அது ஒரு சின்ன கண்ணாடியில தெரியாது பெரிய கண்ணாடியா
1: வாங்கிட்டேன் உடம்பு சாப்பிட்ல இருக்கிற மாதிரி பெல்ஜியம் பெல்ஜியத்துல இருந்து ஆர்டர் கொடுத்தாங்க
9: என்ன
3: பாட்டு
9: அதிசயம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் அதிசயமே
1: உடம்பு அதிசயம் செல்லும் காற்று இசையாவது அதிசயம்
3: மாமா என்ன சொல்ற
1: நேரத்துல சுத்தியே சுத்தியே இருந்தது நீ பாட்டு கேட்டாரு மால் வந்த உடனே இப்ப தெளிவா கேட்டீங்க தெரிஞ்சிருச்சான்னு கேட்டாரு கண்ணாருல எல்லாமே சேர்ந்தாலும் வருது
9: நீங்க கைப்பற்றி வாங்கி கொடுத்ததை அவங்ககிட்ட கொடுக்க கூடாது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும்போ
3: அது எப்படிங்க
9: கவனமா
3: ஏதோ அறுவரை சொல்றாருங்க பொருளும் எல்லாரும் கேளுங்க என்னண்டு இருக்கு
9: நீங்க கை தொட்டது பொருள் அடுத்தவங்கள குடுக்க கூடாது சரியா க்ளோஸ் போட்டுங்க கையில கொஞ்சம் கவனமா இருந்தீங்க நீங்க வந்து அப்போ நீங்க வந்து மாத்திர டேப்லெட் எல்லாம் வந்து இருந்து டேப்லெட் தான் சாப்பிடணும் வர டேப்லெட் எடுத்தீங்க தனிக்க சொல்லிட்டு இருக்க
1: பார்வையினால் ஒத்துறவாய் பேசி கேட்டு எட்டி எட்டி இப்படி
9: போகலாமா
1: மேலே கை போடலாமா
3: இல்ல உங்களை எல்லாருக்கும் ஃபைன்
9: பண்ணுங்க
3: எல்லாருக்கும் ஃபைன் பண்ணணும் இதுல இருக்கிற யாருமே மாஸ்க் போட்டுல அது எதுக்கு ஒருதமே மாஸ்க் போட்டுல இப்ப
1: மாஸ்க் தனிமனித இடைவெளி கிடைக்கிறோம்
3: எங்க இடைவெளி எல்லாரும் ஒட்டி ஒட்டி கொண்டு ஒட்டி ஒட்டி கொண்டு நிக்கிறீங்க எல்லாரும்
1: இருந்தான்
13: இப்போ நான் அந்த மாஸ்க் போட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அதுல இருந்து கலெக்டரே கிடையாது, அப்படியேதான் போயிட்டு இருக்கேன்.
14: இப்ப சொல்றேன், நீங்க வந்து ஒரு உடுப்பு போட்டா போடாட்டின பிரச்சனை இல்ல, நீங்க வந்து மாஸ்க் போட்டா மட்டும் போதும்.
15: அவசரமா மாஸ்க் போறது போல எடுத்து போட்டு வெளியே போயிருக்கான். உடுப்பு போடாது,
14: மூட வேண்டியதான்
15: பார்த்தா இல்ல, கடைசியில பார்த்தா மாஸ்க் வீட்லயே இருக்கா, அப்ப இனத்துல போட்டு வந்தானா கீழே போட வேண்டியது மேல போட்டு வந்துட்டான்.
13: உண்மையிலேயே இந்த திரைப்படங்கள் வந்து இப்ப சரியாக எடுக்க ஆரம்பிச்சிருந்தா இந்த நகைச்சுவைகள் நிறைய வந்திருக்கு இத பத்தி. ஆனா இப்ப இல்ல
15: வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல படமே எடுக்கல, வருஷம் 100 கூட 200 கூட வர இடத்துல 10 படம் கூட வரல.
13: இப்ப இப்ப வேணும்
14: காணாதுங்க
13: இங்க எல்லாம் பெட் இல்ல. என்ன எல்லாரும் எல்லாரும் இந்த பாங்கல பேசுறீங்க, யாரு இப்ப பேசுறா பேசுறா யாருங்க வணக்கம். வணக்கம், யாருங்க அது?
14: வணக்கம், கவனிச்சு பாருங்க.
13: வணக்கம்,
14: யாருக்கு போடல போட்டு
13: இல்ல, நீங்க மாஸ்க் போட்டா எனக்கு தெரியல நீங்க யாருன்னு பாத்தீங்களா? இதான் சொல்றது கொள்ளைக்காரமா இருக்கு,
14: தைரியமா இருக்கலாம்.
13: ராஜ்குமார் எனக்கு பிடிச்சது
15: முக்கியமான பொறுப்புல
13: இருக்காரு, தலைகீழா நிக்கல
15: குப்புறப்படுக்கணும்,
13: கண்ணுக்கு ஆபரேஷன் எதுவும் செய்தா குப்புறப்படுத்திருக்கணும் எத்தனையோ நாட்கள் சொல்லி இருக்கிறேன்.
3: ஒரு இதுக்கு அதாவது சொல்லுங்க,
4: விமானத்துக்கும்
3: யாருக்குமா போட்டாங்களா? யாருக்கு விமானத்துக்கு போட்டுட்டாங்க அந்த? ஆனா உங்களுக்கு தெரியுமா, காருக்கு எல்லாம் முந்தியே போட்டாங்க, காருக்கு முன்னுக்கு, அதாவது அந்த கல் அடிக்குமேல நீங்க ஹைவேல போயிக்க கல் அடிச்சோடனே அந்த கார்ல வந்து சின்ன சின்ன டாட்டா அப்படியே அந்த அந்த பெயிண்ட் எடுத்துரும், அதுக்கப்புறம் அது உக்கி கொண்டு போகும் அந்த இடம். அதுக்காண்டி அந்த முன்னுக்கு ஒரு அதை சொல்லுவாங்க, பிராண்ட் சொல்லுவாங்க கண்ணு, அதுக்கு உண்மையிலேயே அந்த காருக்கு போடுறது ஒரு லெதர்ல அது போடுவாங்க. புது காருகளுக்கு எல்லாம் வாங்கணும்னு அது போட்டுருவாங்க. அது இங்க எப்பயோ வந்துட்டு, எத்தனை வருஷத்துக்கு மேல வந்துட்டு, அது இப்பதான் உங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கு கல் அடிக்காம பாத்தீங்களா.
4: ராமநாராயணன்
3: செஞ்சிருக்காரு பாட்டு கொடுங்க பாப்போம். எங்களுடைய இப்ப இனி எங்க கலையும் பாதுகாப்பா இருக்கு, உடனடா திறந்து இருந்தது மூன்றது காலை எல்லாம். நல்லது, நான் நிகழ்ச்சிய
4: எல்லாருக்கும் நன்றி
3: கொண்டு வரலாம். இப்ப ஏதாவது ஒரு பாட்டு வேணுமா மாமா உங்களுக்கு?
4: நன்றி.
3: மாமா நாளையில இருந்து என்ன சேப்பு மீறாண்டு கூப்பிடுறாங்க சொல்லிட்டேன், அதுக்காண்டி செருப்பு மீறாண்டு கூப்பிடுறாங்க சேப்பு மீறா.
4: நீங்க கருப்பு நேரமா சொன்னா அது சொல்லுங்க.
3: என்ன மாமா
4: என்ன
3: மீரா?
4: பச்சை பச்சை மீரா,
3: பச்சை மீரா. அது நல்லது
4: மாமா.
3: யாருமே போனுக்குள்ள எலி பூந்துருச்சு சத்தம்
15: சொன்னகுமார் தான்.
3: ராஜ்குமார், ராஜ்குமார்
4: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
3: இந்த மாஸ்க போட்டோன்னு உங்களோட அழகு எல்லாம் கெட்டு போச்சு, பரவாயில்ல, ஆபத்து இல்லாம இருந்தா சரி. என்னண்டா
4: இதுதான் கடந்த ஒரு பயன்படுத்துறது மாஸ்க், மாஸ்க், மாஸ்க்.
3: நல்லா
4: ஒரே ஒரு வருஷமா ஒரே மாஸ்கா
3: மெடிக்கல் மாஸ்க் தான் நல்லம் என்றதான் இங்கே ஒப்பீனியன் எல்லாரிடையும்.
4: மெடிக்கல் மாஸ்க்
16: ஒண்ணு போட்டா பத்தாதுங்க, ரெண்டு போட சொல்றேன், அட்லீஸ்ட்
3: ரெண்டு
16: போட சொல்றான். முகக்கவசம்
8: மெடிக்கல் மெடிக்கல் மாஸ்கே போடப்படாதுமா, துணி தான் பெஸ்ட். அது வந்து நம்ம காக்கே போக மாட்டேங்குது.
3: அதத்தான் அந்த காத்தால தானே ஐயா உள்ளுக்குள்ள போகுது, அதத்தான்
17: வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக தான் போடுறோம். மாஸ்க போட்டு மெழுகுவத்திய ஊதி
3: பார்த்தோம்,
17: ஊதி பார்த்தா மெழுகுவத்தி அணைய கூடாது, அதான் நல்ல மாஸ்க்.
3: இல்ல இல்ல
16: இல்லன்னாக்க பீடியோ வாங்கி ஊதனா
8: இல்ல, அதுக்கு செஞ்சு மாட்டிட வேண்டியதானே. இதுக்கு போட்டுக்கிட்டு ஒரு தகவல் ஹெல்மெட் மாதிரி முகத்துல மாட்டிக்கிட்ட வேலை முடிஞ்சு.
15: இல்ல நான் மாஸ்க் போடவும் ஊதி பார்த்தேங்க, மெழுகுவத்தி பத்தவே இல்ல.
3: இன்னொரு இடத்துல காட்டியிருந்தாங்க, அந்த மாஸ்க்ல இருக்கிற ரெண்டு அந்த பேண்டையும் எடுத்து மெழுகுவர்த்தி சின்ன மெழுகுவர்த்தியில அப்படியே வச்சு ஒட்டிட்டு அந்த மெழுகுவர்த்திய நீங்க அப்படியே டேபிள்ல வச்சுட்டு அதை பத்த வச்சா அந்த மாஸ்க்ல அதனுடைய

0: எங்களுக்கு ஏத்த மாதிரி செய்து கொள்றோம். எல்லாம் அவன் தலையெழுத்துல இருக்கு. அதனால எழுதுனதுதான், எல்லாருக்கும் எழுதின எழுத்து தான் அது என்று சொல்லி வருவன். மற்றது சரி. இப்போ ஷாவுலும் மாமாவும் போயிட்டாங்க. இப்ப இதுல இருக்கிறவங்க நாகப்பனுக்கு என்ன பாட்டு, நாகப்பனுக்கு வந்து நீங்க ஒரு ராமராஜன் பாட்டு சூஸ் பண்ணுங்க முதல்ல.
1: அம்மா அப்படி விடை கட்டுங்களா?
0: ராஜ்குமார் உங்களோட பாட்டு
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
0: பாட்டு சொல்லிட்டீங்க நீங்க. அந்த அந்த பாட்டு நீங்க இளமையனும் பூங்காட்டு அந்த படம் பாத்துருக்கீங்களா? அந்த பாடல் வந்த
1: படம் பார்த்த மாதிரி ஞாபகம். பாடல் கேட்டுட்டு இருக்கிறேன், அடிக்கடி பாடல் கேட்டுட்டு இருக்கிறேன்.
0: அதுல அந்த நடிச்ச நடிகை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: ரவிச்ச இவரு சிவச்சந்திரன் கதாநாயகன்.
0: இல்ல பிள
1: தப்புங்களா? தப்பா?
0: சிவச்சந்திரன்.
1: ஆமா சிவச்சந்திரன் தாங்க. சிவச்சந்திரன்.
0: சிவச்சந்திரனா? அதுல சரி நடிகை என்ன பேர் என்ன அதுல அந்த பாட்டுல?
1: யார் லட்சுமிங்களா? லட்சுமியா?
0: தன்னை மறந்த
1: லட்சுமியா? யாரு? நல்லா
0: அது வந்து ஸ்ரீதேவி நடிச்ச படம். அது அதுல ஸ்ரீதேவி
1: என்ன
0: ஸ்ரீதேவி நடிச்ச படம் அது. அந்த படம் நான் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை இப்ப கிட்டடியில தான் அந்த படத்தை நான் பார்த்திருந்தேன். அது இவ்வளவு பேருக்கும் தெரியல அது ஸ்ரீதேவி நடிச்சது. அந்த படத்தோட பட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: படம் பேருங்களா? பிலிம் வந்து பாத்துட்டும் இல்ல.
0: என்ன படம்?
1: பகலில் ஓர் இரவு.
0: பகலில் ஓர் இரவு.
1: பகலில் ஒரு இரவு.
0: அதுல அதுல வந்து இவர் விஜயகுமார், மற்ற இன்னொரு நடிகரோட அவருடைய பெயர் வருது இல்ல. அவர் வந்து கூடுதலாக மலையாளத்துல நடிக்கிற ஒரு நடிகர் நினைக்கிறேன். ஸ்ரீதேவியுடைய முதல் ஒரு கட்டத்துக்கு வருவார். ஜெயச்சந்திரன் அல்ல அது. நல்ல ஒரு படம். அந்த படத்தை நீங்க யாரும் பார்க்கலன்றதான் அர்த்தம் உண்மையிலேயே. அது அந்த அந்த அந்த கதைக்கு பகலில் ஓர் இரவு என்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. அது அது வேணும் வேண்டாம், நீங்க அந்த படத்தை எடுத்து பாருங்க எல்லாரும். அந்த பாடல் நல்ல ஒரு பாடல்.
1: யாரு?
0: விஜயகுமார்.
1: ஜெய்கணேஷ். ஜெய்கணேஷ்.
0: விஜயகுமார்
1: ஜெய்கணேஷ்.
0: ஜெய்கணேஷ்.
1: விஜயகுமார் படங்களா?
0: விஜயகுமார் படம் நடிச்சிருக்கிறார் அதுல பகலில் ஓர் இரவு.
1: சரிமா, அப்படி என்ன விடைபெறட்டுங்களா?
0: நன்றி நன்றி.
1: எல்லாருக்கும் இரவு வணக்கங்கள்.
0: நீங்க இணைஞ்சு கொண்டது நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. அப்ப மற்றது விஜய ராகவன் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சு கொள்றேன். நீங்க இவ்வளவு நேரம் விழித்திருந்து வந்ததுக்கு. இன்னும் நீங்க நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. விஜய் விடைபெற்றுக் கொள்ளுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடும் எங்களுடைய கார்த்திகேயன். நீங்க வீட்டுல கேக் வெட்டினீங்களா? அதை கேக் இல்ல வெட்டினீங்களா?
2: கேக் வெட்டுற பழக்கத்தை
0: விட்டுட்டேன். வெட்டுறீங்க நீங்க?
2: வெண்ணையா தான் வெட்டும்.
0: வெண்ணையா? முதல்ல
2: இல்ல இல்ல கேக் கேக்கு வெட்ட கூடாதுன்னு சொன்னாரு ஒரு.
0: இல்ல உண்மையிலேயே நீங்க யோசிப்பாங்க. ஒரு நல்ல
2: கேட்டுறோம்
0: அது பாருங்க. நல்ல நாள் அது ஒரு நல்ல நாள். பிறந்த நாள் அது ஒரு நல்ல நாள். அந்த மொழுகுதிரிய நீங்க பத்த வச்சிட்டு எப்பவும் சொல்லுவார்கள், எதையும் அணைக்க வேணாம் என்று. அணைப்பது வந்து இறுதியா செய்யறோம் உண்டு. அதை அணைச்சு பார்த்தா அதை விட அதை அதைத்தான் செய்தீங்க என்று பார்த்தா வெட்டுறீங்க பாருங்க கத்தியால துண்டு துண்டு.
2: எப்படி
0: சாத்திய கூறாகும் அது? எப்படி அதை செய்யலாம்?
2: விளக்கை ஏற்றி கொண்டாடுவோம்.
0: நூத்துறீங்க அணைச்சு விடுறீங்களே அந்த, அதாவது பிறந்த அந்த நல் நாளில் நீங்க அணைச்சிடுறீங்க ஏற்றி வச்சதா? சரி,
2: ஏற்றி வச்சு அணைக்கூடாது. நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய் வச்சு ஏற்றி வைக்க.

0: என்ன இந்தியால இருக்கிற அவ்வளவு பேர் அமைதியா இருக்கிறீங்க? நீங்க இந்தியால எங்களுடைய கண்ணன் செல்வகுமார் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. நாகப்பன் அவர் அமைதியா இருக்கட்டும். எங்க இல்ல ஒருவேளை அவர் பேசுறது மணி வரையிலையும்
1: காற்றளவு அல்ல.
0: இந்த இப்ப வருவது என்ன?
1: இப்பதான் வருது. உங்களுக்கு கேட்கவே இல்லை.
0: இவ்வளவு நேரமா பேசுனீங்களா? நீங்க
1: இவ்வளவு நேரம் நாங்க நடிகர் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம், நீங்க காதலே வாங்கலாம். ரவிக்குமார்
0: சொல்லுங்க, யார் நடிச்சது அதுல?
1: அவர் பேர் ரவிக்குமார். ரவிக்குமார் அவர் பேர்
0: ரவிக்குமார். மற்றது விஜயகுமார். என்ன ஸ்ரீதேவி
1: அந்த படம் வந்து பகலில் உள்ளது. நடிகர் ஸ்ரீதேவி எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம், உங்க காதல் உள்ளதே இல்ல.
0: அதான் உடனே
1: ரவிக்குமார் கம்முன்னு அமைதியா இருக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் மீட்டை போட்டு போட்டார் செல்லிருந்தார்.
0: நாங்க
1: பல வார்த்தை பேசி எல்லாம் தொண்டெல்லாம் வச்சு பேசி
0: ஒரு
1: பாட்டு
0: சொல்லுங்க
1: எல்லாரும் சேர்ந்து.
0: என்ன
1: போடுங்க
2: கர்நாடகாரு.
0: பாட்டு கேக்கணும்னா அள்ளி அடிக்கொண்டு வாராருங்க பாருங்க. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பாட்டு சொன்ன அள்ளி
1: அடிக்கட்டும் வராம இருக்கும்.
0: யாரு?
1: மகாலிங்க.
0: இல்ல மகாலிங்க இல்ல.
2: என்ன
0: முந்தி முந்தி விநாயகன் அந்த பாட்டுல அவர் ஏனுங்க அந்த கத்தி கொண்டு வச்சு
1: கொண்டு கால போடுவார்.
0: என்ன நீங்க
2: சகோதரி, நான் விடைபெறேன்.
0: போய் தூங்குங்க அண்ணா. நன்றி அண்ணா.
2: நல்லது நல்லது. பாருங்க அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. யார் நன்றி சொன்னேன் பாத்தீங்களா? எல்லாரும் நன்றி நன்றி என்று அதுல அப்படியே போயிடுச்சு. சரி பரவாயில்ல.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி எல்லாருக்கும் நன்றி.
2: நன்றிமா.
0: நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி. இப்ப ஃபாரூக் இன்றைக்கு மட்டும் உங்களுக்கு பாட்டு இல்ல. ஆக இந்த முந்தி முந்தி விநாயகர் எங்களுடைய என்ன பாட்டு
1: கேட்டு
0: ஜோதியில
1: ஜோதி பட பேரு சிரிச்சா கொல்லிமலை குயில்,
0: சிரிச்சா கொல்லிமலை குயில் ஜோதியில. சிரிச்சா கொல்லிமலையில குயில பாத்துருக்கீங்களா? சரி, இப்ப இவருடைய முந்தி முந்தி நாகப்பன் உங்களுக்கு இந்த பாடல் எடுத்து வருகிறோம். நாகப்பனுக்கு எப்பொழுதும் நலத்தோட இருக்கணும், இன்னும் நீங்க நல்ல திடமாக வந்து இணைஞ்சு கொள்ளணும் என்று நீங்க இணைந்து நீங்க வந்து இணைஞ்சு கொண்டதுக்கு முதல் கண் என்னுடைய கண்ணனுக்கு மனக அதாவது கை கூப்பி நான் அன்பை தெரிவித்துக் கொள்றேன், எந்த நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். எப்பொழுதும் இறைவன் தான் எங்கிற பக்கம். அதனால நாங்க நீங்க இல்லாதால நாங்க எத்தனையோ பேர் உங்களை தேடி தேடி உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பெயரும் தான் எங்கட வீட்டுக்களை எல்லாம் ஒழிச்சு. அதே போல எல்லாருடைய எந்த குரூப்பை போட்டாலும் எல்லாரும் நாகப்பன் நாகப்பன் என்று தான் எல்லாரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். எப்பவும் திரும்பவும் உங்களோட குரல் வராம விட்டுடுச்சா எங்க பாப்போம். கண்ணன் பேசுங்க. அதாவது உங்களுடைய படம் நீங்க வச்சிருக்கிற உங்களோட படம் தான் எல்லாரும் எடுத்து எடுத்து பெருசா அதுல வச்சு வச்சு பாத்துருந்தோம். நாகப்பன் இப்ப பாக்குறாரா, நாகப்பன் பதில் போடுறாரா, நாகப்பன் இத பார்த்த ப்ளூ டிக் அங்க அப்பாவே ஆரம்பிச்சிட்டாரு.
3: ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தது, நார்மலுக்கு வந்த உடனே பரவாயில்ல.
0: நிறைய நாள் செல்லும் அது, நீங்க அது சரியான இதுக்கு உடல்நிலை வர்றதுக்கு.
3: அது நானு ஆரம்பத்துல வந்து எடுத்த உடனே நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகல
0: நீங்க.
3: ஏன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, புடிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லி வீட்டுல
0: இருந்துட்டேன்.
3: அதுல என்ன சின்ன கொஞ்சம் பாதிப்பு அதிகமாயிருச்சு.
0: அப்ப நீங்க அந்த குடிநீர் எல்லாம் குடிக்க இல்லையா அப்ப நாகப்பன்? நல்லா
3: இல்ல, அந்த நேரத்துல அதெல்லாம் குடிக்கிறீங்க? ஒண்ணுமே சாப்பாடே தோணல, சாப்பிடவே முடியல.
2: கபசர குடிநீர் குடிச்சீங்களான்னு கேக்குறாங்க.
3: இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவுமே குடிக்கல. ஒரு வாரத்துக்கு மேல அது என்னாச்சு பாதிப்பு அதிகமா, கடைசியில ரொம்ப அதிகமான உடனே தான் ஆஸ்பத்திரிக்கே போனது. ஐயா வணக்கம். வணக்கம்.
4: நாட்டுக்கோடி முட்டை ஒண்ணு டெய்லி காலையில கொடுத்து சாப்பிடுது. நாட்டுக்கோடி முட்டை காலையில ஒண்ணு சாப்பிடுது.
0: நாட்டுக்கோடி அதாவது ஆர்கானிக் இந்த பாய்லர் கோழி
3: கலர்ல இருக்கும், பாத்தி கலர்ல
0: அந்த கேட்டு வாங்கி
2: கொண்டகல்லையும் ஊற வச்சு சாப்பிடணுமா? கொண்டகல்ல
3: மூணு மாடியா இருந்தா கூட சாதாரணமா ஏறி போயிடலாம். இப்ப ஒரு மாடி ஏறி வந்தாலே ஊற்றுவாங்க சிரமம்.
0: அது இருக்கு இருக்கு. நாங்க
3: உண்மை
0: உண்மை எனக்கு என்ன என்னோட சார்ந்தவர்கள் இங்க என்னுடைய நண்பி குடும்பம் முழுக்க அவர்களுக்கு வந்தது, அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் சொன்னா தான் மற்றவங்களுக்கு புரியும் ஐயா. இது இது சொல்ற சில பேர் வந்து இதை சொல்லாம ஒழிச்சிடுறாங்க இங்க எல்லாம். அது சொல்லாம இருக்கிறது பிள்ளைங்க, அப்பதான் மற்றவர்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் தாங்களே. மற்ற இன்னும் என்னுடைய நண்பி அவருடைய குடும்பத்தார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நாட்டுக்கோழி முட்டை வாங்கி
4: என்ன
0: சாப்பாடு
3: நாட்டுக்கோழி
0: முட்டை தினமும் சாப்பிடறதால சிவப்பா இருக்கிற கொஞ்ச நாள்ல முட்டை மாதிரி உருண்டு போவார்.
4: ஆமா
0: முட்டைக்கு மேல முட்டை சாப்பிட்டால் டீ குடிக்க டீ குடிக்க கூடாது என்ற ஒரு இது இருக்குது வரையிருக்கிறது அது ஒவ்வாததான் அதோட ஒத்து போவாது. அதனால சாப்பிட்டா டீ குடிக்க. சரி, இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்க மற்ற எல்லாரும் உங்களுக்கும் தான், இவருக்கு மட்டுமில்ல. இவ விஜயராமன் யார் யார சாப்பிட சொல்லலாம்? கார்த்திகேயன் இருக்கிறவங்க சொல்லுங்க. எல்லாரும் நாட்டுக்கோழி முட்டை நாளையில சாப்பிடுங்கப்பா. பாவம் கோழி, உங்களை எல்லாருக்கும்
3: முட்டை
0: சவுதியில கோழி இல்லையா? இருக்கு இல்லாம என்ன
3: முட்டை
0: நாட்டுக்கோழி இல்லையா? என்ன முட்டையா விஜயராகவன் இங்க எல்லாம் இருக்குது. அவிச்ச முட்டை பொட்டில போட்டு ஒரு நாளைக்கிறன் வினிகர் மாதிரி ஒன்றுக்கு போட்டுதான் மூடி விக்கிறாங்க இங்க கடையில இருக்குது. அது அப்படியே ஒன்னு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். அது அப்படி அனுப்பலாம். இது ஃபாரூக் ஃபாரூக் இல்ல
3: உங்களோட துபாய் குறிப்பிட்டு வந்து விவானந்தர் தெரு.
0: விவானந்தர் தெரு
5: முதல் தெரு. ஆமா, திருப்பி சொல்லுங்க. சைட் டிஷ் சாப்பிடலாமா? நாட்டுக்கோழி
0: என்னதுக்கு எந்த எந்த டிஷ் பக்கத்துல சைட் டிஷ்ஷா வைக்க போறீங்க? அது சொல்லுங்க, எதுக்கு பக்கத்துல சைட் டிஷ்ஷா வைக்க போறீங்க?
5: காரைக்காலுக்கு பக்கத்துல
0: சைட் டிஷ் ஏன் வந்தது அதை சொல்லுங்க. முதல்ல
5: மெயின் டிஷ் ஒன்னு இருக்கும் போது சைட்ல
0: பக்கத்துல இருக்கிறது சைட் டிஷ். அவர் டிஷ் தானே சொல்லப்படுது, டிஷ்ல இருக்கிறத சொல்ல இல்லையே.
5: ஆமா,
0: அப்ப
5: நொறுக்கு
3: தீனி இருக்கும்போது அப்பாத்தி வச்சுக்கணும்.
0: ஐயோடா, கடவுளே பாருங்க, இந்த சின்ன பிள்ளை எல்லாம் எப்படி எல்லாம் கெட்டு போயிட்டாங்கன்னு
4: பாருங்க. சரி, நானே
0: சயின்டிஸ்ட் கிடைக்குமான்னு கேக்கு. நாங்க நாடு நாட்டுக்கோழி முட்டை தான் நாங்க சாப்பிடுறோம். நாங்க கனடால கிடைக்குது, இங்க கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு வாரமும் நாங்க நாட்டுக்கோழி இதுதான், மற்றது சாப்பிடுறது இல்ல. நாட்டுக்கோழி அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வச்சு அவங்க எங்களுக்கு எடுத்து தருவாங்க. ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது அது, மற்றது சாப்பிடுறது இல்ல. மற்றது சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அது சாப்பிடுறது இல்ல. நெஞ்சு குத்தொண்டு வருது, எப்படி சாப்பிட்டாலும் நெஞ்சு குத்து வருது. அதனால அத நான் தவிர்த்துட்டேன் சாப்பிடுறது. சரியான மாதிரி அதுல அது வந்து இத இதே நோய்க்கு வர மாதிரி அந்த வலி வருது எனக்கு. இதே நோய் இப்ப அந்த வலி அது அப்படி ஒரு வலி வலுது. அது நான் நேச்சன் ஹார்ட் அட்டாக் இதை வரப்போதாக. அது இப்ப ரெண்டு மூணு தடவை எனக்கு அப்படி செய்துருச்சு. அதனால நான் ஸ்டாப்
4: பண்ணிடுறேன்.
0: அதுல ஏதோ ஒரு அலர்ஜிக் பண்ணுதான் என்ன. இதே மாதிரி நான் அங்க வந்திருக்கும் போதும், அங்க கேரளால அங்க இந்தியால வந்திருக்கும் போதும், ஒரு அந்த நடுவில் இருக்கிற வந்திருந்த நாள்ல ஒரு நாளும் சாப்பிடல. கடைசியில ஒரு நாள் அந்த மஞ்சள் கரு அதை எடுத்து சாப்பிட்டேன். ஒன்றுதான் சாப்பிட்டேன். அது கடைசியா டாக்டர் மட்டும் கொண்டு விட்டுருச்சு. அவர் தான் சொன்னார், உங்களுக்கு ஒவ்வொல இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு பேருந்து அதுல கொஞ்சம் அட்மிட் பண்ணி வச்சு எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இருக்க விட்டுட்டு தான் அனுப்பினார். அது முட்டையால தான் உங்களுக்கு அப்படி வருது. நீ சாப்பிட வேணாண்டு அங்கேயும்
4: சொன்னாங்க.
0: சாப்பிடல
4: பயந்து
0: பெரிய அவதி. அது ஒரு பெரிய அவதி. அது வந்து உண்மையா ஹார்ட் அட்டாக் வர்ற ஒரு இதுலதான் வருது. கையெல்லாம் அப்படியே உரைச்சு காலெல்லாம் குளிர்ந்து எல்லாம் செய்து தான் அப்படி வருது. அது சும்மா இல்ல, சக்தி மாதிரி வரு, வாந்தி வருது, இந்த வாஷ்ரூமுக்கு போக வருது, எல்லாம் அதுல கொஞ்சம் நிறுத்தி ஏத்துக்கல. அதனாலதான் அது முட்டை ஏத்துக்கல, கோழி ஏத்துக்க உடம்பு.
4: சிக்கன் கறி மட்டும் சாப்பிடும்போது ஏத்துக்குது,
0: ஏத்துக்குது. அதுவும் நிறைய சாப்பிடறது இல்ல, இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஏதாவது சாப்பிடறோம். மற்றபடி வெஜிடேரியன் தான் கூடுதலா எனக்கு. எந்த உடம்புக்கு ஒவ்வொரு பீட்ரூட் அது கொஞ்சம் எனக்கும் பிடிக்குது. அதனால பீட்ரூட்டை கூடுதலா சாப்பிடுறேன். அது அது ரசம்.
3: அப்போ உருளைக்கிழங்கு வாழைக்கிழங்கு சாப்பிடுறீங்களா?
0: உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கும் சில நேரத்துல ஒவ்வொரு, சில நேரத்துல எனக்கு சரி வருதில்ல. சில நேரத்துல
3: அது இல்லாம அந்த முட்டை, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ஒரே கேட்டகரி.
0: வாழைக்காய், வாழைக்காய் சாப்பிட்டா வாய் வாய்வு குணம். ஏற்றுமதி பொருட்கள் இங்க இங்க நாங்கள் உழவிக்கலாம். இங்க வச்சா அது வரும். இப்ப எங்களுக்கு தேவையான இது சமருக்கு நாங்க வச்சா நாங்க எல்லாம் உழவிக்கலாம். கொஞ்ச நாள் தானே, இப்ப இந்த குளிர் வந்துடும். அது நாங்க ஒருக்கா அப்படி கொஞ்சம் நல்லா பச்சை மிளகா கூட வச்சு முளைச்சு ஒரு ஒருக்கா ரெண்டு தரம் ஆஞ்சு முடிச்சு அங்க குளிர் வந்துடும். அது உடனே கருகிடும். கனடாவுக்கு எல்லாம் ஏற்றுமதி இப்பொழுது கொஞ்சம் குறைஞ்சிட்டு எல்லாம் ஏற்றுமதிகள் கொஞ்சம்.
4: உலகம் அரிசி, பச்சை அரிசி, வெள்ளையரமா இருக்கு.
0: பச்சை அரிசி வெள்ளையாவேதான் இருக்கு. சிவப்பு அரிசி என்று முந்தி பச்சை அரிசி,
5: பச்சை அரிசி பச்சையாவா இருக்கும். எங்க சொன்ன எந்த காலத்துல?
0: இல்ல இல்ல, பச்சை அரிசிய நீங்க சிவப்பு பச்சையன்று நாங்க எங்கட ஊர்ல சாப்பிட்டு இருப்போம். அந்த பச்சைய வந்து இப்ப நல்ல சிவப்பு பச்சையை கொண்டுட்டு நீங்க தண்ணியில இல்ல சுடுதல்ல கழுவி பாருங்க, வெள்ளையா வந்துடும். அதெல்லாம் மேலுக்கு ஏதோ கோட் பண்ண மாதிரி செய்து வச்சிருக்காங்க. அது அந்த கலர்
5: அரிசி பச்சை நிறத்துல இருக்காது.
0: இல்ல அந்த நாங்க பச்சை நிறத்தை சொல்லல, சிவப்பு அரிசிய சொல்றோம்.
5: சிவப்பு அரிசி, சிவப்பு அரிசி இருக்கும்.
3: சிவப்பு அரிசி
0: இருக்கும். அது கைக்குத்து அரிசி. அதாவது அது நெல்லு அவிச்சு நீங்க எடுக்கிறது தான் அந்த கைக்குத்தல் அரிசி. அது அந்த மட்டா ரைஸ் மாதிரி வருமல்ல, அது அது இது அவிக்காம பச்சையா இருக்கிற இதை தீட்டிட்டு அந்த பச்சை அரிசி சிவப்பு கலர்லயும் இருக்கு வெள்ளையிலயும் இருக்குது. நாங்க எங்கட ஊர்ல எல்லாம் சிவத்து பச்சைதான் நாங்க ஊரை போட்டு இடிச்சு இடியப்பம் புட்டு இதுகளை எல்லாம் செய்வோம் உடம்புக்கு நல்ல மட்டு. ஆனா அது அந்த
4: பச்சைக்குத்தல் அரிசி வந்து கைக்குத்தல் அரிசி வந்து எக்ஸசைஸ்
0: உடம்புக்கு நல்லம் கைக்குத்தல் அரிசி. அது
4: உடற்பயிற்சி உடற்பயிற்சி செய்வதுதான் அந்த கைக்குத்தல் அரிசி. அது வந்து உடலுக்கு ஏற்றது அந்த அரிசி.
0: கைக்குத்தல் அரிசியில தான் அந்த கஞ்சி வடிக்கும் போது குடிக்கலாம், அதுதான் உடம்புக்கு நல்லம். நீங்க இப்ப வாங்குற சைனீஸ் ரைஸ் எல்லாம் நீங்க குடிக்க கூடாது, அது நல்லதல்ல. இப்ப பசுமதி ரைஸ் கூட ஒரு வித்தியாசமான அரிசியா இருக்கிறது இல்ல. நீங்க கைக்குத்தல் அரிசியிலதான் கஞ்சி நீங்க குடிச்சா உடம்புக்கு நல்ல. எல்லா அரிசியிலயும் நீங்க குடிக்கிறது அது உபாதம் உண்டு. கண்ணன் அன்னைக்கு சொல்லியிருந்தா குக்கர்ல குக்கர் வெடிச்சு பறந்துருச்சு அது கூட. அது அப்ப அந்த குக்கர்ன்றது அதுவும் ஒரு ஆபத்தான உண்டுதான். அது சேஃப்டியா இருக்க வேணும். நல்லது நல்ல நல்ல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் எவ்வளவுதான் சோகத்திலும் துன்பத்திலும் ஒரு சந்தோஷமான விடயம் நாகப்பன் நீங்கள மீண்டும் காற்றலையில் அடியெடுத்து வச்சு நீங்க பேசியது அது எங்களுக்கு மறக்க முடியாது. ஒரு நாள் இன்றைக்கு கார்த்திகை இந்த பிறந்த நாளை மறக்க முடியாது. இரண்டாள் உங்களுடைய வரவு ஏங்கி ஏங்கி எல்லாருடைய உள்ளமும் ஏங்கினது யோசிச்சு கொண்டே இருந்தோம். ஆனா நாங்கள் போய் நான் போய் சொல்லல, எப்பவும் கடவுளுக்கு முன்னால கும்பிடும் போது என்னுடைய எல்லாம் வரிசையாக எல்லா பேரையும் சொல்லி கும்பிடுவேன். என்னுடைய குடும்பத்தாருடைய பெயர், அதுக்குள்ள அன்பு உறவுகள், என்னுடைய வானொலி இவையெல்லாம் கும்பிடுவேன். ஆனா அந்த அன்பு உறவுகள் என்று தனிப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னாலும் கூட நாகப்பெண்ணுடைய பெயரை சொல்லி நான் கும்பிட்டு வந்தேன். உண்மையிலேயே என்னுடைய குடும்பத்தோட சேர்த்து எங்கே ஒருத்தர் முடியாத இதுல இருக்கிறாரோ அவருடைய இதை நாங்க பேரை சொல்லி கும்பிடுறோம். தனி அதாவது பொதுவாக அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கும்பிடுவது வழக்கம். நாகப்பனுடைய பேரை எங்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து சொல்லியிருந்தோம். அப்படித்தான் எல்லாருக்கும் செய்வோம். உங்களுக்கு ஏதும் ஏதாவது என்றால் எங்களோட மனம் துடிச்சது நாகப்பன் எல்லாருக்கும், நான் மட்டுமல்ல என்னோட எல்லாரும் கேட்டு கேட்டு கேட்டு பதில் சொல்லி பதில் சொல்லி நாங்க தேடாத இடம் இல்ல. மற்றது எத்தனையோ பேர்கிட்ட கோவை குமார்கிட்ட வீட்டு வாசலுக்கு போங்கோண்டு அட்ரஸ் அனுப்பி விட்டோம் நாங்க. வேற யார் அங்க இருக்கிறாரு
5: எல்லாருக்கும்,
0: மோகன சுந்தரம் அண்ணா எல்லார்ட்டையும் கேட்டோம், யாராவது அங்க இந்த இடத்துல இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா இருக்கிறாங்களான்னு விசாரிச்சு விசாரிச்சு. என்றாலும் எங்களுடைய பிரார்த்தனை உண்மையா அன்பான உங்களை
5: மீண்டும் வந்து
0: மீண்டும் என் கட்டிலில்
4: உறவினர்கள் நண்பர்கள் கூட பிறந்தவர்கள் யாருமே நெருங்க முடியாத இடத்துல அந்த நோய் வந்து
0: வந்திருக்கல்ல,
4: யாருமே நெருங்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது.
0: உங்களை தனிமைப்படுத்தி நாகப்பன் உங்களை
3: மூக்குல விடுவாங்க சிரமம்னு சொல்லி நான் போகாமலே இருந்துட்டேன். அது வந்து என்னாச்சுன்னா பெரிய அளவுல வந்துருச்சு,
0: அது வந்துருச்சு
4: காமிக்கணும். உடம்பு எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனை இந்த நேரத்துல போய் காமிக்கணும்.
0: ஆனா உங்களோட மனைவி கிட்ட வர இல்ல இல்ல உங்களுக்கு
5: கிட்டங்க
0: காத்தியான் அவங்க கிட்ட வர இல்ல இல்ல உங்களுக்கு கிட்ட
3: அவங்க கிட்ட வரலன்னா அவங்க ஏதாவது தேவைன்னா குடுக்கத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு நான் பாதிப்பு இல்ல.
0: நல்லம் நல்லம் கடவுளே நல்லம்.
3: நான் தனியாவே ரூம்ல தான் இருந்தேன்.
0: அது நீங்க நல்லா கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கீங்க அதனாலதான்
3: ரொம்ப முடியல.
4: குடும்பத்தாரோட விலகி இருக்கணும், கொரோனாவோட விலகி இருக்கணும்னு அதுக்கெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க, விளம்பரம் படுத்திட்டே இருக்காங்க. நம்மதான் பாதுகாப்பா இருக்கணும், நம்ம கையை கழுவணும், மாஸ்க் போடணும், கிளவுஸ் போட்டுக்கணும், எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய நிலைமை நம்ம தான். இப்ப இயற்கை வந்து அடிச்சோம், இயற்கை வந்து மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறது. இயற்கை மரங்களை வெட்டு நான் மனிதன்
0: என்ன செய்யலாம் என்று கூட தெரியாம இருக்கிறது. எங்களுக்கு என்ன செய்வது என்று கூட தெரியலையே. சில நேரம் இருந்து யோசிக்கும் போது எது செய்யறது என்ன செய்யறது இனி செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல எங்களுக்கு. எப்படியடா இது என்ன போ என்ன நடக்க போகுது என்ற ஒரு ஒரு கேள்விக்குறையோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும்.
4: இப்ப கை கால் உடஞ்சு போயிட்டாட தப்பிச்சுக்கலாம். இது தொண்டைக்குள்ள இருக்க எப்படி கண்டுபிடிக்க முடியுது என்ன செய்யுதுனே தெரியல. யாருக்கு என்னே தெரியலமா
0: சொல்லுங்க நாகப்பன். என்ன நாகப்பன் சொல்லுங்க.
3: வந்ததும் முதல்ல வந்து நுரையீரல தான் முதல்ல பாதி
0: தாக்கும்.
3: அதுதான் ரொம்ப சிரமமா போய் அவங்க அதாவது என்னன்னு மூக்கு விட்டு பாக்குறது எல்லாம் பத்தாது. அதான் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியணும்னா நீங்க சிடி ஸ்கேன் எடுத்து பாக்கணும்.
0: சிடி ஸ்கேன் எடுத்து பாக்கணும்.
3: ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் அதனுடைய தாக்கம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறத தெரியும்.
0: இந்த
3: சளி வந்து உயர்தரம்
0: சளித்தன்மை வெளியில வருமா உங்களுக்கு? அது அந்த நேரம்
3: வெறும் சீவரு உடம்பு வலி, மேலிருந்து கால் வரைக்கும் வலி, அது அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ந்தாப்புல உட்காந்துருக்க முடியாது, படுத்தேதான் இருக்கும். காலையிலிருந்து நைட் வரைக்கும் சாப்பாடே சாப்பிட முடியாது.
0: முடியாது மனம் ஒன்றும் தெரியாது.
4: மற்றது
0: அந்த இல்ல இல்ல சுவை ஒன்றும் தெரியாது. இனிப்பு புளிப்பு
3: அதெல்லாம் எதுவுமே தெரியும்
0: ஒன்றும் தெரியாது.
3: சாப்பாட பார்த்தாலே வெறுப்பா
4: இருக்கு. மண்ணை சாப்பிடுற மாரி இருக்கும், மண்ணை மணல சாப்பிடுற மாரி தான் இருக்கும். முள்ளங்கி இந்த காய்கறி சாப்பிடுங்க, நீர் சத்து உள்ள காய்கறி சாப்பிடுங்க.
3: இப்ப இப்ப கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு இப்ப எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு.
0: விட்டு போயிருக்கும் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். இப்ப கொஞ்சம் என்ன ஸ்டடி பண்ண கொள்ளணும் நீங்க சாப்பாடால.
3: ஆமா அதுதான் அதுதான் நான் எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியுதுன்னா முதல்ல வீடு மூணு மாடிக்கு இருக்கிற வீட்டுக்கு மேல வரைக்கும் ஏறி போகணும் மொட்டை மாடி
0: வரைக்கும்.
3: ஆனா இப்ப முதல் ஃபுளோருக்கு வந்தாலே மூச்சு
0: அரைக்கும்.
4: அரிசி கஞ்சில பூண்டு கிடைச்சி கஞ்சியா சாப்பிடுங்க.
3: எனர்ஜி
4: நல்லா கஞ்சி இருக்குல்ல கஞ்சி, அரிசி கஞ்சில பூண்டு போட்டு கடைஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம், சிலைண்டா உப்பு போட்டு உங்களுக்கு பதமான சூடுல சாப்பிடுங்க. உடம்பு எனர்ஜி எல்லாம் அதிகமா கொடுக்கும்.
0: நீங்க அந்த அந்த அந்த திருமணம் அப்படி இப்படி எல்லாம் போய் வந்தீங்க இல்ல அங்க தூர தூர
3: ஜனவரியில போனது தானே.
0: இது எப்படி உங்களுக்கு அணுகி இருக்க மாட்டே நீங்க நினைக்கிறீங்க? நான் அப்படி கேக்குறதுக்கு கோயிக்க கூடாது. மற்றவர்கள்
3: தெரிஞ்சுக்கொள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது.
0: தெரியாது அதுதானே பிரச்சனை.
3: அதுக்கு ஒரு ஒரு வாரமா நான் வீட்டை விட்டு வெளியிலே போகவே
0: போகவே இல்லை. இல்ல இல்ல அந்த அந்த அந்த நுண்கிருமி உங்களை வந்து எத்தனையோ நாளைக்கு பிறகுதான் வெளிக்காட்டும், அது வெளி புலப்படும், அதுக்கு மேல தெரியாது.
3: அதாவது என்ன சரி பாத்தீங்கன்னா காய்ச்சல் மேல் வலி மட்டும் எனக்கு இருந்துட்டே இருந்தது, தீராத காய்ச்சல்
0: காய்ச்சல்
3: உடம்பு கூட கொதிக்கும், அந்த மேல் கூட வலியான வலி வலிப்பு அவ்வளவுதான்.
0: அது டே அண்ட் நைட்டா இருந்ததா இல்லாட்டி சென்ன இரவுல மட்டும் காய்ச்சலா இருந்ததா?
3: அப்பப்போ வருது, அப்பப்போ நார்மலா இருக்கு,
0: அப்பப்போ போகுது.
3: அப்புறம் பக்கத்துல ஒரு கிளினிக் கூட போய் காமிச்ச ஒரு மூணு நாள் தொடர்ந்து இருக்குது, அங்க போன போது காய்ச்சல் இல்ல
0: இல்ல,
3: அவங்க இப்ப நார்மலா தாங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனா மறுநாள் வந்த உடனே பாத்தீங்கன்னா முதல் நாள் இருந்த மாதிரியே வலி காய்ச்சல் இருந்துட்டே
4: இருக்கு.
0: போடலாம
4: விவரம் சொல்லுவாங்க, என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடலாம் அவங்க தெரிவிச்சிருவாங்க உங்கள்ட்ட. உக்கார வச்சிருப்பாங்க, மயக்கம் வருதா, ஓவாம இருக்கா, வாந்தி வருதா, என்ன அறிகுறி வந்து மேலே தோல் தோல் சம்பந்தப்பட்டு அலர்ஜி ஆகுதா, அங்கதான் வந்து ஒரு மணி நேரம் அதனால வெயிட்டிங் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. தடுப்பூசி போட்டு மருத்துவ உட்கார வச்சிருவாங்க, உங்கள்ட்ட போட்டோ வாங்கிப்பாங்க, உங்கள்ட்ட ஆதார் செலாக்ஸ் எடுத்துப்பாங்க, உங்களை வந்து உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எல்லாருமே ஆதாரத்துக்கு தடுப்பூசி போட்டு எல்லாருமே ஒரு மணி நேரம் உட்கார வச்சிருவாங்க. உட்காந்த பிறகு அவங்களுக்கு என்னென்ன அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க உட்கார வச்சிருப்பாங்க. என்ன கார்லயே டூ வீலர்லயே போகும்போது மயக்கம் வந்துடுறதா ஊஞ்சிருவாங்கிறதுக்காக அது உட்கார வைக்கிறது, மயக்கம் வருதா, வாஞ்சி வருதா, ஊமை இருக்கா, அலர்ஜி ஆகுது, இந்த பூசி போடலாம் அலர்ஜி ஆகுதாங்கிறதுக்காக தான் உட்கார வச்சிருக்காங்க.
3: ஒன் ஹவர் உட்கார வச்சு பாத்துட்டு அப்புறம் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு உடனே தான் அனுப்புவாங்க.
0: அனுப்புவாங்க
4: அனுப்புவாங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க, அங்கே அங்கதான் பாத்துருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. எல்லாருமே குறைச்சாங்க, எத்தனை பேர் ஊசி தடுப்பூசி போனா அத்தனை பேரும் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தா அனுப்புவாங்க. நானும் அப்படிதான் உட்காந்து தடுப்பூசி போட்டு நானும் ஒரு மணி உட்கார்ந்து இருந்த பிறகுதான் நான் வீட்டுக்கு சென்றேன், பணியை முடித்து வீட்டுக்கு
0: சென்றேன்.
3: நீங்க ரெண்டாவது
0: போட்டீங்களா?
4: இந்த ரெண்டாவது மே மூணாம் தேதி சொல்லிருக்காங்க.
0: கைவலி எல்லாம் இல்லையா அப்ப உங்களுக்கு?
4: கைவலி இருந்துச்சுமா, வேற ஜரம் வழிய எந்த அறிகுறியும் எனக்கு இல்லம்மா.
0: இல்ல ஆனா
4: கைவலி தூக்க முடியல, ஏன்னா
0: இப்பவும் அந்த கைவலி
4: கொஞ்சம்
0: இப்பவும் அந்த கைவலி இருக்குது இல்ல கையில வலி,
4: அது இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தலைவலி ஜரம் எதுவுமே வரல. மத்த ஊசி எல்லாம் போட்டாக்கா ஒத்தனம் கொடுப்போம், சுடுதலை வச்சு ஒத்தனம் கொடுப்போம், தலையை விட தேச்சி விட வந்து தேச்சி விட ஒத்தனம் கொடுக்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லிடுறாங்களா?
4: சொல்லிட்டாங்க. கைவெளி இருந்துச்சு
0: அவ்வளவுதான்,
4: ஊசி எல்லாம் ஒத்தனம் கொடுக்கலாம், சுடுதலை எந்த அதுவும் கிடையாதுமா. நல்லா 99% நல்லா எதிர்ப்பு சக்தி கூட ஒண்ணும் செய்யல, அதான் ஒரு இது
0: இல்ல. அதாவது அது எல்லாருக்கும் பிறந்தது இல்ல, அதுதான். அதாவது ஒரு இன்ஜெக்ஷன் போய் இப்ப பாருங்க, சில மெடிசின்ஸ் வந்து எனக்கு ஒவ்வாது, ஆஸ்பிரின், அரசின், பென்சிலின் இதெல்லாம் ஒவ்வாது. அது போட்ட உடனே ரியாக்ஷன் வந்துடும், மூச்செடுக்க எல்லாம் வந்துடும், ஒரு இச்சிங் மாதிரி வரும், ரெட்டா வரும் உடம்பு முழுக்க. அப்ப அப்படி இதுல இந்த மருந்தும் இந்த இன்ஜெக்ஷனும் சில பேருக்கு அது ஒவ்வாமல் இருக்கலாம். அது வந்து ஒரு ஒரு இப்ப ரியாக்ஷன் இப்ப உங்களுக்கு ஒவ்வாது ஒன்று வரும்போது உள்ளுக்குள்ள இப்ப வெளியில தடிக்கிறது போலயே உள்ளுக்குள்ளையும் தடிக்கும் ஆக்களுக்கு, அதாவது மூச்செடுக்க முடியாம வீங்கி கொண்டு வரும். அப்ப உள்ளுக்குள்ளயும் வந்து
4: பலகீனமாக இருந்தால் அறிகுறிகள் கிடைக்கும், உடல் பலகீனமாக
0: எனக்கு ஒரு பட்டி தந்தது போல நாங்க அதுல உடனே போனோம் எங்கேயாவது தெரியாத டாக்டர் போனா அப்படியே அந்த பட்டியல சொல்லணும் கடகரன் அப்படி ஒன்று இருக்கிறது போல இதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் போடணும். அதுதான் வேண்டாம் முறையான என்ன
3: செய்யறேன் எப்படி பாக்குறதுமா
0: இப்ப அந்த அந்த அந்த இவங்கட இவையோட பிளட் எடுத்து அதோட ஏதாவது இந்த மருந்தை போட்டு பார்த்து ஒரு ஒரு
3: இல்லாமா போடுறாங்கம்மா. நேற்று ஒரு செய்தி வந்தது முதல் டோஸ் வந்து கோவாக்சின் கொடுத்தா ரெண்டாவது டோஸும் கோவாக்சின் தான் கொடுக்கணும். கோவிஷீல்டு கொடுத்தா கோவிஷீல்டு தான் ரெண்டாவது கொடுக்கணும். இந்த கோயம்புத்தூர்ல பக்கத்துல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டவுன்ல ஒரு 50 பேருக்கு போட்டுக்கிறாங்க முதல் டோஸ் என்னன்னே தெரியாம ரெண்டாவது கோவாக்சின் போட்டுட்டே இருக்கிறாங்க எல்லாருக்கும் வந்தவங்க
0: எல்லாருக்கும்.
3: அவங்க என்ன என்ன நடந்ததுன்னு தெரியாது
0: தெரியல. அது போல
3: ஒருத்தர் தான் சுதாரிச்சு முதல் தடவை இது போட்டிருக்கிறேன் இன்னைக்கு இந்த மருந்து வேற மருந்து இருக்குதே அப்படின்னு கடைக்கு உங்களுக்கு இந்த மருந்து கிடையாதுங்க இன்னொரு நாளைக்கு வாங்கன்னு அவரை மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க.
0: அதுதான்
3: அதுக்கு முன்னாடி போட்டவங்கல்ல முதல் டோஸ் என்ன போட்டாங்கன்னு தெரியல ரெண்டாவது டோஸ் என்ன போட்டு வச்சுட்டாங்கன்றது அவங்களுக்கே தெரியல அதை பத்தி
0: நிச்சயம் நன்றி ஃபாரூக் எல்லோருக்கும் நன்றி. கிருஷ்ணா நீங்க இணைப்புக்கு வாரீங்க வாங்க என்னோ ஏதோ பேசுறதுக்கு வாரீங்க அழைக்கிறீங்க நீண்ட நாளைக்கு பிறகு நீங்களும் முனைஞ்சு கொள்றீங்க. கிருஷ்ணா எங்க காற்றலைக்கு வாங்க உங்களைய சந்தித்து விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். காற்றலைக்கு நீங்கள் வர வேண்டும் கிருஷ்ணா நீங்க அப்போது இருந்து கால் பண்ணி இருக்கிறீங்க. காற்றலைக்கு வாங்க நீண்ட நாட்களுக்கு பின்பாக நீங்க காற்றலைக்கு வாரீங்க கிருஷ்ணா உடனே அழைப்புக்கு நீங்க வாங்க என்று எப்பொழுதும் அழைச்சிருந்தீங்க. என்னென்று உங்கள்டையும் ஏதாவது கேட்கலாம் இருந்தால் லண்டன்ல எப்படி இருக்கு என்றத இணைப்புக்கு வாங்க. நேரம் சரியாக 12:30 நான் நிகழ்ச்சியின் முறைவு கொண்டு வரப்போறேன். கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா நான் நலமா இருக்கிறேன். கிருஷ்ணா நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க நலமா இருக்கிறீங்களா?
6: நான் நலமா இருக்கேன். தற்போது ஜனவரி பிறந்தப்ப மூன்று நண்பர்கள் போயிட்டோம்.
0: இந்த கொரோனாவிலயா
6: ஜனவரி ஜனவரி 15 ஒரு ஆள் வந்து பிப்ரவரி 13 கடைசி இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 21 ஒரு ஆள்.
0: எல்லாரும் சின்ன வயசு நண்பர்களா?
6: 50
0: கவனமா இருக்கணும் கிருஷ்ணா. நீங்களும் கவனமா இருக்கணும். சரியான பாதுகாப்பு அங்கதான் கூடுதலாக இருக்குது. எல்லா இடம் இப்ப கூடுதலாக இப்போ இந்த நாடு நாங்க ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இங்க கனடாவிலயும் கூடி இப்ப ஒரு கடைக்கு போறதுக்கு எங்க கனடாவில எப்படி ஏண்டா அன்றைக்கு ஒரு டொனர் ஸ்டோர்ல போறதுக்கு ஒரு நபர் வெளியில வந்தா தான் ஒரு நாள் போகலாம் உள்ளுக்கல. நீங்க பாதுகாப்போட இருக்கணும். நல்ல சாப்பாடுகள் கவனமா இருக்கணும். நீங்கள் குடும்பத்தார் எல்லாரும் நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க. நாங்க எல்லாம் ஒரு ஒரு பதட்ட நிலையிலையும் ஒரு கவலையிலையும் தான் இருக்கிறோம். எங்களை கொஞ்சம் மாத்தி எங்கட இதா இந்த வானொலி தான் நேர்களோட கதைச்சு கொஞ்சம் அப்பா சுகமா இருக்கிறார் ஐயா, நலமா இருக்கிறார். நீங்க இன்றைக்கு வந்து பேசினது சந்தோஷமா இருக்கு, ஞாபகத்துல இருக்கு, உங்களை எல்லாம் ஞாபகத்துல இருக்குது, நலமா இருக்கீங்க.
6: ஓ நல்ல, எனக்கு ஒரு இதுவும் இல்ல, எனக்கு வந்து சுட்டிக்காகல நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயம் உண்மைதான். எல்லோருமே
6: எனக்கு நடக்கிறது வந்து மெட்டேக்கு நடக்குவான்னு நினைக்கிறது.
0: கவலைக்கிடமானது. சில இப்ப எங்களுக்கு தெரிஞ்சவர்களும் நிறைய, எங்க அப்பாட சொந்தக்காரர்கள் பாரிஸ்ல, மற்றது ஒரு டென்மார்க், அதுல எல்லாம் அவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் சொந்தக்காரர்.
6: சின்ன
0: வயது போட்டிருந்தது எனக்கு பாத்திருந்தேன் நான். மற்றது அப்பாட, எங்க அப்பாட சொந்தக்காரர் ரெண்டு மூன்று பேர் அதனால பாதிக்கப்பட்டு உயிரிழப்பும் இருந்திருக்கிறது. அங்க
6: பருத்தத்துறை.
0: ஆமா, வெளிநாடு என்பது எங்களுக்கு இப்ப ஸ்ரீலங்காலையும் இப்ப சரியான மோசம் இப்ப அதை அறிவிச்சிருக்கிறார்கள்.
6: அங்க வந்து இப்ப இங்க வந்து இப்ப இங்கிலாந்துக்காரே கட்டுப்படுத்த, இந்திய இலங்கையில வந்து நாங்கள் அவையே கட்டுப்படுத்திக்கல. இங்க வந்து எவ்வளவு சட்டம் இருந்தாலும் மக்கள் மீறித்தான் நடக்கணும்,
0: மீறித்தான் நடக்கணும். அதேதான் எல்லா இடம். ஆனா கனடாவில கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் சில சிட்டியில கட்டுப்பாடு இல்ல, ஒன்றியல எல்லாம் கட்டுப்பாடுகள் குறைவு, அதனால அங்க சரியான மாதிரி வருது நிறைய.
6: வீதம் இங்க வந்து இப்ப ஒரு 300-200 குறைஞ்சிடுது,
0: குறைஞ்சிருச்சு. கனடியன் நியூஸ் எல்லாம் சொல்லுது சரியான பாதிப்புகள்.
6: அங்க வந்து கட்டுப்பாடு, மக்களை கட்டுப்படுத்தினாலும் அந்த அரசியல்வாதிகள், அந்த மற்ற பொருளாதாரம் உள்ளாக்கள் வந்து மற்ற மதிக்கிறீங்க.
0: ஆனா உண்மையா பணக்காரருக்கும் வருது, ஆக்டர்ஸ் வருது, எல்லாருக்கும் வருது.
6: இல்ல பணக்காரும் வரும், வருது இல்லையாண்டாலும் காசை கொடுத்து ஏதோ பெஸ்ட் டொக்கோட போறவங்க அந்த அந்த உதவி பாவார மக்களே அதுவும் இல்லை.
0: அது அது மட்டும் இல்ல, பணத்தால ஒண்ணும் செய்யல. ஒரு அமெரிக்கால ஒரு பெரிய ஒரு பணக்காரன் சாகும் போது பணத்தை எல்லாம் தன்னுடைய கோடீஸ்வரன் தன்னுடைய நண்பர் கழுதி வச்சிட்டு போயிட்டு அவருக்கு வந்து பணத்தை வீசி கையில கொடுக்கலையா இருக்கும். இது இது பொறுமதி ஏற்றது என்றது எனது நண்பர் சொல்லி இருந்தாரு, வீசி அறியறார் எல்லாரும்.
6: இதே மாதிரி இந்தியாலே நடந்தது, டெல்லியிலேயும் அவரும் ஒரு மில்லியோனோ அவருக்கும் நடந்தது. வந்து ரூலமைக்கு உள்ள கதை, அவருக்கும் வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனது மட்டும்தான், அவர் வெளியில வந்ததுன்னு அடக்கம் செய்ததும் தெரியாது, அவரை பார்க்கவே முடியல. அந்த பணம் அங்க இருக்கு, நாங்கள் அதை பணம் இல்லாத நாங்கள் நோய்ந்து கலைக்கூடா இருந்தாலும் பணத்தை பெறுவார்களும் இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான்.
0: நல்லது, சுகமா இருங்கோ, நல்லமா இருங்க ஐயா, அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்கோ. எல்லாம் நீங்க இருக்கணும். நன்றி நன்றி
6: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு ஃபாரூக். நீங்க தவறா நினைக்க வேண்டாம் ஐயா, நான் அந்த பாடலோடு முந்தி முந்தி விநாயகரே அது எங்களுடைய நாகப்பெண்ணுக்காக எடுத்து வருகிறேன் ஃபாரூக். அதுல உங்களையும் சேர்த்துக்கிறேன் நான். நாளைய தினம் உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டா ரெண்டு பாடல் தரலாம். ரெண்டா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சோர்வா, மனநிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது. இவ்வளவு நேரம் பேசுகிறேன் என்றாலும் மனதில் ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு விடைபெறுகிறேன். ஏமாத்தி போட்டேன் என்று சொல்லக்கூடாது ஃபாரூக். இந்த பாடல் என் அன்பு உறவுகளே, நலமாக எல்லோரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எப்பொழுதும் இந்த காற்றலை வந்து இது பொதுவான ஒன்று, இது நாங்கள் இதை வழி நடத்தி செல்லுகிறோமே அன்றி இது உங்களுடைய காட்டலை. இதை தயவு செய்து யாரும் தூக்கி அறிந்து பேச வேண்டாம் என்றால் ஒரு விடயத்தை உருவாக்குவது ரொம்ப கடினம், உங்களுக்கு தெரியாது. இரவு பகல இந்த வானிலையை கட்டி காத்து அதனுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து அதை ஒழுங்கமைத்து மற்றவர்களை எல்லாம் சொல்லி பேசி நிகழ்ச்சிகளை எடுத்து வருவதற்கெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்துக்கொண்டு வர்றது. அதனால் தயவு செய்து இது உங்களுடைய தளம், இது உங்களுடைய வீடு, இங்கே அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் கட்டுப்பட்டு நடப்போம். அது நேர்களாக இருந்தாலும் சரி, நாங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு நடப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லா உறவுகளிடமிருந்து, எல்லா அன்பு உறவுகளிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இன்றைக்கு விடைபெறுகிறேன். நாளைக்கு மீண்டும் வந்து இதில் வந்து இருந்து பேசினாத்தான் நீங்கள் என்னுடைய பேச்சை கேட்கலாம். அப்படி ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். அதனால் நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே.

மாம்சம் இது டாய் அச்சத்தண்ணியில விளக்கறியும் டாய் தாராள வம்சம் இது டாய் அறிக்குருவி நாடாது டாய் மூணாலடி தாளத்து முறையா கொண்டாடா

0: வெடுத்து வந்த சிங்கம் யாரு, அந்த கர்ணனுக்கு தம்பி இவன் பாரு.
1: சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள் எம்டிஆர் எஃப்எம். 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: எம்டிஆர் எஃப்எம்.
3: உலக நடப்புகள், நாளும் நடைபெறும் நிகழ்வுகள், பத்திரிகை கண்ணோட்டங்கள், எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் செய்திகள். அடுத்து வருவது
4: உலக வளம். 28 தேதி 4/2021 புதன்கிழமை. பெண் என்கின்ற ஒரே காரணத்தினால் தான் துருக்கியில் அவமானப்படுத்தப்பட்டதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா வொண்டர்லைன் அவர்கள் கூறியிருக்கின்றார். உலகம் முழுவதிலும் இருக்கின்ற பெண்களில் தலைமைத்துவத்திற்கு பெண்கள் வருகின்ற பொழுது பெண் என்கின்ற காரணத்தினாலேயே அவமானப்படுத்துகின்ற உலகத்தின் போக்கு இன்னமும் மாறிவிடவில்லை என்பதை அவருடைய அந்த கருத்து சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஊர்சுலா வொண்டர்லைன் என்றால் யார்? இவர் ஜெர்மனியின் படைத்துறை அமைச்சராக இருந்தவர். ஆங்கிலம், டச் உட்பட ஐரோப்பாவின் பிரபலமான மொழிகளையெல்லாம் சரளமாக பேசக்கூடிய ஆளுமையுள்ள ஒரு பெண்மணி. இன்றைய ஜெர்மனிய சேஞ்சலர் ஏஞ்சலா மேர்க்கல் அவர்களினுடைய மிக நெருங்கிய தோழியாக பணியாற்றியவர் என்பதும், 7 பிள்ளைகளினுடைய தாயான இவர் இன்று ஐரோப்பிய அளவில் 27 ஐரோப்பிய நாடுகளினால் ஏகோபித்து தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருமைமிக்க ஒரு பெண்மணியாகவும், இன்று உலகின் மிக உச்சமான ஒரு பதவியில் இருக்கின்ற அதி உயர் ஸ்தானத்தை வகிக்கின்ற மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாகவும் இருக்கின்றார். இத்தகைய பெண்மணி ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் சார்ல்ஸ் மிக்கேல் அவர்களுடன் துருக்கி நாடு சென்று சந்தித்த பொழுது நடந்த சம்பவம் சில வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்றது. ஊர்சுலா வொண்டர்லைனுக்கு கதிரை வழங்கப்படவில்லை. துருக்கிய அதிபர் இருந்த கதிரையும் அதற்கு முன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஊர்சுலா வொண்டர்லைன் அவர்களுடன் சென்ற சார்ல்ஸ் மிக்கேல், அவர் ஆண் என்கின்ற காரணத்தினால் இருவருக்கும் அந்த கதிரை ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் தனக்கு கதிரை இருக்கின்றதா என்று பார்த்த ஊர்சுலா வொண்டர்லைன் ஊ என்று குரலை கொடுத்துவிட்டு, அங்கு எங்காவது கதிரை இருக்கின்றதா என்று தேடி ஒரு சோபா இருந்தது, அதில் உட்கார்ந்து கொண்டார். இவருக்கு எதற்காக கதிரை கொடுக்கவில்லை என்ற கேள்விக்கு துருக்கி கொடுத்த விளக்கம், தமக்கு எத்தனை பேர் என்று தெரியாது என்பது ஒரு விளக்கம். துருக்கி நாட்டினுடைய சட்டத்தில் 2 தலைவர்களுக்கு 2 கதிரை என்பதுதான் அங்கிருக்கும் சட்டம் என்றும் கூறி துருக்கி தன்னுடைய பக்கத்து நியாயத்தை கூறியது. இப்பொழுது விவகாரம் வெடித்துவிட்டது. என்னவென்றால், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதி உயர் பதவியில் இருப்பவர். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் என்பது ரப்பர் ஸ்டாம்ப் போன்றது. சார்ல்ஸ் மிக்கேல் அவர்கள் ஊர்சுலா வொண்டர்லைனை விட உயர்ந்த பதவியில் உள்ளவர் அல்ல. இந்த நிலையில் சரியானவரை உட்கார வைத்து மரியாதை கொடுக்காததற்கான காரணம் என்ன? இப்பொழுது ஊர்சுலா வொண்டர்லைன் தானே அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனது அவமானம் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கலாம், சிறப்பாக பெண்கள் என்றால் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் கூறியிருக்கின்றார். நான் ஒதுக்கப்பட்டு தனிமைப்பட்டதை அங்கு உணர்ந்து கொண்டேன். இது யாருக்கு எதிரான அவமதிப்பு என்றால், உயர்வான பதவியில் பெண்கள் இருந்தால் அவர்கள் அவமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்கு வளமையாக இருக்கின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய தருணத்தில் ஏதாவது நியமங்கள் இருக்கின்றதா பெண்களினுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காக என்று ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை தட்டி பார்த்த பொழுதும் கூட அவ்வாறு மரியாதைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான சிறப்பு சட்டங்கள் இல்லை. எனவே எதிர்காலத்தில் பெண்கள் தலைவராக இருந்தால் அவர்களை மரியாதைப்படுத்தக்கூடியவாறு சட்டத்தில் மாற்றம் அமைத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் எழுதப்பட வேண்டும் என்கின்ற பிரேரணை இப்பொழுது வந்திருக்கின்றது. துருக்கி அதிபர் செய்திருக்கும் செயலுக்கான காரணம் என்ன என்பதை அவர் கூறுகின்ற பொழுது, துருக்கிய அதிபர் பெண்களை மதிக்காத ஒருவர் என்ற பொருள்பட அந்த கருத்து இருக்கின்றது. காரணம், துருக்கி இஸ்தான்புல் கன்வென்ஷன் என்ற ஒரு சட்டத்தில் இருந்து விலகியிருக்கின்றது. இந்த

0: அந்த நாட்டில் இருக்கின்றது. துருக்கியினுடைய பிரதமர் கூறுவது போல, இரண்டு கதிரைகள் தான் ஒதுக்குவது என்பதுதான் தங்களுடைய நாட்டு சட்டம். தமக்கு எத்தனை பேர் வருகின்றார்கள் என்பது தெரியாது என்பது இன்னொரு விளக்கம். போன்றவைகள் எல்லாம் ஒரு ஒப்புக்கு போர்த்திய போர்வைகளாக இருக்கின்றனவே அல்லாமல், அடிப்படை பிரச்சினை இருப்பிடம் என்பது அல்ல. இங்கு நான் யார் என்றதுதான் பிரச்சினை. அந்த இடத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து சென்ற சார்ல்ஸ் மிக்கே கூட தன்னுடைய இடத்திலிருந்து எழுந்து, ஏனென்றால் அவருக்கு தெரியும் தன்னை விட ஊர்சுலா வோண்டர்லைன் அவர்கள் பதவியில் உயர்ந்தவர் என்பது அவருக்கு தெரியும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் எழுந்து இந்த நிலைமையை சமாளிக்க தவறியது தப்பான செயல் என்று ஜெர்மனியில் இருந்து வெளிவருகின்ற பொருளாதார சஞ்சிகை ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது. சார்ல்ஸ் மிக்கேல் அவர்கள் கூட வருத்தம் தெரிவித்திருக்கின்றார். அந்த இக்கட்டான நிலையில் விவகாரத்தை எப்படி கையாள்வது என்பது தனக்கு தெரியவில்லை என்று, ஆனால் காணொளிகளை பார்க்கின்ற பொழுது தான் வேண்டுமென்றே உட்கார்ந்து இடத்தை விடாமல் இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுவது தனக்கு வருத்தத்தை தருவதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இப்படியான தலைமை தாங்கி செல்லுகின்ற பொழுது, இவ்வாறு இட்டுமுட்டான ஒரு சூழல் வருகின்ற பொழுது, அதை ஐரோப்பாவில் இருந்து சென்ற யூரோமேன் என்று கூறக்கூடிய ஒரு ஐரோப்பிய ஆண் தலைவர் அந்த விவகாரத்திலே பெண் ஒருவர் அவமானப்படுத்தப்படுவதை தெரிந்து அதை மாற்றியமைக்க தவறிவிட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. தென்னாசியாவிற்கு அருகில் இருக்கின்ற மியான்மர் நாட்டில் நடைபெறுகின்ற சர்வாதிகாரமும் ராணுவம் அதிகாரத்தை கைப்பற்றி இருப்பதும் ஆசியாவில் இருக்கின்ற நாடுகளினுடைய ஆட்சிகளுக்கே அச்சுறுத்தலாக அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் முதல் தடவையாக ஆசியான் நாட்டினுடைய தலைவர்கள், அதுவும் 6 அதிபர்கள் பிரதமர்கள் உள்ளிட்ட தெற்கு தென்கிழக்கு ஆசியாவினுடைய டாப் பொலிட்டிஷியன் என்று சொல்லப்படுகின்ற முன்னணி தலைவர்கள், பர்மாவினுடைய ராணுவ சர்வாதிகார தலைவர் மின் அவுங் கெலாயிங் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். மியான்மரில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை தொடரவிட முடியாது. மக்கள் ஜனநாயக முறைப்படி வாழ வேண்டும், அதற்கான அடிப்படைகளை வகுத்தே ஆக வேண்டும் என்பதை அறுதியாகவும் உறுதியாகவும் ஆசியான் நிறுவனம் கூறியிருக்கின்றது. இதன் பின்னதாக மியான்மர் ராணுவ சர்வாதிகாரியானவர் 5 அம்ச கோரிக்கைகளுக்கு இணங்கியிருக்கின்றார். முதலாவதாக, மக்கள் இப்பொழுது ராணுவத்துடன் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள், இந்த மோதலை நிறுத்த வேண்டும். இரண்டாவது, இரு தரப்புகளும் அவ்வவ் இடங்களுக்கு பின்வாங்கிவிடல் வேண்டும். ராணுவம் தடுப்பது மட்டும் அல்ல, ஆர்ப்பாட்டக்காரர்களும் ஆர்ப்பாட்டத்தை நிறுத்த வேண்டும். மூன்றாவது, டயலாக், அதாவது அரசை எதிர்க்காத வகையிலும் அரசு ஆர்ப்பாட்டக்காரர்களை எதிர்க்காத வகையிலும் முதலில் நம்பிக்கையான இருதரப்பு வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளுதல் வேண்டும். நான்காவதாக, ஏசியா நாடுகளினுடைய முக்கிய தலைவர்கள் மியான்மருக்கு வந்து ராணுவத்தின் நிலையையும்
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம் டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான காலை நேர வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா சரியாக இந்திய இலங்கை நேரம் 9:39, கனடிய நேரம் சரியாக 11:09. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் ஒரு கண்ணன் பாடலை எடுத்து வரலாம். இன்றைய சொல் என்ன கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன், பார்க்கலாம். அதாவது நீங்கள் உடுக்கும் உடை வரக்கூடியதாக, வேட்டி, சேலை, சுடிதார், மற்ற வித்தியாசமாக எல்லாம் வந்திருக்கு இல்லை, இப்போ ரவுக்கை, வேறு என்ன என்ன உடை வகைகள் இந்த பாடலில் வருகுதோ அப்படியான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து வரவும். இன்றைக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள். முதல்ல ஒரு பாடல் எடுத்து வரலாம். கண்ணன் பாட்டில் இப்போ உடை வார மாதிரி ஏதாவது இருக்கும், ஆனால் நான் அதை தேடி எடுத்து வரவில்லை. இருந்தாலும் கண்ணன் பாடல் உண்டு, ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அப்படியே அமைதியாக இருக்குது, என்னென்னு தெரியாது. எல்லாரும் சரி, இப்போ 9:40 ஆகிறது உங்களுக்கு, 9:40. எல்லாரும் தூங்கிட்டீங்களோ தெரியாது, இருந்தாலும் தூங்காமல் இருப்பவர்களுக்கு இப்போ தூங்கி இருக்க மாட்டீங்க, 12:30 மட்டும் விழிச்சிருக்கிற நீங்க. ஆனால் யாருடைய சில அதாவது அசைவையும் காணல, பார்க்கலாம். எங்களுடைய ஜார்ஜ் குவைட்ல இருந்து சூப்பர் நைஸ் ப்ரோக்ராம்ட்டு எதை போட்டார்னு தெரியல, பார்க்கலாம். சரி, அது எப்போ போட்டார்னு தெரியல, என்ன ப்ரோக்ராம் போட்டார், கதம்ப நிகழ்ச்சியை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பாடல், கண்ணன் பாடல். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். ஒரு நல்ல ஒரு உற்சாகமான பாட்டுண்டா தான் அண்டு முழுக்க நாங்கள் நல்ல உற்சாகமாக இருப்போம். என்ன புட அதாவது உடைய பெட்டி சொன்னோன்னா யாருமே எல்லாருக்கும் நீங்கள் உடுக்கிற உடுப்பில் ஒரு பாட்டு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. ஒரு பாடல்,

0: ஆண்டாள் வணக்கம். ஆண்டாள், ஆஹா, இப்பதான் ஆண்டாள் வணக்கம் போட்டிருக்கீங்க. கண்ணன் சேகர், வணக்கம் கண்ணன் சேகர். இப்படி ஒரு எழுத்து இருக்கு, இன்றைக்குத்தான் கண்ணன் சேகர் எனக்கு தெரியுது. அடே அப்பா, அடே இப்படியும் எழுதலாம் பாருங்க. இது கீழே நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்கன்னு தான் இப்ப நான் யோசிக்கிறேன். ஏதோ ஒன்று நீங்க சைனா பாசையிலேயோ இல்ல என்னத்திலேயோ நீங்க கிறுக்கி விட்டுருக்கீங்க. யாராவது தெரிஞ்சா எனக்கு வாய்ச்சி சொல்லுங்கப்பா. கண்ணன் சேகர் ஏதாவது எழுதியிருக்கார், நான் இன்னும் அந்த பாஷை படிக்கல கண்ணன் சேகர். இனி படிச்சா பார்க்கலாம். இன்னும் ஒரு விடயம் என் அன்பு உறவுகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கவங்க எல்லாரும் கையை வச்சுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த விடயத்தை சொல்லலாம். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல போறோம். ஒரு அதிசயமான காட்டிலையில எப்பொழுதும் நாங்கள் புதுசு புதுசாக ஆரம்பிப்போம் இல்ல, உண்டை சொல்ல போறோம். எல்லாரும் கையை வச்சுங்க பார்க்கலாம். உருவாக்கம். இந்த காட்டிலையில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், உருவாக்குகிறோம். நீங்கள் பேசும்போது கூட ஒரு நேயர் உருவாகுகிறார். ஒரு நேயர் இணைந்து பேசினால் அவர் உருவாகுகிறார். இப்படி பல விடயங்கள் இந்த காற்றலையில் நடைபெறுகிறது. ஒருதரை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம், அறிமுகமாகிறோம். இங்கே பல விடயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உருவாக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் நலம் தானே? என்ன சத்தம் போடாமல் இருக்கிறீங்க? இன்றைக்கு வானொலி, எங்களுடைய வானொலி தினம் இல்லையா? எல்லாருக்கும் ஆஹா, மன்னிக்கணும். எல்லாருக்கும் இந்த வானொலி சார்பாக ஒரு வணக்கத்தை, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலி வந்ததினால்தான் நாங்கள் எல்லோரும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லாவிட்டால் தனிமைப்பட்டுவிடும். சரி, காய்ச்சலை இணைந்து கொள்ளும் கண்ணன் சேகர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம். வானொலி தின வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வானொலி தின வாழ்த்துக்கள். உருவாக்கம், இந்த வானொலி என்பது ஒரு அழியாதது உண்டு. எல்லோரும் எதிர்பார்க்கணும். இவ்வளவு இப்ப வந்தவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கவில்லை, சிறு வயது எங்களுக்கு டிவி காணும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் இப்ப மெல்ல மெல்ல கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், குழந்தைகளும் கூட. அதனால எங்களுக்கு சிரமம் இல்லாமல் கேட்கக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி. இப்ப பேப்பர் இருந்தா நீங்க கண்ணால வாசிக்கணும். இதை கண்ணம் மூடிக்கொண்டே நீங்க கேட்டுக்கொண்டே என்னென்னு செய்யலாம் இல்லையா? எதுவுமே தேவையில்லை. இதுக்கு கை தேவையில்லை, கண் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. காது மட்டும் இருக்கணும். அதுக்கு பஞ்சு அடைஞ்சு கொண்டு கேட்கலன்னு சொன்னா அதை ஒண்ணும் செய்ய முடியும்.
1: அதாவது நாகரீகம் வளர்ந்து, அதாவது விஞ்ஞான அறிவியல் வளர்ந்து விட்ட காலத்தில் கூட அந்த சந்தனக்கட்டை வீரப்பனோட தொடர்பு கொள்ள வானொலி தான் பயன்படுத்தினார்கள் அரசாங்கம்.
0: பாருங்க, அதபடியா கேட்டுக்குங்கப்பா. யாரோட சொல்லுங்க? சந்தனக்கட்ட களத்தல் வீரப்பன் அவர்களோட இல்லையா?
1: அவர் காட்டுல இருக்கிறதால வந்து எந்த தொடர்பும் கொள்ள முடியல. வானொலி மூலமா தான் அவர்கிட்ட வானொலி பெட்டி மட்டும் எப்பவுமே இருக்குமா? அதனால வானொலி பெட்டி, வானொலி மூலமா வந்து தொடர்பு கொண்டாங்க. அந்த நடிகர் ராஜகுமார் மனைவி, ராஜகுமார் கடத்தி போனது அவன் மனைவி அந்த வானொலியில் அழுதார். எங்க வீட்டுக்காரர் விட்டு விடுங்கள் விடுங்கள், அதை பல முறை போட்டு வானொலி ஒளிபரப்பினார்கள்.
0: அதை கேட்டுட்டு அவருக்கு இறக்கம் வந்துடுது.
1: அதே போல குஜராத்தில் வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒரு 10 ஆண்டுக்கு முன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி வானொலியுடைய சரித்திரம் நிறையவே
0: இருக்கிறது. இப்ப பாருங்க, உங்களோட எல்லாம் நான் தொடர்பு வச்சுக்கிறது வானொலியோட தானே?
1: ஆமா.
0: அல்லாட்டி இங்க என்ன நடக்குன்னு தெரியுமா? நான் சாப்பிட்டா தெரியுது, தூங்குனா தெரியுது உங்களுக்கு, நான் சிரிச்சா தெரியுது பாருங்க. என்ன சிரிக்கிறீங்க நீங்க?
1: பாஷை என்ன பாஷன் கேட்டது இல்லையா நீங்க?
0: அதை சொல்லுங்க. அதுதான் மறந்துட்டேன். ஏங்க, நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் சைனீஸ் பாச பழகி கொண்டு வரேன். அதை விட நீங்க இப்ப வேற ஏதோ ஒரு இதுல எழுதியிருக்கேன் சொல்லுங்க. அத என்ன எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாருங்க. முதல் நீங்க
1: இல்ல, அந்த கோடை தான் நானும் போட்டேன். அசைஞ்சு போற யாருமே அசையவில்லை என்று வாட்ஸ்அப்ல சொன்னீர்கள். நான் இருக்கிறது அசைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி வளைவளைவா போட்டு
0: நீட்டா போட்டா நீங்க அசைவு இல்லாம இருக்கிறீங்க, வளைஞ்சு வளைஞ்சு போட்டா நீங்க அசைஞ்சு. சூப்பர் சூப்பர். இப்படியெல்லாம் மூளை வரணும் பாருங்க. அசைஞ்சு அசைஞ்சு போடுங்க. ஒரு கோட்டை நீங்க அசைஞ்சு அசைஞ்சு போட்டா அது அசைவில் இருக்கிறீங்க, நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அசைவில்லாம கோட்டை நீட்டா போட்டா நான் கேட்கலன்ற அர்த்தம். சூப்பர், நல்ல நல்ல விடயம். சரி, இன்றைக்கு நான் உடைகள், அதாவது சேலை, வேட்டி, சுடிதார், மற்றது ரவிக்க, இப்படி உடைகள் கொண்ட பாடல், ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரவிக்க சேலை வாங்கி தரேன், ராப்பகலா பேசுவோம், ஊமை கனவு கண்டால் படம்.
0: ஊமை கனவு கண்டால்
1: படம் பேரு, பாட்டு வந்து ரவிக்க சேலை வாங்கி தரேன்.
0: நீங்க இந்த இந்த நிகழ்ச்சிய அப்ப பதிவு செய்து போடும் போது கேக்குறீங்களா?
1: என்ன
0: நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க? என்ன வாங்கி
1: சொல்லிடாதீங்க,
0: இல்ல என்ன வாங்கி கொடுக்க போறீங்கன்னு பண்ணிதான் யோசிக்கிறீங்க. என்ன வாங்கி வாங்கித்தாரேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க. இவனை எல்லாரும் சாட்சியாக சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, ரவிக்க சேலை வாங்கித்தாரேன், வாங்கித்தாரேன் தாரேன். என்ன இது பழைய படமா? நான் கேட்காதமா இருக்கிறதே.
1: இல்ல, அது நடிகர் விஜய், விஜயன் ஒருத்தன் தர அந்த காலம்.
0: விஜயன், விஜயன் இல்லையா?
1: ஆமா ஆமா,
0: நிறமாறா பூக்கள் நடித்தவர்.
1: அந்த நேரத்தில் வந்த படம் எல்லாம்
0: அப்ப வந்த படம்.
1: ஆனா பாடல் நல்லா நன்றாக இருக்கும், அமைதியாக போகும் பாடல்.
0: இன்னைக்கு ரவிக்கையும் சேலையும் வாங்கி கொடுத்தா நல்லா தானே கஷ்டப்பட போறீங்க. நல்ல காலம் கேட்க இன்னைக்கு உங்களுக்கு, அவங்களுக்கு.
1: நான் தனியாக ரூம் உள்ள கருத்தாவல் போட்டுதான்
0: இருக்கேன். பயத்துலதான் நீங்க ரூம்ல தாவல் போட்டுட்டு பேசுறீங்க பாருங்க. நல்லது கண்ணன் சேகர், நன்றி. நீங்க மீண்டும் மீண்டும் நன்றி பண்ணுங்க. நலம் தானே நீங்க? நலம் பட்டி பட்டி நலம் தானே? நல்லம் நலம் பரவணும், நலம் பரவணும், நலமாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. எங்கேயே அன்பு உறவுகளை பாருங்க, அவர் கூட ரவிக்க சேலையோட வந்து போயிட்டார். சரி, இப்ப அடுத்த ஆண்டாள் அம்மா வணக்கம் போட்டிருக்கீங்க. சந்திரராஜ் மாமா வணக்கம், நீங்களும் ஒரு அசைவோடு இருக்கிறீங்க, அசைவில் முழுமையாவே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அருள் வணக்கம். இங்கே மற்றவர்களோட சத்தத்தை காணையில நான் பார்த்த ரவிக்க சேலை வேட்டிகள் எடுத்து வந்தா எல்லாரும் அடிச்சு பிடிச்சு கொண்டு ஓடி வருவீங்க. சரி, இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை சொல்ல போறேன். நாளைய தினம் எங்கள் வானொலியில் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார் என்று சொல்ல வந்தேன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் நாங்கள் ஒரு ஆக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது. ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார், அது நீங்க நாளைக்கு சரியாக நாளைய தினம் ராகுல்சாமி அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு பின்பாக 10 மணிக்கு அவருடைய நிகழ்ச்சி காற்றிலகி வரும். 10 மணிக்கு உங்களுடைய காலை 10 மணிக்கு கவிதையும் கானவுமாக அவருடைய நிகழ்ச்சி காற்றிலகி வரும். புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார், அது யார் என்னன்னு கேட்கக்கூடாது. வணக்கம் கண்ணன், உங்களுக்கு எல்லாம் அந்த நிகழ்ச்சி

0: வணக்கம் வணக்கம், மன்னிக்க வேண்டும், இந்த சத்தம் வர்றதுக்கு சத்தம் வர்றதுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம் முத்துவேல். வணக்கம் முத்துவேல், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல நல்ல காதல் கேக்குதா?
0: என்ன
1: கேக்குதா?
0: என்ன செய்யலாம்?
1: கேக்காம
0: இருக்குமாங்க, நான் பஞ்சடைஞ்சும் கேக்குது, நீங்க என்னங்க? சரி, நேற்று உங்களுக்கு பாட்டு இல்லாம போச்சு, நானும் அழைச்சு கூவி கூவி பார்த்தேன், முத்து வேல் வாங்க, நீங்க ஓடி போய் தூங்கிட்டீங்க.
1: இல்ல, நான் இல்ல படுத்துட்டேன்.
0: நீங்க தூங்கிட்டீங்க. சரி, வணக்கம் அர்ஜுனன், அப்படியே காற்றலையில இருந்து கொள்ளுங்க ஒரு நிமிஷம், அப்படியே இருந்து கொள்ளுங்க அர்ஜுனன். சரி சரி முத்து வேல், முதல்ல அர்ஜுனன் சந்திச்சிடலாம் நான், சரியா? அதுக்கப்புறம் உங்களே
1: எடுத்தேன்.
0: வணக்கம் அர்ஜுனன், எப்படி இருக்கீங்க நீங்க? அர்ஜுனன், நீங்க எங்க குரூப்புக்குள்ள இல்லையா? நீங்க சொல்லுங்க அர்ஜுனன், நீங்க சொல்லுங்க ஒரு பாட்டு பாக்கலாம். புடவை சேலை பாருங்க, ஆண்கள் எல்லாம் வாருங்க, யாராவது அவர் பாருங்க, முதல் கேட்டவரே ரவிக்க சேலை வாங்கி தருவான், தன்னுடைய உடையெல்லாம் ஒரு பாட்டு கொண்டு பாருங்க.
1: சரி,
0: ஆண்கள் எல்லாம் பெண்களோட உடையில தான் இப்ப கொண்டு வர போறீங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அர்ஜுன், சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க பாருங்க.
1: பட்டு பாவாடை இங்கே,
0: நான் சொன்னேன் இவர் எங்க வேட்டியா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷர்ட்டை பெட்டி கொண்டுறனா, பட்டு பாவாடையோட வந்திருக்கிற. நல்ல பட்டு பாவாடை பாத்துருக்கீங்களா அர்ஜுன்?
1: பட்டு பாவாடை நான் பார்த்தது இல்ல.
0: பாக்கலையா?
1: சின்ன பிள்ளை போட்டு ரொம்ப பாத்துருக்கேன். பெரியவங்க போட்டு, சின்னவங்க போட்டு பாத்துருக்கேன், சின்ன பிள்ளைய பார்த்து.
0: பெரியவங்க பட்டு பாவாடை போட்டு நீங்க பாக்க இல்லையா? நீங்க
1: பாவாடை போட்டு பாத்துருக்கேன்.
0: நீங்க யானைக்கு பாவாடை கட்டி பாத்துருக்கீங்களா? இப்பயும்
1: யானைக்கு பாவாடை கட்டினா யானை உருவத்துல இருக்க பெண்களுக்கு கட்டி பாத்துருக்கேன், யானைக்கு பாத்ததுல
0: இல்லைங்க. இப்ப அந்த மிருகத்துக்கும் பாவாடை கட்டுறாங்க, நாய்க்கு யானைக்கு எல்லாம், அந்த சர்க்கஸ் காட்டுறதுக்கு எல்லாம் பாவாடை கட்டி, பாவாடை மாய தச்சு போட்டு.
1: அப்படியா?
0: பாத்து இல்லையா நீங்க?
1: ஓ அப்படியா, என்ன தெரியலையே, நான் பாத்து இல்ல வரைக்கும்.
0: சரி, அடுத்த முறை நான் வந்தா நீங்க பாக்கலாம், சரியா?
1: சரி சரி சரி சரி.
0: என்ன சிரிக்கிறீங்க நீங்க முத்து வெளிவர்? சிரிக்கிறார், உண்மையா பொய்யான்னு தெரியாமல நினைச்சு என்னன்னு கேளுங்க. நீங்க வணக்கம் சொல்லுங்க முத்துவேலுக்கு வணக்கம் சொல்லுங்க முத்துவேலுக்கு.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: சரி,
1: இப்ப நீங்க யானைக்கு பாவாடை கட்டு பாத்துட்டீங்க, நான் வரும்போது
0: கொஞ்சம் பாருங்க, நீங்க பேசுறத கேக்கல, கொஞ்சம் பாருங்க. என்ன முத்துவேல் சொல்லுங்க நீங்க முதல்ல.
2: இங்க நம்ம பாப்பா வாங்கி வச்சிருக்கோம், ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மைக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதை மாத்தி மாத்தி ட்ரெஸ் எல்லாம் குடுக்கறாங்க, சேர்த்தே குடுக்கறாங்க. அது ஒரு டாய்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, பாப்பா வாங்கி வச்சிருக்குது. அதான் பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது அவருக்கு என்ன வயசு ஆகுது,
0: என்ன
2: பார்த்த உருவம் இல்லையா?
0: அதான் பாவாடை ராவணி பாக்காதவர் என்ன வயசு, நீங்க
1: என்ன சொல்ல பாவாடை தாவணி பாத்துருக்கேன், பட்டு சேலை கட்டி பட்டு பாவாடை கட்டி இப்ப பாக்க முடியலன்னு
0: சொன்னேன் நானு. இப்ப பாருங்க, அப்போது பொய் சொன்னாருங்க, இப்ப நீங்க வந்தோன்னு ஒரு ஆள் எனக்கு துணைக்கு வந்தோன்னு சரி சரி இல்ல உண்மையா நான் பாத்துருக்கேன், ஆனா இப்ப பாக்கலன்னு சொல்றேன். அப்ப எப்ப பாத்தீங்க நீங்க, அதை சொல்லுங்க.
1: இப்ப வந்து இல்ல நான் வந்து அதாவது சிறிய சின்ன பிள்ளைகளுக்குதான் பாத்திருக்கேன், பெரியவங்களுக்கு இப்ப பாக்க முடியல. எல்லாமே புரியாதான் போறாங்க, எங்க பட்டு பாவாட ஆள் கட்டுறாங்க, எல்லாம் பட்டு சேலை கட்டுறாங்க, பட்டு
2: பாவாடை. இல்லப்ப கலாச்சாரம் கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளவுதானே தவிர, ஹலோ
1: இல்ல இப்ப யாருமே பாவாடை கட்டுறது அதிகமா கிடையாது.
2: இல்ல இல்ல கலாச்சாரம் மாறி இருக்கு, ஆனா அந்த காலத்துல வந்து இந்த பாவாடை தாவணி எல்லாம் நிறைய இருக்கு, நான் நிறைய பேரை
0: பாத்துருக்கேன். அப்ப எப்படி இங்க பாவாடை கட்டாட்டி, இப்ப இருக்கிறவங்க பாவாடை கட்டாட்டி எப்படி இங்க புடவை கட்டுறாங்க? பாவாடைய கட்டினா தானே புடவையும் அதுக்கு மேல கட்டலாம், நீங்க சொல்றீங்க.
1: பாவாடைக்கு மேல சேலை கட்டுறாங்க, அதனால பாவாடை நம்ம பார்க்க முடியாது, சேலை தான் பார்க்க முடியும். பாவாடைக்கு
0: கவலைப்படுறாரு பாருங்க, சேலையா மட்டும்தான் பாக்கலாங்க, எப்படிங்க
1: பாவாடைய பாவாடை தெரியற மாதிரி யாரும் சேலை கட்ட மாட்டாங்களா?
0: ஏங்க தூக்கி செருவி கொண்டு இப்படி தூக்கி இடுப்பு சேலையை மட்டும் செருவி கொண்டு வேலை செய்வாங்க, அப்ப கூட கொஞ்சமா கீழே நீங்க வந்து
1: பாவாடைய அது பட்டு பாவாடை கட்டி யாரு சேலை கட்டி சேலை இடுப்பு சரி யாரு வேலை பார்க்க?
0: ஏன் பட்டு பாவாடை கட்டுறது இல்லையா? நல்ல பட்டு பட்டு
1: பட்டு பாவாடை கட்டி யாரும் சேலையை செருகிட்டு யாரும் வேலை பார்த்தது நான் பார்த்தது இல்ல, சாதா பாவாடை கட்டி இருப்பாங்க, பட்டு பாவாடை கட்டினது இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்றது.
0: என்ன மொத்தத்துல அது பாவாடை தானே, அது நீங்க சரிங்களா?
1: அது பட்டு பாவாடை, அது வந்து பட்டு பாவாடை, சாதா துணியில பாவாடை தான், பட்டு பாவாடைங்கிறது வேற.
0: அப்ப பட்டு எடுக்கணுன்றீங்க, ஆனா பாவாடை பாத்துருக்கீங்க சரியா?
1: சாதா பாவாடை பாத்திருக்கீங்க, பட்டு பாவாடை
2: இல்ல. அது பாவாடை தாவணி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இப்ப இல்ல.
1: அது இருந்தது
2: இப்ப இல்ல. அது ஆனா அந்த காலத்துல வந்து அந்த ரசனையோட ஒரு பாடல வச்சிருக்காங்க அந்த காலத்துல, பாவாடை தாவணியில் பார்த்த ஒரு
0: வழக்காடல் மன்றம் ஆயிருச்சு. என்னண்டா இவர் ஒரு ஒரு கள்ளன் பொய் சொன்னார், இல்ல தான் பாவாடைய பாக்கல, சின்ன பிள்ளை போட்டதான் பாத்தன. நாங்க இவ்வளவு நேரம் வாதாடி வாதாடி வாதாடி கேக்குற மாதிரி கேள்விய கேட்க சொன்னேன், நான் அப்ப பார்த்தேன் என்று சொன்னார். சேர்ந்து இப்ப சொன்னேன் பாவா பாவாடா மட்டும்தான் பாருங்க, கொஞ்சம் பாருங்க ஆச்சன். இப்ப நீங்க கள்ளனா இல்லையா, பாவா பாவாடையே பாத்துட்டு பாவாடையே பாக்கலன்னு சொன்னீங்கல்ல நீங்க.
1: இல்ல பட்டு பாவாடை தான் பாக்கலன்னு சொல்ல, பாவாடை பாக்கலன்னு சொல்லல, பட்டு பாவாடை தவிர நான் பட்டு பாவாடை பாக்கலன்னு சொல்லல. பாத்திருக்கேன், இப்ப கூட சுடிதார் போடுற கட்டுறாங்க, பட்டு பாவாடை கட்டுறாங்க, இப்ப எல்லாம் சேலை தான் கட்டுறாங்க, பட்டு சேலை பட்டு பாவாடை பாக்குறது ரொம்ப அபூர்வம் போடுவாங்க.
2: ஆமா ஆமா,
0: ஆனா இப்ப பட்டு
2: சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அந்த மாதிரி பட்டு பாவாடை செட் எல்லாம் போட்டு பாப்பாங்க. அடுத்து வந்து அந்த அந்த காது குத்துறது இந்த ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாம் அந்த பாவாடை செட்டு கட்டிட்டு குழந்தைகள் வந்து திருமணம் அந்த வைபவங்களுக்கு எல்லாம் வருவாங்க சின்ன பிள்ளைங்க. பெரியவர்கள் வந்து அந்த பாவாடை செட்டு தாவணிங்கிறது சுத்தமா இல்ல
0: இல்ல. ஆனா இப்ப பட்டு பட்டு புடவையே வாங்குறது கஷ்டம்
2: தானே
0: விலை கூட. அதனால புடவைகளே இப்ப வேற வேற சாதியில இன்னும் இன்னும் மாதிரியெல்லாம் சிலது சில புடவை வாங்கி எங்களால உடுக்க முடியாது, கடிக்க தொடங்கும். அது என்னண்டா அந்த கற்கள் வைத்து ஏதோ சீக்வின்ஸ் அது அதுல அந்த அந்த புடவையோட தன்மை கூட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது, உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். தெரியாம வாங்கியிருப்போம். இல்ல ஸ்டோன் வச்சது வாங்காட்டியும் சில சில துணி வந்து எங்களோட உடம்புக்கு செட் ஆகுது இல்ல, அதாவது அது கொடுத்து கொண்டிருக்கும் போது ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லாம் அப்படித்தான். அதனால அதிலும் பாக காட்டன் நல்ல காட்டன்ல சும்மா நாங்க பருத்தியில அந்த ஒயில் சாரி என்று சொல்றோம் இல்ல, அது உண்மையா நல்லா இருக்கும். உடம்போட நல்லா ஒட்டி கொண்டிக்கும், நல்ல உடுக்கவும் நல்லா அழகா இருக்கும், எங்களுக்கும் சுவாத்தியம் கூட என்று நான் நினைக்கிறேன். இந்த பட்டு பட்டு
2: உண்மைதான், அது உண்மைதான். அது அதுல வந்து சில புடவைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும்,
0: சரியான
2: வெயிட்டா. ஆமா ஆமா, அந்த புடவைகளை வந்து யாரும் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நானே இப்ப இதெல்லாம் வாழ்க்கை அனுபவம், நானே திருமணம் ஆன புதுசுல ஒரு ரெண்டு புடவை வாங்கி கொடுத்து அது கட்டாமலே அப்படியே வச்சிருக்கிறாங்க.
0: அதான் பாத்தீங்களா கட்டமட்டது அந்த வெயிட்டா, அதுவும் கூற புடவை என்று சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு தூக்கி நடக்க முடியாது, உடுக்கவே முடியாது. மற்ற இன்னொன்று கூற புடவை என்று சொல்லுவாங்க, அதுல பல ஓட்டைகள் இருக்கும். ஏன்னா அதாவது எப்பவும் கூறப்படவையில ஒரு சின்ன கிழிவு கூட இருக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனா இப்ப வந்து கட் ஒர்க் சொல்லி அதுல ஓட்டையில தயார் பண்ணி அதை கல்லு வச்செல்லாம் இது செய்திருப்பாங்க. எல்லாம் ஓட்ட ஓட்டையா
2: இருக்கும். லேஸ் ஒர்க் மாதிரி அந்த லேஸ் வரிசு நிறைய லேஸ் வச்சிருக்க மாதிரி புடவை
0: வந்துருக்கு. உண்மைதான், அது உண்மையா அது கூடாது உண்டு. அப்படி புடவை அதாவது கூற புடவை என்பது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல்
2: இருக்கக்கூடாது.
0: பட்டா இருக்கணும், பட்டு கொஞ்சம் ஜருக அப்படி போட்டதுதான் அது கூறப்படுக. அதுல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஆனா இது பார்த்தா ஓட்ட ஓட்டையா கட்டுன்னு சொல்லி அதைத்தான் வேணும்னு இப்பத்த பிள்ளைங்க நாண்டு பிடிக்கிறாங்க. கூறப்படவைக்கு இருக்க
2: போன
0: அதுல விலையும் கூடங்க, சரியான விலை. ரொம்ப விலை. சரி, இப்ப எங்களை அர்ஜுன் பட்டு பாவாடை கட்டி என்று கேட்டுட்டீங்க. இருந்தாலும் நீங்க நாங்க உங்களைய ஆயுள் தண்டனையில போடலாம்னு யோசிச்சோம் போய் சொன்னதுக்கு. ஆனா நீங்க சேர்ந்து பாருங்க, நீங்க எங்களை பக்கம் ஆமா பார்த்து நான் பாவாடை என்று சொன்ன வடிவா நாங்க உங்களை ரிலீஸ் பண்ணி விடுறோம் அர்ஜுன்.
1: ஓஹோ,
0: சரியா
1: சொல்லுங்க.
0: ரிலீஸ் பண்ணிட்டோம். என்னண்டா நீங்க சரியில்ல பாத்து நண்டோ, நீங்க ஒரு உண்மையை பேர்ந்து சரின்னு சொல்லிட்டீங்கல்ல. முதல்ல பாருங்க, சுத்தமா சொன்னீங்க. சின்ன புள்ள பாவ போட்டதை மட்டும்தான் பாத்து நண்டு சொன்னீங்க பாருங்க, நான் ஏங்கி போனேன். அது வேற அது வேற முத்துவேல் கேட்டாரு பாருங்க, இவருக்கு எத்தனை வயசு என்று சொல்லுங்க. பாவாடையை பாக்கலையேண்டா என்று கேட்டாரு இல்ல ஒரு கேள்வி.
1: அதாவது நான் இப்பவும் சொன்னேன், நான் வந்து பட்டுப்பாவாடை சின்ன பிள்ளைய போட்டுதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய பட்டுப்பாவாடை நான் தாங்கி தாங்கி.
2: அதாவது அர்ஜுன்
1: சொல்லுங்க,
2: அதாவது பெண்கள் ஒரு 18 வயசு வரைக்கும் தாங்க பாவாடை கட்டுவாங்க, அதுக்கு மேல புடவை தான் கட்டுவாங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
2: 18 வயசு வரைக்கும் தான் அவங்க பாவாடை தவணையில வருவாங்க, அதுக்கு மேல அவங்க புடவை தான் கட்டுவாங்க.
0: இல்ல நான்
2: புடவை கட்டினா
0: இல்ல, இப்ப எல்லாம் வயசு இல்ல. நீங்க நினைக்காங்க தாவணி போட்டு கட்டுறதுக்கு இப்ப எல்லாம் வயசு இல்ல, ஏதோ வித்தியாசம் வித்தியாசம் தாவணி போட்டு இப்ப எல்லாம் செய்யறாங்க. இப்ப எங்க இங்க இப்ப நீங்க பாருங்க, அந்த சுடிதார் மாதிரி பாவாடையும் ஒரு தாவணியும் ஒரு ஜக்கட்டும் மாதிரி எல்லாம் இங்க வீழ்படுது, பெரியவங்களுக்கும் விக்கிறாங்க. இப்ப வயசு இல்ல அதுக்கெல்லாம்,
2: இல்ல அது இல்ல, அது இருந்தாலும் ஏதாவது ஒரு நாள் கட்டுவாங்களே தவிர ரெகுலரா அதை கட்ட முடியாது.
0: ஒரு நாள் கட்டினாலும் கட்டுனது தானே முத்துவேல். அது
2: இல்ல அது ஒரு இல்ல அது ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக கட்டிருப்பாங்க. அது வந்து கொடுமன வரைக்கும் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க.
0: நடைமுறைப்படுத்த மாட்டாங்க சரி. ஆனா இப்பவும் அவர் கவலையோடு தான் சொல்றார், நான் பெரியவங்க பெரிய பெரிய பொண்ணுங்க பட்டு பாவடை கட்டி நான் பார்க்கலன்னு கவலையோடு தான் சொல்றேன். இதுக்கு நாங்க என்ன செய்யறேன்னு தெரியல, பாக்கலாம் வர்றவங்கள்ட்ட கேட்கலாம்.
2: அதுல இன்னொரு அவர்த்த இன்னொரு விஷயம் கேளுங்க. ஹலோ
0: கேளுங்க, நீங்க கேளுங்க.
2: அந்த
0: என்னங்க
2: அந்த கண்டாங்கி சேலை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
0: கண்டாங்கி சேலை தெரியுமா? எனக்கே தெரியாது, அது என்னென்ன சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கண்டாங்கி சேலை கட்டுறது தெரிஞ்சவங்க தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? அது
2: ஆமா,
0: அதுக்கு வந்து
2: நம்முடைய நம்முடைய மூதாதையர் தான் அதெல்லாம் கட்டிருந்தாங்க. இப்ப வந்து நடைமுறையில அந்த கண்டாங்கி சேலை இல்ல
0: இல்ல இல்ல அப்படியே வந்து அது ஒரு ஒரு இப்படி ஒரு மாதிரி ஒரு ஒரு பக்கத்துக்கு அப்படியே தொங்க விட்டு இல்லையா? அது
2: ஆமா ஆமா, அவர் ஒரு மாதிரியே கட்டி நடந்து போறது. அது
0: அது வந்து முதல் இத போட்டுட்டு முதல் சுத்தி எடுத்து போட்டு நாங்க செய்யறத சுத்தாம அப்படியே தோல்ல போட்டு திரும்பி கொண்டு வந்து செருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ அப்படித்தான் தெரியும் இல்லையா? கண்டாங்கி சேலை
2: ஆமா வந்து முன்புதான் இருந்தது, அது இப்போதைக்கு இல்ல. ஆனா வந்து பழைய திரைப்படங்கள்ல ஒன்னு ரெண்டு படங்கள்ல பாத்துருக்காங்க.
0: அந்த பிளீட்ஸ் இல்ல முன்னுக்கு கண்டாங்கி சேலைக்கு நீங்க ஒரு பக்கத்துல ஜாக்கெட்டை காணலைங்க, நூலா இருக்குது ஜாக்கெட், ஒரு சின்ன நூல் ஜாக்கெட், அதாவது பின்னுக்கு முதுகெல்லாம் அப்படியே எம்டியா தெரியுது. முன்னுக்கு புடவை மறைக்குது, மன்னிக்கணும் இன்னைக்கு ஏதோ என்ன பேச விடுது இல்ல, புடவை மறைக்குது. அந்த ஜாக்கெட்ல துணி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஜாக்கெட் ஜாக்கெட் போட்டிருக்கான், ஒரு ஒரு டேப் ரெண்டு டேப் மட்டும் தெரியுது. அப்ப அத பாத்துருக்கீங்களா நீங்க அர்ஜுனன்?
1: சொல்லுங்க.
0: அதாவது ஜாக்கெட் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா போடாத மாதிரி இருக்கு, அத பாத்துருக்கீங்களா? என்ன சிரிக்கிறீங்க?
1: ஜாக்கெட் போட்டிருக்கோம், போடாத மாதிரி இருக்கு. அப்படின்னா ஜாக்கெட் போட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில கலர்ல போடும்போது தெரிய மாட்டேங்குது, அவங்களோட கலர் தாங்க மாதிரி போட்டாங்கன்னா சிலது தெரியாது.
0: இவர் என்ன சின்ன பிள்ளையா தான் இருக்காருங்க அவங்களோட
1: கலர்.
0: இப்ப எனக்கு
2: அவருக்கு தெரியல,
0: இல்ல தெரியல, அவர் என்ன சின்ன பிள்ளை. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நான் போட்டா கருப்பு கலர்ல போட்டா தானுங்க உங்களுக்கு தெரியாது. நல்ல கருப்புல எந்த கலர் எந்த கலரோட இருக்கு, நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்தா ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்காது. நல்ல சிவப்பா இருக்கிறவங்க தாங்க ஜாக்கெட் போட்டிருக்காங்கன்னு ஜாக்கெட் போட்ட மாதிரி இல்ல, ஒரு நாடா மட்டும் இந்த இந்த ஷோல்டர்ல இருக்கு, அது பாக்க இல்லையா நீங்க? நீங்க பணமே பாக்குறது, நீங்க பணமே பாக்க இல்லையா அர்ஜுனன்? நீங்க
1: திரும்பவும் சொல்றேன், அதாவது பாவாடை தானிய தான் பட்டு பாவாடை பாக்கறதுன்னு சொன்ன பேர பாவாடை தானிய பாக்கறேன்னு சொல்லல, பட்டு பாவாடை போட்ட
0: அதாவது பாவாடை வந்து ஃபார்ம்ஹவுஸ்ல தச்சு போட்டிருப்பாங்க. இப்ப அதாவது ஃபார்ம்ஹவுஸ் மாதிரி ஒரு சரியான சாஃப்ட் மெட்டீரியல் பாத்துருக்கீங்களா? அந்த குளு குளுன்னு இருக்கும் சரியான சாஃப்ட், அதுல தச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு எப்படி சொல்ற, சட்டன் சட்டன் சாமோஸ் ரெண்டு விஷயம் இருக்கிறது. அந்த சாமோஸ் துணி வகையில சரியான சாஃப்டா இருக்கும், அது அது சும்மா போட்டு படுக்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கும் அந்த துணி, அதுல தச்சு போட்டிருக்காங்க. சரி, இருந்தாலும் அர்ஜுனுக்கு பாவாடையும் தெரியாது ஜக்கெட்டும் தெரியாது, காணல இந்த காலத்துல அவர்.
1: இன்னைக்கு பட்டு பாவம் பாட்ட சொன்னது நானு. இன்னைக்கு அந்த பட்டு பாட்ட பாட்டத்தான் நான் கேட்டேன். அந்த பட்டு பாவோட
0: இனி வாரங்கள்ட்ட என்னன்னு இதான கேள்வி. நீங்க பாத்தீங்களா இல்லையா?
1: நான் வந்து
0: செல்வகுமார் வந்தா கேக்கலாம். நல்லது நல்லது அர்ஜுன், உங்களோட உடவெட்டு கொண்டு நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இப்ப முத்துவேல் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பாவாடை சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். சொல்லுங்க பாக்கலாம்.
2: என்ன பாவாடைக்கு
0: பாட்டு? அதாவது என்ன பாவாடை என்ன பாவாடைக்கு இல்லைங்க
2: பாட்டு வந்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அது படம் என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை.
0: நல்ல படம் அந்த பாடல் எடுத்து வரலாம். காஞ்சி பட்டுடுத்தியா?
2: காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும்.
0: அதுல ஜெய்கணேஷ் நடிச்சிருப்பா. நல்ல ஒரு பாடல்.
2: ஜெய்கணேஷ் ஜெய்கணேஷ் நடிச்ச படம் தான் அது. ஆமா ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன் முத்துவே. நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ள வேணும். வணக்கம். எங்களுடைய மெர்சி ராணி.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் கலைவாணன். வாங்க கலைவாணன். நாங்க நாங்க பெண்களுக்கு தான் பண்ணிட்டு தான் மெர்சி ராணின்னு கூப்பிட்டேன்.
3: அப்படிங்களா? ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அதாவது பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதாவது ஆண்களுக்குள்ள ஒருமை அனைத்தும் பெண்களுக்கு உண்டு.
0: அப்படி அதை சொல்லித்தாங்க பெண்களை நீங்க பலதாக்கி வச்சிருக்கீங்க எல்லாரும்.
3: அப்படிலாம் இல்ல சகோதரி. இன்று உலக வானொலி தினம்.
0: நிச்சயம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
3: 1946 பிப்ரவரி 13 உலக வானொலி தினமாக யுனெஸ்கோ வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் உலக வானொலி தினத்தை அன்போடு பாசத்தோடு பரிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: உங்களுக்கும் உங்களை சுற்றி வானொலியை கேட்டு ரசிக்கும் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: நன்றி மேடம், நன்றி. அதாவது நீண்ட நேரம் பார்த்தால வந்து கண்வலிக்கும், பேசி வாய்வலிக்கும், மூக்கு வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், வீட்டினால் கை வலிக்கும். ஆனால் எவ்வளவு நேரம் கேட்டாலும் காது வலிக்காது. நமது அன்பு வானொலி செவிட்டாது தேனொலி.
0: அதுக்கு தானேங்க மனைவி மாரா இவ்வளவு பேசியும் கணவர் மேல பேசாம இருக்கிறாங்க. வலிச்சிருந்தா தான் இவங்க எப்படி ஓடி இருப்பாங்க.
3: அன்பு அன்பு சகோதரி, நான் வந்து என்னுடைய நான் வந்து 14 இருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய வீட்டுல வந்து இது வரைக்கும் வந்து 36 வானொலி இருக்கிறது. அதை வந்து நான் யாருக்குமே தூக்கியும் போடல, யார்ட்டும் கொடுக்கவும் இல்லை. அதை அப்படியே சேகரிச்சு வச்சுட்டு
0: இருக்கேன்.
3: என்னுடைய நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னுடைய உயிர்
0: நிச்சயம்
3: முதல் வானொலி, இரண்டாவது என்னுடைய ஆசிரியர் பணி அப்படின்னு எல்லாத்தையும் நான்
0: சொல்லியிருக்கேன்.
3: அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்கூல்ல இன்னைக்கு என் பள்ளியில கூட இன்றைக்கு வந்து உலக வானொலி தினத்தை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசணும் சகோதரி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த ஊடகம் இல்ல அப்படின்னா எதுவுமே இல்லை. அதாவது ஊடகங்கள்ல அது என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்கள்ல தாயகம் வானொலி அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வானொலி வந்து சிறப்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து நடைமுறையில வந்து யாரும் வந்து வெளிப்படுத்த
0: மாட்டேங்கிறாங்க.
3: அந்த அளவுக்கு இந்த வானொலி வந்து மிக சிறப்பாக, அதாவது நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடைபெற்ற சுனாமியா இருந்தாலும் சரி, கஜா புயலா இருந்தாலும் சரி, அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது நம்மளுடைய வானொலி தான்.
0: வானொலிகள்
3: அது வந்து யாரும் மறக்க முடியாது.
0: உண்மை
3: அளவுக்கு நம்முடைய வானொலி ஊடகம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு அன்பு சகோதரி, என்னுடைய துணைவியார் பேசுறாங்க. ஒரு
0: நிமிஷம் முதல்ல உங்களோட பாட்டை சொல்லிட்டு போங்க, துணைவியார் பாட்டை கேட்கலாம். கலைவாணன்
3: கலைவாணன் சகோதரி, அவங்க அற்புதமான ஒரு பாடலை கேட்க போறாங்க.
0: வணக்கம் மெர்சி ராணி.
4: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கீங்க மெர்சி ராணி? நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கமா. நீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: சரிங்கம்மா.
0: இன்னைக்கு மன்னிக்கணும்மா. எங்க இன்னைக்கு நீங்க
4: வானொலி? வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுக்கும் சரி. நீங்க சொல்லுங்க, இங்க உடைய வச்சு ஒரு பாடல், அதாவது என்னண்டாலும் உடுப்புற உடுப்பு, ஆண்கள் உடுத்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள் உடுத்தாங்க, பெரியவர்கள் உடுத்தாலும் சரி, அது வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம். உங்க விருப்பமா?
4: பாவாடை பாவனையே பார்த்த உருவமா.
0: இது யாரோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல, யாருமே கேட்கல. கேக்கல
4: பழைய
0: கேக்கல. பாவாடை. இவ்வளவு நேரமும் சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப நீங்க அஞ்சாவதால், ஆனா எல்லாம் பெண்கள்ட உடையதான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆண்கள்ட கூட வரவே இல்லை. ஆண்கள் கூட பெண்கள்ட பாவாடையதான் சொல்லிட்டு போறாங்க.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே காற்றோடு காற்றாக கலந்து வந்து கலையகத்திலிருந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

காற்றலையில் கலந்து வந்து வணக்கம் என்று கூறியதோடு அல்லாமல், அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நலமாக இருக்கும், நீங்களும் நலமாக இருக்கும் இனிமையான இந்த வேளையிலே மூன்றுகள் தமிழ் வானொலியில் வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது கதம்பம். கதம்பத்திலே நாங்கள் இன்று காண இருப்பது என்ன என்பதை அன்புடன் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு ஜெகபிரசாதிக் அவர்கள், அது மட்டுமல்லாமல் ஷியாமலா, அன்பு நாகப்பன் இவர்கள் நிகழ்ச்சியை என்னவென்றே கூறி வருக என்று வரவேற்றதற்கு நன்றியை கூறிக்கொண்டு அவர்களையும் வரவேற்று கொண்டு இப்பொழுது முதல் நாங்கள் காற்றலையில் கலந்து செல்ல இருக்கின்றோம். வளமை போல எங்கள் காற்றலையில் மலரும் ஒரு இசை ஒன்று வருமல்லவா, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நிகழ்வு வருவதுண்டு. அந்த வகையில் ஆம், கண்டுபிடி கண்டுபிடி என்ற அந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு பொக்கிசம் என்ற நிகழ்விலே இணைந்து விட்டோம். அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து இணைய வேண்டியதும் உங்களுடைய போட்டியை ஆரம்பித்தவுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் புள்ளிகளை பெறுவதற்கும் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான எண்களோடு இணைந்து கொள்ளலாம். இந்த வேளையிலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் சுற்றாடலே இப்பொழுது 22 பாகை செல்சியஸ் என்று வெப்பநிலை காட்டும் பொழுது அதை நாங்கள் உணர்வதும் 22 பாகை போன்றுதான் இருக்கின்றது, வெப்பம்தான் தெரிகின்றது. ஏனென்றால் பவனத்திலே காற்றலையிலே ஈரப்பதம் குறைந்த வீதமாக இருக்கின்றது, அதனால் வெப்பம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிகின்றது. இருப்பினும் பகல் 11 மணிக்கு பின்பு வெளியே செல்வது மிகவும் கடினமாக இருக்கும், மாலை 5 மணி வரை. ஆனாலும் விடுமுறை காலங்கள் எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்றார்கள். இந்த கனடா நாட்டிலே இந்த வெப்பநிலையைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் எல்லோரும். ஆ, சிறந்த வெப்பம், சிறந்த. ஏனென்றால் சில நாட்களில் தான் இப்படி கிடைக்கும். நான் நினைக்கிறேன் இந்த வாரத்துடன் இந்த வெப்பம் முடிவடைந்து குறைந்து கொண்டு போய்விடும். ஏனென்றால் பகல் வேளை குறைந்து கொண்டும் எங்களுடைய காற்று வீச்சு அதிகமாகவும் இந்த வெப்பத்திலும் ஈரப்பதமும் காணப்படுகின்றது. அன்பு உறவுகளே, எங்கே உங்கள் காலையில் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வந்து கூற வேண்டும். நீங்கள் வரும்பொழுது இன்றைய வளமை போல பொக்கிஷம் நிகழ்வுக்கு நாங்கள் இணையும் வேளையிலே உங்களுக்காக 20 பெட்டிகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 20க்கு 40 புள்ளிகள் இருக்கின்றன. எத்தனை பேர் வரப்போகின்றீர்கள், எத்தனை பேர் பங்கு பெற்று, நீங்கள் எத்தனை புள்ளிகளை பங்கு பெற்றப் போகிறீர்கள் இந்த 40 புள்ளிகளிலும் என்று எண்ணும் வகையில் வாருங்கள், இணையுங்கள் மொழிகள் தமிழ் வானொலிக்கென்று அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் தந்தவர் அல்லவா. அது மட்டுமல்லாமல் இன்று நாங்கள் இந்த வானொலியில் வல்லமையோடு இயங்குவதற்கு சக்தியையும் கொடுத்து மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து நாங்கள் பரணமிக்க அருள் புரியும் எல்லாம் வல்ல இறைவனிடம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறி இவர்களுக்கெல்லாம் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து வணக்கம் கூறி இணைந்து கொள்வோம் என்ற நிகழ்ச்சியோடு. அன்பு உறவுகளே, உலகளாக இருக்கும் நேய நெஞ்சங்களே, முகம் தெரிந்தவளே தெரியாதவர்களே, உங்கள் அனைவருக்கும் வேண்டினான் என் இறைவனிடம் இருகரம் கூப்பினேன் அல்லவா. நாங்கள் எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் உலகளாக இருக்கும் அன்பு உள்ளங்களின் நன்மை தீமைகளில் மொன்றியல் தமிழ் வானொலியும் கலந்து அவரவர்கள் உள்ளத்தோடு இணைந்து அவர்கள் உணர்ச்சிகளில் பகிர்ந்து கொள்கின்றோம். எங்கே ஆரம்பிப்போம் இன்றைய கதம்பத்தை?

0: சிறப்புடன் இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு அன்புடன் வந்துவிட்டார் தானாக வந்த சந்தனம். அன்பு வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம். உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு வணக்கத்தை தந்து இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகிவிட்டோம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நல்ல காலநிலையில் இருக்கு. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி? 6 டிகிரி ஐயா, இன்னைக்கு எங்களை விட தாழ்ந்திருக்கின்றீர்கள். அடேங்க அப்பா, 6 டிகிரி வருவதற்கு எங்களுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் செல்ல வேண்டும். ஓ, 26 பார்த்தீர்களா? தூக்கி போட்டுவீர்கள், போட்டு விட்டீர்கள். ஒரு குண்டை எதிர்பார்க்கவில்லையே நான். 26 எங்களுக்கு, 6 எங்களுக்கு, அது பூச்சதை எங்களை கூட கண்டு போங்க. சிறப்பு மகிழ்ச்சியை தரு. நான் பேசுவது கேட்கின்றதா உங்களுக்கு? நான் பேசுவது கேட்கின்றதா? நீ
1: நன்றா கேட்கிறது, எனக்கு
0: கேட்குது. நன்றி, வாழ்த்துக்கள். இந்த உங்களுடைய குறுங்கள்,
1: நான் பக்கத்திலே ஒரு வானொலியை வச்சுக்கிட்டே தான் பேசுவேன்.
0: அப்படியா? வானொலியும் கேட்டுக்கிட்டு. ஆ, வாழ்த்துக்கள். அது என்ன, பெட்டியா அல்லது தொலைபேசியா?
1: இந்த பெட்டியெல்லாம் கிடையாதுங்க ஐயா, வானொலி. அதாவது கைபேசியிலே வந்து.
0: ஆமா ஆமா, செயலி மூலமா. சரி, இப்பொழுது எல்லாம் வந்து விஞ்ஞான உலகம் முன்னேறி வரும்பொழுது பழைய ஸ்தாபனங்கள் எத்தனையோ அடைத்து மூடப்பட்டு விட்டன. எத்தனை ஸ்தாபனங்கள் மூடப்பட்டு விட்டன? இப்ப துல்லியமாக எல்லாத்தையும் ஒரு உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டு உலகளாவ நாங்கள் உலாவ வேண்டியதாக இருக்கும். உலகளாவ அளவலாக வேண்டியது.
1: ஒரு கணக்கு எடுத்தா 50 மேற்பட்ட பொண்ணோட வேலையை இந்த ஒரு திறன் பேசி செய்யும்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. கைபேசி என்பதை விட கைத்துறன் பேசி என்றும் கூறிவிடலாம் இல்லையா?
1: திறன் பேசி. ஆமா, கைபேசிங்கிறது வேற, இது வந்து திறன் பேசி.
0: திறன் பேசி. ஆமா ஆமா ஆமா, திறன் பேசி.
1: ஸ்மார்ட் போன்.
0: ஓ, ஸ்மார்ட் போன், திறன் பேசி.
1: செல்போனுங்கிறது பட்டன் போன்.
0: ஆமா, இது தொட்டவுடன் பேசி விடுமோ?
1: இது வந்து டச் போன் இல்ல, இது வந்து திறன் பேசி.
0: அப்படித்தானே இப்பொழுது திறன் மருத்துவம் வந்துவிடுது. தொட்டு பார்க்காமல் மருத்துவம் செய்கிறார்கள். வாழ்த்துக்கள். சிறப்பு.
1: எல்லாத்துலயும் ஸ்மார்ட் வந்துருது.
0: ஆனா மக்கள் தான் ஸ்மார்ட் நினைச்சு வீணாக எல்லாத்தையும் போட்டு உடைக்கின்ற. ஆமா ஆமா, ஸ்மார்ட் டவுனா போயிடும். டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் கடையை டவுனாகவே போயிருக்கணும். அது ஒரு புறம் இருக்க. உங்களுடைய காலநிலை அப்படி என்றால் இன்று வெப்பமாக இருக்கின்றது. அவ்வளவு தூரம் வெப்பம் இல்லையே என்ன? எங்களுக்கு 26 கிடைப்பதே அறுதி. இப்பொழுது 22 தான் இருக்கின்றோம். 28 வரை செல்வோம். அது மீண்டும் மீண்டும் குறைந்து கொண்டு வந்து 14 வந்துவிடும் இரவு. அதான் இங்கே உள்ள வித்தியாசம். நோய் வருவதற்கும் அது ஒரு காரணமா இருக்கும். சரி, நல்லது. நாங்கள் இன்று வந்த விடயத்தை கவனிப்போம். இப்பொழுது நாங்கள் பொக்கிசத்துக்கே வந்துவிட்டோம். 20 பெட்டிகளும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குது. 1 20 வரைக்கும் எண்கள் கொண்டது. இன்று 2 எழுத்துக்களிலிருந்து அதிகூடிய எழுத்துக்களாக 6 எழுத்துக்கள் உள்ள பதங்கள், 7 எழுத்துக்குள்ள படங்கள் காணப்படுகின்றன. பொருட்கள் அதை நாங்கள் கண்டுபிடிக்க இருக்கின்றோம். முதலில் எந்த பெட்டியிலிருந்து ஆரம்பிப்போம்? உங்களுக்கு விருப்பமான எண்ணை கூறுங்கள்.
1: 9.
0: 9 என்றால் உங்களுக்கு ஒரு விருப்பமான எண், அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணம்
1: என்று சொல்ற மாதிரி 9 அப்படின்னு
0: சொல்ல. 9. சரி, இந்த 9
1: சொல்லாம 9
0: என்ற ஒரு சிறந்த எண்ணையா. எந்த வளைத்தாலும் நாங்கள் அதை பெருக்கி பார்த்தாலும் 9 கூட்டி, அந்த பெருக்கு தொகையில் வரும் இலக்கங்களை கூட்டி பார்த்தால் 9 தான் இருக்கும். எண்களை கூட்டி பார்த்து இப்போ 9 பெருக்கி பாருங்க. 9 81 8 1 9 அப்படித்தான் வரும். அதெல்லாம் அந்த 9 ஒரு அதிர்ஷ்டமான இலக்கம். அதனால் தானே நவரத்னம் என்று கூறுகிறார்கள். அதே நேரத்தில் நவ பாஷாணம் என்று
1: கூறுகிறார். ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ்
0: இருக்கத்தானே. உள்ளங்கை இருந்தா புறங்கை இருக்கத்தானே. விட இரவு இருந்தா பகல் வேண்டும் தானே.
1: இருந்தா தலை இருக்கு.
0: ஆமா, இருக்கத்தாரே வேண்டும் ஐயா. சரி,
1: தலை இருந்தா அந்த காசு செல்லாது.
0: செல்லா காசா போயிடும். சரி, இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த அந்த 9 மந்திரத்தை கூறுங்களேன்.
1: அந்த காகசம் அபு காகசம் திறந்துடுச்சே.
0: அற்புதம், அற்புதம், சரியான உச்சரிப்பு. பெட்டி அழகாக திறந்து கொண்டிருக்கின்றது. சரி, ஒருக்கா உங்களோட ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் அங்கே காணப்படும்? நான் 2-6 வரை உள்ள என்று கூறிவிட்டேன். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று
1: எண்ணுகிறேன்.
0: 4 சொன்னது சரிதான், ஆனால் 1 கூட்டினால்தான் அது சரியான சரியாக இருக்கும். 5 எழுத்திலே
1: இருக்கின்றது.
0: கிட்டத்தட்ட கூறிவிட்டீர்கள். கட்டிக்காரன் தான், கிட்டத்தட்ட கூறிவிட்டீர்கள். 5 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுவது ஒரு மரத்தினை. இந்த மரம் அநேகமாக கடற்கரை பகுதிகளில் செழித்து வாழும். அதன் வேர்கள் வந்து நிலத்துக்கு மேலே உயர்ந்தும் நிற்கும். அழகான ஒரு வடிவான பழத்தை கொடுக்கும். அந்த பழத்தை அழகான வர்ணனை சோடனைகளுக்கு உபயோகிப்பார்கள், பூஜைக்கு பாவிக்க மாட்டார்கள். அதே போன்று இந்த வாசம் நிறைந்த பூவை தரும். அந்த வாசம் ஒரு அற்புதமான வாசம். அந்த வாசத்திலே ஒரு பாடலும் இருக்கின்றது, ஒரு திரைப்படமும் இருக்கின்றது அந்த பெயரிலே. ஆனால் அந்த பூவை பூஜைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத பூ. அந்த பூவினுடைய வடிவத்தை வைத்து ஒரு புடவை இருக்கின்றது, இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற புடவை. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையும் உடுத்தி கொள்வார்கள் அந்த கரையை போட்டு. அது எந்த மரம்? இன்னொரு பழமொழி இருக்குது, யாரும் பயனற்ற பொருள் என்று கூறுவதற்காக அதில் வரும் கடற்கரையில் வரும் அந்த இது அங்க இருந்தான், இங்க இருந்தான், எங்க இருந்தான் என்று கூறுவார்கள். அதை அசட்ட பண்ண மாட்டார்கள், சட்ட பண்ண மாட்டார்கள், சட்ட பண்ண மாட்டார்கள். அதை உணவுக்கு உதவும் எல்லாத்துக்கும் நல்ல. அந்த பழமும் கிட்டத்தட்ட அன்னாசி பழம் போன்று இருக்கும் காட்சி தரும். உங்களுக்கு தெரியும்
1: கடற்கரையில
0: அநேகமாக அநேகமாக கடற்கரையில் தான் வாழும். அது அநேகமாக வேறு இடங்களும் இருக்கின்றது, பாடல்கள் இருக்கின்றது. எங்கள் பொன்மனை செம்மல் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்துக்கும் அந்த பெயர் இருக்கின்றது. இல்லை இல்லை,

0: பாடலும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் தரவுகளை சுற்றி கொண்டு வருவதால் நீங்கள் யோசிக்கிறீர்கள், கடுமையாக யோசிக்க வேண்டாம். சரி, இப்ப இதை சொன்னால் உங்களுக்கு புரிணாமரம். இது வந்து பூஜைக்கு எடுப்பதில்லை, ஏனென்றால் இது ஒரு தடவை பொய் சொல்லிவிட்டது. தான் இறைவனுடைய சிரத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கின்றேன் என பூ சொன்னது. இப்ப கண்டுபிடிப்பீர்கள். அந்த பாட்டு
1: தாழை மரம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தாளம்பூவின் நறுமணத்தில் அந்த பாட்டு இருக்கு. வாழை மரம், தாழை மரம்,
1: தாளம்பூ. ஐயா, தாளம்பூனா நாலு எழுத்து தான் வருது, அப்ப அது இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டேன்.
0: தாளம்பூ தான், தாளம்பூ இல்லை, தாளை மரம், தாளம்பூ சேலை. ஆஹா, அந்த பாட்டும் இருக்கின்றது. சரி, ஐந்து எழுத்துக்களை கொண்ட தாளை மரம் என்று கண்டுபிடித்து உங்களுக்கு
1: ஒரு புள்ளி எடுத்தாச்சு.
0: இல்ல இல்ல, இரண்டு புள்ளிகள். ஏனென்றால் ஆரம்ப முதல் தாறு முதல் வந்து கடையில வந்தால் முதல் முதல் வெறும் அந்த பாவனையாளரே, அந்த விற்பனையாளர் விடமாட்டார். எப்படியாவது அவருக்கு ஒரு பொருளை வித்து விட வேண்டும் என்று அந்த பணத்தை வாங்கி கையில் அனுப்பி வாங்கி கையில் ஒரு சொடுக்கு போட்டு கல்லா பட்டிக்கே பணத்தை போட வேணும். அதுதான் வியாபாரம் இல்ல. முதல் முதல் போலி பண்ணுவார், சுறுசுறுப்பா, விறுவிறுப்பா, லாபத்தோட போகும் என்றெல்லாம் எங்களுடைய வியாபாரிகளுடைய ஒரு ஒரு கடைப்பிடிப்பு நம்பிக்கை. அதே போன்று முதல் முதல் வந்த நீர் அல்லவா விட்டுவிடக்கூடாது என்றதுக்காக இழுத்து பிடித்து மடியை பிடித்து போட்டு விடுவார்கள். எப்படி இல்லை இல்லை, கொண்டு போக கொண்டு போ, குறைச்சேன்னா இந்தா கொஞ்சம் பத்து காசு குறைச்சி விட கொண்டு போக கொண்டு கொடுப்பார்கள். சிறப்பு தாளம் பூ என்று கேட்டிருந்தால் தாளம் பூ என்று கூறலாம், மரம் என்று கேட்டபடியால் தாளை மரம். இந்த தாளை கடற்கரையிலே தானே அதிகமாக வளரும் நாகப்பன்?
1: அந்த தாளை மரத்துல
0: இருந்து வரக்கூடிய தாளை மரம் கடற்கரை பிரதேசம் உப்பு நிலத்திலே வாழும் உப இந்த வெயிலே வாழ்ந்தால் உயர்ந்து கிளை அந்த வேர்கள் வந்து நிலத்து மரத்திலிருந்து கீழே நிலத்துக்குள்ளே போற பெரிய தடி மாதிரி வேர்கள் உள்ள போறது உங்களுக்கு தெரியும். அதிலே விளையாட விட மாட்டார்கள் குழந்தைகளை என்று அதுக்கு ஒரு சிறிய வகையான பாம்பு இருக்கின்றது தாழை மரத்துக்கு. அந்த வாசத்தை நுகர்ந்து கொண்டு அந்த பூவுக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்கு, மணக்க விட மாட்டார்கள். ஆமா, தாளம்பூ. அந்த தாளம்பூ ஒரு தடவை அடிமுடி தேடி சென்ற வேளையிலே, இறைவனுடைய அடிமுடி சென்ற வேளையிலே மேலிருந்து ஒரு பூ விழுந்து கொண்டிருந்தது. அந்த பூவை கேட்டதாம், எங்கிருந்து வருகின்றாய் என்று, நான் இறைவனின் தலையில் இருந்து வருகின்றேன், முடியிலிருந்து விழுகிறேன் என்று அந்த பூவை கொண்டு வந்து காட்டி விட்டார்கள். நான் இறைவனை முடியை கண்டுவிட்டேன் என்று காண்பதற்கு அது ஒரு பொய் சொன்னபடியால் அந்த பூவை பூசைக்கு எடுப்பதில்லை என்று கூறுவார்கள். ஆனால் அந்த தாளையினுடைய பழம் அழகான நிறத்தோடு பெரிதாக தொங்கிக் கொண்டிருக்கும். அதை கொண்டு வந்து அலங்காரத்து கட்டுவார்கள், இளநி தேங்காய் கட்டுவது போன்று அதையும் கொண்டு வந்து சோடினை செய்வார்கள். அப்போ அதை தூக்கி அறிந்து விடுவார்கள். அது வீதியில் இடக்கும் கடற்கரை தாளங்க அங்கே கிடந்தால் என்ன, இங்கே கிடந்தால் என்று தடி விட்டு போவார்கள், அப்படி சொல்லுவார்கள். அதை அடுத்தது தாளம்பூ கரை போட்ட புடவை எங்கள் தாய்மார்கள் முதியோர்கள் அணிவதை விட பட்டு துணி நெய்பவர்களும் தாளம்பூ கரை போட்ட சிலைக்கும் தனி மதிப்பும் தனி விலையும் உண்டு. தாளம்பூ கரை சேலை என்று கூறுவது. இது தாளம்பூ சேலை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. தாளம்பூ நல் மரம், தாளம்பூ என்ற திரைப்படம் வந்தது. அப்படி பல செய்திகள் அதிலே
1: வந்தது.
0: வாழை மரம், தாழை மரம் என்றெல்லாம் பாடல்கள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஆனால் தாளம்பூ நல்ல மனம் உள்ளது. அது எங்கே என்றால் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலில் சுகன்யாவனுடைய ஒரு காட்சியிலே பார்த்தேன். தாளம்பூவால் சோடிக்கப்பட்டிருப்பாவன் முடி, தலைமுடியில் வைக்கிற பூ தாளம்பூ வச்சிருக்கும், தாளம்பூ அப்படி இருக்கும் என்று காட்டுகிறார்கள். நடிகை சுகன்யாவின் பின்பன்னு பின்னணி இருப்பதை நான் பார்த்துருக்கின்றேன். நல்ல வாசமாக இருக்கும் ஐயா தாளம்பு. நாங்கள் சிறுபிள்ளைகளாக இருக்க கோயில் திருவிழாக்கள் ஊர்வலங்களில் இந்த சோடனை மாவிலை தோரணங்களுக்கு இடையில் இந்த இந்த பழத்தையும் கட்டி விடுவார்கள், அதையெல்லாம் எரிந்து விடுவார்கள். எல்லாம் குப்பையை போகும்போது நாங்களும் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு அடித்து உடைச்சி சின்ன

0: சின்ன விதையா இருக்கும் அதுக்குள்ளே, அந்த விதை நன்றா இருக்குன்னு நாங்கள் சாப்பிடுவோம் சின்ன பயத்திலே. தாய் தந்தை தெரியாமல் தெருவீதி வழி ஓடுத்திருவோம் அந்த காலத்திலே. தாளம்பூவின் நறுமணத்தில் நல்ல மனம் இருக்கு, நல்ல குணம் இருக்கும் என்று பாடுகிறார். அது காலம் போய் அந்த பாடல் சிறப்பு. உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்பட்டிருக்கபடியால் மீண்டும் ஒரு பெட்டியை திறப்பதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எந்த பெட்டி வேண்டும்?
1: ஒண்ணு.
0: ஆஹா, ஒன்று வந்து விட்டார். இலக்கம் முதலாவது இலக்க எண் ஒன்றிலே, ஒன்றாம் எண்ணிலே வந்திருக்கின்றீர்கள். எங்கே உங்கள் மந்திரத்தை தாருங்கள்.
1: அன்னகாகசம் திறந்து விசிசே.
0: சிறப்பு சிறப்பு, திறந்து விட்டது, அப்படியே திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்கள் ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் என்ற பதம் இருக்கலாம் என்று பார்க்கின்றீர்கள்?
1: இரண்டு எழுத்துக்கள்.
0: இரண்டு இரண்டால் வகுத்தால் அப்படி பெருக்கினால் அப்படி வரும், நான்கு என்று வரும். நான்கு எழுத்துக்கள் உண்டு. சரி, அந்த நான்கு எழுத்துக்கள்ல இருக்கிற பொருள் என்னவென்றால், இது ஒரு பொருள் என்றும் கூற முடியாது, உபகரணம் என்றும் கூற முடியாது. எங்களோட விளையாட்டுக்கு உல்லாசத்துக்கு உகந்த ஒன்று இது. வெளியிலே மரங்களிலும் தொங்க விடப்பட்டு உல்லாசிப்பார்கள், வீட்டின் உள்ளேயும் உல்லாசிப்பார்கள். அது எது?
1: ஊஞ்சல்.
0: ஊஞ்சல், ஊஞ்சல் இல்லையே வீடு கட்ட அப்படி இந்த ஒரு பாடல் ஒன்று ஊஞ்சல் உண்டு. ஊஞ்சல் நிலா உலா வருமே ஒன்னூஞ்சல். ஊஞ்சல் என்ற சரியான பதத்தை தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே போட்டுவிட்டேன். உங்களுக்கு சந்தோஷமாக. ஆமா, நான் தரவையில் இருந்து கண்டுபிடிச்சேன். என்ன பாடல் கேட்போம்? உங்களுக்கு விருப்பமான பாடல் இப்பொழுது கூறுகிறீர்களா, மீண்டும் வந்து கூற போகிறீர்களா?
1: இல்ல சொல்றீங்க, படம் வந்து பெற்றால் தான் பிள்ளையா.
0: அது என்ன பாடலா இருக்கும்?
1: சக்கரை கட்டி ராசாத்தி.
0: அப்ப சக்கரை, சக்கரையை விட சக்கரை கட்டி நல்லா இருக்குமா ஐயா?
1: கட்டியான சக்கரைய சொல்றது, சக்கரை கட்டி.
0: சக்கரை கட்டியா சக்கரை தூளா சுவை கூடவா இருக்கும்?
1: சக்கரை கட்டி ராஜாத்தி.
0: சக்கரை வந்து கட்டியா இருக்கும் போது கடித்தால் எப்படி இருக்கும்
1: ஐயா? அது வந்து சீனின்னு இருக்கிறதுதான் தூள் தூளா இருக்கும். சக்கரைங்கிறது வந்து அந்த அச்சு வெள்ளம் மண்டவெல்லாம் சொல்றாங்களே, உருண்டவெல்லாம் சக்கரை கட்டி.
0: சர்க்கரை எல்லாம் ஒரு பாத்திர, ஒரு ஒரு பையனுள்ளோ இல்ல ஒரு டப்பாவிலயோ இல்ல ஒரு ஒரு கவச ஒரு கலையத்துக்குள்ளயோ நாங்கள் போட்டு மூடி வைத்து எடுக்கும் பொழுதெல்லாம் அவங்க உடைந்து உடைந்து தூளாக இருக்கும் ஐயா. சர்க்கரை தூள் உடைச்சு அதை கட்டியாக கடிப்பதா, அந்த தூளாக எடுத்து உண்பதிலே சுவை அதிகம் இருக்கு.
1: அது எப்படியா இருந்தாலும் கரெக்டா போகுது.
0: இல்லை இல்லை, சுவைக்கும் போது தூள் சக்கரையை நீங்கள் வாயில போடும் பொழுதா இல்ல கட்டி சக்கரையை கடிக்கும் பொழுதா சுவை அதிகமா இருக்கும்?
1: அது அவங்க பல்லு இருக்கிறதுனால
0: இல்லையா? கட்டியாக இருந்தால் அது கட்டுமஸ்தாக இருக்கின்றது, அதாவது வந்து கரைஞ்சு போகாமல் உடைந்து போகாமல் இருக்கின்றது. அதான் இந்த ராசாத்தி சக்கரை கட்டியாம். கைப்படாத ரோஜாண்டு சொல்லுவோம் அல்லவா, கைப்படாத ரோஜாண்டு, அதுதான் அந்த கவிஞருடைய திறமை. சர்க்கரை இனிப்பதுதான், அது கரைத்தாலும் இனிக்கும், இடித்து தூளாக்கினாலும் இனிக்கும், கட்டியாக கடித்தாலும் இனிக்கும். ஆனால் கட்டியாக இருக்கும் போது அது கெட்டியாக இருக்கும், முதல் முதல் கடிப்பது போன்ற உறுதியாக இருக்கின்ற. அதுல பல நாங்களும் நானும் நீங்களும் பல விதமான உதாரணங்களை கூறி கொண்டு போகலாம் இல்லையா? அதுதான் கேட்டேன். தூளாக இருந்தா சுவைக்குமா, கட்டியாக இருந்தா சுவைக்கும்? அது கட்டி கடித்து பார்த்தீர்களா? சர்க்கரை எல்லாம் சும்மா சர்க்கரை போன்ற ராசாத்தி என்று சொல்லியிருக்கேன். சர்க்கரை ராசாத்தியே என்று சொல்லி சர்க்கரை கட்டி. இன்னும் ஒரு பாடல் இருக்குல்ல, கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. சும்மா தூள் தங்கமும் இருக்கு, கட்டி தங்கமும் இருக்கு ஐயா. கவிஞர்கள் குசும்பு
1: அதனுடைய தரத்தை இன்னும் கொஞ்சம்
0: மேலே. வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு கட்டாய ஓய்வு, ஒரு ஒரு ஓய்வு தருகின்றேன். ஓய்வெடுத்து மீண்டும் ஓடிவார். நன்றி நன்றி நாகப்பன் அவர்களே, இனிமையாக பேசி மகிழ்ந்தோம். அடுத்த ஒரு வருகின்றார் அன்புடனே இணைந்து கொள்வதற்கு. அவர் இணைப்பு எனக்கு காலம் தாமதித்து விட்டது. நான் அவரை இணைப்பதற்கு அதற்கிடையிலே அவர் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. இல்லை இல்லை, வந்து விட்டார் போலும் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம், வருகின்றாரா வராமல் நிற்கின்றாரா எங்கே பார்ப்போம். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒழித்துக் கொண்டிருப்பது பொக்கிஷம். இப்பொழுது முதலில் அனைத்து அழைத்து விட்டு ஓடி சென்று மீண்டும் அழைக்கின்றார் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமா இருக்கீங்களா? ஐயா
0: தெரிந்து கொண்டேன், உங்களை தெரிந்து கொண்டோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: இங்கு அனைவரும் நலமாக இருக்கிறது.
0: குரல் நல்ல தெளிவாக இருக்கின்றது. மழலைகளோடு உலாவி கொண்டிருக்கின்றீர்கள், அப்படியே மகிழ்வோடு இருங்கள். உடல் நலம் அப்படி இருக்கின்றது, நலமாக இருக்கின்றது, எங்களுக்கு நலமாக இருக்கின்றது. உங்களுடைய காலநிலை எப்படி
2: இருக்கிறது? என்னவென்றால்
0: இன்றைய வெப்பநிலை தான் நாங்கள் இலங்கை அதாவது ஈழத்திலிருந்து ஒரு செய்தியிலே பார்த்தேன். ஆய்வாளர்கள் இந்த எப்படி கூறுவது, நாங்கள் இந்த பருவகால ஆய்வாளர்கள் அந்த ஆய்விலே தெரிகின்றது 2 வருடங்களுக்கு இந்த வெப்பம் நீடித்திருக்கும் என்றும் இலங்கை இந்திய நாடுகள் நீர் பஞ்சத்துக்கு ஆளாவார்கள் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு தூரம் வெப்பம் இருக்க போகின்றது, அகோரமான வெப்பம் என்று கூறுகிறார்கள். இருப்பினும் இதெல்லாம் இயற்கை தந்த வரம், அதற்குள்ளே வாழத்தானே துணிந்து மனித பிறவி எடுத்து வந்தோம், வாழ்வோம் என்னையா? சரி, இப்படி நாங்கள் வந்த விடயத்துக்கு செல்லும் ஒரு தடவை வியாபாரத்தை கவனிப்போமா?
2: கவனிப்போயா?
0: சொல்லுங்கள், உங்களுக்கு விருப்பமான பெட்டி எந்த எண் பெட்டியாக இருக்கும்?
2: எனது விருப்பமான பெட்டி எண் 5.
0: 5 வளமையாக கிருஷ்ணா ஓடி வந்து 5வது எண் பெட்டியை எடுப்பார் என்று உங்களுக்காக கிடைக்கின்றது. சரி, உங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
2: அண்டகா கசம் அபுகா கசம் திறந்துரு சீசே.
0: ஆஹா, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கும் என்று நீங்கள் ஊகித்து பாருங்கள்.
2: 3.
0: கெட்டிக்காரன் என்று சொல்லலாம், ஆனால் ஒரு எழுத்து கூட 4 எழுத்து
2: கூட
0: 4 இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிகழ்ச்சி ஆரம்பிப்பதும் இசை கேட்பதற்கு முன்பே எங்களுக்கு என்ன நிகழ்ச்சி என்று தெரியப்படுத்துவீர்கள். எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது மட்டுமில்லாமல் எல்லோரும் அழைப்பீர்கள். ஆனந்தமான ஒரு பதிவு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. சரி, இந்த 4 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் ஒரு இலையை குறிப்பிடுகின்றது. இது எங்கள் வாழ்க்கையிலே சிலருடைய வீடுகளிலேயும் இருக்கு, வளர்கின்றது. சிலர் எடுத்து அந்த அதிலிருந்து எடுப்பார்கள், சிலர் அது பெரிய தோட்டமாக விவசாய பகுதிகளிலே அநேகமாக காணப்படும். இது மங்களமான வேளைகளிலும் அமங்கலமான விடயங்களிலும் உபயோகிக்கப்படுகின்றது இந்த இலை. அடுத்தது விசேஷமாக இந்த இலை உணவு வைத்து உண்பதற்கும் உபயோகப்படுகிறது. என்ன இலை? அதிலும் சைவ மக்களுக்கு இந்து மக்களுக்கு மிகவும் முக்கியமானது. பல பாடல்கள் இருக்கின்றன.
2: வேப்பிலை.
0: அப்படியா? வேப்பிலையில சாப்பிடுவார்களா? வேப்பிலையை நீங்கள் நன்மைகளை மிக்கடுப்பீர்கள். சரி, இது வீடுகளில் இருக்கு, பெரிய பெரிய விவசாயிகள் வச்சு வளர்க்கின்றார்களா? இந்த விவசாயம் செய்கிறார்களா? இதிலே பெருந்த பிள்ளை போல இருக்கிறது. மங்கள காரியத்துக்கும் அமங்கல காரியத்துக்கும் உபயோகிப்பார்கள். இதனுடைய பழத்தை காகம் மிகவும் விரும்பும். அங்கே வியட்நாம் வீடு போல் தெரியுங்க அறைய கிடக்கிறது. அது கேட்க வேண்டும் ஐயா, இந்த ஓசை எங்கே ஐயா?
2: ஆமா ஐயா,
0: செல்வங்களிடையே மக்கள் செல்வத்திலே தான் நீ கேட்கலாம்.
2: நிச்சயமா.
0: அப்ப இந்த இலை புரியவில்லை ஐயா. பாடல்கள் எல்லாம் இருக்குது. இன்று எங்களுடைய நேரத்தில் நேற்று ஒரு பாடலும் வந்திருக்குங்க, கேட்டிருக்கிறார்கள். அதேமா இது எங்களுடைய ஞானதேவன் கேட்ட பாடல வருகிறது இந்த பதம் இலை.
2: இலை
0: ஐயா யோசிக்குது. இந்து மக்களுக்கு மிகவும் பிரதானமானது ஐயா, இந்து மக்கள் சைவ மக்களுக்கு மிகவும் பிரதானமானது. சபையெல்லாம் நடத்துவதற்கு உபயோகிப்பார்கள், தட்டுகள் பெறுவதற்கு முன்பு நாங்கள் உபயோகித்திருப்போம். உணவு படைப்பார்கள், உங்களுக்கு தெரியும் நாகப்பன். மன்னிக்க வேண்டும் ஜெகபிரசாதிக்கு அவர்கள், எல்லா உறவுகளும் ஒன்றுதானே. உணவுகள் படைப்பார்கள், சிலருடைய வீடுகளில் ஒன்று ரெண்டு மரம் இருக்கும், அதில் அந்த இலையை ஒடிச்சு உணவு படைப்பார்கள். தோட்டமாக பழங்கள் எல்லாம் மிகவும் முக்கணிகளிலே உண்டு. அது
2: மாமரம், மாமரம்
0: மாமரத்தினுடைய இலை, மரத்துக்கு இலையை தானே இருக்கிறன். மாமரத்தினுடைய இலையிலே சாப்பாடு வச்சு சாப்பிடலாமா?
2: இல்லையா, பனைமரையா? பனைமரம்,
0: பனைமரத்தின் எதிரே எல்லோரும் பெரிய பந்தி வச்சு சாப்பாடு கொடுக்க முடியுமா ஐயா? பனை இலை இல்லையா, அது ஓலை அல்லவா? பனைமரத்தினுடைய இலை என்று கூறுவது இலை, தலை, குலை, ஓலை என்று வருகிறது அல்ல ஐயா, அது அது ஓலை வகையை சேர்ந்தது. உங்களுக்கு தெரியும் ஜெகபிரசாதிக்கு அவர்களே, தடுமாற்றம் வேண்டாம்.
2: வாழை
0: வாழை இலை போட்டு அந்த பாடம் இவ்வளவு கேட்டிருந்தேன், ஒளிபரப்பு சரி. வாழை இலை, வாழை இலை, வாழை இலை, வாழை இலை என்பது நான்கு எழுத்துக்களை கொண்டது. நான் உங்களுக்கு எப்படியும் வியாபாரத்தை செய்து விடும், நீங்கள் வந்த ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வரும், வார நேரம் வந்த கொள்வனவு செய்ய பண்ணிவிடுவதுதான் வியாபாரம். நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் தாமதிப்பதால் பல விடயங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். நாகப்பன் அவர்களுக்கு தெரியும், அதை சொல்லுவதற்கிடையில சிறிது நேரம் எடுக்கும் பொழுது நாங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி எத்தனை விடயங்களை தாழையை பற்றி அறிந்தோம். இப்பொழுதும் வாழையை பற்றி மாறியாது, அது அது ஒரு பிளைவிலே இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உங்கள் பையிலே போட்டிருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு பாடலை கூறிவிட வேண்டும், மறந்துவிடக்கூடாது.
2: எனக்கு விருப்பமான பாடல் அரச கட்டளை அப்படிங்கிற படத்திலிருந்து, என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் அப்படிங்கிற பாடல்.
0: உங்களை பாட வைத்தவன் ஒருவன், பாட வைத்தவன் ஒருவன், அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கு தகுதி கண்டிருக்கின்றீர்கள், எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: எனக்கு பெட்டியின் இரண்டு.
0: சரி, இரண்டாவது பெட்டிக்கான மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும்.
2: அண்டகா கசம் அபுகா கசம் திறந்து சீசே,
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது இப்பொழுது ஊகித்து பாருங்கள் எத்தனை எழுத்துக்கள் காணப்படுகிறது என்று.
2: ஐந்து, ஐந்து எழுத்துக்கள்.
0: கெட்டிக்காரன் தான், நான் ஒன்றை கூட சொல்லி போட்டு அதனால்
2: நான்கு
0: கழித்தல் அடையாளம் போட்டு ஐந்து கெட்டிக்காரனை போடுவோம்,
2: நான்கு
0: எழுத்து. இது வந்து இந்த பல் இருக்கிறது, பல்லு உயிரினங்களுக்கு பல்லுண்டு, எங்களுக்கும் பல்லுண்டு, ஏன் உயிர்கள் பலவற்றுக்கு பல்லுண்டு, சின்ன பல்லு இருக்கு, பெரிய பல்லு இருக்கு. இந்த பற்களுக்குள்ளே பெருமதி வாய்ந்த பல்லை கொண்ட மிருகத்தில் உள்ளதை எப்படி கூறுவோம், அந்த பல்லை எப்படி கூறுவோம்? பற்களுக்குள்ளே பெருமதி வாய்ந்த பல்லு கிடைப்பது அறிது, அதை எடுத்து கொண்டு போவது அறிது, அரசாங்கம் பொதுமக்கள் எடுத்தால் அரசாங்கம் தண்டனை கொடுக்கும். அந்த பற்களுக்கு உரிய மிருகத்திலிருந்து அது எடுக்கப்படுது, அதுக்கு அதை எப்படி பல்லண்டு கூற மாட்டார்கள், வேறு ஒரு பகுதியில் சொல்லுகிறார்கள். அது எது பெரிய பெரிய மாளிகைகளில எல்லாம் அதை காணலாம். நல்ல வெள்ள வளர இருக்கும், பழப்பு நிறமாகவும் இருக்கும். காலங்காலமாக அந்த மிருகத்தோடு அது வளர்ந்து பெரிதாக வளர்ந்த பின்பு அந்த மிருகம் இறந்த பின்பதை எடுப்பார்கள். அதற்கு அது இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது அந்த மிருக அதை வைத்திருக்கும் மிருகத்திற்கு. வன விலங்கு, ஆனால் மக்களும் வளர்க்கின்றார், கேரளா பகுதியிலே அதிகமாக இருக்கின்றது.
2: தந்தம்,
0: தந்தம், தங்கம் அல்ல தந்தம், யானை தந்தம் யானை தங்கம். சரியாக கண்டுபிடித்து மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு தரவுகள் தரும்பிலே பல விடயங்களை தெரிந்து கொள்றோம். மொத்தம் 4 புள்ளிகளோடு இருக்கின்றீர்கள். மீண்டும் வந்தால் மேலும் புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம். இணைந்தமைக்கு நன்றி. அதான் வியாபாரம் செய்யும் வியாபாரியினுடைய தந்திரம். எப்படியாவது வருகிற வியாபாரியை செல்ல விடாமல் அப்படியே மித்து போடணும் ஒரு பொருளை இல்லையா ஐயா? நன்றி ஜெகபிரசாதிக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி ஜெகபிரசாதி. அடுத்து வரும் உறவை நான் சந்திக்க இருக்கின்றேன். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கல்யாணம். அங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? எங்களுடைய நாகப்பன் அவர்கள் தான் இரண்டாவது சுற்றுக்கு வந்திருக்கின்றார். அதே நேரம் இன்னும் ஒரு உறவு அழைத்து கொண்டே இருக்கின்றார். பார்ப்போம். எங்கே வாருங்கள். வணக்கம் நாகப்பன்.
1: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். வணக்கம் வாருங்கள். கிடைத்து விட்டது. எந்த எண் உங்களுக்கு, எந்த பெட்டியை தருவோம்?
1: அண்டகாகசம்
0: சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சொன்ன மந்திரத்தோடு மகிழ்ச்சியோடு திறந்திருக்கின்ற ஐயா. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்க மாட்டேன் நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
1: ஒரு நாலு.
0: ஒரு நாலு தானே ஐயா இருக்கு. ரெண்டு நாலு கெட்டிக்காரன் நாலு தான் கலந்து வட்டி. அதான் மொத்தத்தில் எட்டு தானே இருக்கு, ஏழு தானே இருக்கு. சரி, நாலு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுகிறது என்ற, இது ஒரு திரவ வடிவில் உள்ளது. நீர், அதாவது தண்ணீர் நீர் மாதிரி திரவ வடிவில் உள்ள ஒரு மிகவும் முக்கியமானது. எங்கள் உடலில் இருக்கின்றது உயிரினங்கள் பலவற்றில் இருக்கின்ற சில உயிர்களுக்கு இது இல்லை. இது இல்லாமல் உயிர் வாழ்வது கடினம். இந்த இதற்கு கூறப்படுகின்ற ஒரு பதம் உங்களுக்கு புரியும். அது என்ன பதம்? நான்கு எழுத்துல கூறப்படுகிறது. ரத்தம் என்பதற்கு எத்தனை எழுத்துக்கள்?
1: நான்கு எழுத்து
0: இல்லை, ஐந்து.
1: அதுதான் சொன்ன
0: பேச்சு வழக்கிலே கூறுவோம். அடுத்தது இன்னும் தெரிந்து கொள்ளணும். நாங்கள் தமிழர்கள் ர என்ற எழுத்தில் எந்த சொற்களும் ஆரம்பிக்க மாட்டாது ஐயா. சிந்தித்து பாருங்கள். இது ஒரு தகவல் உங்களுக்கு. ர என்ற எழுத்தில்
1: வரும்,
0: அது ஈ சேர்ந்துதான் வரும். ராமர் என்று கூறும் ஈ வந்துதான் பெறும். இராமர் இரத்தம். அப்ப ஐந்து எழுத்தா இருக்கபடியே அது பொருந்தவில்லை. நீங்கள் மூன்று எழுத்துல இருக்கு, நாலு எழுத்துல இருக்குன்னு கூறுவீர்கள். கூறுங்கள் பார்ப்போம். இன்னும் ஒரு நாலு எழுத்து.
1: அப்ப என்ன தரவுங்க, என்ன தருவீங்க சரியா? இது மனித உடலில் உள்ளது.
0: ஆமா ஆமா, நீங்க கூறியதை தான் நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள் விடயத்தை, இரத்தம் என்று. அதற்கு இன்னும் ஒரு பதம் இருக்கிறது நாலு எழுத்துல. தாய்மார்கள் கூறுவார்கள். எங்கள் பேச்சு வழக்கு நம்ம மக்கள் அதை உபயோகிக்கின்றார்கள் அந்த பதத்தை. கடுமையான உழைப்பு உழைப்பவர்களை சொல்வார்கள். எப்படி சிந்தி உழைக்கிறான் அப்பான்னு சொல்லி.
1: ஆமா, அது வந்து
0: தாய்ந்த இதுலேதான் நாங்கள் உற்பத்தி ஆகணும்.
1: ரத்தம் வந்து வேற வழியில வர்றத நீங்க சொல்றீங்க, அது வந்து வியர்வை.
0: இல்லை இல்லை இல்லை, இரத்தத்தை தான் கூறுவது நாகப்பன். இரத்தத்தை இப்படி கூறுவோம். அம்மாவினுடைய தாயினுடைய ரத்தம் இல்ல, தந்தையுடைய ரத்தம் இல்ல ஓடுகிற, தாயின் ரத்தம் இல்ல ஓடுகிறவனுக்கு ஒரு பதம் இருக்கு ஐயா. தமிழில் பாவிக்கின்றார்கள் அந்த பதத்தை. நீங்களும் பாவித்திருப்பீர்கள். சில பிராந்தியத்தில் உள்ளவர்கள் இது வந்து சிந்திக்க போகிறீர்களா? அப்படியா, உங்களும் தெரியும், கூறிவிட்டீர்கள் பாதியை, மீதியையும் கூற வேண்டுமே. இன்னொருவர் வந்து எடுத்து போட்டு போவாரு,
1: அவருக்கு ஒரு புள்ளி எனக்கு ஒரு புள்ளி கொடுத்தாங்க.
0: இல்லையே, உங்களுக்கு எப்படி வரும்? அவர் வந்து குறிவிட்டால் ஒரு புள்ளி அவருக்கு போயிடுது, பெட்டி முடிந்து விடும்.
1: மிச்சம் ஒரு புள்ளி எனக்கு கொடுத்துடலாம்.
0: அது எப்படி கொடுக்கறது? மோதிரம் பண்ணிருக்கிறது இல்லப்பா, மோதிரம்.
1: ஆமாங்க,
0: அதுல முதல் எழுத்தை மாற்றி பாருங்கள். இது பேரும்
1: ஆமா. சரி சரி சரிங்கய்யா.
0: என்ன ஐயா?
1: அது வந்து உதிரம்.
0: வாழ்த்துக்கள், உங்களுக்கு தெரியும் ஐயா, உதிரம், தாயின் உதிரம். தாயின் உதிரத்தை நாங்கள் வாழ்ந்தோம், உதிரத்தை சிந்தி உதிரத்தை கொண்டு வரும்
1: உதிரம் சிந்தி
0: உதிரம் என்று கூறுவது ஐயா. அந்த தீய தாவாக்கி பாருங்க, உதரம். உதரம் என்பது உடம்பு.
1: ஆமா,
0: உதரம் என்பது உடம்பு, உதிரம் என்பது இரத்தம். வாழ்த்துக்கள், சிறப்பு. என்னுடைய உதிரம் அப்பா, மகன் பெரிய சிறந்தவன், ஒரு மகன் சிறப்பான இடத்துக்கு வந்தவொடனே எந்த உதிரம் இல்லவா கூறுவார்கள். அண்ணன் தம்பி அடிபட்டு கொண்டு கிடையாது, ஒரு உதிரத்திலேயேப்பா, ஒரு உதிரம் அப்பா உங்களுக்கு, ஒரு இரத்தம் அப்பா, ஏன் அடிபடுகிறீர்கள் கூறுவார். உதிரம்
1: தமிழ் எப்படி ஆகி போச்சுன்னா பிளட் ஆகி போச்சு. எங்க பிளட்?
0: இப்பொழுது அது எல்லாம் கலந்து வந்து விட்டு அநேகமான கிராம பகுதிகளில் எல்லாம் இது இந்த இப்படியான பதங்கள் தான் பாவிப்பார்கள் ஐயா. உதரம்
1: தெரிந்து
0: நன்றி, வாழ்த்துக்கள். அப்ப அப்படி இருந்தால் இரண்டாவது பெட்டிக்கு நீங்கள் போகலாம். கத்திர்களா விட்டுட்டு போயிருந்தால் நீங்கள் இரத்தம் என்று கூறிவிட்டீர்கள். நான் சொன்ன தரவுகளோடு இன்னொருவர் வந்து டப்பான்னு கூறி விடுவார். அந்த பெட்டியினுடைய ரெண்டு புள்ளி, அவருக்கு ஒரு புள்ளி தானே போகும், உங்களுக்கு ஒரு புள்ளியும் பெறாதே. அடுத்தது ரெண்டாவது பெட்டியினுடைய சந்தர்ப்பம் கிடையாது. இப்ப இன்னும் ரெண்டு புள்ளி சேர்க்க போகின்றீர்களே. எங்க அடுத்த இந்த பெட்டி,
1: அடுத்த பெட்டிக்கு ஜம்ப் பண்ணிடுவோம்.
0: நான்கு என்றால் இப்ப ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் தொடர்ந்து விட்டது. வாழ்த்துக்கள். இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
1: அந்த காகசம் அவுக்காகவும் திறந்து விசீசே.
0: திறந்து விட்டது ஐயா. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
1: அஞ்சுல நாலு எழுத்து.
0: நாளை பாதியாக பார்த்தால் ரெண்டு எழுத்துல கிடைக்குது ஐயா. உங்களுக்கு நீண்ட எழுத்துக்கள் வந்தால் சுச்சு பிதான்
1: உங்களுக்கு. ரெண்டு சொன்னா அதை ரெண்டாவது பிரிக்க வேண்டியது.
0: இப்பொழுது இரண்டு எண்களோ இரண்டு எழுத்துக்கள் கொண்ட அந்த பதம் ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரம் இது எல்லார் வீடுகளிலும் உண்டு. ஆனால் இப்பொழுது அலுமினியம், நெகிழி போன்றவற்றில் வந்துவிட்டது. ஆனால் நாங்கள் முன்னோர்கள் உபயோகித்தது, ஆனால் இன்றும் அது இருக்கின்றது. வளமையான பண்பாடு கலாச்சார நிகழ்வுகளில் இது பாவிக்கிறார்கள். நாங்கள் இங்கே தைப்பொங்கலுக்கெல்லாம் பாராளுமன்றத்தில் அந்த பொங்கல் விழாவை செய்யும் பொழுது இந்த பாத்திரத்தை உபயோகித்து மண்ணினால் செய்ததை அதை எப்படி
1: இரண்டு
0: இரண்டிலே கொண்டது மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம். வீடுகளில் அநேகமா இப்பொழுது பாவிப்பது குறைவு. ஆனால் முன்னோர்கள் பாவித்தார்கள். ஆனால் நாட்டுப்புறங்களிலே கிராமப்புறங்களில் எல்லாம் அது பாவிக்கின்றார்கள்.
1: பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம் நினைக்கிறேன்.
0: பொங்கலுக்கு தான் பிரத்யேகமாக அதிலே தான் செய்வார்கள். அது ஏது?
1: பானை.
0: பானை, பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற திரைப்படமே இருக்கின்றது. பானை, பானை எங்க அங்கே இது காணப்படுகிறது தானே ஐயா? பானை இப்பொழுதும் இருக்கின்றது ஐயா.
1: மண்பானை, மண்பானைன்னு சொல்லுவோம், பானை இருக்குதுங்க ஐயா.
0: அதான் நம்ம கூறுற மண்ணினால் செய்தன்னு கூறணும் தானே. பானை,
1: நீங்க மண்பானை
0: அது வந்து லோகத்தினால செய்வதே மண் குடம், குடம் என்று கூறுவார்கள். குடம் இது பானை. கடிகாரன், கடிகாரன் மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது
1: புள்ளி எடுத்தாச்சு
0: அப்படி இல்ல இல்ல எடுத்து விட்டீர்கள். அதனால் விவரங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம், பல விவரங்களை. வாழ்த்துக்கள், நன்றி. இப்பொழுது இவ்வளவு தூரம் நீங்கள் களைப்போடு வந்து இந்த உழைப்பை செய்வதற்காக ஒரு ஓய்வு கொடுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இங்கே ஒருவர் காத்து கொண்டே இருக்கின்றார், அவரை இழைத்து விடுவோம், எப்படியாவது இழைத்து விடுவோம் என்று பார்த்தால் பார்ப்போம் வருகின்றாரா என்று. இல்லை, அதை அவர் தவறிவிட்டார், இப்பொழுதும் தவறிவிட்டார் போல் தெரிகிறது. எங்கே பார்ப்போம், ஒருவர் வருகின்றார். வணக்கம் வணக்கம் மகளே.
3: வணக்கம்
0: வணக்கம் மகளே சியாமலா, எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? நல்லா
3: இருக்குறப்போறேன்.
0: நாங்கள்
3: நேற்று
0: 34 பாகையை கண்டோம். நேற்று தினம் சில மணி நேரங்கள் எங்களால் தாங்க முடியவில்லை. அதன் பின்பு பார்த்த பெரிய இடி மின்னல் முழக்கம் வந்து நாங்கள் நினைத்தோம் மழை அடி தூத்த போகுது என்று. ஒரு
3: சொல்ல
0: நீங்க சொன்ன மாதிரி இத்தனையோண்டம் அவ்வளவுதான். ஆனால் எங்களுக்கு காலநிலையின் வெப்பநிலை குறைந்து 14 ஜில்லன்று குளிர தொடங்கிடுது. அதிகாலை அது அப்படியே படிப்படி வந்து இப்பொழுதுதான் உயரத்துக்கு வந்து வெப்பத்தை தருகின்றது. இங்க அந்த ஒரு நன்மை உண்டு. ஆனா அந்த பகல் வேலை அந்த வெளிச்சத்தை தாங்கவே முடியவில்லை. எல்லோரு வீட்டிலும் குழந்தைகள் எல்லாம் வைத்திருப்பவர்கள் சின்ன சின்ன சின்ன தொட்டி, அந்த நெகிழிலே செய்த தொட்டியை கொண்டு வந்து நீர் வைத்து நீச்சல் செய்து கொண்டிருந்தார். தண்ணீருக்குள்ளே அப்படி மிகவும் கடுமையாக இருந்தது. எங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருந்தது வெளியே செல்வதற்கு, குறிப்பாக முதியவர்கள் முதியவர்கள் குழந்தைகளுக்கு கூடாதென்று. அதிலும் இந்த சர்க்கரை நண்பராக சர்க்கரையோடு நண்பராக இருக்கிறது. நாம் எல்லாம் சர்க்கரை மனிதன், இனிப்பான மனிதன், சரியா?
3: அதனால் இனிப்பான
0: மனிதன் சர்க்கரை நண்பர். எங்களுக்கு அதுக்கு எடுக்கின்ற மாத்திரைக்கும் அந்த ஊசி மருந்துக்கும் அம்மா இந்த வெயில் உஷ்ணம் வந்து பட்டவுடன் அது கொதிப்படைந்து அது எங்களுக்கு அலட்சியல் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வந்துவிடும். அது தாங்க முடியாது, எனக்கெல்லாம் தாங்க முடியாது. 6 பின்பு தான் எட்டி பார்ப்பேன் ஜன்னல் எல்லாம், ஜன்னல் திரைச்சியிலாம் மூடி விடுவேன். மூடிவிட்டு என்னுடைய படுக்கையில கொஞ்சம் அப்படி போய் அதுக்கே தூங்கி விடுவேன் நான். அதிகமாக நான்
3: அதிகமாக
0: சரி, எது வரணும் வரட்டும், எப்படியும் வரும் எப்படியும் வரும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு இன்று நாங்கள் வந்தபடியே சிறுதோட வியாபார நிலையத்துக்கு வருவோம்.
3: வியாபாரத்துக்கு
0: இங்கே 1-5 சென்று அதன் பின்பு 9 சென்று விட்டது. 6, 7, 8
3: பின்
0: 6 செல்வோமா? சரி, 6 எண்ணினை நான் அங்கே கேட்டவுடன் உங்கள் பெயரில் பதிவு செய்து தந்துவிட்டார்கள். இப்பொழுது பெண் குரலில் ஒரு தடவை மந்திரத்தை கேட்போம்.
3: அந்த காகசம் அபு காகசம் திறந்தது சிசி.
0: சிறப்பு சிறப்பு, திறந்து விட்டதம்மா. திறந்தவுடன் நீங்கள் ஊகித்து பாருங்கள் அங்கே எத்தனை எழுத்துக்கள் உள்ள பதம் காணப்படும் என்று.
3: 4 பா.
0: கட்டி காரி என ஒன்று குறைந்து விட்டது. 5 பதம் 5 எழுத்தில் இருக்கின்றது. அந்த 5 எழுத்தும் கூறுவது உங்களை கூறுகின்றது, என்னை கூறுகின்றது, வந்தவர்களை கூற எல்லோரையும் கூறும்மது ஒரு பண்பு. வாழ்க்கையிலே பிரத்யேகமாக வளர்ந்தவர்கள் படித்தவர்களை பார்த்து ஒரு பிழை செய்து விட்டால் நாங்கள் இப்படி கூறுவோம். அல்லது நன்றாக வளர்ந்து வரும் பண்பாக வருபவரை பார்த்து நாங்கள் நல்ல பிள்ளை, நல்ல பெண் பிள்ளை, நல்ல மனிதன், எல்லாவற்றையும் அன்பாக எல்லோருடைய மகள்வாக மனிதநேயத்தோடு பழகக்கூடியவர் என்ற அனுபவம் உள்ளவரை பார்த்து கூறும் ஒரு பதம். மற்றது சமையலிலே கூட நல்ல அழகாக சமைப்பார், இதை இப்படி செய்வார், கவனமாக செய்வார் என்பதற்கெல்லாம் இதை நாங்கள் கூறுவோம். மேலும் சில உடைந்து போகிற பாத்திரத்தை குழந்தைகள் தூக்கினால் உடனே இந்த சொல்லை பார்ப்போம், கவனம் கவனம் என்று கூறுவதற்கு, அதை கவனமாக கொண்டு வை என்று கொண்டுவதற்கும் கூறுவோம். நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்கும் இந்த பதத்தை கூறுவோம். அதை இன்னும் வேறு என்ன மாதிரி கூறலாம் பாத்திரத்து? இப்போ சமையல் சமையல் பாகங்களை செல்வதற்கு சொல்லுவார்கள்
3: பாத்திரம்பா.
0: இல்லை இல்லையம்மா, அந்த செய்கின்ற தன்மை செய்கின்ற இதை நீங்கள் சொன்ன பத்திரத்தோ அதை மாற்றி சொல்ல வேண்டும். இப்போ பத்திரமாக ஒரு பொருளை நாங்கள் கொண்டு போய் வைப்பதுன்னு அதை கொண்டு அடுக்கடுக்காக வைப்பதை எப்படி சொல்லுவோம்? பானாவிலேருந்து ஆரம்பிக்கும், உம்மன்னாவிலே தான் முடியும். 5 எழுத்து ஒரு பெண்
3: பாதுகாப்பு
0: இல்லை, இல்லை முடியுமா? பிலே ஆரம்பித்து இம்மிலே முடியும். ஒரு பெண் குழந்தை அவர் ருதுவாகிவிட்டால் நாங்கள் இந்த பதத்தை பாய்ப்போம், எங்கள் நாட்டிலே அடைந்து விட்டார் என்று கூறுவோம், அப்படியும் கூறுவோம். அதாவது வந்து ஒரு நிலைக்கு வந்து கூறுங்கள். இப்ப நீங்கள் கண்ணாடி பாத்திரங்களை பத்திரமாக கொண்டே வைக்கும் பொழுது எப்படி அதை அடுக்கி வைப்பீர்கள், பொருட்களை அடுக்கி வைப்பீர்கள், சமையல் பண்ணும்போது எப்படி சமையல் பண்ணுவார் வேண்டும் அவன் அல்ல, அந்த அந்த அந்த அந்த அந்த சொல்லே பாய்ப்பாப்பா. ஓ பக் பக் பக் பக்கம் பக்கம் அப்படியா, என்னது இப்ப நான் பாடிய பாடல் முதல் எழுத்துக்கள் வருகிறது. இல்லையடா, பாவிலே ஆரம்பிக்கும் இம்மில முடியும். நீங்க நாங்கள் ஒரு பொருளை கொண்டே கவனமாக வைக்க வேண்டும் அல்லவா, மற்றது குழந்தைகளை எப்படி கவனமாக இருங்கள் என்பதற்கு இன்னொரு பதம் இருக்குல்லே. நீங்கள் பாடசாலைக்கு சென்று கவனமாக வீட்டுக்கு வரணும், அதை பண்போடு வரணும். அந்த பத்திரத்துக்கு இன்னும் ஒன்று இருக்கு, அந்த பத்திரம் வருவதற்கு இது வேணும். சரி, சமையலை சரியாக செய்யும் போது எப்படி செய்வீர்கள், இது அந்த இந்த இந்த பதம் அங்கேயும் பாவிக்கப்படுகிறது. அழகாக உடுத்தி கொண்டு நீங்கள் எல்லாம் உடுத்து ஆலயத்துக்கு செல்லும் பொழுது எப்படி போவீர்கள், மக்களோட மக்கள் உலாவும் போது வரும்போது எல்லாம் எப்படி போய் வருவீர்கள், என்னம்மா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் அந்த பத்திரத்துக்கு பக்கத்துல தான் இருக்கின்றது. இப்போ சமையல் பாகங்கள் செய்யும் பொழுது எப்படி என்று கூற, சில பெண்கள் சமைக்கும் பொழுது எப்படி சொல்வார்கள், அது ஒரு முறை அம்மா, அது ஒரு ஒரு பழக்க வழக்க பண்பாடு, அந்த சொல்லுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. அற்புதமான ஒரு சொல்லு.
3: ஐயோ யோசிக்க வரைக்கும் டக்குனு வர மாட்டேங்குதே, யார்ட்டையா கேள்விக்க கூட எனக்கு வருது.
0: சமையலிலே ஒரு தொக்கு கத்தரிக்காயில தொக்கு செய்ய வேணும், அதுக்கு என்ன தெரிய வேணும் உங்களுக்கு, பாவிலே ஆரம்பிக்கும்
3: பக்குவம்,
0: அதுதான் இதுதான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டவங்க பக்குவம், சரியா, பாவிலே ஆரம்பிச்சு மூளை முடியுது பக்கம். ஓ பக் பக் பக் பக்
3: ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கு, அத வர மாட்டேன்ட்டு
0: அந்த பாடல சொன்ன பக்கம் பக்கம் பக்குவம் பக்குவம் என்றது ஒரு ஒரு பண்பு. இப்ப சமையல் நல்ல பக்குவமாக செய்வார்கள், அந்த பொருட்களை கொண்டே பக்குவமாக அடுத்து இருக்கின்றார்கள், அழகாக பக்குவமாக பவ்யமாக சென்று வருகின்றார். நல்ல பண்பான உள்ள மற்றவர்களை பேசும் பொழுது பக்குவ இதெல்லாம் தெரிந்தவர்கள் அநேகமாக சமையலே கூறுவார்கள், பக்குவம் தெரிஞ்சா தான் சமைக்கலாம், பக்குவம். ஒரு பாவனையாளர் வந்து விட்டால் எப்படி வியாபாரி அதை எப்படியும் மடியில காட்டி விட்டு விடுவார். சரி, என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம் வேண்டும்,
3: எனக்கு தங்க மலர் படம் பா.
0: தங்க
3: மலரே உள்ளமே ததும்பி ஓடும் வெள்ளமே, அந்த பாட்டுப்பா
0: நல்ல பாடலம்மா. என்னோட ஒரு மாணவி படித்தவர், அவருக்கு தங்க மலர் அந்த வேலை இந்த பாடல் பிரபல்யமானது. நாங்கள் இந்த பாடலை படித்தோம், அந்த பொண்ணுங்களை எல்லாம் முதல் எடுத்து பார்ப்போம், அப்படி பாப்பா ஓடிடுவோம். எங்களை கூட மூத்த பாவா ஒரு மாதிரி ஓடி விடுவோம் நாங்கள். அப்ப ஆசிரியர்கள் எங்களை சண்டிக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைகள் தானே. அதே மாதிரி என்னுடைய எனக்கு என்னுடைய ஒரு மச்சாள் முறையான அம்மா தக சகோதரி இருந்தவ, அவ வந்து நல்ல கருப்பு, அப்ப அந்த பாடல் வந்தது குயிலே கவி குயிலே என்ற பாடல்,
3: கருங்குயிலே பாடுறது
0: இல்ல, நாம் குயிலே கறி குயிலே பாடுறது. சரி, இப்ப ரெண்டு புள்ளிகளை மகளோடு சிரிப்போடு தங்கமலரே உள்ளமை என்ற பாடலோடு கேட்ட உங்களுக்கு இரண்டாவதாக இந்த பெட்டி வேண்டும், இந்த எண் பெட்டி வேண்டும்,
3: எட்டு
0: சரி எட்டு வேண்டும் உங்களுக்கு, ஏழு வேண்டாம் எட்டு, சரி எட்டு
3: அந்த குதிச்சிட்டா
0: எட்டு உங்களுக்கு விருப்பமான எண், எட்டு ஒரு உயர்த்தி விடுகிற எண்,
3: எட்டை விருப்பமான
0: அது, அதனாலே நீங்கள் எட்டு எட்டு எவ்வளவு உயரத்துக்கு செல்லும் உடனே குதி அப்படியே அழிந்துவிடும், எட்டில் செல்லும் எல்லாம் எட்டு உச்சத்தை அடையும், அடைந்தவுடன் முடிந்துவிடும். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் பாருங்கள், எட்டு வந்து அப்படி. சரி, இப்பொழுது நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
3: அண்ட காவசம் அபு காவசம் திறந்து சிசை.
0: ஓ, திறந்து விட்டது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: நான் அஞ்சும்பா, நீங்க நாலும்பீங்க, நான் இப்ப அஞ்சு சொல்றப்பா.
0: இல்லையம்மா, நான் சொல்றேன் இன்றைய அதி உயர்ந்த எண்களை கொண்ட பெண் பெட்டி எழுத்துக்கள். இன்றைய எது கூடின எழுத்து?
3: ஏழுதான்ப்பா, சொல்லுங்கப்பா.
0: ஏழு, ஏழு இலக்கத்தை கொண்டது, ஏழு எண்களை கொண்டது. சரியா? ஒரு ஆண் மகருடைய ஒருவருடைய ஒரு பெரியவருடைய பெயர், அவர் யார் என்றால் திருக்குறளை மொழிபெயர்த்த ஒருவர். முதல் முதலில்
3: திருக்குறளை மொழிபெயர்த்த
0: தமிழர் முதலில் மன்னிக்க வேண்டும். அவர்களுள் ஒருவர் ஏழு எழுத்துக்களை கொண்டவர். சாமிநாதர் ஆறு எழுத்து அல்லவா? மொழிபெயர்த்தவர்ல ஒரே எழுதியவர், சுவாமிநாத ஐயர். இது சரி. இப்ப முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யார்?
3: முல்லைக்கு தேர்
0: பாரி. அதே போன்று இதுவும் வரும். அங்கே ஒரு ஆலயம் உண்டு, எல்லோரும் ஒரு விழாவுக்கு போவீர்கள், கள்ளழகர் கள்ளழகர் என்று ஒரு ஆலயத்துக்கு. அதே போல இறுதி அப்படி வரும், அழகர் என்று வரும். சூரியனுக்கு இன்னொரு
3: பெயர்
0: கெட்டி காரி. அப்பா எடுத்து கொடுத்தா பிடித்து விடுவார்கள், கற்பூரங்கள் தான் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. பரிமேல் அழகர், சரியான பதத்தை கண்டு மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே நான் சேர்த்துக் கொள்வேன். வந்த பாவனையாளரை எப்படியும் வியாபாரி மடியை பிடிச்சி நான் போட்டு விலையை பிடிச்சிருந்தாலும் கொடுத்து விட்டுருவார். விலையை கூட மகளே மீண்டும் வர வேண்டும், மீண்டும் பாருங்கள். இங்கே காலையிலேருந்து ஒருவர் அழைத்து கொண்டே இருக்கின்றார், சென்று பாருங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக இப்பொழுது நான் அவரை அழைத்து பார்ப்போம். அவர் நின்று விட்டாரோ அல்லது அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கிறதில்லையே, பாவமாக இருக்கவரை பார்க்க. இப்பொழுது அவர் வருவாரோ ஒன்று பார்த்தால் வருகிறார், வருகிறார். ஆனால் அவருக்கு இடம் கிடைக்காதவர், வரும் வேளையிலே ஒருவர் குறுக்கிடுகிறார். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே, வணக்கம்.
4: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். எங்கே பாருங்கள்
4: ஐயா, கூறுங்கள், சொல்லுங்கள்.
0: சரி, வந்து விட்டீர்கள், வரவேற்றுக் கொண்டேன். இப்பொழுது கடையில் எல்லா பொருள்களும் இருக்கும் பொழுது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது சென்று விட்டது, மீதி இருக்கின்றது.
4: ஒன்று முதல் ஒன்பது வரை சென்று விட்டது
0: இல்லை, அதற்கிடையில ஏழு இருக்கின்றது. அதான் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது வரை சென்று விட்டது. ஆனால் ஏழு,
4: ஏழு
0: ஆமா,
4: பரவாயில்ல, விருப்பம் ஏழை எடுத்துக்கலாம்.
0: அங்க அது விருப்பமா உங்களுக்கு? சரி, ஏழை கொடுக்கின்றேன். நீங்கள் கேட்கும் பொழுது நான் மாண்ட வேண்டாம் என்று, நான் எல்லாம் மிக்கத்தானே வேண்டும். சரி, எங்க மந்திரத்தை தாருங்கள் நாகப்பன்.
4: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து விசிசே.
0: ஆஹா, திறந்து விட்டது. சரி, உங்களுடைய உத்தேச ஊகிப்பு எப்படி இருக்கின்றது? என்ன ஊகம்? எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
4: அதான் ஏழு எழுத்து முதலே போயிருச்சு.
0: அது போயிருச்சு, ஒன்றுதான் வந்தது, அது போயிருச்சு. அடுத்தது
4: இப்ப ரெண்டு எழுத்துல இருக்கலாம்.
0: ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து பத்தாது, கணக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு, ஆறு எழுத்துல இருக்கிறது ஐயா. ஆறு கோளாறு தான் இருப்பினும் இந்த இடத்தை குறி, இது ஒரு இடம், இந்த இடத்துக்கு ஒரு குறிப்பான பெயர் வைத்து கூறுகிறார்கள். ஆனால் யாருக்கும் விருப்பம் இல்லை இந்த இடத்துக்கு போவதற்கு, இந்த இடத்தை விரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த பாதகங்களை செய்பவர்களுக்கு நீதிமன்றத்தில் குற்றம் இழைத்து விட்டால் இங்கே தான் கொண்டு செல்வார்கள். இதற்கு ஒரு பெயர் உண்டு, இப்படி பேச்சு வழக்கிலே இருக்கின்றது. எங்கள் உறவு முறையை வைத்து கூறப்படும் அது. திரைப்படம் வந்திருக்கின்றது, திரைப்படத்தில் எல்லாம் இந்த பதங்கள் கூறுவார்கள். குழப்பட செய்தால் அங்கே போக போறியான்னு கேட்பார்கள், அந்த இடத்துக்கு போக போறீரா என்று கேட்பார்கள். அந்த இடம் இது. இது தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து என்ற பாடலில் இந்த சொல்லு வருகின்றது ஐயா. நல்ல வகையாக சொல்லப்படுகிறது அது. இந்த பதம் நல்லதாகவும் சொல்லப்படும், விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் சொல்லப்படும். அதேமாக விரும்ப மாட்டார்கள். பொதுவாக இதை நாங்கள் உபயோகிக்கிறோம். ஒரு ஒரு எங்களுடைய நாங்கள் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் தவறு செய்த விட்டு அடே அங்கே போறியா என்று கேட்போம், அந்த அந்த இடத்துக்கு போறியா. அதை நகைச்சுவையாக கூறும், ஆனால் பாரதமான கருத்து அந்த கருத்து. குற்றம் செய்து குற்றவாளியாக காணப்பட்டால் இங்கே தான் அனுப்பப்படும் அந்த இடம். அதை இப்படி சொல்லுவோம் ஆறு எழுத்துல. எப்படி வருது பார்ப்போம். சரி பண்ணி பார்க்கறது அது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் நான் கூட சொல்லி விட்டேன் இல்லையேண்டா, நீங்கள் குறைச்சி வச்சுருந்தா இல்லையப்பா இப்படி இப்படி பேரம் பேசுறது தானே ஐயா.
4: நீங்கள் குற்றம் செய்து போகிறது ஜெயிலுக்கு போகிறது சிறைச்சாலையும் போ,
0: அதை வேறு நகைச்சுவையாக எப்படி சொல்லுவார்கள்.
4: நகைச்சுவையாக
0: அதுதான் இடம், அதுதான் சிறைச்சாலை தான். அதை நாங்கள் நகைச்சுவையாக எப்படி கூறுவோம். எங்களுடைய உறவுகள்லயும் ஒருவரை வச்சு குருவாங்க, அதே எங்களுடைய உறவுகளுக்குள்ளே ஒன்றை வைத்து கண்டுபிடித்தார். என்ன அது?
4: அது மாமியார் வீடு.
0: அதுதான் பாருங்கள், மாமியார் வீடு. விருப்பமா போவதற்கு?
4: நான் ரொம்ப சீரியஸா சிந்திச்சுட்டு இருக்கிறேன்.
0: அதுதான் இதெல்லாம், இது சில்லற வியாபாரம் ஐயா, இது பெரிய அங்காடி இல்லை சார், சில்லற வியாபாரம். ஒரு கடை தான் வந்து பொருள் கடை இருக்குது, அதை எப்படியும் பெற்றுக்கொள்ள வேணும். மாமியார் வீடு,
4: வாங்கிட்டு போறத விட்டு போட்டு
0: மாமியார் வீடு என்று நகைச்சுவை. அது என்ன மச்சான், மாமியார் வீடு போய் விருப்பமா? மாமியார் வீட்டால் வந்து விட்டீர்களா என்றெல்லாம் கேட்குறேன். அது ஏன் மாமியார் வீடு என்றால் இந்த மாமி மருமகிழ்ச்சியே வைத்து தான் இந்த மாமியார் வந்தது கொடுமைக்கார. தாளையாம் பூ முடித்து அது தாளையாம் திரைப்படம் வந்தது மாமியார் வீடு என்று பாடல் வந்து தாளையாம் பூ முடித்து தடம் பார்த்து நடை நடந்து வலையில போல வந்த போதில மாமியார் வீடு வந்தா போதுமான்னு சொல்லி வரி வருகிறது. மாமியார் வீடு அது நல்லதாக கூறப்படுது. மாமியார் வீடு போவதற்கு எல்லோருக்கும் விருப்பம் இருக்கின்றது தானே. மாமியார் சரியான பதம். இரண்டு புள்ளி உங்களுக்கு.
4: மாமியார் வீட்டுக்கு போகலாம்யா,
0: இந்த மாமியார் வீடு போகலாம்.
4: நாட்டில் சொல்ற மாமியார் வீட்டுக்கு போகலாம்.
0: ஆமா, நாட்டில் சொல்ற மாமியார்
4: வீட்டுக்கு போகலாம்.
0: ஆமா, பாட்டிலே சொல்ற மாமியார் வீட்டுக்கு போகலாம். சாதாரணமா நாட்டிலே சொல்ற மாமியார் வீட்டுக்கு போகப்படாது. வேட்டி தரங்க. இப்பொழுது ஒன்பது வரை ஒழுங்காக பக்குவமாக முடிந்து விட்டது. சரியா, பக்குவம். இப்பொழுது பத்திலிருந்து இருபது வரைக்கும் இருக்கின்றது. எது வேண்டும்?
4: பத்து.
0: பத்து பொத்தினா போல பத்தினை எடுத்து வந்து உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். நீங்கள் மந்திரத்தை கூறுங்கள்.
4: திறந்து விசீசே,
0: திறந்து விட்டது. இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது கூறுங்கள்.
4: இதில் மூன்று.
0: கெட்டிக்காரன், சரியா சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்காரன் மூன்றே மூன்று எழுத்து, ஆனால் அதற்குள்ள பதம் உயிரை விட பெரியது. ஒரு மனிதருக்கு உயிரை விட பெரியது எது? அதுதான் கேள்வி.
4: ஆமா, ஒரு திரைப்படமே வந்திருக்கு.
0: குறுங்கள்.
4: மானம்.
0: மானம் சரியான பதில். உடனே சொன்னபடியே நான் உடனே உங்கள் பையிலே போட்டு விட்டேன் புள்ளியை. வாழ்த்துக்களையும்
4: நீங்க
0: கடைக்கு போனா பல பொருட்கள் அடிக்கிறீங்க, டக்குன்னு கண்ணுக்கு குத்துற பொருள் இருக்கும் அல்லவா, கண்ணுக்கு குத்துற பொருள் இருந்த உடனே அதுக்கு சரியான விலையும் கண்டோன்னா போடா போகணும் உடனே வாங்கி விடுவோம் இல்லையா. அதே போல பாத்தீங்களா, மானம்
4: தான்
0: ஐயா உலகத்திலே அதான் பெரிய. நான் வேறு கூட பார்த்தேன், பாவம் வந்து களைச்சு விட்டீர்கள் என்று தந்து ரெண்டு புள்ளியை தந்து ஒரு கட்டாய லீவை தருகிறேன், சென்று வா மகனே என்றும் இங்கே என்னுடைய அன்பர் அழைத்து கொண்டு பாவம் அவரு கிடைக்கதில்லை. யாரு எங்களுடைய அரசடி குப்பம் எங்களுடைய யாமிருக்க பயமே அழைக்கின்றார் அழைக்கின்றார், அவருக்கு இணைப்பு கிடைக்கதில்லை. இப்பொழுது சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா. வந்து விட்டீர்கள், வந்து விட்டீர்கள். கட்டிக்காரு 11 ஆரம்பிக்கலாம், 20 வரை இருக்கின்றது. எது வேண்டும்?
3: 12 11
0: இருக்கின்றது. மந்திரம் வேண்டும். அவசரம் வேண்டாலும் சிறப்பாக திறந்து விட்டது மகளே. எத்தனை எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்க வேண்டியிருக்கின்றீர்கள்? அதுக்குள்ள இருக்கிற பதம் எல்லோருக்கும் இது வேண்டும், நாங்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும், உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்றால் இது இருக்க வேண்டும், எங்கள் பண்பிலே எங்கள் செயலிலே வழி. ஆனால் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை இதை காப்பாற்ற நாங்கள் கஷ்டப்படுகின்றோம். ஒரு சிறுபுல விட்டாலும் கூட போய்விடும், அது அது போனால் வாழ்க்கையே கிடையாது. 4 எழுத்துக்களை கொண்டது இந்த பதம் ஒரு திரைப்படத்தில் வந்திருக்கின்றது. 2 எழுத்தாக, முதல் எழுத்தாக அல்ல, 2 எழுத்தாக வருகிறது. அது எது? ராசாவே மயக்கமா, அந்த பாடல் உள்ள பாடல். என்ன சொல்லுவேன்? முதல் எழுத்தாக வராதால் வாழலாம் மகளே. இதுக்காகத்தானே நாங்கள் வாழ்கிறோம், மானம் மரியாதை என்று கூறுகிறோம் அல்லவா. மரியாதை போனால் அதன் பின்பு வாழ்ந்து வாழ முடியாது. அந்த மரியாதைக்காகத்தான் காலம் முழுவதும் கடைசி இறுதி நேரத்துக்கு கூட அது போகக்கூடும் எங்கிடமிருந்து அந்த பண்பாடு. கெட்டிக்காரி என்ற பட்டத்தோடு 2 புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு சென்று உங்கள் பெட்டியிலே இணைத்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் விரும்பின விடைவாரங்கள் 12 பெட்டியை கொண்டு வருகின்றேன். 12 பெட்டி மந்திரத்தை கேட்கின்றது.
3: திறந்து
0: விட்டதம்மா. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே?
3: 5.
0: கெட்டிக்காரி தான் ஒரு எழுத்து கூட்டினாள், 6 எழுத்து இருக்கின்றது. 6 இருக்கின்றது. அது வந்து அநேகமாக இது பெண்களுக்கு கூறப்படுகின்றது. ஆண்களுக்கும் உரிய காப்பாற்றத்தான் வேண்டும், ஆனால் பெண்களைத்தான் இது அதிகமாக மதிப்பளிக்கும். பெண்களுக்குத்தான் இது எதிர்பார்க்கப்படுகின்றது. பெண்கள் தான் இதை காக்க வேண்டும் என்று கூறுகிறது. ஒரு பெண் மனமாகி செல்லும் பொழுது தாயார் கூறிவிடுவார் இந்த வார்த்தையை. அது மட்டுமல்ல, அவர் வாழும் இடத்திலே பார்த்துவிட்டு தாயார் சென்று பெருமைப்பட்டுக் கொள்வார், அவருடைய குலம் பெருமைப்பட்டுக் கொள்ள என் மகள் இங்கே காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் என்று. அது என்னது? எதை காக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தால் பதில் வரும். குலம் என்றதோட
3: சம்பந்தப்பட்டு
0: வாழ்த்துக்கள். எங்கள் குலப்பெருமை என்று இப்ப பாடல்கள் பல்வதில் இருந்து குலப்பெருமை காக்குமே என்ற பெரும் குலப்பெருமை. நீங்க குடும்ப கௌரவம் கூறுவீங்க, அது அந்த குடும்ப கௌரவம் வந்து குலத்துக்கே பெருமையை கொடுக்கணும். குடும்பத்தை கௌரவமாக வைக்கிறவர குலப்பெருமை என்றது சரியான பதில். கண்டிக்காரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படியே என்னுடைய வியாபாரம் நடக்க வேண்டுமே. 20 பொருளை கடையை திறந்து மாலை ஆகிறதுக்கு முன்னாடி அழைத்து விட்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கடையை அடைக்க வேண்டும் இல்லவா? வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் தங்க மலரே உள்ளமே கேட்ட பாடல் மீண்டும் பெறலாம். இப்பொழுது இன்னும் ஒரு வருகின்றார், அவரிடம் செல்ல இருக்கின்றேன். அவரும் சென்று விட்டார் போல் தெரிகின்றது. அழைத்து அழைத்து பார்க்கின்றார்கள், கிடைத்தால்தான் வருவார்கள். இல்லை, முந்தி விட்டார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே.
4: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: இப்பொழுது இங்கே சரவணன், சாந்தி, கிருஷ்ணன் எல்லோரும் அழைத்து பார்க்கின்றார்கள். நுழைய முடியவில்லை. என்ன வியாபாரம் கடுமையாக நடைபெறுகிறது? பாவனையர்கள் சூழ்ந்து விட்டார்கள். வா வாருங்கள். இப்பொழுது 13-14 இது போவோம். எதுக்கு எது வேண்டும்?
4: 18.
0: ஆஹா, 18 நம்ம இது வந்து விட்டுதா? 18 படி. சரி, மந்திரத்தை கூறுங்கள்.
4: அந்த காகசம் அவுதாகசம் திறந்து விசீசே.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
4: ஒரு 5.
0: இன்னும் ஒன்றை கூட்டினால் 6. 6 எழுத்திலே இருக்கின்றது. கட்டிக்கார் கிட்டத்தட்ட
4: சொல்லிவிட்டீர்கள்.
0: எழுத்துக்களை கொண்ட பதம் கூறுவது எங்கள் உடலிலே இருக்கின்ற உறுப்புகளிலே ஒரு இடம், அது தனியாக இல்லை சேர்ந்திருக்கும். கைகளிலே உண்டு, கைகளிலே இருக்கின்றது ஒரு இடம். 6 எழுத்தால் அணைக்கப்படுகிற இடம், 6 எழுத்துக்களால் அழைக்கப்படுகிற இடம். எங்கள் உடம்பிலே கைகள் இருக்கின்றது, கையிலே அந்த இடம் ஒன்று இருக்கின்றது. உள்ளங்கை இருப்பது போன்று இது ஒன்று, இது அப்படி ஒரு இடம், ஒரு இடம். அது உள்ளங்கை தனி ஒரு பொருள் இல்லை தானே, கையிலே உள்பக்கம் தானே. அதே போன்று இது கைகளிலே தான் இருக்கின்றது. அது இருக்கிற இடத்தை கூறுவது.
4: அந்த இடத்துல கடிகாரம்லாம் கட்டலாம். அப்படின்னு சொன்னா உடனே சொல்லிடலாம்.
0: கூறுங்கள்.
4: மணிக்கட்டு.
0: அதுதானே ஐயா, அது ஒரு இடம் தானே, அது ஒரு பொருள், ஒரு அங்கத்திலே ஒரு இடம். மணிக்கட்டு
4: இடம் உடனே மணிக்கட்டுன்னு தெரிஞ்சிருச்சு.
0: வந்தது
4: உடனே சொல்லிருக்கலாம்.
0: ஆகலாம் ஐயா, பாலப்பழத்தை தாரிலிருந்து பறைத்து கொடுக்கலாம், உரிச்சும் கொடுக்க வேண்டுமா? கட்டிக்கார்
4: நம்ம உரிச்சுக்க வேண்டியதுதான்.
0: அவ்வளவுதான், உரிச்சா என்ன அப்படியே போட்டு உண்டாது என்ன ஐயா? வாழ்த்துக்கள். மீண்டும் 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். இப்பொழுது 2வது பெட்டிக்கு செல்லலாம்.
4: 19
0: வந்து விட்டார். சரி, இந்த 19 வந்து நாங்கள் மந்திரத்தை சொன்னால் தான் பெட்டி திறக்கும்.
4: அந்த காகசம் அபு காகசம் திறந்து விசீசே.
0: ஓ, அது திறந்து விட்டது ஐயா. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
4: 2.
0: இல்லையே ஐயா, ஒரு 3 சேர்த்து 2 5 கூறுவோம்.
4: 5
0: பெரிய பாரதமான விடயம் இல்லையா ஐயா? சரி, இப்பொழுது அது ஒரு அரசனுடைய பெயர். இவர் புராண காலத்து அரசன். 5 எழுத்துக்களை கொண்டவர். இவர் நல்லவர் இல்லை, நல்லவர் இல்லை. பெற்ற பிள்ளையாலேயே மதிக்காதவர், பெற்ற பிள்ளையே மதிக்காதவர். இலங்கை ஆண்டவரை வந்து பெற்ற பிள்ளை எதிர்க்கவில்லையே. அவரு இலங்கை ஆண்டவர் நல்லவன் தானே, கெட்டவன் இல்லையே. இலங்கையை காண்ட அவர் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இல்லவா? அவர் ஈஸ்வர பட்டம், ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இல்லவா? அது கம்பர் அப்படி எழுதி போட்டாருன்றதுக்காக நாங்கள் அதுக்கு கூற முடியாது. கம்பர் சும்மா இருக்க மாட்டான்னு வைஷ்ணவத்தை மேலோங்கவனம் என்று எழுதி விட்டார். கம்பர் புழுகி விட்டுட்டார். அவர் அவருக்கு ஈடாக ஒருத்தரும் இல்லையா அந்த காலத்தில்? அது ஒரு புறம் இருக்க, இதுதான் அப்படி ஒரு புராண காலத்தில் உள்ளவர். தேவர்களையே எதிர்த்து நின்றவர், குறிப்பாக கிருஷ்ணரை எதிர்த்தவர், கிருஷ்ண பகவானை எதிர்த்து நின்றவர். புத்திரனால் அவருக்கு மரணம் கிடைத்தது, புத்திரனால்.
4: அது ஒரு பேர் இருக்கு, ஞாபகம்.
0: இந்த சரித்திரத்தை நான் 10 தடவை கிட்ட மேடையேற்றியிருப்பேன். நான் தான் அதில் அந்த அவர் அந்த அரசனாக நடித்தவர். இந்த என்னுடைய வலைத்தளங்களை பார்க்கலாம், கம்பீரமாக நிற்பெல்லாம் உடுத்திய ஒப்பனைகளோடு.
4: அது உங்க தோற்றத்துக்கு அரசன் இது வந்து கரெக்டாக செட் ஆகும்.
0: இங்கே வந்து இங்கேயே 3-4 தடவைகள் மேடையேற்றியிருக்கு. இலங்கையில் ஆசிரியராக இந்த காலத்தில் மாணவர்களுக்கு செய்திருக்கின்றேன். மற்றது இலங்கை நாடக மன்றங்கள்லேருந்து செய்யும் பொழுதும் அந்த பாத்திரம் நல்ல பொருத்தமாக செய்திருந்தேன். அவர் யார்? அதொரு பக்கம் யார் அவர்?
4: பையன் வந்து தூணுலையும் இருப்பார்.
0: ஆமா ஆமா, அவர்

0: அவன் கட்டிக்காரன் பாத்தீங்களா, தொட்டு காட்டி பிச்சு காட்டி திறந்து காட்டி பேக்கெட்டை உடைச்சு காட்டி போட்டு பார்க்க சொல்லி கூட சேட்டுகளை கொடுப்பாங்க சில பேர், எப்படியும் மித்து விட வேணும். இரணிய மகாராஜன், இரணியன், மகன் பேர் தெரியுமோ?
1: மகன் பேர் தெரியாது ஐயா, ஆனா அந்த கதை மட்டும் தெரியும்.
0: ஓ, இரணிய மகன் பிரகலாதன், கடந்த முறை பிரகலாதன் சொல்லி வாழ்த்துக்கள். இப்ப என்னவென்னா உழைப்பு கடுமையாக இருக்காது, நீங்க கடுமையாக வந்து உழைத்து
1: விட்டீங்க,
0: சிறப்பாக குறிப்பிட்டீர்கள் கட்டிக்காரன். உங்களுக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம் இரணிய மகாராஜன்.
1: விடக்கூடாது
0: கட்டிக்காரன், மீண்டும் பெறலாம். இப்பொழுது இவருக்கு ஒரு
1: சந்தர்ப்பம் கிடைத்தால் இணைந்து
0: வாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. எங்கே ஐயா, இந்த ஐயாவை எடுக்கலாம்னா இந்த ஐயாவுடைய இணைப்பு கிடைக்குது இல்லையா ஐயா? இல்லவே இல்லை, வரவில்லை. சரி, பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கண்டுபிடி கண்டுபிடி என்று விவரமாக சொன்ன வேளையில் ஓடி வந்து எல்லோரும் கொள்வனவு செய்கிறார்கள், விலை பேசுகிறார்கள், பேரம் பேசுகிறார்கள், குவித்து கொண்டிருக்கின்றார்கள் புள்ளிகளை. இப்பொழுது யார் மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், யாருடைய இணைப்பு துல்லியமாக வருகின்றதோ அவருக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கின்றது. பார்ப்போம் யார் என்று. எங்கே பார்ப்போம், யார் வரப்போகின்றீர்கள், யார் வருவாரோ, வருவாளா, அவள் வருவாளா, இல்லை அவர் வருவாரா, யாரா வருவார்? இப்பொழுது சாந்தி இணைவது போல் தெரிகின்றது, இல்லை கிருஷ்ணன் இணைவது போல் தெரிகின்றது, இல்லை சியாமலா இணைவது, சியாமலா இணைந்து விட்டார். வணக்கம் சியாமலா,
2: வணக்கம்.
0: உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இங்கே 13, 14, 15, 16, 17, 20 வரை இருக்கின்றது.
2: 13
0: விரும்பம். ஆமா, 13. இங்கே எங்கள் நாடுகளிலே 13வது எண்ணை விரும்ப மாட்டார்கள், நாங்கள் இல்ல இங்குள்ளவர்கள். சரி, இந்த 13வது வந்து திறந்து நாங்கள் பெட்டியை திறந்தால்தான் எங்களுக்கு பொருள் கிடைக்கும். அப்ப மந்திரத்தை கூறுங்க.
2: அண்டகாகசம் அபுகாகசம் திறந்து சீசே.
0: அழகு, அழகு, ஆனந்தமாக கூறிவிட்டால். வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு மகளே. எத்தனை எழுத்துக்கள் மகளே அதுக்குள்ளே காணப்படுகிறது? கட்டிக்காரி என்று சொல்ல நினைத்தேன், 4 எழுத்து இருக்கின்றது.
2: சொல்ல மாட்டீங்கப்பா,
0: முதல்வர் கசன் தான். சரி, 4 எழுத்து அம்மா இருக்குது. இது வந்து எங்களை உடல் முழுவதையும் சேர்த்து கூறுகின்ற ஒரு பதம். எங்களை உடல் இருக்கு, நாங்கள் மனிதர், எங்களை உடம்பு எல்லாவற்றையும் சேர்த்து, எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகின்ற ஒரு பதம். பாடல்கள் இருக்கின்றது. அது என்ன பதம்? அகரத்திலே ஆரம்பிக்கும், ஆரம்பிக்கும் குறி.
2: 4 எழுத்தாப்பா? 4 எழுத்தாப்பா?
0: ஆமாம், கண்டுபிடித்து விட்டார் கட்டிக்கார், சொல்லுங்கள்.
2: இல்லப்பா, இல்லப்பா, 4 எழுத்தான்னு கேட்டப்பா.
0: பாடல்கள் ஆரம்பத்தில் பல பாடல்கள் இருக்கு. அது அதான் எங்கே குறுங்கள்.
2: அங்கம்,
0: அங்கம்,
2: அங்கம்,
0: அங்கம் புதுரங்கம் பாடல் இருக்கின்றது. அங்கம் குறைந்தவளை அழகில்லாம்
2: விட்டு
0: வரமாட்டிருக்கீங்க. அங்கம் புது அங்கம் என்ற பாட்டு இருக்குது, அந்த அந்த பாடல். அங்கம் குறைந்த அங்கம் கணக்கு
2: புதுசா வராது.
0: சரி, அப்படி என்றால் 2வது வட்டிக்கு அது எடுப்போம். 14 எல்லாம் அங்கதான் சுத்தி கொண்டிருக்கிறது இந்த பதங்கள். கட்டிக்காரி எத்தனை பதம் இருக்கலாம்?
2: எப்படி இருந்தாலும் நான் தப்பா தானப்பா சொல்ல போறேன், 5ப்பா.
0: கட்டிக்காரி 5 என்று கூறிவிட்டு எண்ணி பார்த்தேன், அது 3 இருக்கின்றது அம்மா. அப்பமா, அப்ப கழித்தல், அதாவது -5, -3. 3 எண்ணிலே வந்துவிட்டது. கூட்டல் அடையாளம் போடாமல் குறைத்தல் அடையாளம் போட்டு 5 பார்த்தால் 3 எழுத்திலே வந்து. இது வந்து திருமணம் முடிப்பதற்கு முன்பு ஆண் சரி பெண் சரி அவருக்கு துணையை தேடுவதற்காக ஒரு பதம். தேடிக்கொண்டிருக்கிறேன் கிடைக்கவில்லை என்று கூறுவார்கள், 3 எழுத்திலே இருக்கின்றது. திருமணத்திற்காக தேடிக்கொண்டிருக்க,

0: வாழ்த்துக்கள். சரியான பதம் வரன்.
1: நன்றிப்பா.
0: வரன் என்ற சரியான பதத்தை கூறி மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு ஓய்வும் கொடுக்கின்றேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருவதற்கு இங்கே எங்களுடைய சரவணன் ஆரம்பத்திலிருந்து அழைத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அழைப்பு எனக்கு வருவதே இல்லை. என்னுடைய அவருடைய வலைத்தளம் பிள்ளையோ என்ன வரியவில்லை. சாந்தி அழைத்திருந்தார், இணைப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுதுதான் வருகின்றார். வணக்கம் வணக்கம். யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஐயோ, களைத்து விட்டீர்கள் போல் தெரிகின்றது. குரல் தளதளக்குது. எப்படி இருக்கின்றீர்கள்? நிலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கின்றோம்.
0: இன்றைக்கு வியாபாரம் அங்காடியிலே ஜன நெருக்கம் கூடி போகுது. உங்களால் நுழைய முடியவில்லை, பார்த்தீர்களா?
2: இல்லை, இதுக்கு முன்னாடி எனக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. நீங்கள் வந்து என்னை மிஸ் பண்ணிட்டு அடுத்தது ஷாமலாவுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்போதைக்கு
0: இல்லையே, நான் அப்படி செய்வது இல்லையே. உங்களுடைய அழைப்பு
2: இல்லை இல்லை இல்லை, எனக்கு ரிங் போயிட்டு இருந்து
0: நாங்கள் இங்கே எங்க அழைப்புகள் வரும்பொழுது பார்த்து கொண்டே இருந்து நாங்கள் அமர்த்துறது எது முந்தி வருது அதுக்குத்தான் ஐயா கொடுப்போம். அப்படி நாங்கள் நான் கூறிக்கொண்டே இருந்தேன். அழைத்து கொண்டே இருக்கார். அவருடைய வருகிறது எத்தனையோ தடவை அழைத்து, இப்பொழுதுதான் உங்களுடைய லோகோவோட வருகிறது. அதுக்கு முன்பு கூட பெயரோட வரும். கிருஷ்ணன் அழைத்திருந்தார், சாந்தி அழைக்கின்றார். ஒவ்வொருத்தரும் அழைக்கும் பொழுது யாருடைய இந்த இப்போ பாருங்கள், உங்களோட வந்துவிட்டு இன்னொருத்தர் உங்கள் அழைப்பில் இருப்பது தெரிகிறது. ஆனால் யான் உங்களோட முடிந்தவுடன் யாருடைய அழைப்பில் நான் அப்படி செய்வதில்லை சரவணா, மன்னிக்க வேண்டும். உங்களை விரும்பி வருகிறீர்கள் எனக்கு நன்மை. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து வர நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன் ஐயா, சரியா? அப்படி வராது ஐயா. ஒரு அழைப்பு வரும்பொழுது நாங்கள் அமர்த்துறது தான் எங்களுக்கு கிடைக்கும், விட்டெடுக்க மாட்டோம். அப்படி செய்ய இயலாது. எல்லாம் தொடர்ந்து அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். கூறிக்கொண்டே தான் யாருடைய நான் தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு ஒன்று எது வெளியே வருகிறதோ அவர் தான் நான் கூற முடியும் சரவணா.
2: சரி சரி,
0: அமைதி கொள்ளுங்கள்.
2: இல்லை, இதுக்கு ஷியாமலாவுக்கு முன்னாடி எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். அது மிஸ் ஏதோ
0: இல்லை எனக்கு அப்படி இல்லை. நான் பார்த்து கொண்டிருக்கேன் யார் வருகிறார்னு, பேரே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் என்னுடைய இதை அழுத்தும் பொழுது எந்த எழுத்து இங்கே முன்னுக்கு நிற்குதோ அதான் எங்களுக்கு கிடைக்கும் வரைத்தளத்தில். சரியா சரவணன்?
2: சரிங்க சரிங்க. காலநிலை பார்த்தீங்கன்னா அந்த வெயில் குறைவாக இருந்தாலும் அந்த வெப்பத்தோட வெப்ப அளவு குறைவில்லை.
0: குறையவில்லை. எங்களுக்கு 22, இப்பொழுது 23 வந்து விட்டோம். 28 வரை செல்ல இருக்கின்றது. நேற்று எதனா 34 கண்டோம். மிகவும் வெப்பமாக இருந்து இரவு இடி முழக்கங்கள் வந்து ஒன்றையும் காணவில்லை. மழை பெருசாக வரவில்லை. இன்று அந்த வெப்பம் தணிந்து குளிர்நிலைக்கு வந்து மீண்டும் ஆரம்பித்து கொண்டு செல்கின்றது. இன்றும் மழைக்கு சான்று இல்லை, ஆனால் மங்கலாக இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் அவ்வளோ பெரிதாக இல்லை, அந்த வெப்பம் அடித்துக்கும் வெப்பமாக இருக்கின்றது. சில போல இருட்டு மங்கல மப்பமாக இருக்கும், ஆனால் வெப்பமும் இருக்கும். அதே போன்று தான் நல்லது. இப்பொழுது நாங்கள் 15, 16, 17, 20 ஆகிய 4 பெட்டிகள் இருக்கின்றன. எது வேண்டும் உங்களுடைய 16 இருக்கின்றது. உங்களுடைய இப்பொழுது நினைத்தேன் 16 இருக்கின்றது என்று சொல்றேன்.
2: அதை மட்டும் திறந்துடுவோம். மற்றதெல்லாம் வார்த்தை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம்.
0: இல்லை இல்லை, நீங்கள் உங்களுக்கு 2 பெட்டிக்கு வாய்ப்பு இருக்கு. 16 வந்து மந்திரத்தை கூறுங்களேன்.
2: அந்த காக்கசம் அபு காக்கும் திறந்துடு சீசே.
0: ஆஹா, திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது பற்றி கெட்டிக்கார். இப்பொழுது நாங்கள் அதை எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று எண்ணி பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: நான்கு எழுத்து இருக்கலாம்.
0: கெட்டிக்காரன் தான், ஒரு எழுத்தை கூட்டினால்தான் கெட்டிக்காரன். 5 எழுத்து இருக்கின்றது. 5 எழுத்துல இருக்கின்றது. அதனுடைய பொருள் வந்து, இது ஒரு பொருள் இல்லை, இந்த பதத்தினுடைய பொருள் என்னவென்றால், நாங்கள் ஒரு வியாபாரம் இருக்கணும், அல்லது நீங்கள் ஒரு ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை பெறும்போது, அல்லது இன்னொருவரிடம் ஒரு பொருளை பெறும்போது அதை நீங்கள் விலை பேசி தீர்த்து முடித்த பின்பு அதுக்கு முன்பணமாக அல்லது அதுக்கு எதை கொடுத்துவிட்டு பின்பு வந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று வருவோம், அதை உறுதிப்படுத்திவிட்டு. அதை எப்படி கூறுவது? அது எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது அ எழுத்திலே ஆரம்பிக்கும். முன்பணம் என்று வேறு, உறுதிப்படுத்துவது வேறு. முன்பணம் வேறு, உறுதிப்படுத்துவது வேறு. இது இது உறுதி, இது இது உறுதிந்தா இதப்படி இதை நான் தான் எடுப்பேன், வேறு யாரும் அவர்களும் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். இதை சின்ன வயதிலே எங்களுடைய உறவு முறைகளுக்குள்ளே ஒரு பிள்ளைகள், பிள்ளையையும் பெண்ணையும், பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் முதலே அவர்கள் பேசி வைத்துக் கொள்வது, அதுக்கும் அந்த பதத்தை உபயோகிப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போதானப்பா நான் சென்று கட்டி போட்டு வருகிறேன், நான் உறுதி சொல்லி போட்டு வந்துவிட்டு அந்த பொருளை வாங்க போகிறேன் என்று. அந்த வைத்திருப்பவரும் இது எங்களுக்கு முன்பணம், எங்களுக்கு அட்வான்ஸாக பணம் கொடுத்து விட்டார்கள், உங்களுக்கு தர முடியாண்டு அவர் கூறுவார் ஆங்கிலத்தில். அதுபடி தமிழ் சொல், திரைப்படங்களில் பாடல்கள் எல்லாம் வந்திருக்கிறது. நீங்கள் சொன்னது
2: தான்
0: எங்க இருங்க,
2: அச்சாரம்
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரர், அச்சாரம் அச்சாரத்தில் பாடல்கள் இருக்குது. அச்சாரம் என்று சொல்வார்கள், அச்சாரம் அச்சாரம் போட்டாச்சு என்று சொல்லுவார்கள். அச்சாரம் கொடுத்து விட்டு வந்து நாங்கள் உடனே எப்பொழுதும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அது உறுதியாக அங்கே இருக்கும். அச்சாரம் கொடுத்து விட்டார் இல்லையா, அச்சாரம் அச்சாரம் அச்சாரம் கடிகாரன் இரண்டு புள்ளிகள் உங்களுக்காக சேருகின்றது உங்கள் பையிலே. அடுத்தது எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? 17 இருக்கின்றது, 15 இருக்குது, இப்பொழுது 17 தானே, 15 உங்களுக்கு வேண்டும். 15 செல்லுகிறேன், உங்கள் மந்திரத்தை தாருங்கள், கொண்டு வந்து வைத்து விட்டேன்.
2: அந்த காகசம் அவுக்காகவும் திறந்துடு சீசே,
0: திறந்து விட்டது அழகாக. ஓகே சரவணன், திறந்து விட்டது. இது வந்து இந்த நாங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே செல்கின்றது. எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் எங்களோட பழக்க வழக்கங்கள் அதுகள் எல்லாத்துக்கும் கூறிக்கொள்ளுகிறது. அதிலே இந்த நாங்கள் ஆன்மீகத்திலே மிகவும் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எது செய்தாலும் இதை பார்ப்பார்கள். நீங்கள் முதல் கூறியதுக்கு இதுக்கும் ஒரு ஓசை தான் வித்தியாசம். அது எப்படி இருக்கு கண்டுபிடிங்கள். முதல் நீங்கள் அச்சாரம் என்று கூறினீர்கள் அல்லவா, அதே போன்ற இந்த பதத்துக்கு ஒரு ஓசை அதிலே குறைகின்றது. முதல் எழுத்தில் ஒரு ஓசை குறைந்தால் சரியாக வரும். நாங்கள் சொல்லுவோம் ஐயர் எல்லாம் இப்படி பார்ப்பார்கள் அப்படி பார்ப்பார்கள் என்று.
2: புரியுறதா?
0: ஆலயத்துக்கு அதிகமாக சென்று வருபவர்கள் அவர்கள் என்ன பார்ப்பார்கள்? உணவு உண்ணும் பொழுது, உடை கொடுக்கும் பொழுது, மற்றவர்கள பழகும் போது எல்லாம் பார்ப்பார்கள். ஐயர் வீடுகளில் எல்லாம் பார்ப்பார்கள் என்று கூறுவோம்.
2: ராமன்
0: நீங்கள் சொன்னது அச்சாரம். இது இன்னொரு ஓசையை கொஞ்சம் உயர்த்தி விட்டால் ஆழ்த்துக்கள் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் ஆச்சாரம் என்று கூறுவது. ஆச்சாரம் பார்ப்பார்கள், ஆச்சாரம்
2: அனுஷ்டானம்,
0: இது ஆச்சாரம் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்றால், ஒரு தடவை உங்கள் பாடலை கூற வேண்டும். என்ன பாடல் வேண்டும் சரவணன்?
2: பாடல் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க, பாடலை பாடல் வரிகளை அட்ரஸ் செகண்ட் சொல்லுங்க.
0: அட்ரஸா
2: சக்க போடு போடு ராசா அந்த பாடல்,
0: ஓ சக்க போடு போடு ராசா அப்படி சொல்லி விடனா, சக்கை போடு போடு ராசா, சக்கை போடு போடு ராசா. வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கப்படுகிறது. நீங்கள் ஆரம்பத்தில் நீண்ட நீரமாக காவல் இருந்தபடியால் இங்கே இருக்கின்ற இரண்டு பெட்டிகள் தான் இருக்கின்றது. முடிந்தால் அந்த இரண்டு பெட்டிகளை இப்பொழுதே திறக்கப்படுகிறேன் உங்களுக்கு. 17 அதிக நேரம் முயற்சி பண்ணது நீங்கள் தான். சாந்தி முயற்சி பண்ணார், கிருஷ்ணன் முயற்சி பண்ணார், நீங்கள் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முயற்சி பண்ணுகிறீர்கள். அதனால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். 17 20 இருக்கின்றது. குறுங்கள் எந்த பட்டி வேண்டும்? அழைத்து கொண்டிருப்பார்களையே, நான் அமர்த்துறதுல வருகிறத பொறுத்ததான் இருக்கு, அது யாருக்கு போகுதுன்னு தெரியாது. நாகப்பெரும் அழைத்து கொண்டிருக்கின்றார் இப்பொழுது. அதனால் நீங்கள் உங்களுக்கு தான் இது கிடைக்க இருக்கின்றது. நீங்கள் 17 20 இருக்கிறது. நாங்களும் கடையை பிரிவா பூட்டி விட்டு போகலாம் இல்லவா? 17 கிடைக்கிறது உங்களுக்காக. சரி, இந்த 17 மந்திரத்தை கூறுங்கள்.
2: பண்டகாகசம் அபுக்காகவும் திறந்து ரிசிசி
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, அதுல எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஐந்தா?
0: அட்டை சரியா தான் சொல்லி பார்த்தீங்களா? 1 மைனஸ்ல வந்துட்டு ஐயா, 4 இருக்குது ஐயா. சரி, இந்த 4 எழுத்துக்களும் எதை கூறுகின்றது என்றால் கழிவை கூறு. கழிவு, நாங்கள் ஒரு மரத்தை வெட்டினால் அதில் பட்டைகள், தலைப்பு, அடி என்றெல்லாம் கழிவுகள் வந்து கொண்டிருக்கும் இல்லையா? நடுவில் உள்ளதான் இருக்கும். ஒரு ஒரு சிற்பத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஒரு கல்லிலே அதை செதுக்கி செதுக்கி கொட்டிவிட்டு நாம் சிற்பத்தை கொண்டு வருவோம். ஆனால் இந்த பதம் அநேகமாக நகை கடைகளிலே உபயோகிக்கப்படுகின்றது. இப்போ நீங்கள் ஒரு காப்பு வாங்க போகிறீர்கள் இல்லை மோதிரம் வாங்க போகிறீங்கன்னா மோதிரத்துக்கு நிறைய நிறுத்திவிட்டு அவர் போடும் பொழுது இதுக்கும் சேர்த்து காசு எடுப்பார் உங்கள்கிட்ட.
2: ஆமாம்,
0: அது என்ன நான் கிடைச்சது சொல்றது? கழிந்து போவது, உடைந்து போவது, கொட்டி போவது. அவர் அந்த சேதாரத்தை என்ன செய்கிறார்? அந்த துகள்களாக இருக்கிற பவுனை அங்கதான் வச்சிருக்கிறார். அவர் அதுக்கு சேதாரத்துக்கும் சேர்த்து காசு எடுப்பார். இதெல்லாம் வியாபார தந்திரங்கள் இல்லையா? சேதாரம், சேதாரம் போற, செய்கூலி போற, செய்கூலியும் எடுப்பார், சேதாரத்துக்கும் எடுப்பார். சிறப்பு. இப்பொழுது இறுதியாக இருக்கின்றது 20வது எண். அதுக்கு என்ன கண்டுபிடிப்ப பட்டி திறந்தா தானே தெரியும்.
2: இல்ல இல்ல, வேறு ஒரு வாய்ப்பு கொடுத்த
0: இல்ல இல்ல, இறுதி ஒரு பட்டி. இதோட நாங்கள் நான் வியாபாரத்தை முடிக்க போகின்றேன். கூறுங்கய்யா. மீண்டும் 5 எழுத்து கூறியபடியால் மைனஸ் சேதாரம் ஒன்றை விட்டு ஒன்று சேதாரமா போய்விடுது ஐயா. 4 எழுத்திலே இருக்கின்றது. இந்த 4 எழுத்தும் கூறுவது சரவணன் ஒரு உயிரினம். இந்த உயிரினம் நிலம் வாழ் உயிரினம் தான். 4 கால், பெரிய நீட்டு வால், கண், காது எல்லாம் இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து பிடித்தால் விடாது, இதுக்கு நாக்கு 2 இருக்கும். அவருக்கு என்ன பெயர்? பிடித்து விடாது, மக்களுக்கு பிடித்தால் விடாது. ஆக்களை சொல்லுவார், உடும்பு பிடி பிடிக்கிறான் பாண்டு. இப்பொழுதும் இடும்பு பிடி பிடித்து உங்களுக்கு இந்த வியாபாரத்தை நான் முடித்து விட்டேன்.
2: உங்களுக்கு வராதவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ரெண்டு, அதுதான் என்னோட விருப்பம்.
0: நீங்களும் பராமல் தான் இருந்தீர்கள், இப்பதான் வந்தீர்கள். சார், உங்களுக்கான பாடல் சக்கை போடு போடு ராஜாண்டும் அந்த சக்கை போடு போட்டு விட்டீர்கள். சிறப்பு சரவணன் அவர்களே, நான் எந்த விதமான பாகுபாடும் காட்டவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள். நான் அப்படி ஒருவருக்கு கொடுத்து ஒருவரை நான் அப்படி துன்புறுத்தவன். நீங்கள் எல்லோரும் எனக்கு விருப்பமானவர்கள். அதனால் இப்பொழுது மகிழ்ச்சியோடு நீங்களும் வந்து கிடைத்திருந்தால் நீங்கள் வெளிவீர்கள் எனக்கு. ஆனால் சில வேளை உங்களோட அழைப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் ஐயா. ஒரு ஒரு தளத்திலே தானே தானே போட்டி. ஒரு வரங்கள் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு செய்யும் பொழுது நீங்கள் எத்தனை தளவை அழைத்து எத்தனை பாடலை கொடுக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் 100 மேற்பட்ட அழைப்புகளை அழைப்பீர்கள். பலாத்காரமாக நாங்கள் செய்ய மாட்டோம் ஒருவாளும், சரியா? இப்பொழுது நான் சமாதானமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்து புள்ளிகளையும் பெற்று செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாடலோடு. இப்பொழுது கூறுங்க, நீங்கள் கூறுங்கள் ஏதாவது. பேசவில்லை. கருத்துக்கள் கூறுங்க, எப்படி காலநிலையை பற்றி உங்களோட உடம்பு பார்த்துருக்கிறீர்களா? நீங்கள் உடம்பு
2: எங்களது பார்த்தீங்கன்னா, எங்க ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி, தீவுன்னா நான்கு பக்கமும் கடல் நடுவில் தீவு இருக்கிற மாதிரி நான்கு பக்கமும் காடுகள் தான், எங்க காடுகள் நடுவே தான் இருக்கு எங்க ஊர்
0: பார்த்தீங்கன்னா. காடுகள மூஜல் உடும்பு எல்லாம் இருக்குமே?
2: ஆமா எல்லாமா.
0: அப்ப பயங்கரமான மிருகங்களும் இருக்குமோ?
2: எந்த எந்த திசையில இருந்து வந்தாலும் ஒரு நான்கு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள பயணித்து தான் எங்க ஊருக்கு வரணும். அப்படி ஒரு ஊர் இங்க
0: பாதுகாப்பா?
2: ஆமா.
0: அப்ப உடம்புகளை பாத்து
2: எல்லாமே இருந்தது. இப்ப எல்லாம் அந்த வேட்டையாடப்பட்டு எல்லாம் அழிந்து விட்டது. இப்போ காண்பு பாக்குறது அறிவா இருக்கு. எல்லாமே எல்லாம் இருந்ததுதான்.
0: ஓ, உடம்பின் இறைச்சி உண்ணுவார்கள். உடம்பினுடைய இறைச்சியும் மனிதனுடைய இறைச்சியும் பொருந்துவதில் சிறப்பான. இப்போ மனிதனுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு சதை இல்லை என்றால் அந்த இடத்துக்கு உடும்பினுடைய வைத்து உடனே ஒட்டி விடுமாம் அப்படி கூறுகிறார்கள்.
2: பெரிய பெரிய உடும்பெல்லாம் இருந்ததுதான். பயில ஒன்றே காணும், பார்க்கறதுக்கே கூட கிடையாது. அந்த சூழல நரி
0: வேற என்ன மிருகங்கள் இருக்கின்றது அங்கே?
2: ஆ, நரியெல்லாம் இல்லாமல் போயிட்டது. நரியே இல்லாமல் போயிட்டது.
0: நரி போயிட்டார். அங்கே முயல் இருக்கின்றதா?
2: ஆ, முயல் இருக்கு. முயல்லாம் இருக்கு தோப்புல, முயல்லாம் இருக்கு.
0: பன்றி,
2: காட்டு பன்றி இருக்கு
0: அங்க இருக்கின்றது. மான்
2: இருக்கு, இருக்கு
0: இருக்கு.
2: மான் இல்ல, மான்லாம் இல்ல, இல்ல மான்
0: இல்ல. யானை இல்ல, என்ன சிங்கம்
2: அந்த மாதிரி மிருகங்கள்?
0: சிங்கம் புலி கல்வி பயங்கரமான மிருகங்கள் இல்லை. மான், மறை, முயல், பன்றி, பன்றி இருக்கின்றது, என்ன பன்றி இல்லை. சரவணன் இருக்கின்றீர்களா?
2: இருக்க.
0: அங்க காட்டுக்கோழிகள் இருக்கின்றதா? காட்டுக்கோழி,
2: காட்டுக்கோழிலாம் இல்ல, கௌதாரி, கௌதாரி இருக்கு.
0: கௌதாரி, கௌதாரி, காடை கௌதாரிகள் இருக்கு. காட்டுக்கோழி,
2: மற்ற பறவைனங்கள் அனைத்தும் இருக்கு.
0: கிட்டத்தட்ட அந்த அந்த நீங்க உங்களோட வீட்டுக்கும் அந்த காட்டை கடந்து, இந்த காடு பனத்தை கடந்து சென்று நகரத்தை அடைவதற்கு இடையில எத்தனை மைல் இருக்கும், எத்தனை கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும்?
2: ஆமா, எந்த திசையில பார்த்தாலும் நான்கு கிலோமீட்டர்.
0: ஓ, நாலு கிலோமீட்டர் தொலைவிலே காடுகள் தான் உங்களை சுற்றி இருக்கு. அதற்கு உள்ளே தான் உங்களுடைய விவசாய பகுதி அமைந்திருக்கு. அப்ப உங்களுடைய விவசாயத்துக்கு
2: எப்படின்னா முந்திரி காடு, எல்லாமே முந்திரி காடு தான். முந்திரி
0: காடு. அப்ப இந்த வனவிலங்குகளினால், வனத்தில் வாழும் விலங்குகளால் உங்கள் விவசாயத்துக்கு ஏதாவது தீங்கு விளையுமா?
2: இப்ப இந்த அதிகமா இப்ப பாத்தீங்கன்னா காட்டு பன்றியதால் தான் அதிக அதிக
0: காட்டு பன்றி
2: விவசாயம் அதிகமா.
0: பன்றிகளை அதிகமான பன்றியை வேட்டி ஆடமாட்டாரு.
2: அது பிடிக்க முடியாது. இரவுல யாரும் இல்லாத சமயத்துல வந்து சேதப்படுத்திடும். அது பாக்குறது பாக்குறதுக்கு அரிதா இருக்கும். எப்பாவது அவர் எங்கதான் போகும் தெரியாது.
0: நீங்க பாத்துருக்கீங்க செல்லும் பொழுது பாதையை குறுக்கிட்டு எல்லாம் ஓடுமா?
2: இப்ப எங்க தோப்புலாம் வந்து அந்த மழை பெஞ்சதுன்னா முந்திரிகள் எல்லாம் உள்ள நிறைய சேதப்படுத்தி வச்சிருக்கோம்.
0: அது பன்றி வந்து முந்திரியை சாப்பிடும், முந்திரி விதைகள் எல்லாம் சாப்பிடும். என்ன விழுந்திருக்கிற பழங்கள்?
2: ஆமா, பழங்கள், பழங்கள்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். நலமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள். உங்கள் பாடல் ஒலிபரப்பப்படும். கடிகாரன், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
0: சொல்லணா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் படி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி என்ற பாடலோடு இயங்கும் பொக்கிஷம். பொக்கிஷத்திலே வந்து இணைந்து வல்லவர்களாக வந்தவர்கள் விரைந்து வரும் பொழுதில் வலைத்தளம் ஒன்று ஒரு பகுதி ஒரு இலக்கத்திலே தான் எல்லோரும் ஒரு எண்ணிலே தான் எல்லோரும் அழைத்து வர வேண்டும். அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். நாங்கள் எடுக்கும் பொழுது மாறி மாறி அமர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். அமர்த்தும் பொழுது யாருடைய இலக்கம் எங்களுக்கு தென்படுகிறதோ அவர்களைத்தான் நாங்கள் கொண்டு வர. இதில் எந்த விதமான விதிவிலக்கம் இல்லை, உங்கள் எல்லோருக்கும் தெரியும். வந்தவர்கள் திருப்தியாக வந்து விளையாடி சென்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய விருப்ப பாடல்களை இப்பொழுது ஒலிபரப்ப ஆரம்பிக்கின்றேன். ஜெகபர் சாதிக் அவர்கள் தன்னால் முடிந்தவரை ஒரு தடையாவது வந்து இணைந்து விட வேண்டும், கலந்து விட வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று வருவார். அவர் வந்து ஒரு தடவை வந்து வந்து திறந்த பெட்டிகளுக்கு பதிலையும் கூறிக்கொண்டு எங்களுக்கு கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பை கொடுத்து சென்று என்னை பாட வைத்தவன் ஒருவன் என்ற ஒரு பாடலையும் கேட்டு சென்றார். அரச கட்டளை திரைப்படத்தில் இப்பொழுது அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

சிறப்பான இந்த பாடல் அன்பு ஜகபர் சாதிக் அவர்கள் வந்து இணைந்து போட்டியிலே பங்கு பற்றி தன்னுடைய புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்றவளை அவர்கிட்ட பாடலாக ஒலித்தவளை. அடுத்து வரும் பாடல் விறுவிறுப்பாக வந்து நீண்ட நேரத்தின் பின் சிரமத்தின் பின் வந்து இணைந்து கொண்ட சியாமலா. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் மலைத்து உங்களுக்கு கிடைப்பு கிடைத்தவளே, நீங்கள் வந்து கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக உபயோகித்து விளையாடி புள்ளிகளையும் பெற்று உங்களுக்கு விருப்பமான தங்க மலர் திரைப்படுத்த பாடலை கேட்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த பாடல் தங்க மலரே உள்ளமே என்று இப்பொழுது பாடுகிறது அந்த பாடல்.

0: சிறப்பான ஒரு பாடலை கேட்ட திருப்தியோடு நாங்கள் இன்று பொக்கிசம் நிகழ்வுலே 20 பெட்டிகளுக்குள்ளே 20 பதங்கள் தாங்கி வந்த விளையாட்டிலே, கண்டுபிடிக்கும் விளையாட்டிலே கண்டுபிடி கண்டுபிடி என்ற வகையிலே ஓடி வந்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் கொடுக்கும் தரவுகளை கொண்டு கண்டுபிடிக்கின்றார்கள். அவ்வளவு கூர்மையான புத்திகள் என்றுதான் கூறுவோம், கூர்மையான புத்தி உள்ளவர்கள், வேகம் விவேகம் என்று கூறப்படும் அந்த வகையிலே வந்து இணைந்து நாங்கள் இன்று 4 உறவுகள் வந்து இணைந்தவர்கள், 4 பேர் அழைத்தவர்கள், 6-7 பேர் அதிலே பாதியிலே வந்து அழைக்க தொடங்கியவர்களுக்கும் இடம் கிடைக்கவில்லை. ஆரம்பத்திலிருந்து அழைக்க பொறுமையை கடைப்பிடித்து பொறுமையோடு இருந்து வந்தவர் பொறுத்தார் அரசாழ்வார் என்பதற்கிணங்க வந்து இணைந்தவர்களும் இருக்கின்றார்கள். முதலில் நாங்கள் இன்று கண்டுகொண்ட பதங்களை பார்ப்போம். வளமை போல 1 to 20 எண்களை கொண்ட பெட்டிகள் அத்தனையும் திறந்து பதில்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன. அவையை பார்ப்போம் என்னவென்று சொல்லு. ஊஞ்சல், தந்தம், உதிரம், பானை, வாழை இலை, பக்குவம், மாமியார் வீடு, பரிமேலழகர், தாழை மரம், மானம், மரியாதை, குலப்பெருமை, அங்கம், வரன், அச்சாரம், ஆச்சாரம், சேதாரம், மணிக்கட்டு, இரணியன், உடும்பு ஆகிய பதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகிக்கும் பதங்கள். சில சமயம் மறந்து விடுவோம், ஆனால் அதற்கு பதிலாக வேறு பதங்களையும் பாவிக்கின்றோம். அதை நாங்கள் பேசும்போது கலந்து பரிமாறிக்கொண்டோம், எப்படியான பதங்களை பாவிக்கின்றோம், இது எப்படியான இடத்திலே வருகின்றது என்று. இது அத்தனையும் எங்கள் தமிழன்னை எங்களுக்காக ஈந்தளித்த அற்புதமான அருஞ்சொற்கள். இதை நாங்கள் மறந்து விடாமல் இதற்கு தூபம் போடுவது போல், தமிழுக்கு தொண்டு செய்வது போல் சிறிய நேரத்திலே நாங்கள் அரிய செயலை அரிய ஒரு சேவையை செய்திருக்கின்றோம் என்று பலருடைய பாராட்டுக்கள். அந்த வகையில் இன்று வந்து சிறப்பித்த உறவுகள் நாகப்பன், ஜெகபர் சாதிக் அவர்கள், ஷியாமலா அவர்களோடு சரவணன். இப்பொழுது தொடர்ந்து பாடலை கேட்க இருக்கின்றோம். அதற்கிடையிலே புள்ளிகளையும் குறிப்பிடுவோம். வந்து இன்று இணைந்தவர்களுள் 4 புள்ளிகளை பெற்றவர் எங்களுடைய ஜெகபர் சாதிக் அவர்கள், 8 புள்ளிகளை பெற்றது சரவணன் அவர்கள், 12 புள்ளிகளை பெற்றது ஷியாமலா அவர்கள், 16 புள்ளிகளை பெற்றது நாகப்பன், 40 புள்ளிகளும் தங்களுக்குள்ளே பிரித்து எடுத்துக்கொண்டார்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காமல். அதனால் இங்கே நாகப்பன் 1வது இடத்தையும் ஷியாமலா 2வது இடத்தையும் சரவணன் 3வது இடத்தையும் ஜெகபர் சாதிக்கு 4வது இடத்தையும் பெற்றுக்கொண்டு, ஒரு தடவை வந்தாலும் புள்ளிகளை பெற்று ஒரு இடத்திலே இருக்கின்றார்கள். ஆரம்பத்திலே வந்திருந்தால் சரவணன் போட்டியில் சிறந்து விளங்கியிருக்கலாம், அவருக்கு அழைப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் பொறுமையை இழக்கவில்லை, பொறுமையை இழக்காமல் பொறுத்தார் அரசாழ்வார் என்பதற்கு அமைய வந்து அவரும் 8 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தில் இருக்கும் வேளையில் ஒரு பாடல் ஒன்றையும் கேட்டுவிட்டார். அவர் வந்திருந்தால் இதே மாதிரி அவர் இயங்கியிருப்பார் இந்த பாடலில் வருவது போல. இதற்கும் பாரத விலாஸ் திரைப்படுத்து பாடலை கேட்டிருக்கின்றீர்கள், அந்த பாடலை கேட்போமா? உங்கள் இந்த பாடல் வரும்போதெல்லாம் உங்கள் எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றும்.
1: என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட, அக்க போடு போடு ராஜா, என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட, நீ சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது, ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா, சக்க போடு போடு ராஜா,

இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மல்லியப்பு மேனியடா, நாம் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சடையில் கொஞ்சிறேன், நீ போக போக பாருண்ட. கிழிச்ச கூரை ஏறி கோழிக்காதவன் பாறவேறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா சக்க போடு போடுறா.

அண்ணா, இப்படி பழமொழியை பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ பணமாயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா சக்க போடு போடு ராஜா உன் காட்டில மழை பெய்யுது சட்டப்படி போட்டு பேசு நீ பயந்தா என்னாவது தானா கனிகிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதா.

0: முடியாது. கட்டிப்பிடிப்பேண்டா, கழுத்த நெருப்பா.
1: இனிமையான அந்த பாடல் நல்லதோ ஒரு குணாதிசயத்தை குறிச்சனதையா. எங்களுக்கு பொறுமை வேண்டும், வீரம் வேண்டும், பயம் கூடாது, அச்சம் வேண்டும், துணிந்து செல்ல வேண்டும். அற்புதமான பதம். பொறுத்தார் அரசாழ்வார், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய் வருந்த கூலி தரும். கடவுளாலே ஆகாது கூட முயற்சி எங்களுக்கு தரும் என்று கூறுவது போல, முயற்சியோடு அவர் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இருந்து வந்து இந்த பாடலையும் தந்து புள்ளிகளையும் பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்று சென்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு. இன்றைய நிகழ்ச்சியிலே ஆரம்பத்திலே முதல் நேயராக வந்து இணைந்து தன்னுடைய பங்களிப்பை தந்து 16 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்ற நாகப்பன் அவர்களுக்கு வாழ்த்து கூறி நிகழ்ச்சியிலே வந்தால் இறுதிப்பாடலை கேட்பார். அந்த வகையில் அவர் இறுதியாக அவர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் சக்கர கட்டி ராசாத்தி என்ற வரியை ஆரம்பிக்கும். அந்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தில் ஒலித்தது என்று கூறியிருந்தார். ஆம், அப்படித்தான். அந்த பாடலை இப்பொழுது இறுதி பாடலாக நாகப்பன் இதுவோ நன்றாக இனி கேட்டும் இந்த பாடல்.

உயிரை உன்னிடம் தரவோ, உறவை சொல்லி நான் வரவோ.

0: மகராங்கிட்டவா சொல்லு மகராஜி.
1: Meet white chocolate.
2: வினாக்களை கொடுத்து விடைகளை எடுத்து புள்ளிகளை எடுத்து போட்டு கொண்டு ஓடி வந்து நல்ல இனிப்பாக சக்கரைக்கட்டி என்று அற்புதமான ஒரு பதிலோடு வந்து அந்த பதிலை தந்து சக்கரைக்கட்டிக்கு விளக்கங்களை நிறைவாக தந்து சென்ற நாகப்பன் அவர்களை உங்கள் பாடல் நன்றாக இனித்ததென்று தான் கூற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது இணைந்து விட வேண்டும், நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று காலம் தாமதித்தாலும் நாங்கள் பெற வேண்டும் என்று ஓடி வந்து இணைந்த அன்பு உறவுகளாக சாந்தி கிருஷ்ணா உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். இணைய வேண்டும், சிறப்பிக்க வேண்டும் என்று இருந்தீர்கள். வந்திருந்தால் நீங்களும் புள்ளிகளை கலந்து பெற்றிருக்கலாம், நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கலாம், பாடலையும் கேட்டிருக்கலாம். அடுத்து வர முடியவில்லை அப்பா என்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பதில் எழுதிய அன்பு மகள் மஞ்சுளா உங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வருவதற்கு நேரம் கிடைக்கவில்லையே என்று கூறிய உங்களுக்கு நன்றி கூறி இனிதாக இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது. நேரில் வந்து இணைந்து புள்ளிகளை பகிர்ந்து பெற்று வெற்றிகளை பெற்றுக்கொண்டு எங்கள் இணைந்தவர்களுக்கு நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்த்துவதற்கு தளம் தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கும் உறவு கூறி தமிழுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த தொண்டினை செய்திருக்கின்றோம் என்ற நன்றி உணர்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 15வது நாள் பாதி மாதத்தில் இருக்கின்றோம். 7வது மாதத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது காலம் என்று பார்த்தால் ஓடிக்கொண்டிருக்கின்றது வேகமாக. இந்த காலச்சூழலிலும் நாங்கள் எல்லோரும் இணைந்து காற்றலையே கலந்து பேசி மகிழ்ந்து எங்கள் உள்ளங்களை பரிமாறிக்கொண்டு ஆறுதலாக செல்லும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி அமைந்தது என்று கூறிக்கொண்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு இணைத்து அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் நான் அறிந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவன் இவர்கள் எல்லோருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் குப்பி அவர்கள் தாழ்வணிந்து வணங்கி நன்றி கூறிக்கொண்டு உங்களோடு நான் இணைந்து எங்களுக்கு அல்லல் வேண்டாம், துன்பம் வேண்டாம், சமாதானம் அமைதி கிடைக்க வேண்டும், இந்த காலச்சூழலினால் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்க வேண்டும் இறைவா என்று இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றைய பொக்கிஷம் நிகழ்வை மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது இன்றைய நாள் பொக்கிஷம்.

0: ஆண்கள்ட கூட வரவே இல்லை. ஆண்கள் கூட பெண்கள்ட பாவாடையே தான் சொல்லிட்டு போறாங்க. இது நாங்க நாங்க ரெண்டு பேரும் பெருமை பண்ணிக்கணும் இல்ல. பார்த்த சொல்லுவோமா பாவாடை தாவணியில். சரி, இப்ப எல்லாம் பட்டு பாவாடை. இப்ப அதாவது நீங்க அந்த பாவாடை வந்து சாமோஸ்ல உங்களுக்கு சரியான சாஃப்டா இருக்கும், அதாவது 2x2 இருக்கும், சும்மா காட்டன்ல இருக்கும். என்ன காட்டன்ல தான் நல்லம், இந்த வெயில் நாட்கள்ல காட்டன் தான் பாவிக்கிறது நல்லம். அந்த பட்டு பாவாடை கட்டல யாரும் கட்டி பாக்கையில இருந்து ஒருத்தர் சட்டியா தூக்கப்பட்டுட்டு போயிட்டார் எங்கட அர்ஜுன். உண்மையிலே அது விலையானது பட்டு பாவாடை. அப்படி உள்ளுக்க கட்டுற விட வெளியில கட்டுறதான் நல்லா இல்ல. அப்ப இப்ப இப்ப கலைவாணனுக்கு அப்ப உங்களோட பாட்டோடைய சேர்த்து போடட்டானா மெச்சிராணி? ரமேஷ் அவங்கள்ட்டையும் சொல்லிருங்க, நேற்று அழைப்புக்கு விடுத்திருந்தார், அவருக்கும் அழைச்சு பாத்துட்டு வெக்கத்துல அவங்க அழைக்க விடுறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவர்கள் பேசும்போது அழைச்சிருந்தார், நான் அவரை எடுப்பதற்கு முதல் அவங்க வச்சிட்டாங்க, ஆனா பேருந்து அழைக்கவே இல்லை. ஏனென்றால் அவங்க வெக்கத்துல அழைக்க இல்ல, அதனால சொல்லுங்க வெக்கப்பட வேணாண்டு. உங்களுக்கு இந்த பாடலை நான் எடுத்து வருகிறேன். நன்றி நன்றி மெர்சி ராணி.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே வணக்கம் எங்களுடைய மஜித்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம்
0: மஜித். வணக்கம் மஜித். உங்கள்ட்ட கணக்க கேள்வி கேட்க கிடக்கு, உங்கள்ட்ட தான் கேட்கலாம்.
2: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க இப்ப?
2: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்.
0: அப்ப உங்களோட கல்யாண வீடு அவங்க எல்லாம் வந்து பேருந்து என்ன கால் மாறுறது அங்கேயும் இங்கேயும் போற எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதா?
2: அதெல்லாம் முடிஞ்சு பழசாயிடுச்சு.
0: நீங்க பொறாமையில சொல்றீங்க, அவங்க இன்னும் பழசாகாம இருக்கிறாங்க, நீங்க பொறாமையில சொல்றீங்க. நீங்க
2: போன வியாழக்கிழமை ஆரம்பிச்சது அது.
0: இந்த வியாழக்கிழமையில எப்படி பழசாங்க? நல்லா இருக்கு. நீங்க நீங்க ஒரு துணி கொஞ்சம் பாருங்க, நீங்க ஒரு புது புதுசா ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு ஒரு கிழமைக்குல ஒரு ஒரு வியாழக்கிழமை வாங்கினா அடுத்த வியாழக்கிழமை பழசாயிருமா? இல்ல தானே?
2: இல்ல இல்ல இல்ல இல்ல.
0: அப்ப பேர் தானே? அப்படி சொல்ல கூடாது நீங்க. சரியா?
2: எனக்கு பழசாயிடுச்சு, அவங்களுக்கு இருக்கும் புதுசா கூட இருக்கலாம்.
0: சரி, நீங்க பட்டு பாவாடை பாத்துருக்கீங்களா? பாவாடை பாத்துருக்கீங்களா? முதல்ல அதை கேட்கலாம்.
2: முன்னாடி ஒண்ணு காஞ்சிட்டு இருக்கு. காலையில துவைச்சு போட்டு இன்னும் எடுக்கல.
0: நீங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இனி யாராவது இப்ப எங்கேயாவது பாவாடை காஞ்சி கொண்டு வந்தா அத படம் எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பப்போ. பாட்டு கேட்டேன் பாருங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு உனக்கு ரவிக்க சேல வாங்கி தரேன்னுட்டு, மற்றவர் காஞ்சி பட்டுடுத்தி, மற்றவர் பட்டு பாவாடை கட்டி. இப்ப மத்தவங்க மெர்சி ராணி கூட வந்து பாவாடை தாவணின்னு சொல்லிட்டு போறா. நீங்க என்னது சொல்ல போறீங்க?
2: ஓஹோ அப்படியா?
0: பாட்டு போயிருச்சா? அவங்க பாட்டு பாவாடை பாடி
2: போகல போகல. பாவாடை சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு.
0: சொல்லுங்க.
2: பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பூவெங்கே பொட்டும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
0: அது கேட்டு அது கேட்டுட்டாங்க. பட்டு பாவாடை கேட்டுட்டாங்க.
2: சரி ஓகே. இன்னொரு பாட்டு. சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு, பிறந்த நாள் இதுவே வளர்ந்த நாள் இதுவே.
0: என்ன பாப்பா?
2: இது கேட்டுக்க மாட்டாங்க.
0: இல்ல கேட்கல. என்ன பாப்பா சொல்லுங்க, இருக்க என்ன இருக்க சொல்லுங்க.
2: சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு, பிறந்த நாள் இதுவே இறந்த நாள் இதுவே.
0: இந்த சிட்டுக்கு பிறகு என்ன சொல்லி சொல்றீங்க நீங்க? சிட்டு
2: சிட்டு முத்து பாப்பா,
0: சிட்டு முத்து முத்து முத்து முத்து பாப்பா,
2: சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு. இது கேட்டிருக்க மாட்டாங்களே?
0: இல்ல யாருமே கேட்கல. இந்த
2: பாட்டு
0: உங்கள்ட இருந்து அனுப்பி வைங்க இந்த பாட்டு. இது இது வந்து பிறந்த நாளைக்கு எல்லாம் போடலாம் இல்ல இல்லையா?
2: தாராளமா போடலாம்.
0: இது பிறந்த நாள் பாட்டு. ஆமா,
2: அன்பு கோர் அண்ணி,
0: அன்பு கோர் அண்ணி அப்ப எடுத்துடலாம். அன்பு
2: கோருக்கு உங்களுக்கு அனுப்பி தரேன் நான்.
0: அன்பு கோர் அனுப்பி வைங்க.
2: அன்பு கோர் அண்ணி
0: அண்ணி. நிச்சயமா
2: எல்லாருக்கும் அன்பு கோர் அண்ணி அனுப்பிக்க முடியுமா?
0: எல்லாருக்கும் அவங்க வீட்டுல இருக்குங்க, எனக்கு தான் இல்ல. நீங்க அனுப்பி வைங்க.
2: நிச்சயமா நிச்சயமா
0: அனுப்பிக்கிறேன். அன்பு கோர்
2: இந்த பாட்டு தான் எனக்கு போட போறீங்களோ? அப்ப எனக்காக போட வேண்டிய பாடல் வேற.
0: ஐயோ எழுதிட்டேனே உங்களுக்கு.
2: இதுதான் உங்ககிட்ட இல்லையே, நான் அனுப்புறேன்.
0: அனுப்புங்க ஆச்சாரி, இது வேற யாருக்கும் கொடுக்கலாம். நீங்க உங்களுடைய சொல்லுங்க பாக்கலாம். வேற பாட்டு.
2: ஆடை முழுதும் நானே என்னான எம்மழை அடிக்குதடி, நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய அலை அடிக்குதடி, நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி, புது நினைவு வந்து மனதில் நின்று கதை படிக்குதடி. அம்மா
0: நீங்க பிள்ளையா சொல்லிட்டீங்க. ஆடை என்று தான் சொன்னீங்க இல்லையா? ஒரு உடு உடை சொல்லு வர இல்லையா அதுல?
2: ஓ அப்ப நீங்க பட்டு சட்டையே கொடுங்க.
0: அப்ப பாத்தீங்களா, நீங்க ஆடை, நீங்க நினைக்கிற ஆடைய உடனே மனசுக்கு வந்தோம்னா டக்குன்னு அதை கொண்டு வந்துட்டீங்க.
2: பட்டு சட்டையே கொடுங்க.
0: பட்டு சட்டை. சரி, எதுக்கு நீங்க அந்த காய போட்டுருக்க பாவாடைய பாக்காம அடுத்த பக்கம் திரும்பி பாக்கலாம்?
2: நீங்க கேட்டீங்க பட்டுன்னு சொல்லி, அங்க பச்சை பாவாடை காய்ச்சிட்டு இருக்கு.
0: நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார். சரியாக நீங்க 10 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். இங்கே வணக்கம் இளவரசு. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க இளவரசு? நீங்க நல்ல சோமா? நான் பாவாடையோட
3: இருக்கேன்.
0: இவன் நீங்க எப்படி சொன்னோட நினைச்சிருக்கீங்க? ஏங்க நான் பாவாடையோட இருக்கிறேன்னு சொன்னேன். என்னம்மா நீங்க பாவாடையோ அப்படி எல்லாம் கேட்கல. நான் பாவாடைதான் சரி, பாவாடை உடுத்திட்டு பாவாடையோட
3: இல்ல, நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பாவாடை பாட்டு கேட்டாரா அண்ணா?
0: நடிச்சது லுங்கி எக்ஸ்பிரஸ். லுங்கி
3: சென்னை சென்னை சென்னை எக்ஸ்பிரஸ்.
0: சென்னை எக்ஸ்பிரஸ் லுங்கி டான்ஸ்.
3: லுங்கி டான்ஸ்.
0: லுங்கி டான்ஸ் டான்ஸ். சரி, நீங்க புதுசா கேட்டிருக்கீங்க. சரி, நீங்க பாத்துக்கீங்களா பாட்டு பாவாடை?
3: பாத்துருக்கோமா.
0: பாத்துருக்கீங்க, அதுதான்.
3: சின்ன வயசுல 16 வயசு 15 வயசுல குழந்தைகள் பருவம் அடைஞ்சா இந்த பட்டு பாவாடை கட்டி
0: அந்த இது தாவணி தாவணி எல்லாம் போட்டு வருவாங்க. நீங்க பாருங்க, நீங்க
3: அதே மாதிரி திருமணம் நடத்தும்போது பட்டு புடவையா போடுவாங்க.
0: பட்டு புடவை
3: சின்ன வயசுல பாவாடையா இருந்தது,
0: இப்ப புடவையா மாறிடு.
3: புடவையா மாறிடுச்சு.
0: அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சு கொள்றீங்க? வர வர பெண்களுக்கு செலவு கூடுதலையோ குறையல?
3: அது பெண்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே செலவுதான்
0: செலவு. ஆனா பெண்களை பொறுத்த ஆண்களுக்கு செலவு இல்லையா?
3: ஆண்களுக்கு ஒன்றும் அதிகமா செலவு இருக்குமா தெரியலமா.
0: இப்ப பாருங்க அந்த பட்டு வேட்டி அதுல எல்லாம் டிசைன் அப்படியே நூல் வேலை டிசைன் சரிகை எல்லாம் போட்டு சைட்ல எல்லாம் போட்டு கீழே போர்டர் வந்து பெட்டஸ்டா போட்டு எல்லாம் வந்துருச்சு. இப்ப வேட்டி பாத்துருக்கீங்களா நீங்க?
3: அது வந்திருக்குமா? நிறைய வேட்டி ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு விளம்பரம் வர நிறைய வருது.
0: செல்வகுமார் நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்க, அடுத்த இணைப்புக்கு வாங்க.
3: இருந்தாலும் இப்ப பெண்களுக்கு தான் அதிகமான அந்த அந்த பட்டு மேல ஆர்வம் அதிகம்.
0: ஆண்களுக்கு இல்ல? எது தப்ப பட்டு வட்டி கட்டுறீங்க நீங்க?
3: கல்யாணம் பண்றப்ப கட்டிக்க சொன்னாங்கம்மா,
0: அதுக்கான மாட்டுவீங்க. பேந்து கட்டுறது இல்லையா கோயிலுக்கு?
3: அதுக்கப்புறம் ஏதாவது கோயிலுக்கு
0: விசேஷ தினங்களுக்கு கட்டணும் பட்டு வட்டி.
3: அப்படிதான்
0: கட்டினா ஒரு அழகுதான், பட்டு ஷர்ட்டும் பட்டு வட்டியும் ஆண்களுக்கு இல்லையா?
3: விளம்பரங்கள்ல பாக்குறமே.
0: விளம்பரங்கள்ல

0: பாட்டு சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க.
1: பாடல் வந்து வேட்டிக்கட்டு வேட்டிக்கட்டுன்னு ஒரு பாட்டு வரும்லமா,
0: அதனாலதான்
1: நீங்க படத்துல
0: அதுக்காக இவ்வளவு ஓட்டம் ஓடி வந்தீங்க, இவ்வளவு ஓட்டம் ஓடி வந்தீங்க நீங்க இல்ல.
1: ஆமா,
0: அத யாரும் எடுத்துருவாங்க என்ன? பாத்தீங்களா, நல்லது. நன்றி நன்றி நன்றி. எங்க காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க ரதீஷ். ரதீஷ் சொல்லுங்க.
2: என்ன
0: சாப்பிடுவேன்?
2: சாப்பிடறது இல்ல, நிக்கரும் டீ ஷர்ட்டும். பாட்டு வேணும்.
0: ஓ, நித்ரம் என்ன வேணும் உங்களுக்கு? டீ ஷர்ட்டும்
2: நிக்கரும், நிக்கரும் டீ ஷர்ட்டும்.
0: என்ன படத்துல அது?
2: அது ஒரு ஹிந்தி படம், டெங்கில். ஆனா அது வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணிட்டு தமிழ் பாட்டு.
0: அத அனுப்பி வைங்க எனக்கு. நீங்க
2: அனுப்பி
0: வைங்க.
2: எங்க

0: இனி கொஞ்சம் கூடி ஹாஃப்ல வரும், கொஞ்சம் கூடி ஹாஃப்ல வந்து சரியும்.
1: இல்ல நான் கேட்ட இந்த மூணு பேர்ல யார உடன பாப்பாங்க எல்லாரும் மக்கள் அதிசயமா
0: இன்னொரு பாட்டும் கூட இருக்கு, அந்த பாட்டு பேர்ல அந்த பாட்டுல வந்தா ரெடியோ.
1: சரி
0: ஒரு பாட்டும் கூட இருக்குது, நீ
1: இன்னொரு அதை அனுப்பி வைங்க. என்ன பாட்டு
0: என்ன பாட்டு
1: நானும்
0: மறந்து வச்சு அந்த ட்ரெஸ்ஸோட வந்ததா அதுதான் எல்லாரும் சரிய பாக்கும். அந்த மாதிரி பாக்கக்கூடிய ஒரு வெரைட்டியான ட்ரெஸ் பழைய காலகட்டங்கள்ல எல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணது இல்ல. அது மாதிரி இந்த ஒரு ஒரு பாட்டுல வந்து இடையில ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வருது, தெரியும் உங்களுக்கு அந்த பாட்டுன்னா?
1: இல்ல இல்ல, ஜீன்ஸ் பேண்ட் அடிஞ்சு அந்த பாட்டு, அது அப்படி கன பாட்டு இருக்கு. ஜீன்ஸ் அடிஞ்சு
0: ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டாச்சு
1: அந்த அதுல வருது,
0: அந்த பாட்டுல ஜீன்ஸ் பேண்ட் வருது,
1: அதை எடுத்து வைக்கணும். அந்த பாட்டை அவருக்கு அனுப்பி வைக்க. சில சில பேர்
0: ஜீன்ஸ் திரைப்படத்துல ஜீன்ஸ் என்ற பாட்டு இல்ல
1: இல்ல இல்ல அதுல வரையல
0: படத்தோட வேறு மட்டும்தான்
1: இருக்கு. இப்ப இப்ப முதல்ல உங்களுடைய இந்த நிக்கரையும் டி ஷர்ட்டையும் தான் இப்ப ஒளிபரப்பி பாக்கலாம். இருக்க பாக்கலாம்.
0: சரி சரி, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க என் அன்பு உறவுகளை நீங்கள் இணைப்புக்கு வாங்க பாக்கலாம். முதல்ல நான் ரதீஷோட பாடல இந்த நான் கேட்காத ஒரு பாட்டு அது இருக்க கேட்டு பார்க்கலாம். நாளைய தினம் எங்களுடைய புதிய அறிவிப்பாளருடைய நிகழ்ச்சி 10 மணிக்கு உங்களுடைய காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அவர்கள் வருக வருக வந்து நாங்கள் வரவேற்கிறோம். எங்க வணக்கம் செல்வகுமார், சொல்லுங்க செல்வகுமார்.
2: என்ன
1: சொல்லுது, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இப்பயும் விட்டு விட்டு தான்
2: வரும். ஹலோ, 120
1: இருக்கட்டுங்க, இப்பயும் கலக்கி கலக்கி தான் வருது. இப்ப
2: நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா தெரியுது.
1: நீங்க நான் இந்த டவர்
2: அந்த பாட்டு இல்லாட்டி
1: இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு உங்களுக்கு அந்த பாட்டு இருக்குது. வேற பாட்டு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம்.
2: பட்டு சேலை காத்தாட
1: அது யாரும் சொல்லல பாக்கலாம், வர்றவங்க சொல்லட்டும். சரியா,
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்க ஆண்டாளம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா வணக்கம், என்ன உங்களுக்கு நடந்தது? அம்மா ஆண்டாளம்மா பேசுமா? கேக்குதுங்க, சொல்லுங்க. இப்ப கேக்குது சொல்லுங்க ஆண்டாளம்மா.
3: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்க, சந்தோஷம்.
1: உங்களோட பாட்டு முதல்ல சொல்லிருங்க. இப்ப இந்த நெட்ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களோட பேச முடியா போகும்.
3: என்னோட பாட்டா? பத்து சேலை காட்டாடன்னு பாட்டுமா?
1: அது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க. சரி, அப்ப பட்டு சேலை பட்டு பாவாடை எங்கே? பட்டு சேலை சொல்லல சொல்லல
3: சொல்லல சொல்லி தட்டுமா படம் எங்க படம்
1: பட்டு
3: சேலை காற்றாட பவளமில்லோன்னு
1: காற்றாட.
3: ஆமா, பட்டு சேலை காற்றாட தாய் சொல்லி தட்டாதே படம்.
1: தாய் சொல்லி தட்டாதே,
3: அது ஆமா. இன்னொன்னு 5
1: இருக்கிறேன். நல்ல சோமா இருக்கிறேன், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. ஏன் எல்லாருக்கும் நெட்ஒர்க் பிள்ளையா இருக்கிறது? என்ன நடந்தது? நல்லது ஆண்டாளம்மா, நீங்க முதல்ல நீங்க இணைஞ்சாதான் சிறப்பு, ஓடி வரணும் இந்த இணைப்புக்கு, அடுத்த இணைப்புக்கு நீங்க வரணும்.
3: சரி சரி சரி, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே என்ன அன்பு உறவுகளை நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும்.

0: நிறைய பாடல்கள் எங்களுடைய அண்ணன் சேகர் நிறைய பாடல் அனுப்பி வைக்கிறீங்க. இது இது நல்லா இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க அனுப்பி வைக்கிறது பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம் எங்களுடைய குரூப்ல கண்ணன் சந்தனராஜ் மாமா, கண்ணன் செல்வகுமார் புதுக்கோட்டை வந்துட்டீங்க நீங்க. வணக்கம் கண்ணன், உங்களுடைய பாட்டு என்னன்று நீங்க எழுதல, வணக்கம் மட்டும் போட்டிருக்கீங்க. தேவர் சாதி கண்ணா கதமணியில நிகழ்ச்சி வருகை தந்துள்ள எல்லாம் போட்டுட்டு உங்களோட பாட்டு என்ன, எல்லாரும் பாவாடியா கேட்காங்கன்னு நீங்க எழுத பஞ்சு படுறீங்க. எல்லாரும் நெட்ஒர்க் ப்ராப்ளம் நிகழ்ச்சி கேட்கவில்லை என்று என்ன உங்களுக்கு நெட்ஒர்க்கா அல்லாட்டி எங்களுடைய எதுவும் பிரச்சனையா நிகழ்ச்சி கேட்க முடியாம நீங்க பாக்கலாம். அது உங்களுடைய பிரச்சனையா இல்லை, எங்களுடைய எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மற்றும் கதம்ப நேரலை நிகழ்ச்சியில் நீங்க என்ன பாட்டு கேட்டுருக்கீங்க, பறக்கும் பாவை படத்துல பட்டு பாவாடை எங்கே, அது கேட்டுட்டாங்க தேவசாதிகண்ணா, அது கேட்டுட்டாங்க. நிகழ்ச்சி தற்போது கேட்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய நெட்வொர்க். எங்கே கண்ணன் நீங்க வந்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே உன்மீது காதல் வந்ததான். ஆஹா, இது முதல் ஆரம்பமே எப்படியா வருது கண்ணன்? கண்ணன் சரியா நீங்க சொல்லணும். ஆரம்பமே சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே என்றா தொடங்குது என்று கேட்டிருக்கேன். இங்கே பார்க்கலாம். சரி, உங்களுடைய பாடல் எடுத்து வர மஜித் இணைந்து சிறப்பித்தீங்க நீங்க. கோட்டு சூட்டு அம்மான்னு சொல்லி இருக்கிறீங்க. வணக்கம் அர்ஜுனன். வணக்கம் அர்ஜுனன்.
1: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க அர்ஜுனன்.
1: இன்னும் வந்து சில பாடல் வந்து சொல்லலாம் பாக்குறேன்.
0: இன்னொரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதை விட ரகசியங்கிற படத்துல எந்த கதை சேலை இந்த பொண்ணு உடல் மேலன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: அதை விட ரகசியம்
1: சுசிலாமா பாட்டு.
0: இந்த கடல
1: எந்த கதை சேலை இந்த பொண்ணு உடல் மேல அப்படின்னு வரும் பாட்டு வரும். அதை விட ரகசியம் படத்துக்கு
0: இந்த பொண்ணு உடல்
1: இந்த பாட்டு
0: மேலே
1: இந்த ஆமா எந்த கதை சேலை இந்த பொண்ணு உடல் மேல
0: இந்த பொண்ணு உடல் மேலே மேல மேல. நன்றி நன்றி.
1: இந்த பாட்டு ஆமா, ஏன்னா இந்த பாடல வந்து ரொம்ப பேத்துக்கு தெரியாது, ரொம்ப அபூர்வமான பாடல்.
0: இந்த பாடல் நாங்களும் கேட்கல.
1: இந்த பாட்டு மேயருக்கு தெரியாது, அதனால இது ஒரு அபூர்வமான பாட்டுனால திரும்ப சொல்லிடுறேன். சொன்ன எல்லா பேரும் கேட்கட்டுமே அந்த பாட்டு அப்படிங்கறத சொன்னேன்.
0: நிச்சயம் நிச்சயம். நல்லது நல்லது அர்ஜுன். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: எங்க இப்பொழுது நாங்கள் நாங்கள் இப்பொழுது பாடலுடைய கேட்கலாம். எங்களுடைய ரதீஷுடைய பாடலை முதல்ல கேட்டு பார்க்கலாம். கேட்காத பாடல் அது ஒருக்கா கேட்டு பார்க்கலாம்.

நேரம் சரியாக இவ்வளவு 10:48, இதுதான் அவருடைய பாடல் பாத்தீங்களா சார். ஆனா நாங்கள் முதல் முதல் கேட்கிறோம் இந்த பாடலை, ரதீஷ் நீங்கள் கொண்டு வந்த பாடல் முதல் முதல்ல நாங்கள் இந்த பாடலை கேட்கிறோம். பார்க்கலாம், நீங்களும் பாடல்களை தெரிவு செய்து அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுடைய ஒரு பாடலை எடுத்து வரலாம், அதுவும் நீங்கள் கொடுக்குற பாடலையே எடுத்து வரலாம்னு இருக்கிறேன். ஏனென்றா இன்றைக்கு எனக்கு இந்த உடைகளில் பாட்டு தேட கஷ்டமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் எடுத்த பாடலையே நான் உங்களுடைய எடுத்து வரலாம். ஆனாலும் அம்மாவுடைய பாடலை எடுத்து வருவோம். நேரம் 10:01, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது